0: ஆட்சேபத்தை முன்வைத்திருப்பதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ரன்தீர் ஜஸ்வால் கூறினார். வர்த்தக கப்பல்களை தாக்குவதை உடனே நிறுத்த வேண்டும், அமெரிக்காவும் ஈரானும் போரை நிறுத்தி பேச்சை தொடங்க வேண்டும் என்று இந்தியா கூறியது. பாதை மாறி சென்ற ஐக்கிய அரபு சுற்றரசுகளின் இரண்டு எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக ஈரான் சொன்னது. அதில் வேலை பார்த்து கொண்டிருந்த இந்தியர்கள் மாண்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடர்பு கொண்டிருப்பதாக இந்தியா கூறியது. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் நடந்த மிக மோசமான தீ விபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. 30 பேர் மாண்டனர், மேலும் 20 அதிகமானோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 20 ஆண்டில் பெங்காக்கில் நடந்திருக்கும் ஆக மோசமான தீச்சம்பவம் இது. ஞாயிறு இரவு அந்த சம்பவம் நடந்தது. கவனக்குறைவு, மக்கள் தப்பிச் செல்லக்கூடிய அவசர கதவுகளை திறக்க முடியாமல் தடை இருந்தது போன்றவை குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் நோயாளிகளை கண்காணிக்க தாதியருக்கு ஸ்மார்ட் வாட்ச் எனும் திறன் கை கடிகாரம் விரைவில் உதவக்கூடும். தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனையில் சோதனை திட்டம் கடந்த மாதம் நடத்தப்பட்டது. திறன் கை கடிகாரம் நோயாளிகளின் முக்கிய உடல்நிலை மாற்றங்களை வழக்கமான பரிசோதனைகளை விட 2 மணி நேரம் முன்னதாக சொல்லிவிடும். தாதியர் பரிசோதனைக்காக செலவிடும் நேரம் பாதியாக குறையும். திறன் கடிகாரத்தின் மூலம் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு போன்றவற்றை 10 முதல் 30 நிமிடத்துக்கு ஒரு முறை கண்காணிக்க முடியும். அதனால் அவசர நிலை ஏற்பட்டால் முன்கூட்டி நடவடிக்கை எடுக்க தாதியருக்கு உதவியாக அமையும். பெரும்பாலான வளரும் நாடுகள் படிப்புக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கும் பணம் அதிகம் என்கிறது ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் அறிக்கை. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் உள்ளன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் குறைகிறது. அடுத்த ஆண்டு வெளிநாட்டு உதவி 30% குறையும் என்று மதிப்பிடப்படுகிறது. சில நாடுகள் படிப்பை விடவும் கடனை கட்ட 5 மடங்கு அதிகம் செலவிடுவதாக யுனெஸ்கோ அமைப்பு சொல்கிறது. இலங்கை அரசாங்கம் படிப்புக்கு கொடுப்பதை விட வெளிநாட்டு கடன் தீர்க்க கொடுக்கும் பணம் 16 மடங்கு. கல்வியில் பணம் செலவு செய்யாத நாடுகள் வறுமையிலிருந்து மீண்டு வர முடியாமல் போய்விடும் என்று உலக நிறுவனம் அஞ்சுகிறது. பிரிட்டிஷ் ஒலிபரப்புக் கழகமான பிபிசிக்கு கட்டணம் செலுத்தும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் 500,000 அதிகமானோர் கட்டணத்தை நிறுத்திவிட்டனர் என்று பிபிசி கூறியது. முந்தைய ஆண்டில் 300,000 பேர் நிறுத்தினர். தற்போது பிபிசி தொலைக்காட்சிக்கு உரிமம் செலுத்துவோர் எண்ணிக்கை சுமார் 23 மில்லியனுக்கு குறைந்துவிட்டது. காணொளிகளில் கவனம் திரும்பிய பிறகு சரிவு எதிர்பார்த்ததை விட வேகமாக நடப்பதாக பிபிசி குறிப்பிட்டது. உலகக்கிண்ணம். இன்று அதிகாலை நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 என்று ஸ்பெயின் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் முன்னணிக்கு சென்ற ஸ்பெயின் 58வது நிமிடத்தில் 2வது கோலுடன் ஆட்டத்தை முடித்தது. பல பெரிய நட்சத்திரங்களை கொண்ட பிரான்ஸ் தோல்வி கண்டது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. 2010 உலக கண்ணத்தை வென்ற ஸ்பெயின் வரும் திங்கட்கிழமை காலையில் நியூஜெர்சி அரங்கில் இங்கிலாந்து அல்லது அர்ஜென்டினாவை சந்திக்கும். இங்கிலாந்து அர்ஜென்டினா அரையிறுதி ஆட்டம் நாளை காலை நடைபெறும். 1982 இரு நாட்டுக்கும் இடையே நடந்த ஃபாக்லண்ட்ஸ் தீவுகளுக்கான போரை மறந்தாலும் 1986 காலிறுதி ஆட்டத்தில் மரடோனாவின் அர்ஜென்டினாவிடம் இங்கிலாந்து கண்ட தோல்வி நாளை ஆட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம்.
1: சொல்லும் பொருளும் பிரையாரிட்டி முன்னுரிமை. சிங்கப்பூரில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் எப்போதுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. பிரையாரிட்டி முன்னுரிமை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
4: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்
5: பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்வோனா
6: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னு

0: போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: 101
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வேங்கை பாட்டில் இந்த பாடல் கேட்டீங்க. தேவி பிரசாத்தோட இசையில முகேஷ் சுசித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் பக்கமாக வரப்போறோம். உங்களுக்கு தெரியும் புதன்கிழமைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதிரொலி குழுவினர் நம்ம அறிவிப்பு அறிவிப்பு வந்துருவாங்க. வந்த கையோட பல தகவல்களை பகிர்ந்து கொள்வாங்க. இன்று நடக்க போற பாகத்தை பத்தின விரிவான தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ளணும், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும் அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் லைவ்க்கு வரலாம். அங்க உங்களுக்காக நிகழ்ச்சி நேரடியாக இடம்பெறும். சரி, இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை தெரிஞ்சுப்போம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: வெளிநாட்டு நாணய சொலாமணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி காசு. 1 யூரோ 1.47 வெள்ளி காசு. 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி காசு. 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு. 100 இந்திய ரூபாய் 1.35 வெள்ளி காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 15 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
7: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு குடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
7: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
6: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
8: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை 1 சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச் ட்ரஃபல் ஷ்ரூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதாரேட்ல நீங்க இணைந்திருக்கீங்க. நான் ஆரம்பத்துல சொன்னது போல எதிரொலி குழுவினர் இப்ப நம்ம அறிவிப்பாறையில இருக்காங்க, அவங்களை சந்திப்போம். வணக்கம் தயாரிப்பாளர் யோகேஷ்.
1: வணக்கம் ரவி.
0: அவரோட சிறப்பு விருந்தினர் நளினியும் இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, இருவரும் நம்மளோட இணைந்திருக்காங்க. இருவரையும் நீங்க பார்க்கலாம், கருத்துக்களை பதிவிடலாம். ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வந்தீங்க அப்படின்னு சொன்னா. ஓகே, எதிரொலி அப்படின்னு சொல்லும் போது வார வாரம் வித்தியாசமான தலைப்புகளை கையில எடுத்து அதை ஆராய்ந்து மக்களிடையே கருத்து திரட்டி அதுக்கப்புறம் ஒரு முழுமையான நிகழ்ச்சியா வழங்குவாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிந்த தகவல் தான். இந்த வாரம் 9:30 நீங்க வசந்தத்துல எதிர்பார்க்கக்கூடிய பாகம்னு சொல்லும் போது இது துன்புறுத்தல், புலிங் பத்தினது இல்லையா? எதனால இப்படி ஒரு தலைப்பை கையில எடுக்கணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்க யோகேஷ், சொல்லுங்களேன்.
1: ஓகே, ஸோ அண்மை காலத்தில் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து துன்புறுத்தல் சம்பவங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ கல்வி அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை கையாளுறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒரு கட்டுப்பாடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு பள்ளியும் வந்து வேறு விதமாக கையாளுறாங்க இந்த துன்புறுத்தல் சம்பவங்களை. ஒரு சில பள்ளிகள் வந்து ரொம்ப கடுமையாக தண்டிக்கிறாங்க, சில பள்ளிகள் வந்து ஓகே பரவாயில்ல இது கொஞ்சம் இன்னும் பேசி தீர்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ கல்வி அமைச்சர் என்ன நினச்சிச்சுன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோட் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து என்ன ஈடுபாடு இருந்துச்சுன்னா, இந்த பள்ளிக்கூடம் துன்புறுத்தல்னு சொல்லும் போது நம்ம மனசு நினைவுக்கு வருது வந்து பிசிக்கல் புல்லிங், அதாவது உடல் ரீதியாக துன்புறுத்துறது, இல்லைன்னா பேச்சுவாக்கில் துன்புறுத்தல், கடும் சொற்களை பயன்படுத்தி. ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து துன்புறுத்தலா அப்படின்னு வந்து தெரியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், வதந்தி பரப்புறது ஒருத்தரை பற்றி, இல்லைன்னா ஒருத்தரை பத்தி பேசுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி பேசுறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து துன்புறுத்தலா அப்படின்னு சொல்ல தெரியாது, பட் ஆக்சுவலி இது துன்புறுத்தல் தான். இது வந்து அண்டர் சோஷியல் அண்ட் ரிலேஷனல் புல்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ஓ, இந்த மாதிரி துன்புறுத்தலும் இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆராயணும். ஸோ மக்களுக்கு வந்து, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து துன்புறுத்தல் எது, டீசிங் எது, இது தெரிஞ்சிருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இந்த இந்த முயற்சியில நம்ம இறங்கியிருக்கோம்.
0: ஆமா, சிறப்பா சொன்னீங்க யோகேஷ். இப்ப நம்ம படிக்கிற காலகட்டத்தில், இல்ல வேண்டாம், நான் படிக்கிற காலகட்டத்தில், நீங்க இளையரா இருக்கீங்க, நான் படிக்கிற காலகட்டத்துல கையெடுக்க தொலைபேசி எல்லாம் பரவலா கிடையாது. அதாவது தொடக்க நிலை உயர்நிலை பள்ளிக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால இருந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த புலிங்னா எப்படி இருக்கும்னா, கைகலப்புல தான் அதிகமா இருக்கும். அதோ கார்பந்து போன்ற போட்டிகள்ல, அல்லது வந்து போட்டின்னு கார்பந்துன்னு சொல்ல குறிப்பிட்டு, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளையோ அல்லது வந்து இந்த உணவு நேரத்தில் நடக்கிற சிறு சிறு உரையாடல்களில் தான் வந்து ஏற்படுற புலிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைய உலகம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். சமூக ஊடகம் சார்ந்து தான் பிள்ளைகளும் செயல்படுறாங்க. இதை ஒலியின் வளரும் நட்சத்திரம் அந்த நிகழ்ச்சியில் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பிள்ளைங்க எந்த அளவுக்கு சமூக ஊடகத்தோடு ஒட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆக நீங்கள் சொன்னது போல எது துன்புறுத்தல் எது கேலி கிண்டல் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்குற தன்மையும் பிள்ளைகள் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியுங்க. சரி, அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நளினி, இப்போ உங்கள் பக்கமாக நான் வர விரும்புகிறேன். புலிங் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்களே நிகழ்ச்சியில்.
2: ஆமாம்,
0: அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க வந்து உயர் கல்வியில் இருக்காங்க. ஆனால் அவங்க பழைய பள்ளிக்கூடத்தில் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துன்புறுத்தல் நடந்துச்சு. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, மெயின்லி அதாவது ரேசிஸ் கமெண்ட்ஸ் வந்தது, உருவக்கேலி நடந்தது. ஸோ இதுதான் வந்து மெயினாக அவங்களுக்கு நடந்தது. ஸோ அவங்க அதை பற்றி ரொம்ப என்கிட்ட கொஞ்ச நாள் எடுத்தது அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த அந்த சயின்ஸ்லாம் வந்து நம்ம லுக் அவுட் பண்ணலாம். அதாவது அதுக்கு ஒரு இது இருக்கும், சயின்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அவங்க நடந்துக்கிற
0: அறிகுறிகள்.
2: ஆமாம், அந்த அறிகுறிகளை பார்த்து நம்ம அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.
0: எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து புள்ள சரியா இல்லையே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தருணத்தை பற்றின கொஞ்சம் விரிவாக நீங்கள் சொல்லலாமே.
2: அவங்க எப்படி அவங்களுக்கு மாறுதல்லாம் நான் பார்த்தேனாக்கா, அவங்க முதல்ல வந்து எப்போதும் கலகலன்னு பேசுகிற பொண்ணு. அப்புறம் நாளடைவ என்ன ஆச்சுனாக்கா, அவங்க பேசுறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க வீட்டில். அவங்க வந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அதாவது ரூம்லேயே உட்காந்துருக்கிறது, அவங்க டிவைசஸ் அதாவது அவங்க சாதனம் கூட வந்து ரொம்ப கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கணினியாக இருக்கட்டும், கை தொலைபேசியாக இருக்கட்டும், அது கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மக்கிட்ட ரொம்ப உரையாடுறது இல்லை. அவங்க அறையை விட்டு வெளியே வந்து நம்ம கூட வந்து ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. சிரிக்கிறத அந்த ஸ்மைல் பண்ணுறது, புன்னகை புரியுறது அதெல்லாம் இல்லை. நேராக ஸ்கூல் விட்டு வருவாங்க, பேக்கை கீழே வைப்பாங்க, அவங்க வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அதோட வந்து பசிச்சா வெளியே வருவாங்க, இல்லை ஏதாவது தேவைக்கு ஏற்பட்டால் நம்மக்கிட்ட பேசுவாங்க, இல்லாட்டினா வந்து அவங்க வந்து ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து சில அறிகுறிகள் நான் வந்து கவனித்தேன். ஸோ கேட்கும் போது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, இல்லை எல்லாமே வந்து ஸ்கூலில் ஓகே தான் இருக்குது. நம்ம கேட்போம், ஏன்னா இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு, நீங்கள் பகிர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமில் போயிட்டு ஏன்னா அவங்க டெய்லி செய்கிறத வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் நாளையோட நாளையிலும் நான் வந்து ஸ்டில் ஒரு கண்ணோட்டை வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் சில சமயம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், எடுத்தோன்னே நம்ம கேட்கும் போது அவங்க பதில் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தேன், சரி நீங்கள் சொல்கிற நீங்க வந்து அதுக்கு என்னைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அப்ப பங்கிருந்துக்கலாம், சோ அது வரைக்கும் வந்து நம்ம டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு. அது வந்து என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் இடையில வந்து அது வந்து ஒரு யூடிஐ மாதிரி அவங்களுக்கு வந்துருச்சு, நீர் கடுப்பு. ஸோ அந்த நீர் கடுப்பு வந்து டெய்லி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆனா வந்து உடல் ரீதியாக நாங்கள் வந்து மருத்துவரெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணணும், ஆனால் வந்து எல்லா டெஸ்ட்லேயும் வந்து எல்லாமே நார்மலாக தான் காட்டிச்சு, எந்த ஒரு அப்நார்மலிட்டியும் அங்கே அங்கே இல்லை. அப்புறம் ஸ்கூல் ரிஃப்யூசல் ஆரம்பித்தாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது வாந்தி வர மாதிரி இருக்கும், வயிற்ற பெறட்டும், ஒமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: அவருக்கு ஆரம்பித்தாங்க பள்ளியை.
2: ஆமா கண்டிப்பா. அப்புறம் வந்து அவங்க விருப்பப்பட்டு செய்யற பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்க, அவங்க ஹாபீஸ் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க, பாடுறது ஆடுறது நம்ம கூட வெளியே வர்றது எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அறிகுறிகள். ஸோ பெற்றவங்க இதெல்லாம் நீங்க வீட்டில் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா ஒரு கண்ணு வச்சுக்கிங்க,
0: ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி இல்லையா அதெல்லாம்.
2: ஆமா
0: சரி, இதையும் தாண்டி நீங்க ஒரு மன தத்துவ நிபுணரும் கூட இல்ல, ஆக உங்களுக்கு இத இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கான புரிதல் இருந்திருக்கு சொல்லாமா?
2: சொல்லலாம்.
0: அப்ப நீங்க எப்படி, ஏன்னா ஒரு நிபுணரா நீங்க எப்படி இந்த புலிங் துன்புறுத்தலாம் அணுகுவீங்க, அத பத்தி சொல்லுங்களேன்.
2: ஓகே, ஜெனரலைஸாக நான் வந்து டெக்ஸ்ட் புக் பேச விரும்பல, என் சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், அப்போ தான் மற்ற பெற்றவங்களுக்கும் வந்து அந்த அது போய் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து எங்களோட குழந்தைய பார்த்துக்கிட்டாக்கா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே கிளியராக வந்ததுனால என்னோட அடுத்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து நான் என்ன நினைச்சேனாக்கா இது வந்து சோமேட்டிக் சிம்டம்ஸ், அதாவது வந்து நம்ம உட மன ரீதியாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்ததுனாக்கா சைக்காலஜிக்கல் வழியில் அது சில சமயம் நம்ம உடம்புல வந்து அந்த வலி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆகும்போது அந்த வலி வந்து நம்மளுக்கு எது வலி எந்த பாகத்துலையாச்சும் அது பிரதிபலிக்கலாம், தலைவலியாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், கை வலி கால் வலி அந்த மாதிரி இருக்கும்போது. ஸோ இந்த என் பொண்ணுக்கு ஏற்பட்ட இந்த நீர் கடுப்பு நிலைமைக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உட்காந்து பேசும்போது நீங்க வந்து என்ன எதனால உள்ள ஏதாவது வச்சு மறைக்கிறீங்களா, ஏதாவது மனசுக்குள்ள பூட்டி வைக்கிறீங்களா, எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லுங்க, நம்ம இதை பத்தி வந்து ஆராய்ஞ்சு பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், இதுக்கு ஒரு தீர்வு நம்ம காண முடியும். ஒண்டியா இதை வச்சு சஃபர் பண்றதுனால டீல் பண்றதுனால வந்து சில சமயம் நம்மளுக்கு வந்து அதோட அந்த ரிசல்ட் கிடைக்காது, நம்ம தேடி போகிற ரிசல்ட் கிடைக்காது. ஸோ சில சமயம் ஓப்பனாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு எதுவாக இருந்தாலும் நான் வந்து அந்த கேட்க ரெடியாக இருக்கேன். நான் மெயின்லி வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நாளடைவில் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ மீன் கண்டிப்பாக டைம் தேவைப்பட்டுச்சு, இது வந்து ஓவர்நைட் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைங்கிற உறவை மீறிலும் அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு டீனேஜ் இயர்ஸ்ல வந்து பில்டப் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் அங்கே இருக்கும். ஸோ ஒரு அப்பா அம்மா கிட்ட சில விஷயம் நம்ம சொன்னாக்கா அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஸ்கூலில் போய் பார்ப்பாங்க, இல்லாட்டினா வந்து மற்றவங்க கிட்ட வந்து அதாவது கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பயத்துல கூட அந்த பிள்ளைங்க சொல்லாம இருக்கும். சோ அது கொஞ்ச நாள் அவங்களுக்கு டைம் கொடுத்தோன்னே அவங்க வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் அப் பண்ணாங்க, இதுதான் எந்த ஸ்கூல்ல பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு எப்படி இதுக்கு இதை இருந்து அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் கற்றுக் கொடுத்தேன்.
0: அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க மேற்கொண்டீங்க இல்லையா? சரி, ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கிற இந்த அனுபவம் சார்ந்த பகிர்வுல அடுத்தது நம்ம என்ன கேட்க விரும்புறோம்னா, இப்போ இந்த மாதிரி துன்புறுத்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இத மேம்பட்ட முறையில கையாள பள்ளிகள் என்ன புதிய யுக்திகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல யுகேஷ் தயாரிப்பாளர் நம்மளோட பகிர்ந்து பாரு. நீங்க வானொலி பக்கமா இருங்க, தொடர்ந்து இந்த பீட்டை நீங்க பார்க்கணும்னு நினைச்சா ஃபேஸ்புக் லைவ் அங்க நீங்க வரலாம். நேர் அலையில உங்களுக்காகவே எதிரொலி சிறப்பு பேட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நேரம் இப்பொழுது 8:26.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. MCE ECP செல்லும் அந்த வழியில் சென்ட்ரல் பொலிவாருக்கு பிறகும், வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் சாலை அந்த பகுதிக்கு முன்பும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: தரும் தினம் பார்க்கேஜினை
1: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியா சிங் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
2: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள் வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவ இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179 7.
5: எட்டு 8:29 ஆகிவிட்டது. எதிரொலி குழுவினர் ஒலியின் அறிவிப்பாறையில் இருக்காங்க. தொடர்ந்து இன்று இடம்பெற போற சிறப்பு பாகத்தை பத்தின தகவல்களை வழங்கிட்டு இருக்காங்க. 9:30 வசந்த முடிவெளியில எதிரொலி நிகழ்ச்சி நீங்க பாக்கலாம். அதோட எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கண்டு மகிழலாம் மீ வாட்ச் வாயிலா எங்கேயும் எப்போதும். சரி, இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை புலிங் அதாவது துன்புறுத்தலை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு புதிய யுக்திகளை அரசாங்கம் பள்ளிகள்ல கொண்டு வர முயற்சி எடுத்திருக்காங்க இல்லையா, அதை பத்தி யோகேஷ் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
6: ஓகே, ஸோ புதிய உத்திகள்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உத்திகளை வந்து பல வருஷமா கையாளிட்டாங்க. குறிப்பா நீங்க பாக்குறீங்கன்னா பள்ளி நேரம் முடிந்து மாணவர்களை தக்க வைக்கிறது, அதாவது டிடென்ஷன் இருக்கு. மாணவர்களை தற்காலிகமா நீக்கிறது, அதாவது சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு. மனநல ஆலோசகர் கூட வந்து பேசுறது, அதாவது கவுன்சிலிங் இருக்கு. இதோட வந்து இப்ப வந்து கொண்டா கிரேட் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ரிப்போர்ட் கார்டில் பார்ப்போம்ல, ஆவரேஜ் குட் அந்த கிரேட் கொடுப்பாங்களே. ஸோ இந்த மாதிரி துன்புறுத்தல் சம்பவங்கள் செய்கிற மாணவர்களுக்கு இந்த கிரேட் குறையும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பிறம்படியும் கொண்டு வந்திருக்காங்க, திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிறம்படி வந்து ஒரு இறுதிக்கட்ட முடிவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பள்ளிக்கூடத்தில். அதாவது நம்ம தலைமை ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர்கள் தான் இதை வந்து கொடுக்க கொடுக்க முடியும். அதுவும் சில ஆசிரியர்கள் தான் இதை வந்து அந்த ஆக்சுவல் பிறம்படியை கொடுக்கறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இவ்வளோ முயற்சிகள், இவ்வளோ உத்திகள் இருந்தோம், ஏன் வந்து பிறம்படி கொடுத்து ஆகணும்? அதாவது இந்த இவ்வளோ முயற்சிகள் வந்து ஒருவேளை வேலை செய்யலையா? பெரும்படி கொடுத்து தான் இந்த துன்புறுத்தல வந்து கட்டுப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி எழுது நம்மளுக்கு. ஸோ அதை பத்தி வந்து இந்த பாகத்துல வந்து ஆராய்ஞ்சிருக்கோம்.
5: இப்ப நீங்க சொன்னது வந்து இவ்வளவு நாள் வெவ்வேறு பள்ளிகள் வெவ்வேறு யுத்திகளை கையாண்டாங்க, இப்ப எல்லாரும் அதே தரநிலைய ஸ்டாண்டர்டை கையாள அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப பிரம்படிகள்னு சொல்லும் போது அது ரொம்ப சர்ச்சையான ஒரு பகுதி. சில பெற்றோருக்கு ஆமா கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மேல கை வைக்கிறது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு தோணும். இப்ப ஒரு பெற்றோரா நளினி நீங்க இருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன பிரம்படியை பொறுத்தவரை?
7: பெற்றோரா ஜெனரலாக சொல்லணும்னா பொதுவாகவே எந்த பெற்றோருக்கும் வந்து இதில் வந்து உட்பாடு இருக்காது. ஆமாம், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை எதிர்ப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை அவங்க தான் கண்டிக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு ஹியூமனிஸ்டிக் வே, ஒரு சிவிலைஸ் வே வழியாக தான் ஒரு பிள்ளைய வந்து டிசிப்ளின் பண்ணணும் அப்படின்னு வந்து ஜெனரல் ஒரு வேர்ல்ட் வியூ இருக்குது. ஆனால் வந்து எஸ் அ அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு பெற்றோரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா.
5: ஆனால் இப்போது நீங்கள் சொன்னது சரிதான், ஒரு பெற்றோராக யாரும் வந்து இன்னொருத்தர் ஒரு பிள்ளை அடிக்கிறத பார்க்க மாட்டாங்க, பொறுக்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பெற்றோர் தன் பிள்ளையை ஒழுங்குபடுத்தும் அந்த வேலையை சரியாக செய்யலைனா அப்புறம் சமூகம் அதுதான் ஒழுக்கப்படுத்தி ஆகணும். அந்த கோணத்துலேருந்து பார்க்கும்போது இது ஒரு அவசிய முயற்சி அப்படின்னு சொல்லலாமா நளினி?
7: அவசிய முயற்சின்னு சொல்றதுக்கு பதிலாக அதோட பின்விளைகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அதாவது என்னன்னாக்கா, இந்த பிறம்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னாக்கா, இப்போ 9 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, சைக்காலஜிக்கலி நம்ம பார்க்க போனால் இப்போ தான் வந்து ஒரு குழந்தை வந்து தன்னுடைய லைஃப் ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ட்ரான்சாக்ஷனல் அனாலிசிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு குழந்தை வந்து இந்த வேர்ல்ட் வியூவை பற்றி வந்து அவங்க ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுவாங்க. தன்னோட சொந்த ஐடென்டிட்டியை பற்றி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் சுற்றி உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வாழ்க்கை பூரா அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு ஐடியா. ஸோ இதை வந்து இந்த பெரும்பழி கொடுக்கறதுனால இந்த ஐடியாவை நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இந்த பெரும்பழி கொடுக்கறதால முதல்ல வந்து ஸ்டிக்மா, அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஸ்டிக்மா வந்து சுத்தி உள்ள சர்க்கிள்ல நடக்குது. பள்ளிக்கூடத்துல கூட படிக்கிறவங்க, ஆசிரியர், ஏன்னா நம்ம என்ன இருந்தாலும் ஆசிரியர் மின்மக்கள், ஆனா ஸ்டிக் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாலும் அது வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அது வந்து ஒரு பொய். எல்லாரும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், எல்லாருக்கும் என்ன ஒண்ணு நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். அதுதான் வந்து ஒரு மனித இயல்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்மா ஃபார்ம் பண்ணும். அதே சமயத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் ஸ்டிக்மா வேற வரும். அதாவது வந்து நான் வந்து கெட்டவன், அதனால தான் என்ன தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இனிமேல் யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்களோ, எங்கிட்ட பழக மாட்டாங்களோ, என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, என்னை கெட்டவனே பார்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு செல்ஃப் ஸ்டிக்மா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகணும்னாக்கா, இது ஒரு மென்டல் இமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்காரிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பேசிக்கலி சொல்ல போனால் ட்ராமா. ஸோ இந்த ட்ராமா இந்த சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம்னாக்கா, பிற்காலத்தில் இந்த பிள்ளை வளரும்போது இந்த ட்ராமா வந்து கண்டிப்பாக கேரி பண்ணும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வயசுல வந்து ஒரு பெரியாளுக்கு உள்ள அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்காது, அந்த மனப்பக்குவம் இருக்காது, அந்த மென்டல் ரிசிலியன்ஸ் இருக்காது. அதாவது இதுலேருந்து மீண்டு வரணும், இதை வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து இனிமே நல்ல முறையாக பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும், அந்த எஃபர்ட் போடுறதுக்கு வந்து அந்த பக்குவம், அந்த மெச்சூரிட்டி, அந்த கிரிட் இந்த வயசில் ஃபார்ம் இருக்காது. ஸோ வந்து இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு சின்ன ஒரு பயிரை வந்து நம்ம சின்னதுலேயே நம்ம கிள்ளி போடுற மாதிரி நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இந்த பிள்ளைங்க வந்து இப்போ பூலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரம்பரை கொடுக்குறோன்னு வைங்களேன், அதோட அஃப்டர் மேத் என்ன? நாளைக்கு அந்த பிள்ளை திருப்பி அதே ஸ்கூலுக்கு தான் வந்து படிக்க வரும், அதே சுற்று வட்டாரத்தில் தான் இருக்கும், அதே ஆசிரியர்கள், அதே சக மாணவர்கள். ஸோ வந்து என்ன நடக்கும், மற்ற பிள்ளைங்களாம் இந்த பிள்ளைய பற்றி பேசாமல் இருக்குமா? அரச புரசால பேசுவாங்க, அதாவது காசிப் நடக்கும், காதில் விளமாரியே பேசுவாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு பூலிங் நடக்குது தானே, அப்படின்னா இது ஒரு விஷஸ் சைக்கிள் ஆகும் தானே.
5: அதாவது the bully becomes bullied.
7: Yes, correct. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நான் என்ன யோசிச்சேனாக்கா, டு ஸ்டார்ட் வித் அந்த புலிஸ் இருக்காங்களே அவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு இட்ஸ் எ கிரை ஃபார் ஹெல்ப், அப்படிதான் நான் வந்து அந்த
5: உதவி தேவைப்படுது. ஆமா, அதனாலதான் இப்படிப்பட்ட வேலைகளை ஈடுபடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
7: ஆமா, ஏன்னா இது பை நேச்சர் யாருமே ஒரு ஆளை இன்னொரு ஆளை துன்புறுத்தும் இருக்கிற மனப்பான்மையில நம்ம இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு வர்றதுக்கு காரணம் ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரிகர் இருக்கும்போது இப்போ இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து தண்டிச்சிட்டோம், அப்போ இந்த மாதிரி திருப்பி அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூலிங், அதாவது மற்றவங்க அரச புரசலாம் பேசுறது, கிண்டல் கேலி அடிக்கிறது, கமெண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இந்த பிள்ளைங்க கேட்கும்போது ஏற்கனவே இந்த பிள்ளைங்க பூலிங், ஐ மீன் அதை வந்து சைட் நோட்டில் நம்ம வச்சுக்கணும். ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா, சான்சஸ் தட் அவங்க வந்து ஒரு டஃபர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போனா ஏற்கனவே இருக்கிறத விட ஒன்றும் மோசமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவும் இருக்குது. ஜஸ்ட் டு கிரியேட் அ டஃபர் டிஃபென்ஸ் மெக்கனிசம் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்கணுனாக்கா, யூனோ தேர் வில் பி அ டொமினோ இஃபெக்ட். பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அது பள்ளியோடு முடிஞ்சு போகிறதில்ல. வீட்டில் என்ன நடக்க போகுது, அவங்க அப்பா அம்மா எப்படி அந்த பிள்ளையை ட்ரீட் பண்ண போகிறாங்க, அவங்களும் மெஷர்ஸ் எடுப்பாங்களா இல்லையா? எஸ்பெஷலி வந்து ஓ ஸ்கூலுக்கு அனுப்புனே, நீங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்களா, ஸோ ஸ்கூலில் அவங்கள தண்டிச்சாச்சு, ஓகே நான் அப்புறம் நம்ம சொல்ல என்ன சொல்லுவாங்க, உங்களால் நம்ம மானம் போகுது, என்ன உன்னால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, நீ கேட்டதெல்லாம் நான் செஞ்சேன், நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமும் அடி வாங்குற மத்தளம் என்ன ஆகும்,
5: மேலும் மேலும் பாதிக்கப்படும்.
7: ஆமாம், திஸ் இஸ் ஃபுட் ஃபார் தாட்.
5: புரியுது. இப்போ யோகேஷ், ரொம்ப நன்றி நளினி உங்கள் கருத்துக்கு. யோகேஷ், நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி?
6: ஸோ நளினி சொன்ன ட்ராமா வந்து உண்மை தான். பிகாஸ் இந்த எபிசோடில் வந்து நம்ம பிடிசிஸ்னு ஒன்று பண்ணோம், அதாவது நம்ம ஹோஸ்ட் விஷ்ணு வச்சு அந்த ஒரு கேமரா முன்னாடி பேச வைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பிரமிடி கொண்டு வந்திருந்தேன் அவர்கிட்ட கையில் கொடுத்து பேச சொல்லி. ஸோ அந்த பிரமிடியை பார்த்தோன்னே என் கேமரா மேனும் சவுண்ட் மேனும் ரெண்டு பேரும் ஏ ப்ரோ வை பிரிங் திஸ்லா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி பிடிசி இருக்குது, ஏன் இது தெரியுமான்னு கேட்டப்போ ஆமாலா ஹவ் மெனி டைம் கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு பயம் வருது அந்த வயசுலேயே. ஸோ லைக் அந்த பரம்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இந்த தட்டுற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு பொருளாக இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நானி சொன்ன மாதிரி நினச்ச நிறைய பேர் வந்து இதை எதிர்ப்பாங்கன்னு நினச்சி நான் உள்ளே போனேன். ஸோ அந்த ஸ்ட்ரீட் இன்டர்வியூஸ்னு சொல்லுவாங்களா, மக்களை போய் கருத்து கேட்கறது. ஸோ நான் போகும்போது ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் என்னோட ஆச்சரியத்தில் வந்து நிறைய பேர் ஓகேன்னு சொல்கிறாங்க, திஸ் இது கொடுத்து தான் ஆகணும், நல்லது நல்ல விஷயம் அரசாங்கம் கொண்டு வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு கேட்டப்போ பனிஷ்மெண்ட் ஃபீட் த கிரைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் துன்புறுத்தினால எவ்வளோ பாதிப்புகள் வருது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்டனையும் கடுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இரு தரப்பிலனும் வேற வேற கருத்து வந்து இந்த இந்த பாகத்தில் வந்து நம்ம அரைஞ்சிருக்கோம்.
5: இரு தரப்புலையும் ஒரு வாதம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அதே மாதிரி இங்கே சிமி அப்படிங்கிற நேயர் சொல்லியிருக்காங்க, பிரம்படி கொடுக்கணும், இது அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து இனிமேல் அதே தவறை செய்யறதுக்கு 1000 முறை யோசிக்க வைக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த தவறுகளை செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, அவங்க கத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை முன்னிச்சிருக்காங்க. புஷ்பராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புலிங்கை பார்த்து கொண்டிருக்கும் மற்ற மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னொரு தளத்துக்கு கொண்டு போறாங்க. அதாவது வேடிக்கை மட்டும் பாக்குறவங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்க கருத்து ஏதாவது இருக்கா?
6: ஓகே கண்டிப்பாக. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து மாணவர்களை நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் அந்த துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இதில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நான் அவங்க அதை பகிர்ந்து கொண்டாங்கன்னா அவங்க சுற்றி இருக்க வட்டாரம் நண்பர் வட்டாரங்க வந்து வேணாம் சொல்லாத, அவங்க கூடிய வச்சுக்க, இதை சொன்னால் இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு அவங்க அவங்களே நேராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு கல்ச்சர் இருக்கணும் நம்ம பள்ளிக்கூடத்தில். அதாவது ஒரு ஒரு துன்புறுத்தல் விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி முன் வந்து பேசுறதுக்கு, தைரியமாக வந்து பேசுறதுக்கு இன்னும் வந்து நிறைய மாணவர்கள் பயப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. ஏன்னா இன்னும் வந்து புல்லிங் நடக்குமா, ஏன்னா எப்படி பார்ப்பாங்க, பெட்ரோல்
5: மேலும் மோசமாகுமா.
6: ஆமாம். ஸோ தி அவங்க முன் வந்து பேசுறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி கொடுக்கறது வந்து நம்ம பொறுப்புன்னு
5: நினைக்கிறேன். சரி, மீண்டும் நான் வந்து நளினி உங்கள் பக்கம் வரணும்னு திருப்பப்படுறேன். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க என்கிட்ட இதை, இருந்தாலும் பெற்றோர் என்ன செய்யலாம் இந்த துன்புறுத்தல்ல ஆளாகிற பிள்ளைகளுக்கு?
7: பெற்றோர்கள் முதல்ல என்ன செய்யலாம்னாக்க, ஓப்பன் கம்யூனிகேஷன், அது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கணும். பிள்ளைங்க சொல்கிறத சொல்லிடட்டும், ஆனால் வந்து நம்ம வந்து அதுக்கு உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீ இப்படி செஞ்சுருக்கலாமே, நீ அப்படி செஞ்சுருக்கலாமே, அந்த மாதிரி ஐடியா கொடுக்குறத விட அந்த பிள்ளைங்க முதல்ல என்ன சொல்ல வருதுங்கன்னு அதை கேட்கணும் முழுமையாக. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிள்ளைங்கக்கிட்டே கேட்கலாம், சரி இதை பற்றி நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க பிள்ளைங்கக்கிட்ட நம்ம கேட்கணும். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இப்போ என் பிள்ளைய எடுத்துக்கிட்டால் இல்லை இதை எஸ்கலேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம், இதை வந்து என்ன ஸ்கூலில் போய் சொல்லாதீங்கம்மா, இந்த மாதிரி எழுதி போடாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்க,
5: மேலும் பிரச்சனை ஆகாதுங்க.
7: ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம், முதல்ல என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா முதல்ல ஸ்கூலில் டீச்சர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க விருப்பம் இல்லை, அந்த அந்த சூழ்நிலையில் இருக்க அவங்க வந்து சங்கோஜப்படுறாங்க, அதே வந்து ஒரு மன உளைச்சலாக ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ பெற்றவங்க வந்து என்ன சொல்லலாம்னாக்கா, பிள்ளைங்கக்கிட்ட வந்து சரி எப்படி வந்து இதை நம்ம வந்து கையாளலாம், அதாவது பூலிங் நடக்குது, சரி என்ன மாதிரி பூலிங் முதல்ல நம்ம கேட்கணும், ஸோ ஆஸ் அன் அடால்ட் வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் என்ன மாதிரி பூலிங் சும்மா நேம் காலிங்ஸ் அந்த மாதிரி ஐ மீன் ஆஸ் டிஃப்ரெண்ட் லெவல் பல தரங்கள் இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி எது வந்து உண்மையாக எஸ்கலேட் பண்ணணுமோ அது வந்து கண்டிப்பாக நம்ம எஸ்கலேட் பண்ணி தான் ஆகணும். சில சமயம் பிள்ளைங்க சொல்லுவாங்க இல்லை இதுங்க இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னாக்கா, ஆனால் நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம கையில் இருக்குது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம வந்து அதை விட்டு பிடிக்கிறது அப்படின்னு. ஆனால் நம்ம என்னன்னாக்கா பெற்றவங்க வந்து கொஞ்சம் சிவலைஸாகவும் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதாவது எடுத்தோடனே எல்லாமே பள்ளியோட பொறுப்பு அப்படின்னு ஓடக்கூடாது. பள்ளி மேலே வந்து அதுதான் அவங்க தான் வந்து அந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹாஷாக அதை டீல் பண்ணாமல் ரெண்டு பேரும் ஆஸ் அ ஸ்கூல் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம ஒன்றா சேர்ந்து இந்த இதுக்கு என்ன ஒரு தீர்வு காணலாம். ஐ திங்க் சைக்கோ சோஷியல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்குலாம் இதை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து லைக் அசம்பிளிலாம் இருக்குது காலையில். ஸோ அதனால் பேசணும் பூலிங்னா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்குலாம் நடந்தாக்கா நீங்கள் எப்படி இதை பேசலாம் எல்லாத்தையும் எடுத்தோடனே கவுன்சிலருக்கு நம்ம அனுப்ப முடியாது. அதாவது பிள்ளைங்களுக்கு அந்த செல்ஃப் ரெசிலியன்ஸ் நம்ம பில்டப் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. எல்லாத்தையும் ஓவர் ப்ரொடெக்டிவாக நம்ம பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவங்கள சொந்தமாக பாதுகாத்துக்கிறதுக்குள்ள யுத்திகளையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும்.
5: சரி, இவ்வளோ தகவலும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இங்கே நரேன் அப்படிங்கிற நேர் வந்து இன்னொரு கோணத்தை முன்வைக்கிறாரு. அவர் வந்து அற்புதமான தலைப்பு, இதை எடுத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பூலி பண்ணுறாங்களே அந்த பிள்ளைகளுக்கிட்டே நீங்கள் போய் பேசணும் அப்படின்றாங்க. நளினி சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவங்க அதை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற கருத்தை முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு கருத்து இல்லை. இப்படி நேர்களே சொல்லுங்க நளினி.
7: இது இதை பற்றி நான் வந்து ஒரு ஒரு ஸ்மால் ஒரு பிட் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன்.
5: கண்டிப்பாக.
7: பிகாஸ் என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த பூலிங் நடந்ததில்ல, ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசினேன் எதனால பூலிங் வந்துச்சு எந்த எக்ஸ்டெனுக்கு வருது. ஸோ இவங்க சொன்னாங்கல்ல இந்த கிளாஸில் வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி அவங்கள நேம் காலிங் பண்ணுறது, உருவை கேலி பண்ணுறது, தகாத கொமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், சரி இந்த பையனை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இந்த பையன் வந்து வீட்டில் வந்து என்ன உண்டியாக தான் இருக்காங்க, அதாவது தாத்தா பாட்டியோட பராமரிப்பில் தான் இருக்காங்க, அப்பா அம்மா வந்து அவங்க கூட இல்லை, விவாகரத்து ஆயிடுச்சு, ஒரு ஆள் வந்து சிறைச்சாலையில் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி அதான் அந்த பையனோட பேக்ரவுண்ட் இருக்கு
5: குடும்ப சூழல்.
7: ஆமா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் அப்புறம் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், சரி உங்களை வந்து பூலி பண்றாங்க ஆனா அந்த பையனுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, மேபி அது ஏன் ஃபர்ஸ்ட்ரேஷனில் அந்த பையன் வந்து இதை இந்த மாதிரி வெளிக்காய்ச்சிக்க முடியாது. சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பையன் பூலி பண்ணும்போது நீங்கள் வந்து ஏன் அந்த பையன்கிட்ட பேச மாட்டீங்க, பேசலாமே, சரி ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, ஐ யூ ஓகே, அந்த ஒரு வார்த்தை வந்து ஐ திங்க் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சில சமயம் நம்ம பூலி பண்ணுறாங்கிட்ட நம்ம கேட்கலாம், ஐயோ ஓகே, அது சக்காஸ்டிக்காக இல்லை, அதான் உண்மையான ஒரு அக்கறையில் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி என் பொண்ணு கேட்கும்போது அந்த பையன் வந்து அதிர்ச்சியில அந்த பூலிங்க நுப்பாட்டிட்டாங்க,
5: தகிச்சு போயிட்டாரு.
7: ஆமா,
5: என்ன சொல்றது தெரியாம.
7: ஆமா, சோ அதோட அந்த பூலிங் நின்றுச்சு.
5: பாருங்க, இதுவும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இங்க இன்னும் தொடர்ந்த கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. நிஷா சொல்லியிருக்காங்க இந்த பிரம்படி வேண்டாம் அப்படின்னு. யோகேஸ்வரி அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவரு நம்ம நிறைய சொன்ன மாதிரியே ஏன் அந்த புலிங் நடக்குது, ஏன் அந்த துன்புறுத்தல் நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் ஆராயணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க. உங்க கருத்தெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நேர்களே. இன்று இரவு 9:30 எதிரோட பார்க்க மறந்துடாதீங்க, ஏன்னா அங்கேயும் பல கருத்து பரிமாற்றம் நிகழப்போகுது இல்லையா. யோகேஷ், நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
6: ஓகே, எனக்கு ஒரு கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க, அந்த மாதிரி அடிச்சேற்றம் திருந்துவாங்கன்னு சொல்கிறாங்களே, அதே வந்து அந்த பெற்றோர் அவங்க சொல்கிற இது வந்து அவங்க குழந்தைக்கு நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு வேளை அவங்க குழந்தை தான் பூலி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த டைமில் நீங்கள் சொல்வீங்களா போட்டு இன்னும் அடிங்க அவங்கள ரூத் ஆரம்பிச்சு அடிங்கன்னு சொல்லுவீங்களா, இல்லை வுட் யூ கன்சிடர் அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த கோணத்துலேயும் நான் யோசிச்சு பார்க்கணும் நம்ம, பிகாஸ் நம்ம பெற்றோர்களுக்கெல்லாம் வந்து தான் குழந்தை தான் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு சொல்லுவாங்களே, ஆனால் தன்னோட குழந்தை இந்த மாதிரி பண்ணும்போது வாடகை கொண்டுடுவோம், அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் இருக்குது நான் நினைக்கிறேன்.
5: நிச்சயமா, இப்படி வெவ்வேறு கோணங்களில் இந்த ஒரு தலைப்பை எடுத்து இன்று அலசி ஆராய்ந்திருக்காங்க. 9:30 எதிரொலி நிகழ்ச்சியை வசந்த மொழிவெளியில நீங்க பார்க்கலாம் நேரடியாக. அது மட்டும் கிடையாது, மீ வாட்ச் அந்த தளத்தின் வாயிலா எல்லா பாகங்களையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா எதிரொலின்னு சொல்லும் போது சிங்கப்பூருக்கு தேவையான மக்களுக்கு தேவையான பல தகவல்களை தாங்கி வரும் ஒரு நிகழ்ச்சி. சரி, இந்த நேரத்தில் யோகேஷ் நளினி உங்கள் நேரத்தை ஒதுக்கி காலங்காத்தாலே ஒளியின் அறிவிப்பாறைக்கு வந்து நல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட்டதுக்கு மிக்க நன்றி.
6: நன்றி ரவி.
7: நன்றி.
5: தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடணும்னு ஆசைப்படுவீங்க நீர்களே, எனக்கு தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு பதிலாக ஃபேஸ்புக் லைஃப்பில் காணொலி இருக்குது, அங்கே போய் நீங்கள் பதிவிட்டீங்கன்னா தயாரிப்பு குழுவினரும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தலைப்பு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு. மிக்க நன்றி நீர்களே உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு.
8: போக்குவரத்து நிலவரம்
5: விபத்து நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ ஜாலன் யூனோஸ்க்கு பிறகு அங்கே செல்லும் வாகன போட்டிகளுக்கு கவனம் தேவை.
9: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகள் வெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைத்து உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
4: சுகாதார விழா 2026
5: மீண்டும் வந்துவிட்டது.
4: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
5: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில்
6: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
7: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பது வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
4: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
6: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
4: சுகாதார விழா 2026
8: தொடர்ந்து

0: மூலம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: 8:58 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே AYE நோக்கி செல்லும் வழியில் மால்மின் சாலைக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. CTE AYE நோக்கி செல்லும் வழியில் ஹெவ்லாக் சாலை எக்ஸிட் அங்கு போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. அங்கே அவனி 1 முன்பும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கால் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797 6206-1797. ஃபூஜி மலையின் அடியில கோன் டேம்பா பிரீமியம் அவுட்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இது ஜப்பான்லே மிக பிரபலமான அவுட்லெட் மால். இதுக்கு போனீங்க, உங்களுக்கு பிடித்த பொருட்களை நீங்க பார்த்து பார்த்து வாங்கலாம். சொல்ல போனா 290-க்கும் மேற்பட்ட கடைகள் இங்க இருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. அனைத்துலக பிராண்ட்ஸ்ல இருந்து ஜப்பானிய பொருட்கள் வர எல்லாத்தையும் இந்த இடத்துல நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அதோட வானிலை தோதா இருந்தது, வானம் தெளிவா இருந்தது அப்படின்னு சொன்னா நாம வெவ்வேறு பகுதிகளை இணைக்கிற தி பிரிட்ஜ் ஆஃப் ஹோப் அப்படிங்கிற பகுதியும் பார்க்கலாம், படங்கள் எடுக்கலாம், அற்புதமான காட்சிகளை கண்டு மகிழலாம். மொத்தத்துல இந்த பயணம் உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பயணமா அமைய போகுது. நீங்க இது காத்துட்டு இருக்கீங்க, உடனடியா கிளம்பி வாங்க, ஒன்னா சேர்ந்து போவோம் டோக்கியோவுக்கு. சந்தோஷமா இருப்போம். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கால் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797 6206-1797.

0: வீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக.

விதமான பாடல்கள் உங்களுக்காக ஒன்னொன்னா வரப்போகுது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில காலை மணி 9:06 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவாரஸ்யமான தகவல், பீட்சா வழங்கும் சலுகை, அதோட திரை தகவல் எல்லாமே காத்துட்டு இருக்கு. மாநில பக்கமா இருங்க. இது ஒலி 9:08, கேட்டாலே பரவசம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: KFC-யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: கண்ணோடு காண்பதலாம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால காதல் கோட்டை படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. தேனிசை தென்றல் தேவாவோட இசையில இரண்டு பாடல்களை நீங்க கேட்டீங்க.
4: செம்பருத்தி
3: செல்லும் வழியில் ஹேவ்லாக் ரோட் எக்ஸிட், அங்மோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட், இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIECTE ஜலான் யூனிவர்ஸ், அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜினை.
1: உங்களுக்கு தெரியுமா,
2: இதே நாள் ஜூலை 15 தேதி 2018 ஆண்டு ஃபிஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இந்த இறுதி ஆட்டத்துக்கு அர்ஜென்டினா, யுரகுவே, பெல்ஜியம் ஆகிய அணிகளை வீழ்த்தி பிரான்ஸ் தகுதி பெற்றாங்க. இன்னொரு பக்கம் டென்மார்க், ரஷ்யா, இங்கிலாந்து ஆகிய அணிகளை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு வந்தாங்க குரேஷியா. ஆக பிரான்சுக்கும் குரேஷியாவுக்கும் இடையிலான இறுதி போட்டி மாஸ்கோல நடைபெற்றது. கிட்டத்தட்ட 78,000 பேர் நேரடியா பார்த்தாங்க. உலகம் முழுவதும் 1.1 பில்லியனுக்கும் மேற்பட்டோர் தொலைக்காட்சி வாயிலா பார்த்தாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. நிறைவா 4-2 அப்படிங்கிற கோலினர்கையில பிரான்ஸ் குரேஷியா வீழ்த்தி 2வது முறையா உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை வென்றாங்க. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: கொஞ்சம்
1: சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
3: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: உழைப்பாளி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால செம்பருத்தி படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது. அடுத்து வரப்போகுது உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் ஜூலை 26 வரை ஒரு சீசி பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100+ நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
2: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
3: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
2: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
3: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
2: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
3: N1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை,
4: வணக்கம் சிங்கே.

0: உங்களுக்காக வந்தது. நேரம் இப்பொழுது காலை மணி 9:30 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது SLEBKE செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2, அதோடு PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் KPE க்கு பிறகு. காரணம், அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: உண்மையில விஷ்ணு விஷால் நடிப்புல கட்டா குஸ்தி 2 அப்படிங்கிற படம் வெளிவந்துச்சு. இந்த படத்துல அப்படி போடு பாடலுக்கு ஒரு குட்டி ஆட்டம் போட்டிருப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்க. படத்தை பார்த்த பல பேரும் பாராட்டி தள்ளுறாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட கதைகள் இந்த காலத்துல வெளிவருது ரொம்ப அரிது. நல்ல படம் பாருங்க பாராட்டுங்க அப்படின்னு அண்மையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாராட்டிருக்காரு. அதோட கட்டா குஸ்தி 2 படத்துல நடிச்ச விஷ்ணு விஷால கூப்பிட்டு பாராட்டிருக்காரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: அனிருத்தின் எக்ஸ் வி டூர். சிங்கப்பூர் மக்களே, ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், மற்றும் பல புதிய பட பாடல்களுடன் நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
1: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: சிற்பி இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. பூச்சுடவா, மூவேந்தர் ஆகிய படக்கிறது பாடல்கள் வந்தன. இரண்டோ ஹரிஹரன் குரல்ல ஒலித்த பாடல்கள்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது. KPE ECP செல்லும் வழியில் டெம்பனி சாலை எக்ஸிட்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: பத்து மணிக்கான செய்திகளை நாம நெருங்கிட்டு இருக்கோம். பத்து மணிக்கு மேல உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படைக்க வந்துட்டாரு காதர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க அவரை சந்திக்க போறீங்க. இதுக்கிடையில நீங்க மறக்க கூடாத ஒரு தகவல் என்னவென்றால், வர ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி சுகாதார விழா 2026 நடக்க போகுது. இந்து அறக்கட்டளை வாரியம், மீடியா கோப், ஒலி 9:08 நாங்களா சேர்ந்து வழங்குற இந்த நிகழ்ச்சி காலை 8:30 பிஜிபி மண்டபத்துல இடம்பெறும். எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி இருக்கு. அதாவது சிங்கப்பூரர்கள், நிரந்தரவாசிகள், வேலை அனுமதி சீட்டை வைத்திருக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள்னு எல்லாருமே கலந்துக்கலாம். பதிவுக்கு நீங்க போக வேண்டிய இணைப்பக்க முகவரி registration.heb.org.sg. இந்த தகவலோட நான் ரவி ஜி விடைபெற நேரம் வந்தாச்சு. இடம்பெற்ற தகவல்கள், பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: காலை மணி 10 மீடியா 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் ஆகப்பெரிய வங்கியான டிபிஎஸ் அது நிர்வகிக்கும் சொத்தின் மதிப்பை 1 டிரில்லியன் வெள்ளிக்கு உயர்த்த திட்டமிடுகிறது. அது 2030 இலக்கு. கடந்த ஆண்டு டிபிஎஸ் வங்கி 632 மில்லியன் வெள்ளி சொத்தை நிர்வகித்தது. ஆசியாவின் சொத்து மதிப்பு வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதிய இலக்கை நிர்ணயித்ததாக டிபிஎஸ் சொன்னது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் சொத்து நிர்வாக சேவைக்கான தேவை தொடர்ந்து வளர்கிறது. புதிய வளர்ச்சிக்கு உதவ ஈராண்டில் 600க்கும் அதிகமானோரை வேலைக்கு எடுக்க டிபிஎஸ் திட்டமிடுகிறது. தாய்லாந்து பிரதமர் அனுட்டின் சான்விராக்குன் பொழுதுபோக்கு நிலையங்கள் குறித்த சட்டத்தை முழுமையாக மறு ஆய்வு செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார். தாய்லாந்து நெடுகிலும் பொது கட்டடங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை சோதிக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பெங்காக்கில் ஞாயிற்றுக்கிழமை 20 ஆண்டு காணாத ஆக மோசமான தீ விபத்து ஏற்பட்டது. இரவு விடுதிகளின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்ற கேள்வி விவாதிக்கப்படுகிறது. அந்த தீ விபத்தில் 30 பேர் மாண்டனர். மேலும் 20க்கும் அதிகமானோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். கவனக்குறைவு, மக்கள் தப்பிச் செல்லக்கூடிய அவசர கதவுகளை திறக்க முடியாமல் தடை இருந்தது போன்றவை குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. பிரிட்டன் 16-17 வயது இளையர்கள் நள்ளிரவுக்கு பின் சமூக ஊடக பக்கங்களை நாட முடியாமல் தடை விதிக்கவிருக்கிறது. புதிய நடவடிக்கை நடப்புக்கு வந்த பின் நள்ளிரவு 12 மணி முதல் காலை 6 மணி வரை சமூக ஊடக தளம் இருக்காது. ஏற்கனவே 16 வயதுக்கு குறைவானவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மற்ற இளையர்களை நோக்கி அரசாங்கத்தின் கவனம் திரும்புகிறது. இரவு நெடுநேரம் திரையை பார்த்து கொண்டிருப்பதால் ஏற்படும் உடல்நல மனநல கேடுகளிலிருந்து பிள்ளைகளை காப்பது திட்டம். பிள்ளைகள் தூங்க வேண்டும், மறுநாள் காலையில் பள்ளிக்கு உற்சாகமாக போக வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அறிக்கை சொன்னது. சிங்கப்பூரும் இந்தோனேசியாவும் முன்னாள் தற்காப்பு மாணவர்கள் சங்கத்தை தொடங்கியுள்ளன. இரு நாடுகளையும் சேர்ந்த பல தலைமுறை ராணுவ அதிகாரிகளை ஒன்றாக கொண்டு வருவது திட்டத்தின் நோக்கம். இந்தோனேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங், இந்தோனேசிய தற்காப்பு அமைச்சர் ஜஃப்ரி சம்சுடின் இருவரும் ஜகார்த்தாவில் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். புதிய உத்தரவில் இரு அமைச்சர்களும் கையெழுத்திட்டனர். சங்கத்தின்

இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் 20 விழுக்காடு சுங்க கட்டணத்தை விதிக்கப் போவதாக சொன்னதை மீட்டுக் கொண்டார். பல வளைகுடா நாடுகள் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கட்டணம் விதிக்க வேண்டாம், பில்லியன் கணக்கான டாலர் முதலீடு செய்கிறோம் என்று சொன்னதாக திரு டிரம்ப் கூறுகிறார். பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் ஆகிய நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்குகிறது. அமெரிக்கா ஈரானின் துறைமுக நகரங்களை குறிவைக்கிறது. புதிய பதற்றத்தால் எண்ணெய் விலை ஒரு மாதம் இல்லாத உயரத்துக்கு சென்றது. ஹோமஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் மாண்டனர், மேலும் 9 பேர் காயமுற்றனர். ஈரானிடம் இந்தியா அதன் கடுமையான ஆட்சேபத்தை முன்வைத்திருப்பதாக வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ரன்தீர் ஜஸ்வால் கூறினார். வர்த்தக கப்பல்களை தாக்குவதை உடனே நிறுத்த வேண்டும், அமெரிக்காவும் ஈரானும் போரை நிறுத்தி பேச்சை தொடங்க வேண்டும் என்று இந்தியா கூறுகிறது. பாதை மாறி சென்ற ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் 2 எண்ணெய் கப்பல்களை தாக்கியதாக ஈரான் சொன்னது. அதில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த இந்தியர்கள் மாண்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடர்பு கொண்டிருப்பதாக இந்தியா கூறியது. ஐரோப்பாவில் மக்கள் தொகை குறையும் என்று புதிய அறிக்கை கணிக்கிறது. இன்னும் 3 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் 27 நாடுகளின் மக்கள் தொகை உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சரியும். இப்போது ஐரோப்பாவின் மக்கள் தொகை சுமார் 450 மில்லியன். 3 ஆண்டில் அது 453 மில்லியனை தாண்டும். பிறகு சரிய தொடங்கும். 2100 மக்கள் தொகை 400 மில்லியனுக்கு கீழே இறங்கிவிடும். மூத்தோர் எண்ணிக்கை அதிகம் இருக்கும். ஐரோப்பியர்கள் ஆயுள் நீளம். தற்போது அவர்கள் சராசரியாக 82 வயதை தொடுகின்றனர். 2100 ஐரோப்பிய ஆண்கள் சராசரியாக 86 வயது வரை இருப்பார்கள். பெண்களின் சராசரி ஆயுள் 90 இருக்கும். பெரும்பாலான வளரும் நாடுகள் படிப்புக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கும் பணம் அதிகம் என்கிறது ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் அறிக்கை. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் உள்ளன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் குறைகிறது. கல்வியில் பணம் செலவு செய்ய முடியாத நாடுகள் வறுமையில் இருந்து மீண்டு வர முடியாமல் போய்விடலாம் என்று உலக நிறுவனம் அஞ்சுகிறது. அமெரிக்க உணவு மருந்து நிர்வாகம் புதிய குடல் நோய் பற்றி விசாரணை நடத்துகிறது. மே மாதம் முதல் இதுவரை அமெரிக்காவில் 34 மாநிலங்களில் 1645 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5100 சம்பவங்களை உறுதிப்படுத்த கூடுதல் ஆய்வு தேவை என்று உணவு மருந்து நிர்வாகம் கூறியது. பழங்கள், சமைக்காத காய்கறிகளால் புதிய குடல் நோய் பரவக்கூடும் என்று அமெரிக்க தொற்று நோய் அமைப்பு சொல்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

இதுகளுடைய ஆனந்தம் ஆரம்பம். நேர்களே, காலையில் எழுந்திருச்ச உடனே உங்கள் கைபேசியை பார்க்கும்போது நிறைய செய்திகள் பார்ப்பீங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள் வந்திருக்கும். முக்கியமாக இந்த ஃபார்வர்டட் மெசேஜஸ், இந்த அங்கிள்ஸ் அண்ட் ஆண்டிஸ் அனுப்பிப்பாங்களே, அந்த மெசேஜ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சில செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள் எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. ஆங்கிலத்தில் அதை அனுப்பியிருந்தாரு, தமிழில் சொல்கிறேன். மழையை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் விடாமல் பெய்து கொண்டிருந்தால் ஒன்று மற்றும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கடவுள் உங்களுக்கு குடையாக இருப்பார். சூப்பரா இருக்குல்ல. சில நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வேணும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோன்னே நமக்கு தான் தெரியும். உடனடி தீர்வுகள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதனால வாங்க, இந்த நாளை இந்த கூற்றோட நம்ம உற்சாகமா ஆரம்பிக்கலாம். இன்று நம்ம நிகழ்ச்சியில பரிசு மழையும் பெய்ய போகுது. குட் டே நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இந்த அங்கத்துல 69 வெள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். வழங்கும் 30 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டு உங்களுக்கு இருக்கு. மழையை பற்றி கூற்று சொன்னனால மழை பாடல் வரப்போகுதுங்க. உழவன் திரைப்படத்திலிருந்து இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
4: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
3: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
4: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
3: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
4: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
0: ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
5: ஒன்று நம்முடைய வேலை, இரண்டாவது குடும்பம், மூன்றாவது ஆரோக்கியம், நான்காவது நண்பர்கள், ஐந்தாவது பொருளாதாரம். இந்த 5 அம்சங்களையும் நம்ம கையாளுறோம். ஒவ்வொரு நாளும் எல்லாருமே கையாளுறோம். இந்த 5 அம்சங்கள்ல ஒரு அம்சத்தை உங்களை தேர்ந்தெடுக்க சொன்னா எந்த அம்சத்தை நீங்க முதல்ல தேர்ந்தெடுப்பீங்க? உங்க கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப்ல செய்தியாக குரல் பதிவா அனுப்பி சொல்லலாம். 9688968 த கிளாஸ் பால் தியரியில நம்ம இந்த விஷயங்களை கையாளுறோம். ஆனா எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம், எதற்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கணும் என்பதை பற்றி விளக்கியிருந்தாங்க. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க, அதன் பிறகு இந்த தகவலை சொல்றேன்.
6: சண்முகே

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 pieces பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயண பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயண பெட்டியை நீங்க செக்இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகை பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயண பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயண பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயாலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயாலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயாலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
7: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
6: பெரியவங்களும் வரலாமா?
7: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 8512333340 வழி தொடர்பு கொள்ளலாம்.
8: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில KFC கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி. அதை ஊற்றுங்க.
9: ருசி மாட்டுந்தான் கிடைக்கும்.

0: குறிப்பு.
1: நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நீங்க சரியா காலை சிற்றுண்டி மதிய உணவு இதெல்லாம் பேக் செய்து நீங்க உங்க அலுவலகத்துக்கோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கோ கொண்டு போறீங்க. அங்க போயிட்டு உங்க வேலையை ஆரம்பிச்ச பிறகு நீங்க பேக் செய்த காலை சிற்றுண்டி மதிய உணவு இதெல்லாம் மறந்து
2: நான் சாப்பிடுறதுக்கு மறந்துட்டடா
1: இந்த மாதிரி தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பீங்க? இதுக்குதான் நம்ம நேரத்தை சமாளிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்கு காலையில எழுந்திருச்சு அறக்க வரக்க நீங்க வேலைக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கன்னா நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே எழுந்திருச்சு உங்க காலை சிட்டுனிய நீங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதே மாதிரி உங்களுடைய மதிய உணவையும் நீங்க நேரத்தோட சாப்பிடணும். அப்பதான் நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பீங்க. நீங்க உங்க உணவை சாப்பிட மறக்கும் பொழுது நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஆங்கிலத்துல ஓவர் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. காலை சிட்டுண்டி மதிய உணவு சாப்பிடாம பிறகு மாலை நேரத்தில் நீங்க அதிகமா சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை தவிர்க்க தான் உங்களை நேரத்தோட சாப்பிட சொல்றாங்க. நேரத்தோட சாப்பிடும் பொழுது உங்க உடலுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்தும் கிடைக்கும். நீங்க சாப்பிட்ட உணவு உங்க உடல்ல சரிமானம் ஆகிறதுக்கும் நேரம் கொடுக்கறீங்க. இதை நீங்க கடைபிடிச்சு நீங்க சரியா உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தா நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
3: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
4: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இன்றைய ஆனந்தமான நிகழ்ச்சியில வேலை, பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், நண்பர்கள், இந்த ஐந்து அம்சங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமான அம்சம் கேட்டப்போ இங்க தேவகி எனக்கு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
3: காலை வணக்கம்.
2: வணக்கம்
3: கதிர், நான் தேவகி ரங்கசாமி சென்னாய்பூர்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் என்ன கேட்டனாக்கா, ஹெல்த் இஸ் வெல்த், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் இப்போ நம்ம உடல் நல்லா இல்லைனாக்கா அதை அனுபவிக்க முடியாது ஐயா. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம ஆசைகள் உலகத்தை சுற்றி பார்க்கலாம், சொந்த இடத்துக்கு எங்கெங்கே போகணுமோ போகலாம், உணவு சாப்பிட்லாம். ஸோ ஐ திங்க் ஹெல்த் இஸ் வெல்த். தேங்க்யூ டியர்.
4: என்னை கேட்டால் ஆரோக்கியம் தான் நான் கடைபிடிக்கேன். நன்றி, வணக்கம்.
2: இளமதி, நீங்களும் உடல் ஆரோக்கியம் சொல்லிருக்கீங்க. இங்கே நூர்ஜஹான், எனக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம், என் குடும்பம் தான் என்னுடைய பலம், என் குடும்பம் தான் என்னுடைய வீக்னஸ், என்னுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற நேர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் 9678889688 செய்தி குரல் பதிவு அனுப்புவீங்க. இந்த ஐந்து அம்சங்களில் வேலை, பொருளாதாரம், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை பற்றி சொல்லுங்கள். த கிளாஸ் பால் தியரிங்கிற ஒரு தகவலை படித்திருந்தேன், அந்த தகவல் இன்னும் சற்று நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன்.

0: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச் சீட்டுகளை பெல்லன்பா. இதோ வந்தாச்சு ஜெட் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இந்த நிகழ்ச்சியில நம்ம கிளாஸ் பால் தியரிய பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்பு உங்க வாழ்க்கையில வேலை, பொருளாதாரம், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், இந்த ஐந்து அம்சங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அம்சம்னு கேட்டிருந்தேன். குரல் பதிவு அப்படியே குமிஞ்ச வண்ணமா இருக்குது.
1: ஹாய் கதீர், குட் மார்னிங் டு யூ. எனக்கு வந்து குடும்பம் தான் முக்கியம். அதான் குடும்பம் சரியா அமையல. ஓகே, இன்னொன்று வந்து ஹெல்த் முக்கியம். இக்கே ஹெல்த் தான் நான் வந்து ஜிம் போவேன்.
2: வணக்கம் காதர் சார், நான் வந்து தஞ்சை ராஜா பேசுகிறேன். நீங்கள் சொன்ன ஐந்தில் வந்து ஆரோக்கியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
3: இனிய காலை வணக்கம் காதர், சிறப்பு சிறப்பு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பு. என்னை பொறுத்தவர்கள் இன்று ஆரோக்கியம் தான் முதலிடம் என்று நினைக்கிறேன்.
4: வணக்கம் காதர், நான் மீனா இந்த மஸ்ஜிபிலிருந்து அழைக்கிறேன். தச்சயம் நீங்கள் ஒரு கூற்று பற்றி கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டால் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம்.
5: காலை வணக்கம் காதர், நான் பிரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? கேட்டிருந்தீங்க எது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு நண்பர்கள். ஸோ நமக்கு என்ன நடந்தாலும் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய கஷ்டம், நமக்கு ஒரு ஒரு இழப்பு எது வந்தாலும் அந்த நேரத்தில் பக்கத்தில் நின்று ஒரு நண்பன் வந்து ஒரு தோலை தட்டி கொடுத்து பரவாயில்லடா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளை பலப்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சோர்வுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம கூட இருக்கும்போது நம்மளோட வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கலாம்.
0: பிரியா, பல நேர்கள் குடும்பம் ஆரோக்கியம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க, வித்தியாசமான கருத்தாக இருந்தது. இன்று நம்ம இந்த கிளாஸ் பால் தியரியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்தந்த அம்சங்கள் ரொம்ப முக்கியம். வேலை, பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம், நண்பர்கள். இப்போ இந்த அம்சங்களை ஒரு பந்தை போல பார்க்க சொல்கிறாங்க. அது முக்கியமாக இந்த குடும்பம், ஆரோக்கியம், நண்பர்கள் இதை கண்ணாடி பந்தை போலவும், பொருளாதாரம், வேலை இது ரெண்டையும் ரப்பர் பந்தை போலவும் பார்க்க சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த ஐந்து பந்துகளை நம்ம ஜகல் பண்றோம். ஆனா முக்கியமா நம்ம எப்போதுமே நம்ம வேலை பொருளாதாரத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது வந்து ரப்பர் பந்தை போல. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம், குடும்பம், நண்பர்கள் இதெல்லாம் கண்ணாடி பந்தை போல. இதை வந்து நம்ம தவிர்த்துறோம். எப்போதுமே இந்த முக்கியத்துவத்தை கொடுத்து கொடுத்து சில நேரங்களில் குடும்பத்தை கவனிக்காம இருக்கலாம், நண்பர்களை கவனிக்காம இருக்கலாம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காம இருக்கலாம். அதனால உங்களுடைய ப்ரையாரிட்டிஸை ஷிஃப்ட் பண்ணணும். நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் வந்து பட்டியலிட்டு பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பம் எப்போதுமே உங்களோட இருப்பாங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது, நண்பர்களையும் மறக்கக்கூடாதுன்னு த கிளாஸ் பால் தியரி சொல்லுது.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
7: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
8: சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை PGP மண்டபத்தில் கண், காது, வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம். முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026.
9: இது என்ன நிகழ்ச்சி?
8: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: ராணி சம்யுக்தா ஜிம்போ திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற்றன. இன்று 50களில் வெளிவந்த பாடல்களை ஒளிபரப்பிட்டிருக்கேன். பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உங்களுக்காக
1: கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்.
0: இன்றைய அங்கத்துல ஒரு குறிப்பிட்ட உணவு வகையை தேர்ந்தெடுத்து அதுல இருக்கிற ஒரு உணவுப் பொருளை நான் எடுத்துட்டேன். அது எந்த உணவு பொருள், இது எந்த உணவை குறிக்குது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப இந்த உணவுப் பொருட்களை முத கேளுங்க. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி, உப்பு. இதுல ஒரு முக்கியமான உணவுப் பொருளை நான் சேர்க்கல. அந்த உணவுப் பொருளை சேர்த்துட்டா இது ஒரு வகையான உணவு. இது எந்த உணவு, எந்த சமைக்கும் உணவுப் பொருளை நான் சொல்லல. நீங்க இது ரெண்டு பதில்களை எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9678889 68. மீண்டும் இந்த சமைக்கிறதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கேட்டிருங்க. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி, உப்பு.
1: கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்.

தினம் பார்க்கேஜி நெய் நேயர்களே, பிஸா ஹாட்டின் சீசி 7 பிஸா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் ஜூலை 26 தேதி வரை ஒரு சீசி 7 பிஸா 13.95 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பிஸாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரஃபல் ஷூம் கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பிஸா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பிஸா ஹாட்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: மற்றும் தினசரி பரிசுகள் டெல்லி மும்பை சென்னை கடை விதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
3: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC இன் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
4: எங்களுக்கு இன்னும் வேணும்.
3: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க
4: எனக்கு எல்லாமே வேணும்.
3: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீஸி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
5: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
6: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்வோனா.
7: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
8: 101 ஸ்ட்ராங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
9: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
10: டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 47 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 15 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: சற்று முன்பு நாயகன் திரையப்படுத்தது பாடல் இடம்பெற்றது. நேர்களே,
1: நடுவுல கொஞ்சம்
2: சாப்பாட காணும்.
0: இன்றைய நடுவுல கொஞ்சம் சாப்பாட காணும் அங்கத்துல நான் கொடுத்த உணவுப் பொருட்கள் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி, உப்பு. இதுல ஒரு உணவுப் பொருள் இல்ல, இது எந்த உணவுன்னு அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன். எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க பார்வதி.
3: வணக்கம் கதர். பதில் வந்து வெங்காய குழம்பு, மிஸ்ஸிங் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம்.
0: இல்லை பார்வதி, இல்லை. கவிதா, நீங்க புளி சாதம் சொல்லிருக்கீங்க.
4: நான் சௌந்தர் பேசுறேன். நீங்க சொன்னது வந்து ஃபிஷ் கறி, மீன் குழம்பு.
0: ஃபிஷ் கறி கிடையாது. இங்க ராஜபாண்டி வத்தல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வத்தல் குழம்பு கிடையாது. சக்கினா.
5: வணக்கம் காதரு. நினைக்கிறேன் உளுந்து, அப்புறம் வெங்காயமா என்னன்னு தெரியல எனக்கு.
0: இல்லங்க, அடுத்து இங்க மீனா, இறைச்சி வகையா, இறைச்சி மசாலா அப்படின்னு நல்லெண்ணி சொல்லிருக்கீங்க. சங்கீதா, சாம்பாரா, தால் இல்ல அப்படி சொல்லிருக்கீங்க. ஜெயபால்.
6: வணக்கம் கதிர், நான் ஜெயபால் வுட்லண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன். அநேகமா நீங்க ரசம் செய்யறங்க, சோ
0: ரசம் கிடையாது. பனிமலர்.
7: நான் நினைக்கிறேன் வத்தல் குழம்பு, அல்ல ஏதோ ஒரு வத்தல் வகை வந்து மிஸ் ஆகுது. மணத்தக்காளி வத்தலா இருக்கலாம்.
0: இல்லை, இன்னைக்கு நீங்க எல்லாம் மிஸ் பண்றீங்களே. எப்படி உங்களுக்கு குறிப்பு கொடுக்கலாம்? சரி, நான் ஒரு ரைமிங்ல ஒன்னு சொல்றேன். மீன திங்கும் கொக்கு, வாங்க இன்னைக்கு சமைக்கலாம். ரைமிங்ல டைமிங்ல நீங்க இந்த பதில பிடிச்சீங்களான்னு தெரியல. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க அப்ப அனுப்பி வைங்க, பாக்கலாம் நீங்க என்ன உணவு பொருள் சொல்றீங்கன்னு.

0: பார்த்தது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
4: KFC-யில் சாலட்டை வாங்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். KFC வழங்குகிற KFC சாலட் கிண்ணம், காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 மொறு மொறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சாலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சாலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-யில் சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சாலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சாலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-யில் வாங்குங்கள்.
5: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
6: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
5: விலை எப்படி?
6: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com. சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
8: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ, எத்து பட்டாள வை, இப்ப குழம்பு முடிப்படி, எத்து பாயில போட்டுக்கோ.
1: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஊற்றுறதுக்கோ இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கோங்க, அட்டகாசமான கோழி அரைச்சு ஆட்டை அரைச்சு சமைக்கணுமா, தயிரை மறந்துடாதீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.

நல்லது செய்திட பொய் சொல்லலாம் என வள்ளுவர் சொன்னாரு. நாட்டுக்கு கோவிலை கட்டிட ஒருவர் திருடவும் செய்தாரு. சத்தியத்தை சொல்லி

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரிய முள் சிறிய முள் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் தில்லுமுல்லை திரையப்படத்தில் இடம்பெற்றதே. நானும் கொஞ்சம் தில்லுமுல்லை செய்து உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைச்சு ஒரு ரைமிங்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது இன்று நடுவில் கொஞ்சம் சாப்பாடு கடை அங்கத்தில் நான் கொடுத்த உணவுப் பொருட்கள் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி, உப்பு, இதை ஒரு உணவுப் பொருளில் பல பேரும் தவறான பதிலை சொல்லியிருந்தீங்க. ரைமிங்ல இதை சொல்லியிருந்தேன், மீனை சாப்பிடும் கொக்கு இன்னைக்கு வாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு கிருத்திகா மக்குன்னு எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. மக்கு கிடையாது, பதில் என்னன்னா
1: வணக்கம் காதர், அது வந்து தொக்கு
0: என்பது சரி, தொக்கு என்பது சரி. ஆனா அது முக்கியமான உணவுப் பொருள் இல்லை, அதை கண்டுபிடிக்க தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க, கார்த்திக் பத்துமலை அவர் என்ன சொல்றாருன்னா தக்காளி. ஆமாங்க, இன்று நான் கொடுக்கிற உணவுப் பொருள் தக்காளி தொக்கு. அதில் தக்காளி தான் சேர்த்துக்கல, அதில் 5 தக்காளி பொடியாக நெருக்கி அதில் சமைப்பாங்கன்னு இங்கே போட்டிருக்காங்க. தக்காளியை தவிர்த்து நீங்கள் மற்ற உணவுப் பொருட்கள் புதினாவை பயன்படுத்தலாம், பூண்டை பயன்படுத்தலாம், மாங்காயை பயன்படுத்தலாம், கீரை தொக்கு செய்வாங்க, வாழைப்பூ தொக்கு செய்வாங்க, கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்க. இந்த மாதிரி விதவிதமான தொக்குகளை செய்யலான்னு இங்க தகவல் சொல்லுது. உங்களுக்கு எந்த வகையான தொக்கு சாப்பிட பிடிக்கும் அல்லது தொக்கு சமைப்பீங்களா, அதை பற்றியும் பகிர்ந்து கொள்ளலாம். 9678898968
2: இத்தகவலை வழங்கியோர்
0: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக்ஸ் ஆன் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர் எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள். 9

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, வீடியோகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். 2025-26 நிதியாண்டுக்கான தலைமை கணக்காய்வாளர் அறிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறது. நேர்மை, பொறுப்புணர்வு, நல்ல நிர்வாகம் ஆகிய உயர்ந்த தரநிலைகளை தொடர்ந்து கடைபிடிக்க உறுதி கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் கூறியது. அரசாங்கத்தின் நிதி கணக்குகள் சட்டத்துக்கு இணங்க முறையாக தயாரிக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்களின் நிதி சரியாக கணக்கில் காட்டப்பட்டிருப்பதையும் தலைமை கணக்காய்வாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் சுட்டிக்காட்டிய குறைபாடுகளை அரசாங்கம் கருத்தில் எடுத்துக் கொள்வதாக நிதியமைச்சர் தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட அரசாங்க அமைப்புகள் தவற்றுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்ந்து தேவையான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதிகமாக வழங்கப்பட்ட தொகையை மீட்டெடுப்பது, நடைமுறைகளை மேம்படுத்துவது, தேவையான இடங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பது ஆகியவை அதில் அடங்கும். சிங்கப்பூரின் ஆகப்பெரிய வங்கியான டிபிஎஸ் அது நிர்வகிக்கும் சொத்தின் மதிப்பை 1 டிரில்லியன் வெள்ளிக்கு மேல் உயர்த்த திட்டமிடுகிறது. அது 2030 இலக்கு. கடந்த ஆண்டு டிபிஎஸ் வங்கி 632 மில்லியன் வெள்ளி சொத்தை நிர்வகித்தது. ஆசியாவின் சொத்து மதிப்பு வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதிய இலக்கை நிர்ணயித்ததாக டிபிஎஸ் வங்கி சொன்னது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் சொத்து நிர்வாக சேவைக்கான தேவை தொடர்ந்து வளர்கிறது. புதிய வளர்ச்சிக்கு உதவ ஈராண்டில் 600க்கும் அதிகமானோரை வேலைக்கு எடுக்க டிபிஎஸ் திட்டமிடுகிறது. சிங்கப்பூரில் பூச்சி ஒழிப்பு துறையில் உள்ள 1800 பேருக்கு படிப்படியாக உயரும் சம்பள முறை நடப்புக்கு வரவிருக்கிறது. முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் வேலை பார்க்கும் சிங்கப்பூரர்களும் நிரந்தரவாசிகளும் பயன்பெறுவர். ஊழியர்களின் திறன் மேம்பாடு, அவர்களின் உற்பத்தி வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் படிப்படியாக உயரும் சம்பள முறை வழங்கப்படுகிறது. அதன் கீழ் ஊழியர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுப்பதும் கட்டாயம். ஏற்கனவே துப்புரவு, பாதுகாவல், தோட்டக்கலை, உணவு சேவை உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த சம்பள முறை நடப்பில் இருக்கிறது. பூச்சி ஒழிப்பு துறையினருக்கும் அதை அறிமுகப்படுத்துவதாக மனிதவள அமைச்சு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ், சிங்கப்பூர் தேசிய முதலாளிகள் சம்மேளனம் ஆகியவை இன்று வெளியிட்ட கூட்டறிக்கை கூறியது. அமெரிக்க செனட் சபை 1 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான தற்காப்பு செலவு மசோதாவை நிராகரித்திருக்கிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தை கேட்காமல் ஈராடுடன் போருக்கு போனது குறித்து ஜனநாயக கட்சியினர் விரக்தி தெரிவித்தனர். செனட் சபையின் ஜனநாயக கட்சித் தலைவர் சக் ஷுமர் திரு டிரம்பை குறை கூறி உரையாற்றினார். அதிபர் டிரம்ப் அனுமதியும் இல்லாமல், போர் உத்தியும் இல்லாமல், வெளியேற வழியும் இல்லாமல் போரை தொடங்கிவிட்டதாக அவர் சாடினார். தேசிய தற்காப்பு அனுமதி சட்ட மசோதா தோல்வியுற்றது. உறுப்பினர்கள் பெரும்பாலும் கட்சி சார்பாகத்தான் வாக்களித்தனர். குடியரசுக் கட்சியினர் ஆதரித்தும் ஜனநாயக கட்சியினர் எதிர்த்தும் வாக்களித்தனர். 50 வாக்குகள் ஆதரித்தும் 46 வாக்குகள் எதிர்த்தும் விழுந்தன. 100 பேர் கொண்ட செனட் சபையில் மசோதா வெற்றி பெற குறைந்தது 60 வாக்குகள் தேவைப்பட்டன. மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்வதால் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. அனைத்துலக பிரெண்ட் கச்சா எண்ணெய் $86 தாண்டியது. அமெரிக்காவின் WTI $80 கடந்த

ஞாயிற்றுக்கிழமை 20 ஆண்டு காணாத ஆக மோசமான தீ விபத்து ஏற்பட்டது. இரவு விடுதிகளின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்ற கேள்வி விவாதிக்கப்படுகிறது. அந்த தீ விபத்தில் 30 பேர் மாண்டனர், மேலும் 20க்கும் அதிகமானோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். கவனக்குறைவு, மக்கள் தப்பிச் செல்லக்கூடிய அவசர கதவுகளை திறக்க முடியாமல் தடை இருந்தது போன்றவை குறித்த விசாரணை நடத்தப்படுகிறது. ஐரோப்பாவில் மக்கள் தொகை குறையும் என்று புதிய அறிக்கை கணிக்கிறது. இன்னும் 3 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் 27 நாடுகளின் மக்கள் தொகை உச்சத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது பிறகு சரியும். இப்போது ஐரோப்பாவின் மக்கள் தொகை சுமார் 450 மில்லியன். 3 ஆண்டில் அது 453 மில்லியனை தாண்டும், பிறகு சரிய தொடங்கும். 2100இல் மக்கள் தொகை 400 மில்லியனுக்கு கீழே இறங்கிவிடும். மூத்தோர் எண்ணிக்கை அதிகம் இருக்கும். ஐரோப்பியர்கள் ஆயுள் நீளம். தற்போது அவர்கள் சராசரியாக 82 வயதை தொடுகின்றனர். 2100இல் ஐரோப்பிய ஆண்கள் சராசரியாக 86 வயது வரை இருப்பார்கள். பெண்களின் சராசரி ஆயுள் 90 ஆக இருக்கும். சீனாவின் பொருளாதாரம் 3 ஆண்டில் ஆக குறைவாக வளர்ந்திருக்கிறது. 2ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 4.3% வளர்ந்திருக்குது. 2022க்கு பிறகு இதுவே குறைவான வளர்ச்சி. அப்போது சீனா கோவிட் நோய் பரவலோடு போராடி கொண்டிருந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: சங்கர் மகாதேவன் சுனிதி சௌஹான் பாடிய பாடல் அநேகன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து வரிகளை எழுதியிருந்தார். வைரமுத்துவின் புதல்வன் மதன் கார்கி அவரும் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு. புதிய புதிய தமிழ் வார்த்தைகளை அறிமுகம் செய்திருக்கிறாரு. குறிப்பா இந்த பாடலை சமீபத்தில் கேட்கும்போது அருமையான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தாரு. டிக் டிக் டிக் என்கிற ஒரு திரைப்படத்தின் பாடல் தான் இது. டிஎம்என் இசையில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடல் இருந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தேர்ந்தெடுத்து அதனுடைய அர்த்தத்தை உங்களை கண்டுபிடிக்க சொல்ல போறேன். அதற்கு முன்பே சிங்கப்பூர் சாலைகளில் போக்குவரத்து நிலவரம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்
0: வாசிடுக்கு செல்லும் கேப்பல் ரோடு அங்கு வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே அங்கு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க. எஸ்எல்இக்கு செல்லும் சிடிஇ அங்கு பிரடல் ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. நான்காம் தடத்தில் சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ அங்கு பிகேக்கு பிறகு சாலை பணியிட்ட பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
4: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். சிங்கப்பூர் மக்களே, ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், மற்றும் பல புதிய பட பாடல்களுடன் நுழைவுச்சீட்டுகளுக்கு cstick.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி.
5: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
6: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
5: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
6: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
7: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்தவன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
8: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.

டிக் டிக் டிக் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. டிமான் இசையில் மதன் கார்க்கின் வரிகளில் இந்த பாடல் வெளிவந்தது. இந்த பாடல் வரிகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, காலத்துளி. காலத்துளின்னு மதன் கார்க்கி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. காலத்துளினா என்ன? காலத்துளின்னு அவர் எதை குறிப்பிடுறாரு?

உன் செவிகளில் சொட்டு சொட்டென காலத்துளியா, இவ்வதிர்வுகள் உந்தன் இருதயம் கொட்டும் ஒளியானே, ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. காலத்துளினா என்ன உங்களுக்கு தெரிந்தா நீங்க பதில எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: டிக் டிக் டிக் திரைப்படத்தில் காலத்துளின்னு என்ற வார்த்தையை மதன் கார்கி பயன்படுத்தியிருப்பாரு. காலத்துளினா என்னன்னு இங்கே கேள்வி கேட்டப்போ சில பதில்கள் வந்தன, அதை கேட்கலாமா?
1: வணக்கம் காதர். காலத்தின் துளி என்பது காலத்தின் மிகச்சிறிய அளவை குறிக்கும் சார், மிகச்சிறிய அளவு.
2: காதர், இனிய மதிய வணக்கம். நீங்க கேட்ட அந்த காலத்துளி அப்படின்னா நொடிப்பொழுது. எப்போ சொல்லுவாங்க, ஒரு காலத்துளிய கூட வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஒரு நொடிப்பொழுதை கூட வீணாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நொடிப்பொழுது, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு.
0: சாந்தி தனபாலும் நேரம், டைம், செகண்ட், வினாடிகள் சொல்லிருக்கீங்க. ரேணு குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க.
3: ஹாய் கதர், குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க? முன்னாடி குரல் கேட்டு கதர்.
0: ஆமா, அவர் பயன்படுத்திருக்கிறாரு அந்த பாடல் வரிகள்ல. முக்கியமா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அந்த விளக்கத்தை நான் இன்னும் கொஞ்சத்தை உங்களோட பார்த்துக் கொள்றேன்.
4: தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
6: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
4: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கு, அப்படியே அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
6: சொல்ற போவே மதுரை ஞாபகம் வருது.
4: அதான் குமார் மேஸ்.
7: இப்போ மதுரை மண் வாசல் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555 8555.
8: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
9: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
10: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
11: நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம், உங்க பாட்டையும் கேட்கலாம்.
12: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
11: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
13: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்க.
12: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரம்.
11: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
14: ரஃபி நவீன் வழங்கும்
15: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
16: மறக்காம கேளுங்க.
0: நேயர்களே, பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்து விட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி 7 பீட்சா 13 வெள்ளி 95 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட இந்த பீட்சாவை ஒரு முறை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிடலாமான்னு உங்களுக்கு நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேச், ட்ரஃபல் ஷூம், கோழி பேக்கன் என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இந்த சீசி 7 பீட்சா இருக்கு. இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்க அல்லது வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பீட்சா ஹாட்.

இன்றைய அங்கத்துல டிக் டிக் டிக் என்கிற திரைப்படம் 2018 வெளிவந்தது. அதுல டிமானுடைய இசையில் மதன் கார்கியின் வரிகளில் இந்த பாடல் இடம்பெற்றது. துளினா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டப்போ இங்க மாஹிதரன் சிறு துளி அல்லது கனப்பொழுது அப்படின்னு நீங்க அனுப்பியிருக்கீங்க. அஸ்லின் காலத்துளியா, காலத்தின் நொடியை மழை துளி சத்தத்தோடு ஒப்பிடும் சொல், சரி அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதிகாலை பனித்துளின்னு புஷ்பா அனுப்பிச்சிருக்கீங்க, இமை பொழுதுன்னு கற்பனா அனுப்பி வச்சிருக்கீங்க, ரஃபி ரொம்ப சுருக்கமா டைம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. ஆமாங்க, காலத்துளி என்பது நேரத்தை குறிக்குது. காலத்துளியை வந்து மழைத்துளியோட ஒப்பிட்டு மதன் கார்கி சொல்றாரு. ஏன்னா இந்த திரைப்படத்துல கதாநாயகன் ஜெயம் ரவி ஒரு விண்வெளி வீரர், காலத்தை கடந்து போறனால நேரத்தை சம்பந்தப்பட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அதுவும் இந்த திரைப்படத்துடைய தலைப்பே டிக் டிக் டிக், அதுவும் நேரத்தை குறிக்குது. அதனால இந்த காலத்துளி மழை துளிய போல உங்க செவிகளை சுட்டு சுட்டு விழுவுது, அதை கேட்குதா அப்படின்னு மதன் கார்கி கற்பனை செய்து அதை எழுதிக்கிறாரு. இதே மாதிரி கற்பனைக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லை, தமிழ் வார்த்தைக்கும் எல்லை இல்லை. கற்பனையோடு தமிழ் வார்த்தை சேரும் பொழுது இந்த மாதிரி அழகான விளக்கங்கள் பிறக்குது. இதே போல அடுத்தடுத்து சொல் சொல் அங்கத்துல நம்ம புதிய தமிழ் வார்த்தைகளை கத்துக்க போறோம். சைனியர்களே, நம்ம இன்னும் கொஞ்சத்துல பிற்பகல் ஒரு மணி செய்திகளை கேட்க போறோம். செய்திகளுக்கு பிறகு குட் டே நிறுவனத்தின் ஆதரவு நிகழ்ச்சி இடம்பெற போகுது. மறந்துடாதீங்க, 69 வள்ளி மதிப்புள்ள கிளியர் சாய்ஸ் மாய்ஸ்சரைசரை பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். அங்கேயும் ஒரு கேள்வி பதில் அங்க இருக்குது, அந்த பொருளில கலந்துகிட்டு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்க இந்த பரிசை ஜெயிக்கலாம். தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 6334-1055-6334-1055.

0: பி சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில், சிங்கப்பூர்.
1: குவாங்ஜோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 20 மணி வரை அனுமதி இலவசம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம், இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய இந்த காலை பொழுதிலே முதலே வடமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தவிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே இன்றைய அதிகாலை பொழுதிலே முதலிலே தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக தீபிகா குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தீபிகா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக முகமது சபீப் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது சபீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இணை தொடர்கின்றது. திருமுருகன் புகழ் மாலையுடன் டி எம் சவுந்தரராஜன்.

திருமுருகன் புகழ் மாலியாக டி எம் சவுந்தரராஜன் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜெதீஸ் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜெகதீஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக தவ்ஹீதின் ஃபைசி குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜ்வீதீன் ஃபைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகளில். இனி தொடர்கின்றது மகா ஸ்ரீ லக்ஷ்மி புகழ் மாலையுடன் பத்மஜா குழுவினர் பாடியது.

கேட்டது மகா ஸ்ரீ லக்ஷ்மி போல் மாலை பத்மஜா குழுவினரது குரலை ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்கின்றது பக்திப்பா மாலைகளில். இனி கிறிஸ்தவ கீதமாக சார்ல்ஸ் மேரி குழுவினர்

கிறிஸ்தவ கீதமாக சார்ஸ் மேரி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக மீண்டும் தஜாவுதீன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண கானமாக என் சசிகுமார் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிருஷ்ண கானமாக சசிகுமார் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழலியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கியராஜ்யத்தில் 7:02 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நட்சத்திர நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக அழைப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நட்சத்திர நேரம் தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலம், நீங்களும் அவ்வாறே இருக்க இறைவனை வேண்டுகிறேன்.
0: நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: ஜெனிஃபர் என்றும் வேற மதத்தை சேர்ந்த ஒரு துறவியரிடம் கேட்கிறார், என் கல்லை வணங்குகிறீர்கள். துறவி அளித்த பதில், உங்கள் கேள்விக்கு நான் நிச்சயமாக பதில் அளிக்கிறேன், ஆனால் அங்கே முன்னால் உங்கள் தந்தை இருக்கும் படத்தை இங்கே கொண்டு வர முடியுமா என்றார். பெண், நிச்சயமாக, இது எனது மறைந்த தந்தையின் புகைப்படம், நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். துறவி, மிகவும் அழகான புகைப்படம், நிச்சயமாக பதிலளிக்கின்றேன். நிச்சயமாக இது எனது தந்தையின் படம், நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன். மிகவும் அழகான புகைப்படம். இப்போது உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த படத்தின் மேல் துப்புங்கள். பெண், என்ன சுவாமிஜி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இவரின் தந்தை, இவரை நான் எப்படி அவமதிக்க முடியும்? இதில் வெறும் வண்ணங்கள் மட்டுமே பூசப்பட்டுள்ளன, இதில் உயிரும் இல்லை, இது பேசவும் செய்யாது. இதன் மேல் துப்புவதால் உங்கள் தந்தை எப்படி காயப்படுவார்? துப்புங்கள் சுவாமிஜி. இது வெறும் காகிதம் அல்ல, இதுவே எனது உலகம். இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு அவருடைய நினைப்பு வருகிறது. நீங்கள் எனது உணர்வுகளை கேலி செய்கிறீர்கள். துறவி சொல்கின்ற, துறவி, இதைத்தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்பினேன். இந்த படம் வெறும் காகிதம்தான், ஆனால் உங்களுக்கு அது உங்கள் தந்தை. துறவி, இந்த படத்தை பார்க்கும் போது உங்கள் மனதில் அன்பு பிறக்கிறது. அதே போலத்தான் எங்களை போன்ற இந்துக்களுக்கு சிலை என்பது வெறும் கல் அல்ல, அது எங்களின் இறைவனின் அடையாளம். இந்த சிலையின் மூலமாக நாங்கள் அந்த பெரம்பொருளின் சக்தியை உணர்கிறோம். இது மூட நம்பிக்கை அல்ல, இது உணர்வுகளின் அறிவியல். ஆனால் என் மனதில் இன்னொரு பெரிய கேள்வி இருக்கிறது, தவறாக நினைக்கவில்லை என்றால் கேட்கலாம்.

0: அதாவது வகைகள் தேவர்கள் தான் உள்ளனர். எனக்கு புரியவில்லை. எங்கள் வேதங்களில் 33 கோடி தேவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. சமஸ்கிருதத்தில் கோடி என்ற சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஆங்கிலேயர் கோடி என்பதை குரோ என்று தவறாக பெயர்த்து மொழிபெயர்த்து அதை கேலி பொருளாக்கி விட்டனர். வெறும் 33 வகைகளா? அவை அவை கவனமாக கேளுங்கள். 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள் மற்றும் 2 அஸ்வினி குமாரர்கள், மொத்தம் 33. உலகத்தை இயக்கும் சக்திகள் இவைகளே. மற்றவை அனைத்தும் இவர்களின் வெவ்வேறு வடிவங்கள் தான். 33 கோடி அல்ல, 33 வகையான தேவர்கள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் ஏன் 33 உங்கள் கடவுளிடம் எல்லாம் ஒன்றாக இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி. கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்திற்கு லட்சுமி, பாதுகாப்புக்கு அனுமன் என இத்தனை வெவ்வேறு கடவுள்களின் தேவை என்ன? நாம் ஏன் நேரடியாக முதன்மை கடவுளிடம் பேசக்கூடாதா? துறவி ஜெனிஃபர், உங்கள் நாட்டை யார் நடத்துகிறார்? எங்கள் பிரதமர். அப்படியானால் உங்கள் பிரதமர் நேரடியாக சென்று சாலைகளை பெருக்குகிறாரா? அவர் நேரடியாக வங்கியில் வந்து பணம் எண்ணுகிறாரா? அல்லது அவரே பள்ளிக்கு சென்று குழந்தைகளுக்கு ABCD கற்பிக்கின்றாரா? இத்தனை வேலைகளும் ஒரு தனி பிரதமரால் செய்ய முடியுமா? இல்லை. அவர் பிரதமர் வேலைகளை செய்வதற்கு அவரிடம் கல்வி அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் என பல்வேறு அமைச்சர்கள் இருக்கின்றனர். இதே தர்க்கம் தான் ஜெனிவர். நம் பரமாத்மா ஒருவரே, அவர்தான் இந்த சிருஷ்டியின் பிரதமர். ஆனால் இவ்வளவு பெரிய உலகத்தை முறையாக இயக்குவதற்காக அவர் வெவ்வேறு துறைகளை பிரித்து வைத்துள்ளார். உங்களுக்கு அறிவு வேண்டுமென்றால் கல்வி அமைச்சரிடம் செல்ல வேண்டும். அதாவது தாய் சரஸ்வதி, செல்வம் வேண்டுமென்றால் நிதி அமைச்சரிடம் செல்ல வேண்டும். அதாவது தாய் லட்சுமி. பாதுகாப்பு வேண்டுமென்றால் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது அனுமன். மழை வேண்டுமென்றால் நீர் அமைச்சர், அதாவது இந்திரன் தேவன். ஓ, அப்படியானால் இது ஒரு அரசாங்க அமைப்பை போல செயல்படுகிறதா? ஆமாம் ஆமாம். அந்த சிறப்பு சக்திகளின் பலனை பெறுவதற்காகவே நாம் வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுகிறோம். ஆனால் நினைவிருக்கட்டும், பரமாத்மா ஒன்றே என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள்
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள்
2: காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறை சிந்தனையோடும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனை மனத்துமையோடு வணங்கி வழிபட்டு இறையாற்றுடன் நலமாக வாழ்வு. முதலும் முடிவும் இறைவனுக்குள் தான். இளமையில் முழுமையாக இறைவனம் அர்ப்பணித்து முதுவரை தொடர்ந்து செல்ல வேண்டும். பல சோதனை, வேதனை, துன்பம், நோய் இடையில் வந்தாலும் இறைவனை மறந்தும் வாழவும் கூடாது. இளமை முதல் முதுவரை நம் செயற்பாடு சரியாயிருந்தால் பழமையை மன்னித்து இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனே வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான். வரும்போது எதையும் நாங்கள் கொண்டு வரவில்லை. இறைவன் தருவதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை எனும் வரமுறைக்குள் வாழும் போதும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற முழுமையாக அறிந்து கொண்டு ஒற்றுமையோடும் புரிந்துணர்வோடும் அமைதி பொறுமையோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழும் போது நம்மால் இயன்ற தானம் தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் இறைவன் கைவிட மாட்டான். முழுமையாக இளமையில் இருந்து முதுமை வரை வாழ வைப்பான், நலமாகவும் வாழ வைப்பான். இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழும் போதும் யாரும் குறை உடையவர்கள் அல்ல. இறைவன் படைப்பில் எல்லோரும் நல்லவரே. தெளிவென்னும் ஒளியையும் அன்பையும் நல்ல நச்சினையும் வழங்க உலகில் பிறந்திருக்கிறோம். இறைவன் நாங்கள் செய்யும் அனைத்தையும் அறிவான். கடமைக்காக வழிபடக்கூடாது, அது இதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இறை பக்தியோடு வாழ வேண்டும். இறைவனுக்கு பயபக்தியாகவும் வாழ வேண்டும். மனதில் அன்பு நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில் அமளியாக இருக்கும். அன்பே மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆணவம் கோபம் வாழக்கூடாது. அன்பு, அறிவு, விழிப்புணர்வு, இது மூன்றும் நற்குணங்கள். மனதில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அதை புன் சிரிப்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இறைவன் பார்த்து

0: உட்கொள்வான் என்ற முழு நம்பிக்கையோடு பொறுமை மிக மிக அவசியம். இறைவன் ஒருவனே என்றாலும் எண்ணற்ற தோட்டங்களில் இறைவன் காட்சியளிக்கிறான். அனைத்து உயிர்களையும் படைத்து காய்த்து அருள் புரிவரும் இறைவன் தான். இதை நம்பிக்கையோடு வாழ்வோம், இறை ஆசுடன் நலமாக வாழ்வோம். நல்ல நச்சையோடு நாளை வாழ்க்கை அறிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜா.
1: நன்றி, நலமா இருக்கிறீங்களா?
2: ரொம்ப நன்றி ராஜா. அப்படி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு நமது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகளின் குடும்பத்தினருக்கும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து குடும்பங்களுக்கும் கிடைக்கும் சொல்லி அவருடைய நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் இறைவார்த்தைகள் 10-20 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எவராகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ அது மன்னிக்கப்படுவதில்லை. நேற்று வரை அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு, மனுஷனே, என்னை உனக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமா உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையாகும் என்றார். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். கத்தர் ராமே தியாட்டிக்கு எதிராலும் எல்லா தடைகளையும் உடைத்து என்றும் தியாட்டிய ஆசி வைத்து நடத்துவார். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நேரம் சரியாக 8:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:15 அன்புறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசில் இருந்த ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சமந்தர் அவர்கள். வணக்கம் ராணி. ராணி சமந்தர், வணக்கம். வணக்கம் ராணி.
3: காலை வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாம், நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நான் திருப்பி திருப்பி சொன்னேன் உங்களுக்கு,
1: எனக்கு அந்த டெக்னாலஜியில் சரியான பிரச்சனை இருந்தது.
3: நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். முந்தைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 11 இறைவசனங்கள் 25-27 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்து. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு, இறை ஒன்றிப்பில் நாமும் ஒன்றிப்போம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று தன் பணிவாழ்வை தொடங்கிய இயேசு தனக்கும் தன் தந்தைக்குமான ஆழமான நெருங்கிய உறவை நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துகின்றார். இத்தகைய உரை ஒன்றிப்பினை ஜோவான் நற்செய்தியில் மிக விளக்கமாக வாசிக்கின்றோம். தனக்கும் தன் தந்தைக்கும் இடையே உள்ள உறவை பற்றி சீடர்களுடன் பகிர்ந்த பொழுது பிலிப் அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்றவுடன் என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா என்றார். நாமும் நமது அன்றாட சுபங்கள் வழியாக, இறைவார்த்தையை வாசிப்பதன் வழியாக, தூய திருப்பலியில் பங்கேற்பதன் வழியாக, அன்பு செயல்கள் புரிவதன் வழியாக இறையில் ஒன்றிக்க வரம் வேண்டுவோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சமுந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 8:19 ஐக்கியராஜ்யத்தில் 7:19. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ஜோசரி அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
4: எல்லோரும்
1: நலமா இருக்கிறோம். நன்றி.
4: நல்ல உங்களுக்கும் வணக்கம் கூறி, எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு சிவபுராணத்தின் தொடர். இவன் அவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவள் தாள் வணங்கி சிந்தை மகளிர் சிவபுராணம் தன்னை முந்தை வினைபொழுதும் உயவுடைப்பேன். கண்களான் தங்களுனை கண்காட்ட வந்தேதி 88 கலல் பிரஞ்சி உரை. சிவபெருமானாகிய முழுவதற் கடவுள் எனது நினைவில் கண் நிலை பெற்றிருந்த காரணத்தால் என் செயலற்று அவனது திருவருள் துணை கொண்டு அவனது திருவடிகளை தொழுது இயற்றிய தன் நல் தவத்தின் பயனாக நெட்டிக்கண் முதல்வன் ஆசிரியனாக எழுந்தருளி வந்து தனது அடுப்பார்வை நல்கவே சிவஞானம் பெற்று மனத்தார்கிட்ட ஒண்ணாத மாறிலா அழகு நிறைந்த அவனது திருவடிகளை பணிந்து எனது நெஞ்சம் மகிழ்ச்சி அடையவும் முற்பிறவியில் செய்த எனது ஊழ்வினை முற்றிலும் ஒளிந்து போகவும் சிவனது பழமையான அருட்செயல் முறையினை யான் சொல்லுவேன். நன்றி. மிகு நாளை அலரவனும் மாலவனும் அறியாமே அலல்லுருவாய் நிலமுதல்கு அந்த முற நின்றதுதான் என் ஏடி நிலமுதல் கீழ் அந்த முற நின்றிலேருவருந்தம் சரமுகத்தால் ஆங்காரம் தவிரார்களோ ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள

0: மூன்றும் திருந்து தாத்தீகமேயாக இன்று வாழ்தடையான் ஆனுமானந்த இல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தாரு. திரு சித்தம்பலம், நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: நேரம் சரியாக 8:21, ஐக்கியராஜ்யத்தில் 7:21. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்ல நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்திக்கு முன் வந்த பார்த்துரியாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக, கடவுளின் சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுள் போன்று செயல்படுவதில்லை. அவர்களுக்குள்ளே இருக்கும் கடவுளை வெளியே பிரதிபலிப்பதில்லை. மனிதர்கள் தங்களுக்குள்ளே கொண்டிருக்கும் அன்பில்லாமை, அடக்கமின்மை, அதிகாரமின்மை, இவை அனைத்தும் கடவுளின் பண்புகளை மறைக்கின்றன. ஆகவே மனிதன் கடவுளை வெளியே கொண்டு வர முடியவில்லை. கடவுளை வெளியே கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான நம்முடைய ஆர்வமான கேள்விக்கு விடை கொடுக்கின்றது நற்செய்தி வாசகம். ஞானிகள் கடவுளை வெளியே கொண்டு வர முடியாது. அறிஞர்கள் கடவுளை வெளியே கொண்டு வர முடியாது. அவர்களுக்கு கடவுளுடைய வெளிப்படுத்துதல் இல்லை. காரணம், தடைக்கற்களாக அவர்களுடைய ஆணவம், அதிகாரம், அகங்காரம் இருக்கின்றன. கடவுள் எளிய உள்ளம் கொண்டவர்கள் உள்ளத்தில் குடிகொள்கின்றார். குழந்தை உள்ளம் கொண்டவர்களோடு தங்குகின்றார். அவர்கள்தான் கடவுளை வெளியே கொண்டு வருகின்றார்கள். காரணம், அவர்கள் அவசியமற்றவைகளிலே சிக்குவதில்லை. ஆகவே அவர்கள் அழகாக ஆண்டவரை வெளியே கொண்டு வருகின்றார்கள். நான் கடவுளை வெளியே கொண்டு வர என்ன தடைக்கற்களாக இருக்கின்றன? என்னிடத்தில் கடவுளை கொண்டு வர நான் முயற்சி எடுக்கின்றேனா? உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்கின்றார் இயேசு என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.
3: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம்
3: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் பிண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: நேரம் சரியாக 8:25 அகிராட்சத்தில் 7:25 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற
4: வணக்கம்.
1: வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா?
4: எல்லாமே சபரிமலை ஐயப்பனின் பாதங்களை பற்றி விளையாட்டை செய்து கொண்டு எல்லாமே சத்தியசாய் பவானி செய்தி வல்லபெல்லாம் புதன்கிழமை சமாதானத்திற்கான நமது சோடைய வெற்றி பெற அதன் உண்மையான இயல்பை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் என்று அதை அழகாக விளக்கி தெளிவுபடுத்துகிறார். இன்றைய மனிதன் தனது எண்ணங்களுக்கும் சொற்களுக்கும் இடையில் ஒத்திசைவு இல்லாததால் அச்சமும் அமைதியின்மையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒருவரும் அமைதியை விரும்புகிறார்கள். அதை அடைவதற்காக தங்கள் நேரத்தையும் சக்தியையும் செயல்படுகிறார்கள். ஆனால் அமைதி என்றால் உண்மை என்ன? அது எங்கே கிடைக்கும்? அதை அடைவதற்கான வழி என்ன என்பது குறித்து யாருக்கும் யாரும் எந்த விசாரணையும் செய்வதில்லை. எல்லாவற்றிற்கும் முதலில் ஒருவர் தனக்கு உலக அமைதி வேண்டுமா அல்லது அக அமைதி வேண்டுமா என்று தன்னைத்தானே சொல்லி கேட்க வேண்டும். உலக அமைதி என்பது தற்காலிகமானது, அது வந்து போகும். ஆனால் அதுதான் உண்மையான அமைதி என்று மனிதன் மாயையில் இருக்கிறார். அமைதியின் இயல்பு என்ன, அதன் சக்தி என்ன, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பற்று மற்றும் பொறுப்பிலிருந்து விடுபட்ட நிலையே உண்மையான அமைதி. இந்திய ராகம் மற்றும் துவேஷம் அதாவது பொறுப்பு இருக்கிறதோ அமைதி அங்கே இருக்க முடியாது. சாந்தி அதாவது உன்னத அமைதி என்றால் என்ன? பிற என்றால் மறுவது என்று பொருள். எனவே பொறுப்பு மற்றும் பற்று நிலை அக அமைதி மறுவதை பிரசாந்தி உண்மையில் அதுவே அக அமைதியின் வழிபாடு. ஆனால் இந்த உலகில் இந்த பிரசாந்தியை அனுபவித்தவர் யாராவது இருக்கிறாரா? இதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது பொறுப்பும் பற்றமில்லாத உன்னதமான அமைதியை சாதாரண மனிதர்கள் அனுபவிப்பது மிகவும் கடினம் என்பதை கருவிகள். அமைதியை வெளியிலிருந்து கூட வர முடியாது, அதை உள்ளிலிருந்து வழிபட வேண்டும். உடல் கர்மத்தின் மூலம் மனதிற்கு அமைதியை அளிக்கிறது என்று பகவானுடைய கூறியதான கூறிக்கொண்டு கடுமன் வைக்கின்றேன். நாளை உங்களை சந்திக்கும்
1: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். அன்பர்களே, இன்று புதன்கிழமை இன்று 7:00 to 8:00 வரை பந்தய நிகழ்ச்சி இடம்பெறும். பந்தய நிகழ்ச்சியில் இன்று பிரபல கவிஞர் மு மேட்டா அவர்கள் இயற்றிய பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலாவது பாடல் பாரதி திரைப்படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று என்ற பாடல். மயில் போல பொண்ணு ஒன்று. காசி திரைப்படத்தில் என்மன வானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகள் என்ற பாடல். பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து நிக்கட்டுமா போகட்டுமா நடக்கட்டுமா என்ற பாடல். பெரிய வீட்டு பணக்காரன் திரையிலிருந்து பெண்மானே சங்கீதமே என்ற பாடல். நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்தில் யார் வீட்டு ரோஜா பூ பூத்தது இதய கோவில் திரைப்படத்தில். பாடு நிலாவை உதய கீதம் திரைப்படத்தில் ஒரு பூவன குயில் உன் கண்ணில் நீர் வழிந்தால். ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் என்ற பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து. கற்பூர பொம்மை ஒன்று கேளடி கண்மணி திரைப்படத்தில். நட்சத்திர எண்ணிலே சூரிய வம்சம், வா வா அன்பே அன்பே வா என்ற பாடல் வேலைக்காரன் திரைப்படத்தில். இவ்வாறு பல பாடல்களை, நூற்றுக்கணக்கான பாடல்களை தந்த கவிஞர் மு மேட்டாவினுடைய பாடல் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து வானலையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதரர் மகேசையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 15 தேதி ஜூலை மாதம் புதன்கிழமைக்கு உரியது. தருகின்றார் மகேசையா அவர்கள்.
5: மேகராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன இதில் அப்பாப்பா எனக்கு இப்போதான் மைண்டே தெளிவாக இருக்குது. ஏன்னா பல நேரங்களில் எனக்கு போட்டு உலுக்கி மனசை போட்டு அப்படியே போட்டு தடுமாற்றங்குது, இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலேயே தெளிவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பலருக்கு என்ன நான் என்ன முயற்சி பண்ணுன்னு தெரியாது, பட் நான் என்னோடய காரியத்தில் நான் கண்ணாக இருப்பேங்கிறதுல செயல்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க, பல் பொருள் அங்காடி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரயாணம் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு, பேச்சு சம்பந்தமான துறைகள், கவுன்சிலிங் சம்பந்தமான துறைகளாக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். டாக்டராக இருந்துருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். 4-5 நாள் அந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் நம்ம எப்போவுமே நமக்கு தோணும், ஆனால் வெளியே சொன்னால் பிரச்சனையாகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போது இறைவன் தான் துணைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பேசினாலே பிரச்சனை, அது எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால் இறைவன்கிட்ட தான் அதை பற்றி சொல்லணும். நான் ஒரு இது பார்த்துருந்தேன், காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பக்கமும் ஒருத்தர் உட்காந்து அப்படியே சிவன்கிட்ட பேசிட்டுருக்கேன். கீழே போட்டுக்க, வேறு யார்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனதார நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இறைவன்கிட்ட அப்படியே அர்ப்பணித்து பேசக்கூடிய அற்புதமான நாள். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க, காசிப் சொல்லாதீங்க, ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. பிற பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேட்காதீங்க, யதார்த்தமாக விடுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப டென்ஷன் ஆகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலதெல்லாம் அவங்களுக்கு புரியல, விட்டு கொடுக்கும், விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது. அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட்டு லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்களையே குறை சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்றைய நாள் கடந்து போயிடுச்சுன்னா நாள் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடுவோம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். இன்றைக்கி எங்கேனும் ஒரு சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்லாயிருக்கும். இருப்பினும் சாயந்தரத்துக்கு மேலே ஒரு சில விஷயங்களில் கவனமாக எடுத்து நடத்தணும். நம்ம ஏதாவது சொல்லப்போ அது பின்னாடி 4-5 நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுத்துது. கண்ணாடியை கவனமாக வச்சுக்கணும், பிளேடு கவனமாக வச்சுக்கணும், கத்தி கவனமாக வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கூர்மை இருக்கும்போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ இன்னொரு 4-5 நாள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்கள் ஒரு செய்தி நம்ம காதுக்கு வந்துடுது, நம்ம அதை ரகசியமும் மற்றவங்கள்ட்ட சொல்லி ரகசியம் திருப்பி நம்மகிட்டே அது ரகசியம் வந்துடும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. மிதுனராசி நண்பர்கள் பத்திரிகையாளராக இருந்துருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, மீடியா துறையில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயம் என்டர்டெயின் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்க, எஜுகேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடிவது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குருவாயிருப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு கடகத்துக்கு இன்றைய கிரக நிலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சாதகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் பல விதத்தில் தோல்விகள் வந்திருக்கு, இனிமேல் அது நடக்கக்கூடாது. வெற்றிகளை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக வரும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சில ஷோரூம்ஸில் வச்சுருவாங்க, வீட்டினுடைய அலங்கார பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அனுகூலம் தரக்கூடியதாக ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்துப்பாங்க, கார்மெண்ட் சம்மந்தமான எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மில்லெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் நான் பல ஐடியாஸ்லாம் எனக்கு கிடைக்கிது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் போதும் சார்னு சொன்னவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு கை கூடி வரும், ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் தான் உண்டு. எதையும் அவசரப்படாது கூடாது, பிறர் கூட கம்பேர் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, துணனுக்கும் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா போராடி தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா தேடி போய் தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா உழைப்பு இருந்து தான் ஆகணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா அதில் எப்பேற்பட்டால் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிதான். அது ஒரு வெறி, அது ஒரு பெரிய தபம், அது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த மாதிரி இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தலைன்னா எப்படி, அந்த மாதிரி இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உடம்பு உபாதை இருக்குது, அது இருக்குது, இந்த இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும். பட் யூ வாண்ட் டு சக்ஸஸ் இன் தட், அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், முயற்சி தான் பண்ணணும், விடாமுயற்சி தான் பண்ணணும். லைப்ரரி நடத்தின்னு இருக்கோம், ஸ்கூல் காலேஜ் நடத்தின்னு இருக்கோம், அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தெய்வம். சில பிரச்சனைகள்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணி பல விஷயங்களை ஃபெடப்பாக திருப்பியும் பா என்னடா அது லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி ஓடி ஓடி ஓடி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உங்களே நீங்கள் மீட்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பல பேர்த்தோட நட்சத்திரமாக இருந்துருப்பீங்க, பல பேர்த்துடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும், சில பேருக்கு ஏமாற்றமாக கூட இருக்கும். என்ன சார் சொல்ல வரீங்க? எஸ், நம்ம வந்து டைம் நல்லா இருந்தது, தசா புத்தி ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தது, சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய லிஃப்டை கொடுத்துரும். அது டைம் சரியில்லை, பெரிய மாற்றம் கூட அப்படியே நம்மளுக்கு ஏமாற்றமாக அமையும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மாற்றமாக தடுமாற்றமாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தை பொறுத்து அதற்கு அது மாறுது. டீச்சராக இருந்துட்டுருக்கோம், ஸ்கூலில் எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துருக்கிறவங்க, ஹோம் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பனை பண்ணிருக்கோம், உணவு சம்மந்தமான துறை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கோம், ரெஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்திருக்கவங்க, ஒரு கம்பெனியுடைய எம்டியாக இருந்தால் டேரக்டராக இருந்துருக்கவங்க அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. டெலிகாம் சம்மந்தமான பிஸ்னஸ், ஐடி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பல பேர் பல விதத்தில் உங்களை வச்சு சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்க, ஏன்னா பார்த்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. முந்திலாம் மன கஷ்டப்பட்டு ஒரு காரியம் நடக்கல சார், நான் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில் கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் கரைஞ்சி போயிருப்ப, ஏதாவது எனக்கு சொன்னேன் கூட எனக்கு கண்ணில் தண்ணியே வராது, ஏன்னா அனுபவப்பட்டுவிட்டேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதை பார்த்து ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி அனுபவப்பட்டதில் ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் இன்றைக்கி துணையாக நிற்கும். துளாராசி நண்பர்கள் ஒருத்தர் பேச வராலாம் உடனே ஒரு கணி போடுவீங்க, எதுக்காக இவங்க பேசுகிறாங்க, இவங்க என்ன என்ன, இவங்களோட பார்வை என்ன, இவங்களோட முயற்சி என்ன, இவங்க என்ன தான் சொல்ல வராங்க, அப்படி டக்குன்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துருப்பீங்க. எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சில விஷயம், சோப்பு பவுடர் அதே சமயம் அலங்கார பொருட்கள் சம்மந்தமான கம்பெனி நடத்திட்டு இருக்கவங்க, மேனுஃபேக்சர் நடத்திட்டு இருக்க, விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலம் தேடி வரும். துளாராசி என்பர்கள் குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கவங்க மிகப்பெரிய வெற்றிகள் கூடியவர். கால் சம்பந்தமாக இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைக்கும் கவனமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எண்ணற்ற பல விஷயங்கள் நமக்கு வேலை அப்படியே சேர்ந்து வச்சுருவேன், டென்ஷன் ஆகும், ஒரே ஐயோ கொஞ்சம் தனியாக விடுறீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் மியூசிக் கேட்க முடியுமா இல்லை சினிமா பார்க்க பிடிக்குமா, உங்களுக்கு எது மன திருப்தி கொடுக்குறதோ அதை ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா டென்ஷன் ஆகாது. இல்லைன்னா எனக்கு ஒத்த தலைவலி வருது, கண் சம்மந்தமான உபாதை வருது, நான் என்ன சொல்கிறேன் புரியறதா, ஏன் என்னை பற்றி குற்றம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைய தினத்தில் வரலாம். ஆனால் ரிச்சிராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே என்னுடைய வேலை ஆட்கள் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக 100% எப்படி வரும், சி உங்களுடைய முயற்சி வேற, உங்களுடைய வேகம் வேற, உங்களுடைய புரிதல் வேற, உங்களுடைய எஜுகேஷன் வேற, உங்களுடைய செயல்பாடு வேற, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாப்புல இவா எப்படி இருக்கணும், அவள் அப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கா டிஃப்ரென்ஸாக தான் இருந்துருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல நம்மளை நம்ம மேனேஜ் பண்ணி போய் தாகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விருச்சிகராசி அன்பர்கள். ஸோ யூ வாண்ட் டு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போயின்ட்டுருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும், சில நேரங்களில் மனசு தோணும் இது வேண்டாம் அப்படின்னு தோணும், அது அப்படியே நடக்கும். மனசு தோணும் சில விஷயம் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, அது அப்படியே செய்யும். சில விஷயங்களில் யோசிப்போனா அப்படின்னு யோசிச்சல்னா கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும்னு அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஜெய தைரியமாக இறங்க சக்ஸஸ் ஆகும். இன்வெஸ்டிங், அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய அனுபவ பாடமாக இருந்துட்டுருக்கும். பாஸ்ட்டில் நடந்தது இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் கெட்ட அனுபவமாக இருந்தால் இப்போ கடைபிடிக்கக்கூடாது, எதிர்காலத்தை வரவும் கூடாது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும், இனிமேல் எப்படி அதை செயல்படுத்தணும், அது எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க முன்னாடி அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறது, அதே சமயத்தில் தங்கச்சியை பற்றி பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது ரொம்ப இலக்காரமாக போகும் மற்றவங்களுக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமிலியில் மற்ற நபர்களுக்கு முன்னாடி பெற்றவர்களையும் மற்றவர்களை பற்றி பேசுகிறதை தவிர்த்துக்கொள்வது. கோபம் இருக்கதான் செய்யும், தனியாக கூப்பிட்டு பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில விஷயங்கள்லாம் இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர் இப்படி தான், இந்த நபர்கிட்ட இப்படி இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி நமக்கு ஒரு கோபம் வரும், அதையும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுட்டோம்னா நம்மளை மாதிரி ஒரு ஞானி வேறு யாரும் கிடையாது. அது உங்ககிட்ட இருந்ததுன்னா இன்றைக்கி தினம் இல்லை எந்த தினமுமே நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். ஃபிசிக்கல் அதே சமயத்தில் மென்டல் இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஸ்ட்ராங் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிரகங்களில் என்ன தான் கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்கள் இந்த ரெண்டும் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு விடாத உழைப்பு எப்பவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தது, உங்களுக்கு ஒரு பெரிய உதவி தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும், ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன சாதகம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதா, ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம் தான் அது ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ரகசியத்தை ரகசியமே வச்சுக்கணும். ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் ஆட்டியும் சொல்கிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. இவன் நல்லவா அவன் நல்லவா, இன்றைக்கி நல்லவாள் அப்போ நாளைக்கு உங்ககிட்ட விரோதமாக இருந்துட்டான்னா வெளியில் போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவோம். அதனால் எப்போவுமே சில விஷயங்களை மறைமுகமாக டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான தினம், மனசில் நினச்சி நடக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயங்கள் ஒன்றில் இழந்து இன்னொன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மார்க்கெட்டிங், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பிரெயின், உங்களுடைய செயல்பாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். சின்ன சின்ன சின்ன சின்ன ப்ராப்ளம் யாருக்கு கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கும். பட் யூ வில் மேனேஜ் இட், அதை அழகாக மேனேஜ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள். பட்ட இடத்துலே படுதுன்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இந்த நேரத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, அதேமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும்
1: 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டுகள் தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றி. அன்பர்களே, நான் பந்தய நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பாடல் தெரிவுகளை கேட்டிருந்தேன், தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் வேலை செய்யவில்லை, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் காலை பொந்து முடிந்த பின்பு அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் அல்லது வைபரில் நீங்கள் நீங்கள் வந்து உடனடியாக தரலாம் அன்பு உறவுகளே. தயவு செய்து மயில் போல பொண்ணு ஒன்று, பாரதி திரைப்படத்தில் என்மனவானில் சிறகையை விரிக்கும் வண்ணப்பறவைகளை, காசி திரைப்படத்தில் நிக்கட்டுமா போகட்டுமா அருமையான பாடல், பெரிய வீட்டு படக்காரன், பெண்மானே சங்கீதம் கீழ் என்று நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்தில் யார் வீட்டு ரோஜா பூ பூத்தது இதய கோவில், பாடு நிலாவே உதய கீதம், ஒரு வனக்குயில் உன்கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்தில் மரகத வீணையிலும் பாடல் எழுதியிருக்கிறார், என்ன பாடல் என்று எனக்கு தெரியவில்லை. ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து ராஜராஜ சோழன் வந்தான் என்ற பாடல், வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிந்தவன் வேலைக்காரன், கற்பூர பொம்மை ஒன்று அழகான பாடல், கேளடி கண்மணியில் பி சுசிலாமா பாடிய நட்சத்திர ஜன்னல்லே என்ற பாடல், சூரிய வம்சம் திரைப்படத்தில் பாபா அன்பே வேலைக்காரன் திரைப்படத்தில் இவ்வாறான பாடல்களை, அருமையான பாடல்களை தந்தவர் மேட்டா அவர்கள், அவர்களுடைய பாடல்களை உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன். அன்பு உறவுகளே, நீங்கள் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் எங்களுடைய வேலை செய்யவில்லை என்பதனை மன வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு அடித்து பார்த்து என்ன திட்டியிருப்பீர்கள் தான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நேற்றிலிருந்து ஃப்ரீ டெலிஃபோன் வேலை செய்யவில்லை, அந்த காரணத்தினால் எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு அடிக்காமல் எங்களுடைய இந்த வாழ்த்து நிகழ்ச்சி, வாழ்த்து நிகழ்ச்சி முடிஞ்சு பாட்டு போடும்போது நீங்கள் அடியுங்கள் அன்பர்களை, செய்திகள் போகும்போது அலுவலக தொலைபேசி இலக்கத்தை விட்டு நீங்கள் வைபர் வாட்ஸ்அப்பிற்கு அடியுங்கள், மற்றது நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற தொலைபேசி இலக்கு அடியுங்கள் என்பதனை தெரிவித்து கொண்டு இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு உறவுகளையும் நாங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: வணக்கம்
1: ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா
1: இருக்கிறோம். நன்றி
6: நன்றி ராஜா. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் எங்கள் அறிவிப்பாளர் ரஜினி கோபாலசிங்கம் அவர்கள். அவர்கள் இன்றென்றும் நலமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகின்றதென்ன. நன்றி வணக்கம்.
1: நன்றி அன்பு உறவுகளை. எங்களுடைய ரஜினி கோபாலசிங்கம் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தியை மகிழ்கின்றது. அதை இந்த தகவலை அறிய தந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா?
7: ஓம் குண்ணங்க சோமா இருக்கிறேன். நன்றி.
1: யார் கொண்டு வந்து விட்டது உங்களை இங்க?
7: அது சரி, நான் நச்சின் தினகி பல தடவை
1: பல தடவை அடித்தனைகள் நான் நேரம் போதாது. அடுத்த நாளை
7: முப்பது மாகையில
1: நீங்கள் முப்பது ஆகையில எனக்கு தெரியுமே. நான் பள்ளிக்கூடம் போனான் படிச்சினான் அறிவுள்ள நான் உங்களுடைய அழைப்பை நான் எடுக்கவில்லை. இந்த நேரத்தில் கிடைக்காதீங்க, நேர நேரத்தில் வந்து கிடைங்க.
7: நான்
1: அதுக்கும் அதுக்கு நான் தான் உங்களோட மல்யுத்தம் பிடிக்கலாம். நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
7: பயணங்கள்
1: எல்லாம் முடிஞ்சது
7: போய் பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி ரஜினி கோபாலசிங்கம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் நலமாக வளமாக சந்தோஷமாக இருக்கும் காலம் வரை இருக்க வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்துக்கொண்டு வளர்கிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. உங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வதனி. மோகன் நலமா இருக்கீங்களா வதனி?
8: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் நன்றென்றும் நலமாகவே இருக்கின்ற இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்கிற ரஜினி கோபாலசிங்கம் அறிவிப்பாளர் அவருக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மோகன் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் நூறாண்டு காலம் சகல சௌபாக்கியத்தோடு நோய் நொடியின்றி சந்தோஷமாக வாழ வேணும் வந்து, தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும் வந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி வடிவேல்.
9: இனிய காலை வணக்கம். நீங்க நலம் தானே?
1: நல்லா இருக்கிறோம் சாந்தினி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
9: நன்றி, நாங்களும் அப்படியே நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே நலமா குடும்பத்தோட இருக்கணும் என்ற இந்த தாய் நாம் வணங்கும் தாயை மனதார வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ரதனி கோபால,
1: ரதினி ரதினி ரதினி கோபாலசிங்கம் ராணா தீனானி
9: கோபாலசிங்கத்தை நாங்களும் அந்த குடும்பத்தின் சார்பில் பார்த்து தெரிவிப்பதோடு அவன்று போல் என்றும் சல சபோடும் தாயலோடும் நீக்க சுமங்கலியாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா உடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இது நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
10: எல்லோரும்
1: நலமா இருக்கிறோம். நன்றி
10: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரி ரதினி கோபாலசிங்கம் அவர்கள் எல்லா செல்வங்களோடும் சீரும் சிறப்பாக வாழணும் என்று வாழ்த்திக் கொண்டு விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து தேவன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் தேவன்.
11: அன்பு கால வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
11: ராதனி கோபால்சிங்கம் அவளுக்கு என் குடும்ப சாபக பிறந்த வாழ்த்து. அவர் நோய் நோடி நலமுடன் வாழ்த்திக் கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு விட நன்றி, வணக்கம்.
1: நன்றி தேவன். எங்களுடைய வானொலியின நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறா, கேட்கிறீங்களா?
11: எந்த போக்கும் செய்யணும்.
1: வியாழக்கிழமை 4:10 5 மணி வரை வரும் சிந்தனை சிறகுகள். மற்றது சனிக்கிழமை இருக்கு சகோதரம், இந்த கவிதையும் காணும் என்ற நிகழ்ச்சி 4 மணிக்கு. சனிக்கிழமை 4:10 to 5 வரை கவிதையும் காணும். கவிதையும் காணும் என்ற நிகழ்ச்சி கேளுங்கள் வார சனிக்கிழமை, அல்லது வியாழக்கிழமையும் கேளுங்க.
11: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் அன்புக்குரிய தேவன். தேவனை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு நாகேந்திரன். வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கின்ற நாகேந்திரன், நீங்கள்
12: நாங்களும் நலமா இருக்க, நீங்களும் நலமா இருக்க என்ன வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் ரஜினி கோபாலசிங்கத்துக்கு எங்க குடும்பத்தின் சாரு நல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து
1: நன்றி, சகோதரம். இந்த கொண்டு அந்த சகோதரியை வாழ்த்தி உங்கள் வாழ்த்து அவரை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார், மிக மகிழ்ச்சி அடைவார். நன்றி
12: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
13: வணக்கம் ராஜா, யோகசரி குமராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் யோகசரியம்மா, கேட்கறேன் நீங்க நிகழ்ச்சி எல்லாம்
13: ரஜினி கோபாலசிங்க நல்ல பாட்டுகள் கருத்துகள் எல்லாம் சொல்றதா கேட்கறேன். நான்
1: எப்படி குரல்
13: நல்ல மெல்லிய அழகான குரல்
1: நல்லா இருக்கும் கேக்க. நன்றி.
13: செவ்வாயும் வியாழனும்
1: இங்க செவ்வாய் செவ்வாயும் வியாழன் செவ்வாய் என்ன நிகழ்ச்சி?
13: வியாழக்கிழமை இது நடக்கிறது பட்டிமன்றம்.
1: பட்டிமன்றமா?
13: அந்த
1: சிந்தனை சிறகுகள் வியாழக்கிழமை இல்லாது பட்டிமன்றம் நடக்கிறது. சனிக்கிழமையா? 4:10 to 5 வரை.
13: தெரியும் தெரியும். நம்பி நம்பி நம்பி நாடும் ரதினி கோபாலசிங்கம் அவர்களை நாங்கள் என்றும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களை நின்று விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்க்கைகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
14: வணக்கம் அன்பான ராஜா அண்ணா.
1: வணக்கம் சௌதரி, உங்களை தட்டி விட்டுட்டு வந்துட்டீங்க. தேவன் தேவன் தான் உங்களை தட்டினது பிள்ளை.
14: தேவன் கவனம் வரவேற்றுக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முன்னர் மூத்த அறிவிப்பாளர் திருமதி ரத்தினி கோபாலசிங்கம் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் 16 பெற்று பெறுவாள். வாழ்க வாழ்கையென ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு ரத்தினி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
14: நன்றி நன்றி.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் வைபர் ஊடாக வந்திருக்கும் அன்புறவு. வணக்கம் கோகுலன்.
15: வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா? தாமலர் நன்றி சகோதரி.
15: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களோட மூத்த அறிவிப்பாளர் ரஜினி கோபாலசிங்கம் அபிராமி அம்மாவின் அர்க்கடாச்சம் பெற்று நிறைந்த வாழ்வோட தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோட நூறாண்டு காலம் வாழ வாழ்த்தி கொண்டு விட வருகிறேன்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் எங்களுக்கு நிறைந்த நன்றிகள்.
15: நன்றி, வணக்கம்.
1: அவருக்கு தவமலர் நவுலேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நேரத்திலும் அது நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்கும் அன்பு சகோதரி திருமதி ரஜினி கோபாலசிங்கம் அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழி குடும்பமும் வாழ்த்தி இந்த பாடலையும் அன்பு பரிசாக வழங்குகின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பாடல்களை கூறலாம். எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற தொலைபேசி ஊடாக

ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. ரஜினி கோபாலசிங்கம் அவர்களுடைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வானலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்றுக்காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா போகஸ்விவ வீதியின் வெளிக்குளம் சந்தியில் இருந்து மாமடுவ வரையான 8 கிலோமீட்டர் தூரத்தை காப்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கத்தீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று காக்கத்தீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றன. இருந்தாலும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எந்தவித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகமாக முறைப்பாடு செய்திருக்கிறது. இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்தும் நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், அதேவேளை ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ஏனைய தொழில்முறை நிபுணர்களை விட குறைவாக இருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளதாக சாமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரச உளவு சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து மாமன்னல புத்தர் சிலை தகர்ப்பு, வனாத்து வில்லு வெடிபொருள் மீட்பு விசாரணை செய்த சிஐடியின் குழுவினருக்கு சிஐடியின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரட்ன மற்றும் பணிப்பாளர் சாணி அபேசேகர் ஆகியோர் வழங்கியிருக்கவில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்யப்பட்ட போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் அக்டோபர் 13ஆம் தேதி அன்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபயகோன் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை நீதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு அவர் அனுப்பியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமான துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கிறார். நாட்டிலவும் கடுமையான தாதியர் வெற்றிடத்துக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற உள்ள தாதியர்களின் பணிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிக்குமாறு அரசு சேவை ஐக்கிய தாசியர் சங்கம் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசாங்கம் நெல்லுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலையை வழங்கி அதனை கொள்வனவு செய்யும் முறையான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளமையால் நாட்டின் விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையானது காளான் பயிர் செய்கைக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலையமைப்பு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது.
உலக சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மட்டத்தை விட இலங்கையில் சிகரெட்டுகளுக்கான வரி குறைவாக இருப்பதன் காரணமாக 2025 ஆண்டு முதல் இதுவரை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக வெரித்தே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி தீசநாயக்காவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஏல தீசநாயக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபான உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி வடகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் ஜூலை 6 இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து குற்றப்படாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் நேற்று தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 ஏற்பட்ட கலவரத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பதிவான உயிரிழப்புகளானது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளதாக ஜனநாயகவாத கூட்டு எதிர்கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கெலிய நல்லதண்ணி பிரதான வீதியில் பிரேல்னா தோட்ட பால்சேரி பிள்ளையத்துக்கு அருகில் வைத்து போதைப் பொருட்களுடன் இருவரை மஸ்கெலிய போலீசார் நேற்று மதியம் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். கார்நகரில் வெளிநாட்டிலிருந்து செல்வோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தல்கள் அடங்கிய தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடலோர காவல்படை இந்த வருடத்தின் முதல் 6 90 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியிருக்கிறது. கலவல மற்றும் தெரணியகல பகுதிகளில் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கையில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோயை தடுக்க புயலை கலந்த வெற்றிலியை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. கொழும்பு தனியார் சத்திர சிகிச்சை மருத்துவமனையில் இலங்கையின் முதலாவது AI உதவியுடன் கூடிய ரோபோடிக் சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்

இதை சேமித்து வைக்க முடிவு செய்திருக்கிறோம். மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்துக்கு தண்ணியை திறந்து விடுவதில் தடை ஏற்படுத்துவதற்காக இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சமீப காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. கேரளத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றுக் கொண்டார். குறைந்த தொகுப்பூதியத்தில் 16 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தமிழகத்தின் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. புது புது வடிவங்களில் வெளியிடும் மொழி திணிப்பு சுற்றறிக்கையை நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக மக்களவை உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் இறந்தார்கள். மேலும் 9 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மெலன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நேற்று புறப்பட்டு சென்றார். பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படையில் சிராக்வீர் சிங் சரோஃப் என்ற சீக்கியர் தனது மத அடையாளங்களான தலைப்பாகை தாடியுடன் இணைந்துள்ளதாக அந்த நாட்டின் சீக்கிய கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் நுழைவதை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிகபட்ச கால அளவை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். 29 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்தியாவின் பெங்களூர் ஒய்ஸ்லா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் பெரும் குழப்பத்திலும் பீதியிலும் இருந்து வந்தார்கள். தங்கள் வீடுகளில் உலர வைக்கும் ஆடைகளில் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போனது. இந்த திருட்டு சாதாரணமானதாக இல்லை. திருட்டு போன உள்ளாடைகள் சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் வந்து கிடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாகி இருக்கும். அது தொடர்பான நபர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் கடந்த 12 நாட்களில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தரிசனம் மேற்கொண்டார்கள். இதன் மூலம் அமர்நாத் யாத்திரையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் 1000 எண்ணிக்கை கொண்ட தேங்காய் விலைக்கு 5000 ரூபாய் உயர்ந்து 20,000 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாவாகவும் கிராக்கு 30 ரூபாய் உயர்ந்து 13,180 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் மூர்க்கம் அடைகிறது. ஈரான் கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகையை அறிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்ய இருந்த தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று திரும்ப பெற்றிருக்கிறார். தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று மீண்டும் தொடங்கியிருக்கிறது. காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுவன் ஹமாஸ் காவல்துறை மூத்த அதிகாரி உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்களை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவில் அவ்வாறு செய்த முதல் மாநிலம் அது. செயற்கை நுண்ணறிவுத்துறை வளரும் வேளையில் தரவு நிலையங்களின் தேவை அதிகரித்து வருகிறது. அவை எரிசக்தியையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக பலர் குறை கூறுகிறார்கள். அமெரிக்க செனட் சபை $1 டிரில்லியன் அதிகமான தற்காப்பு செலவின மசோதாவை நிராகரித்திருக்கிறது.

பெல்ஜிய நாட்டின் தலைநகரின் மையப்பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த ஒக்ஸிடவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கின்ற பணம் அதிகம் என்கின்றது ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் இருக்கின்றன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் தற்போது குறைந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவில் ஆண்கள் பாலியல் இணைய குற்றங்களுக்கு இலக்காவது அதிகரித்து வருகிறது. ஆண்களிடமிருந்து பணத்தை பெற குற்றவாளிகள் பாலியல் ரீதியான படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பப் போவதாக மிரட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு பிற்பாதியில் அத்தகைய சம்பவங்கள் குறித்து 2200 அதிகமான புகார்கள் பதிவாகி இருக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் நடந்த மிக மோசமான தீபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. கலிபோர்னியாவின் கண்டிங்டான் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடை வீசும் மலர்கள் 2 பூத்திருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெக்லம் இங்கிலாந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஐஸ்பிரீத் பும்ரா ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். நேற்றிரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று சந்திக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.99 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.73 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.16 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.84 ரூபாய். 1 அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.89 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.45 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Prélaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கியராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சௌக்கியமா. எடுக்க அடிப்பு பிரச்சனை தானே, எடுத்து தப்பிட்டு உண்மையா தப்பிட்டு அங்கால குணநாயகி வந்தவா பாவம் அவன் ஈடுபட மாட்டேன்றது. அங்கால புங்கையூர் ராஜா அடிஜன்றது ஆலய காண இல்லை
1: என்ன
0: புல்லு போட்டுங்க என்ன
1: பூமியில் பிறந்திட
0: வேண்டுகிறேன்.
1: எத்தனை உறவிலும் என் அருகினில் இந்த பாடல் என்ன?
0: ஆயிரம் பிறவிகள்,
1: ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள், ஆயிரம் பிறவிகள்,
0: ஆயிரம் ஆண்டுகள்.
1: ஆமா,
0: இந்த பாட்டுடைய நிகழ்ச்சி சரியா?
1: ஓ, ஆறு நிமிஷ பாடல்
0: நினைக்கிறேன்.
1: மற்றவை
0: வந்து நிகழ்ச்சி கூட நான் மட்டும்தான் மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த பாட்டு.
1: அப்படித்தான?
0: நீங்க
1: அப்படித்தானா?
0: அப்படித்தான்.
1: உங்களுக்கு கவலையா இருக்குதோ இல்ல எனக்கு கவலை இல்லை எனக்கு நல்ல சந்தோஷம் இல்ல நான் உங்களோட நாடு தோத்துட்டு வந்து கவலையா இருக்கிறீங்களோ எனக்கு 28 வருஷம் வேலை செய்தேன் நான் உங்களுக்கு ரேடியோ செய்கிறேன் அப்படி எல்லாம் தலன் செய்தான் தானே
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது. ஆறு நிமிஷம் பாடல் கேட்டு மாலங்கள் வாணியம்மா அவடைய தொண்டை பாடினா தெரியும்.
1: நல்ல
0: வடிவத்தான் பாடுறா. நல்ல வடிவத்தான் பாடுறா. வடிவான பாடகேண்ட
1: வடிவாத்தானே
0: பாடுவா? சங்கீதத்தை படிச்சு பாவம் பீரி வந்து கலைவாணி. அப்ப அப்படி வந்தவா பாடித்தானே ஆகணும்.
1: அவைக்கு
0: தெரியாது. நான்
1: தான்
0: அப்ப உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி.

0: பத்து 2026 இடம் எஸ்டிஐடி விளையாட்டு மைதானம் தேர்வு. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: புதிய வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் தாசி.

0: ஒலித்த பாடலை அந்த சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்
1: அன்பான இனிய கால வணக்கம் ராஜா. என்ன பொண்டியிலிருந்து விபி,
0: விபி நலமா இருக்கீங்களா? விபி
1: நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு. கவிஞர் வாடியின் கற்பனை வரிகளுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, அமரர் ஜானகி அம்மா பாடிய பாடலை தென்னிலங்கையின் மங்கை கீதா குமாரசிங்க நடிக்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோ எடுக்க, டிஆர்டி கரையத்திலிருந்து ராஜான பாடலை போட, உலகமெங்கும் இந்த பாடலை கேட்போம். தென்னிலங்கை மங்கை வெண்ணிலவின் தங்கை என்ற பாடல்
0: வாலிக்குட்டி எழுதினது,
1: வாலிக்குட்டி எழுதினது
0: விஸ்வநாதன் இசையமைச்சது,
1: விஸ்வநாதன் இசையமைச்சது
0: பாடியது இசைக்குயில்
1: ஜானகி அம்மா.
0: ஜானகி அம்மா, ஜானகி அம்மா என்ற அப்பா என்ன பேர்?
1: என்ன
0: பேர்?
1: ராம்
0: என்ன வாசிக்கிற மறக்கிறது வயசா போயிட்டது பாடல் வருகின்றது கேட்டு மாலங்கள். நன்றி சகோதரர்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரர் எங்கள் அன்புக்குரிய விபி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது ஜானகி அம்மாவுடைய குரலில்.

0: ஒலித்த பாடலை விபி அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ராஜா நலமா இருக்கீங்களா? ராஜா நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும். என்ன பாடல்? ஆடியிலே செய்தி சொல்லி ஆவணியில பேர் வச்ச பாட்டை கேட்கறீங்களா? என்னப்பா காரணம் இந்த பாடல் தெரிவு?
1: என்ன
0: விசேஷம் சொல்லுங்க பாபா? ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்கள். அங்கதான் கூலும் குடிக்கலாம், கொழுக்கட்டை சாப்பிடலாம். என்ன சார் நீங்கள் இதெல்லாம் மறந்தா இப்போ
1: என்னண்டு?
0: கல்யாணம் கட்டுறது பேபி செய்யறது மாத்திரம் தெரியுது, அது மாத்திரம் தெரியுது. ஆனால் என்னடா ஆடியில் விசேஷங்கள்? சோமசுந்தர புலவர் எழுதினதா? அப்படி போகுது.
1: என்ன
0: அப்போ கொழும்புல நீ கேட்க என்ன செய்றீங்க?
1: கடையில்
0: நீ கேட்க என்ன செய்றீங்க? அப்போ மனைவியை பற்றி சிந்திச்சு இருப்பீங்களா? அல்லது வெளிநாட்டு வந்து யாரும் இல்ல, என்னண்டு நீங்கள் வந்து இப்படி வாழ்றது இப்படி இருக்கிறது யோசிக்க இல்லையா?
1: இல்ல, எங்க ஒரு இடத்துல போய் அப்படி இருந்து வேலைக்கு சின்ன சின்ன வேலைக்கு
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரர் புங்கையூர் ராஜா அவர்கள். புங்கையூர் ராஜா அவர்களை தொடர்ந்து வைபரூடாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: ஆ வணக்கம் மீனா மகேஸ்வரன் அவர்கள். என்ன மீனா நேரத்துக்கு வந்துட்டீங்க?
1: நன்றி.
0: என்ன
1: பாடல் மீனா? நான் கோபுர வாசல் படத்துல இருந்து தாலாட்டும் பூங்காட்டும்
0: பூங்காட்டு நான் அப்படியா
1: நான் அல்லவா
0: அந்த பாட்டு?
1: ஆ
0: ஜானகியம்மா பாடிய.
1: ஆமா
0: பாத்தீங்களா படம்?
1: ஆ பாத்த நானே.
0: ஆமா
1: கட்டி காலமா இருக்கிறாய்ல
0: என்னமா? ஓ தாலாட்டும் பூங்காட்டும் நான் அல்லவா.
1: ஆ
0: ஆமா நின்ற படத்துல யார் நடிக்கணும்?
1: நான் மறந்து போன கனனாலா போச்சு.
0: பாட்டு
1: நன்றி.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை மீனா மகேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சகோதரி, எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறீங்க சகோதரம்?
1: எனக்கு தெரியாதானே, இதில் பார்க்க
0: இல்லை. நீங்கள் ஒரு ஒரு கணக்குக்கு ஒரு சும்மா பா ஒரு நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் கையளவாக சொல்ல மாட்டீங்களா?
1: சொல்கிறேன், ஒரு 20 நிமிஷம் இருக்கு. மண்ணுக்கு
0: 20 நிமிஷம் காத்திருக்கிறீங்க ஒரு பாட்டு கேட்கறதுக்கு? அதுக்குள்ளே இன்னும் ரவி, டாக்டர் ரவி அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், அங்கே மேலே நிற்கின்றார்கள். அப்போ நான் என்ன செய்கிறது? எல்லாத்தையும் கலட்டி வைக்கணும் வேண்டுமாள். என்ன, ரெண்டு வாட்ஸ்அப்பையும் வைபரையும் கலட்டி வச்சிருவோம். அது ரெண்டும் வந்த அப்புறம் தான் தடுமாற்றம். நீ அறிவிப்பாளர்களுக்கு தடுமாற்றம், இது வந்தது இது எடுக்க இல்லை, இது எடுக்க விட்டோம். ரெண்டுலாம் எங்களோட அப்பாவி நீர்கள் பாவங்களோ ஒன்றும் கதைக்கிறே இல்லை. ஆ, நீங்கள் வந்து 20 நிமிஷம் இருக்கிறீங்க, அங்கே ரெண்டு பேர் காத்திருக்கிறார்கள் மேலே. என்ன பாடல கேட்க போறீங்க? முதல்ல நீங்கள் அடிச்சீங்க, இன்னும் கட்டத்தில் அவங்கள எடுக்காம விட்டு தான் நீங்க அங்க வந்தீங்க மேல். அந்த வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இல்ல அது தேவா, தேவா வந்து நின்றவர்.
1: என்ன
0: என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: இன்றைக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்ததுன்னா, சந்தன குங்குமம் கொண்ட தாமரை பூத்தேன்.
0: ஏழுதான நினைவு வந்துட்டதோ? ஏழுதான நினைவு வந்துட்டதோ?
1: அன்பத்தேடி திரைப்படத்தில்
0: சந்தனம் குங்குமம் கொண்ட என்ன பாட்டு பாடுது, என்ன விளையாட்டு விளையாடுது? கண்ணதாசன் எழுதுறையர். சந்தனம் குங்குமம் கொண்டு அடிச்சா உங்களோட பக்தி பாட்டு வருது.
1: என்ன படம் என்று தெரியலையா?
0: ரகசிய போலீஸ்.
1: ரகசிய போலீஸ், ஓகே.
0: அதான் கண்ணதாசன் பாட்டு.
1: உடனே
0: 56 ஆம் ஆண்டுலேருந்து நான் அது அதில் ஒரு பயிற்சி
1: எடுத்தேன்.
0: பயிற்சி என்றால் உண்மையான பயிற்சி.
1: அதுதான் நாங்களாகவே கேள்வி ஞானம் அறிஞ்சா அது எங்களை விட்டு போகாது, அப்படியா இருக்கும் எங்களோட.
0: என்ன சகோதரம்,
1: என்ன
0: பெரிய பெரிய பெரிய என்ன விட்டாலும் எங்க என்ன கொண்ட உன்ன கொண்ட நான் அது அவன் இலை ஆடுவதும் ஈசன் செயல். அப்போ நாங்கள் வாயடிச்சு அவனை அண்டைக்கன்று, அவன் அண்டைக்கு அவனுக்கு தலை சுற்றி கன்று இருக்கும். அல்லது ஒரு தலைக்கணத்தில் போவாளே, நாங்களெல்லாம் இந்த வெளியில் தவண்டி தவண்டு தவண்டு வந்துட்டோம், இதில் இனியும் வெளிய வேலை. இந்த முயல் மாதிரி தான், முயல் சாப்பிட போக மாட்டேன், பிள்ளையார் ஒருத்தருடைய என்னை காட்டி கொடுக்காதுன்னு போயிட்டு அங்கே சாப்பிட்டு போகிறேன். ஒரு கடவுளாக எனக்கு அருள் இருந்தவர் இந்த மேரி மெக்கில் நடிக்கிற இந்நேரம் பார்த்துட்டு இவ்வளோ தான் தான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் நினைவில் வரான். 52 அடிக்கிறான்டா, ஜோதி பாருங்க எவ்வளவு படிப்புகள் எல்லாம் எவ்வளோ கட்டிக்காரிகள் உண்டு. கரெக்டுமா உங்களோட பாட்டு? நன்றி, வாழ்த்துக்கள்.
1: வேற இப்போ லைன் கிடைக்காதவே எல்லாரும் முன்னாடி பண்ணி இந்த பாட்டை கேட்போம்.
0: ஓகே.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் புஷ்பவதி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். ரமேஷ், நலமா இருக்கிறீங்களா? ரமேஷ், நாங்கள் எல்லோருமே நலமா இருக்கிறோம். நன்றி ரமேஷ். என்ன பாடல்?
1: பாடல் வந்து செம்பருத்தி 15.
0: செம்பருத்தி
1: 15, நிலா காயும் நேரம் சரணம்.
0: எங்கப்பா, நிலா காயும் நேரம் சரணம் சரணம்
1: என்ற
0: பாடலை கேட்கறீங்க. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற சோதரம். நன்றி
1: நன்றி வணக்கம் ராஜன், நன்றி வணக்கம்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தனல். காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் உள்ள கஷ்டப்பட்டு பாடலை கேட்பதற்காக வந்த அனைத்து அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அழைப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள் நாளை இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நேற்றிரவு பதற்றம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து அந்த பகுதியின் சில பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதால் குவைத் நகரம் மற்றும் தமாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இரண்டு விமானங்கள் பண்டாநாயக்கா சர்வதேச விமானியத்துக்கு பாதுகாப்பாக திரும்பியிருக்கிறது. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதி அண்மித்த வெற்றுக்காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவனியா போகஸ்விவ வீதியின் வெளிக்குளம் சந்தியிலிருந்து மாமடுவ வரையான 8 கிலோமீட்டர் தூரத்தை கார்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கத்தீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று காக்கத்தீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதிய இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றன. இருந்தாலும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எந்தவித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகமாக முறைப்பாடு செய்திருக்கிறது. இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்தும் நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதேவேளை ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ஏனைய தொழில்முறை நிபுணர்களை விட குறைவாக இருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளதாக சாமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரச உளவு சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து மாமன்னல புத்தர் சிலை தகர்ப்பு, வனாத்து வில்லு வெடிபொருள் மீட்பு விசாரணை செய்த சிஐடியின் குழுவினருக்கு சிஐடியின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரட்ன மற்றும் பணிப்பாளர் சாணி அபேசேகர் ஆகியோர் வழங்கியிருக்கவில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்யப்பட்ட போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபயகோன் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை நீதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு அவர் அனுப்பியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமான துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதி

அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபையானது காளான் பயிர் செய்கைக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலையமைப்பு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மட்டத்தை விட இலங்கையில் சிகரெட்டுகளுக்கான வரி குறைவாக இருப்பதன் காரணமாக 2025 ஆண்டு முதல் இதுவரை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக வெரித்தே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி தீசநாயக்காவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஏல தீசநாயக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபான உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி வடகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் ஜூலை 6 இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து குற்றப்படாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் நேற்று தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 ஏற்பட்ட கலவரத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பதிவான உயிரிழப்புகளானது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளதாக ஜனநாயகவாத கூட்டு எதிர்கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மஸ்கேலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கேலிய நல்லதண்ணி பிரதான வீதியில் பிரேல்னா தோட்ட பால்சேரி பிள்ளையத்துக்கு அருகில் வைத்து போதைப் பொருட்களுடன் இருவரை மஸ்கேலிய போலீசார் நேற்று மதியம் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். கார்நகரில் வெளிநாட்டிலிருந்து செல்வோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தர்கள் அடங்கிய தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடலோர காவல்படை இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 90 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியிருக்கிறது. கலவல மற்றும் தெரணியகல பகுதிகளில் 2 சம்பவங்களில் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கையில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோயை தடுக்க புயலை கலந்த வெற்றிலியை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. கொழும்பு தனியார் சத்திர சிகிச்சை மருத்துவமனையில் இலங்கையின் முதலாவது AI உதவியுடன் கூடிய ரோபோடிக் சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வரலாற்று பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயமான பூநகரி மன்னித்தலை சிவன் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களை தரிசிப்பதற்கான மரபுரிமை பயணம் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1 3,46,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் நாட்டின் சுதந்திரம் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது எண்ணத்திலும் பண்புகளிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கும் கடமையாக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் வறட்சி ஏற்படும் சூழல் நிலவுகிறது. நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை சேமித்து வைக்க முடிவு செய்திருக்கிறோம். மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விடுவதில் தடை ஏற்படுத்துவதற்காக இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சமீப காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. கேரளத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றுக் கொண்டார். குறைந்த தொகுப்பூதியத்தில் 16 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தமிழகத்தின் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. புது புது வடிவங்களில் வெளியிடும் மொழி திணிப்பு சுற்றறிக்கையை நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக மக்களவை உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார்.

ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் இறந்தார்கள். மேலும் 9 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மெலன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நேற்று புறப்பட்டு சென்றார். பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படையில் சிராக்வீர் சிங் சரோஃப் என்ற சீக்கியர் தனது மத அடையாளங்களான தலைப்பாகை தாடியுடன் இணைந்துள்ளதாக அந்த நாட்டின் சீக்கிய கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் நுழைவதை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிகபட்ச கால அளவை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் இலைச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். 29 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்தியாவின் பெங்களூர் ஒய்ஸ்லா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் பெரும் குழப்பத்திலும் பீதியிலும் இருந்து வந்தார்கள். தங்கள் வீடுகளில் உலர வைக்கும் ஆடைகளில் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போனது. இந்த திருட்டு சாதாரணமானதாக இல்லை. திருட்டு போன உள்ளாடைகள் சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் வந்து கிடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாகியிருக்கும். அது தொடர்பான நபர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் கடந்த 12 நாட்களில் 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தரிசனம் மேற்கொண்டார்கள். இதன் மூலம் அமர்நாத் யாத்திரையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் 1000 எண்ணிக்கை கொண்ட தேங்காய் விலைக்கு 5000 ரூபாய் உயர்ந்து 20000 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,5,440 ரூபாவாகவும் கிராக்கு 30 ரூபாய் உயர்ந்து 13,180 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் மூர்க்கம் அடைகிறது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகையை அறிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்ய இருந்த தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று திரும்ப பெற்றிருக்கிறார். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று மீண்டும் தொடங்கியிருக்கிறது. காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுவன் ஹமாஸ் காவல்துறை மூத்த அதிகாரி உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்களை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவில் அவ்வாறு செய்த முதல் மாநிலம் அது. செயற்கை நுண்ணறிவுத்துறை வளரும் வேளையில் தரவு நிலையங்களின் தேவை அதிகரித்து வருகிறது. அவை எரிசக்தியையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக பலர் குறை கூறுகிறார்கள். அமெரிக்க செனட் சபை 1 டிரில்லியன் டாலருக்கு அதிகமான தற்காப்பு செலவின மசோதாவை நிராகரித்திருக்கிறது. பெல்ஜியம் நாட்டின் தலைநகரின் மைய பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த ஒக்ஸிடவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்குகின்ற பணம் அதிகம் என்கின்றது ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் இருக்கின்றன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் தற்போது குறைந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவில் ஆண்கள் பாலியல் இணைய குற்றங்களுக்கு இலக்காவது அதிகரித்து வருகிறது. ஆண்களிடமிருந்து பணத்தை பெற குற்றவாளிகள் பாலியல் ரீதியான படங்களை சமூக ஊடகங்களில் பரப்ப போவதாக மிரட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு பிற்பாதியில் அத்தகைய சம்பவங்கள் குறித்து 2200 அதிகமான புகார்கள் பதிவாகி இருக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் நடந்த மிக மோசமான தீபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. கலிபோர்னியாவின் கண்டிங்டான் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடை வீசும் மலர்கள் 2 பூத்திருக்கின்றன.
விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெக்லம் இங்கிலாந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்திய அணியின் வேக பந்து வீச்சாளர் ஐஸ்பிரீத் பும்ரா ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். நேற்றிரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று சந்திக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.99 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.73 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.16 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.84 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.89 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.45 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre Relaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையல்.
5: நேரம் சரியாக 10:20 ஐக்கியராஜ்யத்தில், 9:20. இந்த நேரத்தில் பர்வின் சுல்தான் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை கேட்போம்.
6: என்னங்க இது? இங்கேதான் மானுடத்தை பற்றி பேச வேண்டியதாகிறது. அவர் ரோட் கான்ட்ராக்டரா போய் நிற்கிறாரு, அப்படி நிற்கின்ற பொழுது சாயந்தரம் 5 ஆயிடுது, வண்டி கூப்பிடத்துக்கு வரல, இருள் சூழுது, வேற வண்டியே வராதுங்கிற மாதிரியான சர்வீஸ் லைன், என்ன பண்றதுன்னு மெயின் ரோடுக்கு போய் நிக்கிறார். பொட்டல் காடா இருக்குது அது, எப்போவாவது ஒரு வண்டி வருது, இவரை கடந்து 2-3 வண்டி போகுது, ஒரு ஜீப் வருதுங்க. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம், இளைஞர்களே நீங்கள் நிச்சயமாக இதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வீரம் என்றால் என்ன என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் சொல்றார், ஒரு வண்டி வருது, நிறுத்துறார், அவன் நிறுத்துறான், பெரிய விஷயங்க அது. ரோட் கிராஸ் பண்ணும்போதே நிறுத்த மாட்டேங்கிறானே, கூட்டி போவான், நிறுத்துவான். நாங்க வெளிநாடுகளுக்கு போகும்போது ரோட் கிராஸ் பண்ணும்போது அவன் நிறுத்துவாங்க, நீங்க போயிட்டு திரும்பி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னா ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு போவான். ஹார்ன் அடிக்கிறது நம்மள திட்டுறது, உனக்காக நிறுத்தின ஒரு நன்றி சொல்ல மாட்டியா? அவங்க நன்றியையும் எதிர்பார்க்கிறாங்க, ஒழுக்கத்தும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யோசிச்சு பாக்குறேங்க, இவர் சொல்ற, நான் நிக்கிறேன், எனக்கு ஒரு ஜீப் வருது, கைய காட்டுறேன், நிறுத்துறான். அவன் முன்னால உட்காந்துருக்கான், நான் சொல்றேன் என்ன கூட்டிட்டு போ, டைம் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், இல்ல நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், என்னால நிறுத்த முடியாது. நீ சொல்றது 5 கிலோமீட்டருக்கு, போயிட்டு வரதுக்கு 5-5, 10 கிலோமீட்டர், நான் ரொம்ப அவசரத்துல இருக்கு, நீ போயிட்டனா நான் செத்துருவேன், என்ன கூட்டிட்டு போறதுக்கு யாரும் இல்ல. சரி ஏறுன்ட்டான், போய் டிராப் பண்றான். டிராப் பண்ணிட்டு அவன் யூட்டர்ன் அடிக்கிறாங்க வண்டிய. அப்ப அவன் மேல போட்டிருந்த சால்வ விலகுதான், அவன் பின்னால உட்கார சொல்லியிருக்கான். சால்வ விலகுதுங்க, விலகுனாதான் தெரியுது அவன் கை வந்து வெட்டுப்பட்டு இருக்கு, அவன் அந்த கை வந்து மடியில இருக்குங்க. அவன் ஒரு ராணுவ வீரன், அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு வேற யாரும் இல்லாததுனால வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. போனவன் யாரோ ஒருவன் தன்னுடைய தேசத்திற்கு உதவி செய்வதற்காக வந்த யாரோ ஒருவன் கேட்கிறான், நீ விட்டுட்டு போனா நான் செத்துருவேன், உடனே தான் செத்தாலும் பரவாயில்லன்னு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு போனால அவன் வீரன். ஆமா வீரன். அலியார் ரசியல்லா தாலா பற்றி ஒரு கதை வரும். அவர் என்ன பண்றார், ஒரு நாள் குதிரையில சண்டை போட்டுட்டு இருக்கிறார், முன்னால இருக்கிற யூதன் குதிரையில சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அந்த குதிரை அவர் கையில இருக்கிற வாளுக்கு பேர் துல்பஹரா, அது இந்த பக்கமும் வெட்டும் இந்த பக்கமும் வெட்டும். அவர் துல் துல்ங்கிற குதிரையில இருக்கார், துல் துல் குதிரையில துல்பஹராவோட உட்காந்து சண்டை போட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட முஸ்லிம்களில் பல பேர் இந்த வஹாபி தௌஹீத் எல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை தூக்குறீங்க, யாலின்னு தான் தூக்குவாங்க. அலினாலே பலுவானவர்னு பேர், அவர் பேர்ல எல்லாம் கைக்குள்ள வந்துரும் சொல்லிட்டு நம்புவார்கள். இன்றைக்கும் அவர் பேரை சொல்லி எது வேணாலும் தள்ளுவாங்க. நீங்க நம்ம இந்து தர்மத்துல அனுமனையோ அல்லது பீமனையோ சொல்லுவது போல் அலிய சொல்லுவாங்க. அலி வீரன், பெரிய வீரன், ஏன் அந்த ஆள் வீரன்ற பேர் வாங்கினார்? நீங்க மத கருத்துக்கள் அதெல்லாம், நான் எப்படி ராமனை பேசுகிறேனோ அதே போல்தான் பேசுகிறேன். மனிதர்களை அடையாளம் காணுதல், புத்தகங்கள் சொல்லுகின்ற மனிதர்களை அடையாளம் காணுங்கள். சினிமாக்களில் இல்லை அவர்கள், சினிமாக்கள்ல இல்ல. எங்க ஐயா பெரியார்தாசன் சொல்லுவார், ஒருத்தன் உண்மையிலேயே குதிக்கிறான், அவனுக்கு பேர் டூப்புங்க. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் இங்க ஹீரோன்னு சொல்லுவார். உண்மைதானே அது? குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய். இந்த நாடு பாருங்க. அவர் சொல்றார், உண்மையிலேயே வீரம் அப்படிங்கிறது, அவர் அவர் சண்டை போட்டுட்டே இருக்கிறார், திடீர்னு அவருடைய கையில இருக்கக்கூடிய வாள் குதிரையை வெட்டிருதுங்க, அவன் கீழே சாஞ்சிடறான். இவரும் குதிரையை விட்டுட்டு கீழே இறங்குற மரபு, போர் மரபு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, ஒரு அடி அடிச்சார் பாருங்க, வாள் பறந்துருச்சு, அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவருடைய கழுத்துல போய் இவர் முட்டி காலை வச்சிட்டார், கை ஓங்குதுங்க. ஏன் அலியார் வீரனாக போற்றப்படுகிறார் என்பதற்கான வரலாறை சொல்கிறேன். அப்படி வெட்டும் போது எடுத்துட்டு நடக்கிறார், வெட்டல போற கீழே அந்த யூதன் கேக்குறான், ஏய் உன் பிச்சை எனக்கு தேவை கிடையாது, மரியாதைய கொண்டுட்டு போ, என்ன உயிரோட விட்டா நுன்ன நான் சாவடிச்சிருவேன், என்ன கொண்டுட்டு போன்னு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சினிமால வரக்கிற மாஃபியா கும்பல் மாதிரி கத்துறான். அவன் கத்தன உடனே அவர் சொல்ற, ஏ இன்னைக்கு வேணா, நீ நாளைக்கு வா, நாளைக்கு உன் கூட சண்டை போட்டுக்கிறேன், நாளைக்கு வாங்குற. ஏ இன்னைக்கு சண்டை முடியணும், நீ என்ன தோக்கடிச்சிட்ட, இந்த சண்டை போடு, இதோ நான் இருக்கிறேன், சண்டை போடு. நீ என்ன என்ன விட்டுட்டு போறது, வாழை வாங்கிட்டு விட்டுட்டு. அவர் கேட்டான், சரி நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ண? நீ குதிரையில இருந்த, நான் குதிரையில இருந்தேன், என் வாள் அடிச்சுது, உன் குதிரை போயிடுச்சு, நான் கீழே இறங்கினா இல்லையா? ஆமா. நீயும் நானும் வாள் சண்டை போடுது, வாள் பறந்துருச்சு, நான் உன கீழே தள்ளிட்டேன், வாழை கழுத்துல இறக்கும் போது நீ என்னடா பண்ண? நான் என்னடா பண்ண? என் முகத்துல காரி துப்புன. ஆமா துப்புன. துப்புன உடனே உன் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் வந்தது. நீ யாரோ நான் யாரோ, நானும் நீயும் ஒரு நோக்கத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த நோக்கம் போய் உன் மீது தனிப்பட்ட முறையில் அந்த கோபம் வந்தது, என் மீது எச்சில் தெரித்ததனால் நான் அந்த கொலையை செய்திருந்தால் அது வீரம் இருந்திருக்காது, அது வன்முறையாக இருந்திருக்கும், அதனால் நான் உன்னை விட்டு விலகினேன் என்று சொன்னார். நோக்கம்தான் போருக்கு முக்கியம். இது நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? நம்முடைய நாட்டில் வீரம் என்பது தமிழர்களுக்கு வந்து காது குத்துவாங்க, ஆண்களுக்கு. ஏன் தெரியுமா காது குத்துறாங்க? அது ஒரு அடையாளம். காது குத்தா குத்துறது அப்படிங்கிறது நெஞ்சில வந்து நாம போர் அறிகுறியோடு சாகணுங்கிறதுக்காக. அப்படி வாய்ப்பு இல்லாதவர்களை காதுல குத்தி விடுவாங்க, சொல்லுவாங்கல்ல எனக்கு காது குத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் செய்ய வாய்ப்பு இல்லாதவர்கள் காது குத்தி குளி. அதுதான் அப்படி ஒரு பழமொழியா வந்தது, செத்தாலும் மார்பை கீறி புதைக்கின்ற பரம்பரை நம் பரம்பரை. நான் ஒன்னு சொல்றேங்க, வாசியுங்கள், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேசத்திற்கு பின்னடைந்த மக்களுக்கு நாளா நான் இங்க நிக்கிறேன்னா மிக முக்கியமான காரணம் தந்தை பெரியாருங்க. தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மனிதர் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் ஜாதியின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் துண்டாடப்பட்டு இருப்போம். அந்த சிந்தனையை தூர்வாராமல் விடாதீர்கள், தூர்வாருங்கள். இப்ப மண்ணுக்கடியில போய்கிட்டே இருக்கு. அம்பேத்கரை பத்தி யாரோ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். லண்டன் போயிருக்கும் பொழுது லண்டன்ல பார்த்தேன் ரெண்டு சிலை, லண்டன் லைப்ரரியில இந்த இரண்டு மாணவர்களும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் கற்றுத் தேர்ந்தவர்கள், ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ், ஒருத்தர் டாக்டர் அம்பேத்கர், ரெண்டு பேர் சில நிக்குதுங்க. படித்தவங்க, சட்டத்தை இயற்றியவர்கள், படித்தவர்கள், அந்த பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய நாம் தயவு செய்து சினிமாவையோ டிவியையோ பார்த்துவிட்டு நம்முடைய நாட்டினுடைய அரசியலை முடிவு செய்யாதீர்கள். வாசியுங்கள். இந்த தேசம், என் பிள்ளை நேற்று சொல்றான், அம்மா எந்த ஆப் எடுத்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு வருதுமா அப்படிங்கிறான், அலர்ட் ஆயிருக்காங்க. நம்முடைய சமூகம் என்பது மிக பாதுகாப்பாக இருந்த ஒரு சமூகம், ரொம்ப பெரிய சிந்தனையாளர்களால் கட்டி காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாடு பேரன்பு கொண்ட பெருவெளி. தமிழகம் என்பது பேரன்பு கொண்ட பெருவெளி. இங்கு போர் தான் சாத்தியமே தவிர வன்முறை சாத்தியம் இல்லை. இங்கு கலாச்சாரம் தான் சாத்தியமே தவிர, பண்பாடு தான் சாத்தியம் தவிர, மதம் சாத்தியமே கிடையாது என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லும் பொழுது மானுடம் வெல்லும். அடிக்கடி சொன்னார்கள், வியாபாரத்திற்காக அல்ல இப்படி புத்தக கண்காட்சி நடத்துவது. நான் சொல்லுகிறேன், வியாபாரத்திற்காக நடத்தினாலும் பிழை இல்லை என்று பேசுகிறேன். ஏனென்றால் எதர் எதற்காகவோ வியாபாரங்கள் நடக்கிறது. அறிவை விருத்தி செய்வதற்கான ஒரு வியாபாரம் நடந்தால்தான் என்ன, காசு கெட்ட விஷயம் இல்லை, கெட்ட வழியில் வந்தால் தான் கெட்ட விஷயமே தவிர நல்ல விஷயங்களில் காசு வருவது நல்ல விஷயம்தான். காசு கொடுத்து புத்தகம் வாங்குங்கள். உங்களிடத்தில் ஒரு வாசகியாக நான் சொல்லுகிறேன், வாங்குகிற புத்தகத்தை தயவு செய்து படியுங்கள். நாம் பேராசையில் புத்தகங்களை வாங்கிவிடுகிறோம். என்னிடத்தில் இத்தகைய புத்தகங்கள் உண்டு என்று பேசுகிறோமே தவிர நம்மில் எத்தனை பேர் முழுமையாக ஒரு புத்தகத்தை வாசித்து முடித்திருக்கிறோம்? சென்னையில் எல்லாம் புத்தக கண்காட்சி சக்க போடு, நிறைய காசு. 3 வருஷத்துக்கு முன்னேயே 8 கோடி ரூபாய் தாண்டி இருக்குங்க விற்பனை. இதை சொன்னா அடுத்ததுலயே அடுத்த வளாகத்திலேயே இன்னொரு ஒரு புத்தக கண்காட்சி வந்துடும். அவ்வளவு காசு கொடுத்து மக்கள் வாங்குகிறார்கள். ஆனால் ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா? வாசிப்பு பழக்கம் குறைகிறது என்று பேசு. புத்தகங்கள் வாங்குவது பெரிய விஷயம் இல்லை, வாங்கின்ற புத்தகங்களை வாசித்து தெரிந்து கொள்ளுதல், வாசித்து முழுமையடைதல் என்பதுதான். இந்த புத்தக கண்காட்சியில் எனக்கு மானுடம் வெல்லும் என்று தலைப்பு தந்திருக்கிறார். நான் கேட்டு பெற்ற தலைப்பு அல்ல, அவர்களாக என் மீது திணித்திருக்கும் தலைப்பு. எனக்கு எப்பொழுதும் என்னிடத்தில் நீ எந்த தலைப்பில் பேசுகிறாய் என்று கேட்பவர்களை பிடிக்கும். இன்றைக்கு மானிடம் வெல்லும் என்கின்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார்கள். அந்த கட்டளைக்கு பணிந்து என் சிந்தனைகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றி எது தெரியுமா? மனிதனாக வாழ்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றியாக இவன் மனிதனாக வாழ்கிறான் என்ற பெயர் நான் எப்பொழுதோ படித்தது, சிறிய வயதில் படித்தது. நிர்வாண சாமியார் ஒருவர் திருவற்றியூரில் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே இங்கே அலைகிறார், எல்லோரும் கல்லெடுத்து அடிக்கிறார்கள். அவர் உட்கார்ந்தபடிக்கு எல்லோரையும் வசை சொற்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சித்தர். அப்படி சித்தராக இருக்கக்கூடிய அவர் உட்கார்ந்து கொண்டு போறவன் வர்றவன எல்லாம் என்னன்னு சொன்னாராம் தெரியுமா? பாம்பு போது பார் பாம்பு, இது பன்னி, இது நாய், இது எருமை, சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் போயிருக்காரு, அவர் பேர் வள்ளலார். வள்ளலார் போனவுடன் அதோ மனிதன் போகிறான் என்று எழுந்து போய் தன் உடையிலே ஆடையை அணிந்து கொண்டான் என்று அந்த வரலாறு நமக்கு பேசுகிறது. யார் மனிதன்? மனிதனாக இருப்பது என்பது என்ன? இதோ சம்பத்தையா பேசுகின்ற பொழுது என் மன அலைகள் எங்கோ போனது. நாம் எல்லோரும் வாசித்தோம், ஓதாமல் ஒரு நாளும் ஒருவரையும் பொல்லாங்கு. இத ராமலிங்க அடிகளார் வாசிக்க மாட்டேன்ட்டார், படிக்க மாட்டேன்ட்டாருங்க. அவர் வரலாறை பாருங்கள். எங்கள் பார்க்கர் நிறுவனம் வள்ளலாருடைய திருவருட்பாவை ஆ பாலகிருஷ்ணன் பிள்ளையினுடைய 11 தொகுப்பையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ராமலிங்க அடிகளார் வகுப்பறையை புறக்கணித்திருக்கிறார். வகுப்பறைக்குள்ளேயே போகல, போகாம வெளியில் வந்து உட்கார்ந்து கொள்வாராம். அவருடைய அண்ணன் கந்தசாமி இடத்தில் இந்த பிரச்சனை போயிருக்கு, வகுப்புக்கு வர மாட்டேங்கிறான். அப்ப அவருடைய அண்ணன் கேட்டாராம், ஏன்பா போக மாட்டேங்கிற வகுப்புக்கு? அந்த வாத்தி வேணாம் வேணாங்கிறாரு. பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வேணாம் வேணாம் வேணாம்னு பேசுறாரு. என்ன வேணாம் சொல்றாரு? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு. வேணாம் வேணாம் சொல்ற இடத்துக்கு நான் போக மாட்டேன். இப்ப எப்படி சொல்லணும்? வேணும் வேணும்னு சொல்ற இடத்துக்கு போறேன். பாசிட்டிவா உடன் முறையிலே இருக்கக்கூடிய உடன்பாட்டு முறையிலான சிந்தனை இருந்தால் நான் வகுப்பறைக்கு போகிறேன் என்றார். அந்த வாத்தியார் சொன்னாராம், அப்பனா எப்படி எழுதுறது, எப்படி சொல்றது? நீயே சொல்லு, நான் சொல்றது உலக நீதி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் வாசிக்க முடியாது என்ற உடன் தான் அவர் 11 வயதில் எழுதினார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும். இதுதான் இன்ஸ்பிரேஷன் பாரதிக்கு. பாரதி இதை வாசித்ததற்கு பிறகுதான் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், மண் பயனுற வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்று எழுதினார். உடன்பாட்டு முறையிலான சிந்தனையை முன்னெடுப்பது மானுடம். எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் அந்த சிரமங்களால் பாதிக்கப்படாமல் பேரன்பு செலுத்துகின்றவன் யார் இருக்கிறானோ அவனுக்குள் மானுடம் வாழ்கிறது. நான் இப்பொழுதுதான் சொன்னேன், கவிதா அவர்களிடத்தில் பேசிக் கொண்டு வந்தேன், கம்யூனிசத்திற்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். என்னை கேட்டால், பேரன்பினால் கிளம்புகின்ற பெரும் கோபம்தான் கம்யூனிசம் என்று நான் சொன்னேன். பேரன்பினால் விளையக்கூடிய ரௌத்ரம் அப்படித்தான் இருக்க முடியும். ஒருவன் எழுதுகோல் எடுக்கிறான் என்றால் அவன் மானுடன் பேசுபவனாக இருக்கிறான். அந்த எழுத்து மானுடன் பேசுபவனாக இருக்கிறது என்றால் எப்படி அதை அடையாளம் காண்பது, எப்படி காண்பது? ஒரு முறை யாரோ ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் அதை கேட்கிறேன். நல்ல வார்த்தைகள் கற்றலின் கேட்டல் நன்று என்று சாதாரணமாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட கூட்டங்களில் வந்து வந்து என்னை எங்க வாப்பா கூட்டிட்டு வருவாருங்க. கோயிலுக்குள்ள போக மாட்டோங்க, நாங்க வணங்குவதற்காக போக மாட்டோம், சாதாரணமாவே போக மாட்டோம். இப்பெல்லாம் உள்ளே அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அது வேற. போக மாட்டோம் நாங்க. ஆனா எங்க அப்பா என்ன கிருபானந்த வாரியார் பேசுகிறார் என்பதற்காக கையில தூக்கிட்டு கோயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து அவருடைய பேச்சை கேட்க வைத்தார். யோசித்து பார்க்கிறேன், செல்வம் எங்கே இருந்தால் என்ன வந்து சேரணும் இல்லையா? ஒருவர் பேசுகிறார் பாருங்க, யார் மானுடன் பேசும் எழுத்தாளன். ஐயா சொன்னார்ல, அந்த கூட மூங்கில் கூட சுத்தமாச்சின்னு. அவங்க பேசுறது என்னன்னா எனக்கு தெரியலீங்க, ஆனா மனசு சுத்தமாயிருச்சுங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நல்ல புத்தக வாசிப்பு, அதுதான் நல்ல பேச்சினுடைய கேட்பு. நான் ஒரு பேச்சை கேட்கிறேன், யார் ஒருவன் மானுடம் பேசும் எழுத்தாளன், படைப்பாளன் என்பவன் யாருங்க? ஏங்க புத்தகத்துக்கு இத்தனை பேர் கங்கணம் கட்டிட்டு இருக்கோம்? இந்த புத்தகம் என்ன செய்கிறது? அதற்குள் இருக்கக்கூடிய மானுடத்தை நமக்கு எப்படிங்க கொண்டு வருது? பாருங்க, நான் இந்த இந்த ரெண்டு விஷயம் எனக்கு அலமோதுது, ஒன்னொன்னா சொல்றேன். சாதாரணமா சைக்காட்ரிக் கிட்ட போய், சார் உள்ளுக்குள்ள ரெண்டு பேரா இருக்கிறாங்க சார், சரி உட்காருங்க ஒவ்வொருத்தரா பேசுங்கன்னு சொல்லுவாருல. அந்த மாதிரி தனித்தனியா சொல்றேன். ஒருத்தர் ஏன் படிக்கணும்னு சொல்றேன் பாருங்க. எனக்கு ஆண்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் இங்கே, தயவு செய்து பெண்களையும் அழைத்து வாருங்க, அழைத்து வாருங்க, நல்லது உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? பிரச்சனை பண்ண மாட்டாங்க, விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க, வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா உங்களோட வரதுக்கு யோசிப்பாங்க, கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரியான இடங்களுக்காவது அழைத்து வாருங்கள். பாருங்க, நான் ஒரு ஒரு இடத்துல கேக்குறேன். ஒருத்தன் ராத்திரி நைட் ஷோ முடிச்சிட்டுங்க, என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்திய ஒரு சிந்தனைங்க, உங்ககிட்ட நான் அதை கடத்துறேன். ஒருத்தர் ராத்திரி 12:30 நைட் ஷோ முடிச்சிட்டு திரும்பி சைக்கிள்ல வரா, போலீஸ் பிடிச்சிருச்சிங்க, அவன் கையில டிக்கெட் இல்லை. எங்க போயிட்டு வரேன்னா அவன் சொல்றான், அதை கேட்க மாட்டேங்கிறான், என்ன குடிச்சிருக்கான். அவனை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் உட்கார வச்சுட்டாங்க. நைட் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, என்னன்னு சொல்ல காரணமே சொல்லலைங்க, அடிச்சிருக்கிறாங்க. அடி வாங்கிட்டு அண்ணன் காலையில 4:30 வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அவங்க மனைவி கதவு திறந்து ஓன அழுறா, எங்கங்க போயிட்டீங்க, என்னங்க முகத்துல எல்லாம் அடி, இவ்வளவு ரத்தம் வழியுது, யாருங்க உங்களை அடிச்சான்? அவர் யாருன்னா டெய்லி தண்ணிய போட்டு வந்து மனைவியை அடிக்கிறவர். அண்ணிலிருந்து அவர் அடிக்கிறத விட்டுட்டாருங்க, ஏன்னா காரணம் இல்லாம அடி வாங்குறது நான் எவ்வளவு வலிக்கோன்னு தெரிஞ்சு போச்சுங்க அவருக்கு. இப்படி இன்னொரு சிறுகதை, இப்படி இன்னொரு சிறுகதை, மனைவி அடிக்கிறவன் போலீஸ்ல மாட்டாமலே திருந்துவானா இல்லையா? அதனால்தான் படிக்கணும்ங்கிறது. சில விஷயங்கள் படிச்சாதாங்க தெரியுது. மனித மனங்களை கழுவுவது என்ற ஒரு வார்த்தையை அப்படி தூக்கி வீசிட்டு போயிட்டாரு அவரு. கழுவுறதை நான் என்னங்க, பாரதி பேசுகிறானே, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரி அம்மா, எங்கள் முத்து மாரி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரி அம்மா, எங்கள் முத்து மாரி. பாரதி மனச போட்டு கழுவுற சோப்புங்க புத்தகம், மனச போட்டு கழுவிடும். மனத்து கண் மாசு இல்ல நாதல் அனைத்து அறம் ஆகுல நீரப்பிற, வள்ளுவன் தாத்தன் சொல்லிட்டு போனானே. இந்த மனச கழுவுறது, அந்த எழுத்தாளர்கள் யார் அடையாளம் காண்பது, ஒன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு 5வது நாள் ஆயிடுச்சு, நல்லா நல்லா லேட்டு தான் இருந்தாலும் சொல்றேன். வந்த உடனே அறக்கா பறக்கான்னு புத்தகத்தை வாங்காதீங்க, ஒரு ரவுண்டு வாங்க ஃபர்ஸ்ட், அங்கங்க இருக்கக்கூடிய பேம்ப்ளெட்டை வாங்கிக்கோங்க. வீட்டில் போய் பொறுமையாக அதை பாருங்க, உங்கள் பட்ஜெட்டை பாருங்க, அதை பாருங்க, பார்த்துட்டு பிளான் பண்ணி வந்து வாங்க. இதை எடுத்து போடு, அதை எடுத்து போடுன்னு சொல்லி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இல்லைங்க, பொறுமையா அதை ஒரு ஒரு ஆட்டிடியூடா கொண்டு வாங்களேன். புத்தகம் வாங்குறது வந்து ஒரு ஒரு மரபியல் ரீதியான ஒரு ஆட்டிடியூடாக உங்களுடைய நடத்தையில் ஒன்றாக கொண்டு வாருங்க. யார் நல்ல எழுத்தாளர், புத்தகங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மனதை கழுவக்கூடிய புத்தகங்கள் எது, எழுத்தாளன் என்பவன் யார், மானுடத்தை வெல்லக்கூடிய எழுத்துக்களை தரக்கூடியவன். இந்த சொல் எங்கிருந்து வருது தெரியுமா, கம்பராமாயணத்திலிருந்து வருது. கம்பராமாயணம் இந்த எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குது தெரியுமா, கம்பன் கழகங்கள் நிறைய உண்டுங்க தமிழகத்துல, நான் எல்லா கம்பன் கழகங்களையும் போய் பேசுறேன். ஏன் தெரியுமா, ராமன் என்பவன் பாட்டுடை தலைவன், அவன் நிறைய பெயர்களால் தெய்வமாக வணங்கக்கூடியவன், ஆனால் அந்த ராமன் பெயரில் கழகத்தை நடத்தாமல் படைப்பாளனுடைய பெயரால் கழகங்கள் நடத்தப்படுகின்றன என்பதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த வெற்றி. ராமன் சாமியா மனுஷனா அது உங்க பர்சனல் ப்ராப்ளம், எங்க எபிக்ல அவன் ஹீரோ, எங்க எபிக்கு அவன் ஹீரோ, அவன் ஜெயிச்சான். ராமனுடைய வெற்றியை மானுடம் வென்றதம்மா என்று எழுதுகிறான் கம்பன். அதனால் தான் பாரதி பேசுகின்ற பொழுது கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று குறிப்பிடுகிறான். இந்த தமிழ்நாட்டை குறிப்பிடுகின்ற பொழுது கம்பனை மானிடன் என்று பேசுகிறான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ராமன் எத்தனையோ விஷயங்களை செய்தான், அவன் செய்த அத்தனை விஷயங்களையும் தூக்கி சாப்பிடுற ஒரே ஒரு மனுஷ தன்மையை சொல்றேங்க நான், ஒரு மனுஷன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுஷத்தன்மையை அவன் செய்யறான். பாருங்க, கைகேயி என்கின்ற ஒரு பெண்ணினால் ராஜாங்கத்தை இழந்து, தன்னுடைய இளமையை இழந்து, சூழலில் ராஜாங்க வாழ்க்கையை, சூழலை, அதிகாரத்தை, செல்வத்தை, இன்பத்தை எல்லாம் இழந்து 14 வருஷம் காட்டுக்கு போறான். அயோத்தியும் பாதிக்கப்படுது, அவனும் பாதிக்கப்படுறான், அவன் குடும்பமும் பாதிக்கப்படும். இத்தனையும் செஞ்சவ கைகேயி. கைகேயிங்கிற பேரு இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம யாருமே வைக்கிறது இல்ல, ராவணன் கூட வச்சுக்கிறோங்க, கைகேயின்னு வைக்கிறதுல வச்சுக்கணும்ன்ற நான், நல்ல பொண்ணுங்க, மந்தரை அப்படின்னு கூட வச்சுக்கிறாங்க, சினிமா ஆக்ட்ரஸ்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க நினைக்கிறேன். மந்த்ரா அப்படின்னா மனதை கலக்குபவள்னு அர்த்தம், மனதை போட்டு அப்படி கலக்கிடுவான். அந்த கைகே இருக்கால, அந்த கைகேயாலதான் அவ்வளவு நாசமும் விழுந்தது. அந்த நாசம் வந்து எல்லா விஷயங்களும் முடியும் பொழுது எவ்வளவு கோபம் இருக்குங்க ஒரு ஆள் மேல நமக்கு. நம்ம வாழ்க்கையை நாசம் பண்றவங்களை நம்ம மன்னிக்கிறோமா, எங்க காலை மிதிக்கிறவனையே மன்னிக்க மாட்டேங்கிறோம், பரம்பரை பரம்பரையா திட்டல. காலையில வாக்கிங் போறாங்க ஒரு ஆளு நாயோட, இந்த ஐயா கேக்குறாரு, என்ன நாயோட வாக்கிங்கா, அவர் கோவம் வருது, ஏன் பார்த்தா எப்படி தெரியுது, ஏன் சார் நீ கோவப்படுற, நான் உன்கிட்ட கேட்கலையே, நாய்கிட்ட தானே கேட்க முடிஞ்சுத, சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் கடிக்குமே, நம்மள விடமாட்டேங்கிறமே. யாராவது ஒருத்தன் வாயில பிளேடு வச்சுக்கிட்டே சுத்துவான் பார்த்துருக்கீங்களா, சில பேர் அருவா வச்சுக்கிட்டே சுத்துவான், மூணு பேர் சேர்ந்தா நாலாவது ஆள் காலி. ஆளாளுக்கு அப்படி வன்மமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தன் வாழ்க்கையை பாழ் செய்த அந்த கைகேயை இந்த மானுடம் வெல்லும்ன்றதுக்காக சொல்றேன், இதெல்லாம் அவர் அவர் அவர் தலையில தான் கட்டணும், இதல்ல என் பேச்சு, அதுவும் இந்த கூட்டத்துக்கு. அவன் என்ன செய்யறா, கைகேயி என்ன செய்யறா, கடைசியா அவன் புருஷங்கிட்ட கேட்கறா ரெண்டு விஷயம், ஒன்னு என் பையன் நாடாளனும், ஒன்னு உன் பையன் காடாளனும். அவன் துட்டிக்கிறான், உன் பையன் வேணாலும் நாடாளட்டும், என் பையனை மட்டும் அங்க போகும், மற்றது ஒன்று மற அப்படின்னு துட்டிக்கிறான். தந்தேன் தந்தேன், இனிமேல் நீ எனக்கு மனைவி இல்லை, உன் மகன் பரதன் என் மகன் இல்லைன்னு செத்துட்டான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவன் செத்த உடனே போய் தூங்கிருச்சுங்க. கம்பராமாயணத்துல வருதுங்க கொடுமை, அவ்வளவு கொடுமையானவளாக இருந்தாள் கைகேயி. கடைசியா ராமன் என்ன தெரியுமா செஞ்சான், கடைசியா பட்டாபிஷேகத்துக்கு அப்போ வானத்துல இருந்து வர்றாரு அவரு, யார், மிஸ்டர் தசரதன். அவருக்கு அப்ப கூட அந்த குணம் மாறல, ஏதேனும் 2 வரம் கேள் அப்படிங்கிறார். அங்க இது சொல்லி தானே போனேன். இங்க சொல்ற ஏதேனும் ரெண்டு வரம் கே, அவன் அவன் ராம என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம்ல. எனக்கு ராம மனுஷனா தெரிஞ்ச இடம் அதான். தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக. அவளை மன்னிச்சிருங்கிறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா மன்னிப்பு. இதை எழுதனால கம்பன், இதாங்க மானுடம். ஆபாசமான எண்ணங்களையும் ஆறாத ரணங்களையும் சுமக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை வசதியானது இல்ல. இந்த வினாடியிலேயே நாம் அத்தனை பேரும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சொல்றேங்க, அத்தனை பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கலாம் ஒரே விஷயம்தான், அத்தனை பேரும் உயிரோட இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயங்க அது. நேத்து இருந்த 500,000 பேர் இன்னைக்கு இல்லைங்க உலகத்துல. இன்னைக்கு இருக்க போறவங்க நாளைக்கு இருக்க போறது இல்லைங்க. நம்ம இருக்கிறோம்ல, celebrate that particular moment. The moment is inevitable. அந்த வினாடியை கொண்டாடுவது, அந்த வினாடியில் மன்னிச்சு பாருங்களேன், நன்றி உணர்வோடு இருந்து பாருங்களேன், மனசு அப்படி இருக்குங்க. நம்மகிட்ட ரெண்டு விஷயம் இல்லைங்க, என்ன தெரியுமா? அடுத்தவன் தப்பு, நாம தப்பு செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வக்கீல் ஆயிடுறோங்க, சூப்பர் வக்கீல். அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜ் ஆயிடுறோம், அந்த பொசிஷன் டக்குன்னு மாறும். அடுத்தவன் தப்பு செஞ்சா ஜட்ஜ், நாம தப்பு செஞ்சா வக்கீல். மானுடம் எங்கே வாழும்? மானுடம் வாழக்கூடிய தன்மை எது? புத்தகத்தை தேடி அலையுங்கள். எந்த புத்தகத்தை தேடி படியுங்கள் தெரியுமா? ஒருத்தர் பேசுறாரு, நான் மேடையில பேசுறாரு, நான் கேக்குறேன், அவர் உங்ககிட்ட நாளைக்கு பேச வர போறார். நான் சொன்னதாக சொல்லுங்கள், அவர் அவர் எழுத்து எவ்வளவு சூப்பரா இருக்குதோ, அவர் பேசுறதும் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. எஸ் ராமகிருஷ்ணன் நாளைக்கு வரப்போறார், கவனமா கேளுங்க அவருடைய பேச்ச, அனுபவங்களின் குவியலாக வந்து விழும் அந்த பேச்சில். ஒரு முறை நான் கேட்கிறேன், அவர் அவர் இதை சொல்றேன். எப்பவுமே பேச்சாளர்கள் கிட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னா யார் சொன்னதுன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லிடணுங்க. இப்போ யார் என்ன நல்ல வார்த்தை சொன்னாலும் அது விவேகானந்தர் சொன்னார்னா எல்லாரும் உடனே ஆமா அப்படின்றோம். இப்ப அடுத்ததான் வந்திருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம், எதை சொன்னாலும் அப்துல் கலாம் சொன்னார்னா அப்படியா, அவர் சொல்லியிருப்பார். அப்படி இல்லைங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அவருடைய சித்தாந்தம், இவர் என்ன சொன்னாரோ அதுதான் இந்த சித்தாந்தம். எப்பொழுது இது பிரிந்து தெரியும் என்றால் வாசித்து அறிந்து கொண்டால் தெரியும், இல்லை என்றால் எது சொன்னாலும் ஆமா வா ஆமா வா அப்படின்றவாங்க, பின்னாலேயே மந்த மாதிரி போக வேண்டியதுதான். வாசித்து அறிதல். நான் அவருடைய பேச்சை கேட்கிறேன், ஒரு பயிலரங்கம், மறக்க முடியாத பயிலரங்கம் அது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது கவிதைக்கு பேச்சுக்கு எழுத்துக்கு என்று பயிலரங்கங்கள் நடத்துகின்றன. அவர் எழுத்துக்கு பயிலரங்கம் நடத்துகிறார், நான் பேச்சுக்கு பயிலரங்கம் நடத்துகிறேன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிதைக்கு நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்ல எஸ்ரா பேசுற, ரொம்ப பிடிச்சதுங்க. யார் எழுத்தாளர்? நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எழுத்து என்பது என்ன தெரியுமா? ஒரு எழுத்தாளனின் சட்டை பையில் தலை நிமிரும் பேனா, வெற்று தாளில் தலை குனிகின்ற பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறுகிறது. அப்படி புரட்டி அப்படி போடுறது, எல்லா புரட்சியும் முதலில் புத்தகத்தில் தான் வெடிக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய யாழ்ப்பாணம் அழிக்கப்பட்டதற்கு முன்னால் அழிக்கப்பட்டது அந்த இடத்தில் இருந்த நூலகம் என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்னால் அந்த நூலகத்தின் மீதுதான், அந்த நூல்களின் மீதுதான் போர் தொடுப்பார்கள். ஈரான் அழிக்கப்பட்ட பொழுது, ஈரான் குண்டடித்து ஈராக் குண்டடிப்பட்டு தாக்கப்பட்ட பொழுது முதன் முதலில் அழிக்கப்பட்டது அங்கே இருந்த நூலகம்தான் என்று வரலாறு பேசுகிறது. அங்கே இருந்த 1000 இரவுகள் என்கின்ற அந்த ஒரிஜினல் புக்கு எங்கேயோ இருக்குன்ட்டு தேடி திரிகிறார்கள் அழிக்கிறதுக்காக. புத்தகங்கள் அழிக்கப்படுகின்ற பொழுது ஒரு வரலாறு அழிக்கப்படுவதாக அர்த்தம். யார் என்ன பேசினாலும், வரலாறை திருத்தி பேசினாலும், ஏய் நீ பேசுவது வரலாறு அல்ல, இது திரிக்கப்பட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய பேராண்மை நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் அடிப்படையில் சில நூல்களை கடந்திருக்க வேண்டும். நான் இந்த பேச்சை கேட்கிறேன், அவர் பேசுற ஒரு பெரிய கடல், அவர் எழுத்தாளர், நான் பேச்சாளர். அவர் சுமாரா தான் சொன்னார், நான் இப்ப சூப்பரா சொல்ல போறேன் பாரு. ஒரு பெரிய கடல், ஆடி போனங்க, என்ன சிந்தனைங்க இது. கார்ல் மார்க்ஸ் இறந்த பொழுது அவன் தோழன் எங்கெல்ஸ் சொன்னானே, என்ன சொல் சொன்னானே, செத்து போனா இயற்கை எய்தினான், சிவபதவி அடைந்தான். காலமானான் சொல்லும் போது அவன் தாங்க சொன்னா, என் தோழன் காலை இத்தனை மணிக்கு சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான். சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம். சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு சொல் என்னை சிந்திக்க வைக்கிறது, அந்த சொல் இதுதான். எஸ் ராமகிருஷ்ணன் வாயிலிருந்து வந்தது. யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறது, அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். எனக்கு ரொம்ப யோசனை, இந்த பொன்னாடை இத என்ன பண்றது, என்ன பண்றது, இத போத்தி விட்டாங்க, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அத டிவியில கூட போகட்ட முடியாதுங்க, இப்பெல்லாம் டிவி சோறல மாட்டோம், யூஸ் இல்லைங்க. இந்த காசை மிச்சப்படிங்க, வந்திருக்கின்றவர்களுக்கு தேநீர் வாங்கி கொடுங்க, மிச்சப்படி தூங்கொத்துகளை தராதீர்கள். புத்தகங்கள் தருகிறீர்களா? சரியான வரல் எங்களுக்கு எல்லாம். பூக்கொத்துகளை கொடுக்காதீர்கள். பெர்னாட்ஷா சொல்லுகிறான், பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ. எங்க பூ பூத்திருக்குதோ அங்க போ. பூக்கள் உயர்ந்தவை. நான் என் மேஜையில் இருக்கும் பூச்சாடிகளில் பூக்களை வைப்பதில்லை, காரணம் குழந்தைகளின் தலைகளை கொய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று பேசுகிறான் பெர்னாட்ஷா. எப்படி ரசிக்கணும் பாருங்க, ஒரு விஷயத்தை எப்படி ரசி. பெர்னாட்ஷாலாம் படிச்சீங்கன்னா நீங்க ஷேக்ஸ்பியர்க்குலாம் ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறான், கத்தி மாதிரி இருக்கிறான். நிறைய பேர், அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது. சில பேர் 40 வயதிலேயே செத்து போகிறார்கள். புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. முடிஞ்சு போச்சா, அடிச்சு கொன்னு போடுவாங்க, அவன் தூக்கி சாடிக்கிட்டே இருப்பான். அப்படி தத்துவங்கள். நான் யோசிக்கிறேன், அவர் சொல்லிக்கிறார், ஒரு பெரிய கடல். கொஞ்சம் புத்தகத்தை வாசிங்க, புத்தகத்தை வாசிங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, புத்தகங்கள் தான் உங்களுக்குள் காட்சிப்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும், உங்களுக்குள் கற்பனையை ஏற்படுத்தும். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ். இமேஜின் பண்ணுங்க, ராத்திரி நேரத்துல கூட பகல் மாதிரி இருக்கணும்னு ஒருத்தன் கற்பனை செஞ்சாங்க, கண்டுபிடிச்சான் தாமஸ் ஆல்வா எடிசன். யோசிச்சு பாருங்க, எல்லா கண்டுபிடிப்புகளும் கற்பனையில் இருந்தா வருது. எவ்வளவு கற்பனைங்க நம் வயதில் எல்லாம். 40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன ஒரு கற்பனை சூழல் இருந்தது. ஏன் தெரியுமா, டிவிங்கிற சனியா அவ்வளோ இல்லை, அவ்வளோ இல்லை. என்ன இருக்கும் என் வயசுல இருக்கிறவங்களுக்கு பாருங்க, நமக்கு என்னங்க, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சித்திரஹார், வியாழக்கிழமை அன்னைக்கு தாய் நிலம் தந்தவரம் தாவரம் வயலும் வாழும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஒளி மொழி, சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பாடாவதியான ஒரு ஹிந்தி படம் பார்க்கவே முடியாது, அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு வெயிட் பண்ணுவோம் ஒரு தமிழ் படத்துக்காக, அவ்வளவுதான் நமக்கு. என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நான்லாம் வந்து பொன்னியின் செல்வன் மாஞ்சி மாஞ்சி படிச்சிருக்கேன். வந்தியத்தேவன் குதிரையில வருவான் பாருங்க, என்ன ஹேண்ட்ஸமா வருவான். 15, 16, 17, 18, 19 வயசு வரைக்கும் நம்பினேங்க, நமக்காக ஒருத்தன் வந்து வருவான், குதிரையில தான் வருவான். இப்படி எல்லாம் நம்மள நம்ம உலகை அழகாக்கியது. இன்னைக்கு என்ன இருக்குங்க குழந்தை, பாவங்க இன்னைக்கு குழந்தைகள். அதனால்தான் சொல்லுகிறேன், புத்தகத்தை தயவு செய்து அந்த குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். ஒரு தலைமுறையை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பேட்மேன், ஆண்ட்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாம் செத்து போறான். எங்கள் கதாநாயகர்கள் வரலாற்றில் இறந்து போனதே இல்லை, அவர்கள் சாஸ்வதமாக அப்படியே இருக்கிறார்கள். நான் யோசித்தா இப்ப கூட காதல கணக்கனோட தலைமுடி பறக்க குதிரையில உட்கார்ந்துட்டு அப்படி வந்தியத்தேவன் வருவாங்க இல்லையே இன்னைக்கு குழந்தைகளுக்கு. பாருங்க, யார் ஒருவன் எழுத்தாளன் அந்த ஐயா சொன்னார், ஒரு பெருங்கடல. காட்சிப்படுத்துறேன், அந்த கேமராவை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. ஏற்கனவே ஆஃப் ஆயிருக்குது, நிறைய ரஸ்ட் பிடிச்சிருக்குது. ஏன் ரஸ்ட் பிடிச்சிருக்குதுன்னா, யாரோ ஒருத்தன் காட்டுற காட்சியே பார்த்துட்டு சுய சிந்தனை அற்று இருக்கிறோம். அதனால் காட்சிப்படுத்துகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பெரும் கடல், ஒரு பெரிய மீன், சொரா திமிங்கலம் பெரிய மீன். இந்த பெரிய மீன் என்ன பண்ணுது, வேட்டைக்கு புறப்படுது. வேட்டைக்கு புறப்பட்ட அந்த மீன் அலையுது தேடி எது கிடைக்கும் எது கிடைக்கும். அது கிட்ட ஒரு குட்டி மீன் கிடைச்சிருச்சு, முன்னால துணூண்டு கோல்டன் ஃபிஷ். அது வாழை ஆட்டி ஆட்டி போயிட்டே இருக்குன்னா திரும்பி பார்த்தா அந்த பெரிய வாயை திறந்துகிட்டு ஒரு பெரிய மீன் அதுக்கு பின்னால வருது. பயந்து இது ஓடுது, இந்த குட்டி மீன் ஓடுது. இது துரத்துது, அது ஓடுதுங்க. ஓட துரத்த ஓட துரத்த கடைசியா ஒரு பாறையில போய் இடிச்சுக்குது அந்த சின்ன மீன். இடிச்சுக்கிட்டு அப்படி நிக்குது. அது வாயை திறந்து வரும்போது இது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுது. உங்களுக்கு தெரியல, அடி வாங்குறவன் தான் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவான். நல்லா ஞாபகம்ங்க, அடிக்கிறவன் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மாட்டான். சமாதான கொடி எடுத்துட்டு வரவன் யாரு? அடி வாங்குறவன். அடி வாங்குறவன். இப்போ நீங்க குழந்தைகளை அடிச்சு அடிக்கிற பெற்றோர்கள் இருப்பீர்கள் தானே? இல்லைன்னா இந்த நாடு உருப்பட்டுருமே. அடிப்பீங்கல்ல? அடிக்கும் போது பையன் கரெக்டா கார்னர் பண்ணும்போது பையன் பேச வருவான், பார்த்துக்கு அப்பாப்பா ஒரு நிமிஷம் பாப்பா. நீ அடிக்க போகும்போது அவன் பேச்சுவார்த்தை கூப்பிடுவான். என் பையன் அப்படிதான் ஒரு நாள் சொன்னான், அடி வாங்கிட்டு சொன்னான், அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டான். நான் சாப்பாடு போடும்போது கேட்டேன், என்னடா அப்படி சொன்ன நீ? இல்லம்மா அடிக்கிறது சரிதான், கோமா இருக்கும்போது கூடுதலா விழுதுல. இவ்வளவு பெரிய ஞானம். அடி வாங்குறவன் தான் தத்துவத்தை பேசுறான், அடி வாங்குறவன் தான் சமாதானத்தை பேசுறான். அந்த குட்டி மீன் இப்ப பேச்சுவார்த்தை கூப்பிடுதுங்க. என்ன பேச்சுவார்த்தை பாருங்க. திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு சூப்பரா அவர் சொல்லல, சுமாரா தான் சொன்னார். என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடுது, இரு இரு இரு. என்ன நீ பெரிய மீன்? ஆமா நான் குட்டி மீன். ஆமா நீ என்ன சாப்பிட்டா என் உயிர் போயிரும், அப்கோர்ஸ். ஆனா உன் பசி போவார். லாஜிக் பேசுது, அதனால என்னை விட்டுறலாம்ல. ஸ்மால் ரிக்வெஸ்ட். அந்த பெரிய மீன் சொல்லிச்சான், உண்மைதான், நீ குட்டி மீன், உன்னை சாப்பிட்டா என் பசி போவாது, உன் உயிர் போவோம். நான் பெரிய மீன் தானே? ஆமா. என்ன சாப்பிட்டா உன் பசி போவோம் தானே? ஆமா. இந்தா சாப்பிடு அப்படின்னு நின்னுச்சான். தன் முன்னால் இருக்கும் பெரிய மிரட்டுகின்ற பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அதனிடத்தில் தன் உயிரை கொடுக்கவும் முடியாமல், கையறு நிலையில் தவித்து நிற்கக்கூடிய அந்த குட்டி மீனுக்காக எவன் ஒருவன் எழுதுகோலை எடுக்கின்றானோ அவன்தான் உண்மையான படைப்பாளனாக இருக்க முடியும். மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவன் தான் படைப்பாளன். மக்களுக்காக யோசிக்கக்கூடியவன், மானுடத்தை வெல்லுவதற்காக தன்னுடைய எழுத்தாணியை உயர்த்துபவன். நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாசிப்பு தளங்களில் இருக்கக்கூடிய பெரிய குறைபாடுகளில் ஒன்று, நாம் தேர்ந்தெடுத்து வாசிப்பதில்லை. வலிகள் என்ன தெரியுமா அங்க செய்யணும்? வலிகள் நமக்குள் ஒரு நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்தி நம்மை மனிதனாக மாற்ற வேண்டும். இதுதான் ஒரு மிகப்பெரிய எழுத்தினுடைய வல்லமையாக இருக்க முடியும். நான் யோசிச்சு பார்க்கிறேன், அழகியலும் அதில் ஒன்று. அழகியலையும் சேர்க்க வேண்டும். அழகியலோடு கூடிய நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள். சாதாரணமாக பெண்ணிய எழுத்தாளர்களோ தலித் எழுத்தாளர்களோ தங்கள் வலியைத்தான் சொல்லுகிறார்கள் என்பது பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது, அவர்களுடைய ஆக்கங்களை ஆழமாக நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய அழகியல் தான் அவர்களுடைய வலியை நமக்கு கடத்தி இன்னும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகின்றன என்பது வாசிப்பாளராக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மனிதனை நேசிக்கக்கூடிய, மனித நேயத்தை உயர்த்தக்கூடிய எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் ஜெயிக்கிறது என்றால் மானிடம் ஜெயிக்கிறது என்று பொருள். நான் யோசிச்சு பார்க்கறேங்க, ஒரு வெளிநாட்டு கவிஞன் ஒருத்தன் இயேசு கிறிஸ்து பெயரால எல்லாரும் ஞானஸ்நானம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் பண்ணது யாருன்ட்டு நான் தேடினேன். யோவான் ஸ்நானன் அப்படிங்கிற ஒருத்தர் இயேசு கிறிஸ்துக்கு ஞான ஸ்நானம் பண்றதா பைபிள் குறிப்பு தருது. இதை நான் வாசிச்சு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஞான ஸ்நானம் ஏன் செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவி விட்டு, அந்த தண்ணீர் நம் பாவத்தை கழுவி நம்மை புதிதாக இறைவனுக்கு முன்னால் படைக்கிறது. இதுதான் ஞான ஸ்நானத்துடைய மெயின் புரிதல். ஒரு அறிஞன் எழுதினாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டதை எவ்வளவு அழகா எழுதுறோம் பாருங்க. அவன் ஆற்றங்கரையில் அழைத்து வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் அளித்தான். தண்ணீர் தன்னை கழுவிக்கொண்டது.
5: அவர்கள் ஆற்றிய உரையினை முழுமையாக கேட்டீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வானிலையில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நேற்றிரவு பதற்றம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து அந்த பகுதியின் சில பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதால் குவைத் நகரம் மற்றும் தமாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இரண்டு விமானங்கள் பண்டார் நாயக்கா சர்வதேச விமானத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியிருக்கிறது. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்றுக்காணியொன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவனியா போகஸ்விவ வீதியின் வெளிக்குளம் சந்தியிலிருந்து மாமடுவ வரையான 8 கிலோமீட்டர் தூரத்தை காப்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கத்தீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று காக்கத்தீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றன. இருந்தாலும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எந்தவித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகமாக முறைப்பாடு செய்திருக்கிறது. இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்தும் நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதேவேளை ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ஏனைய தொழில்முறை நிபுணர்களை விட குறைவாக இருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளதாக சாமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரச உளவு சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து மாமன்னல புத்தர் சிலை தகர்ப்பு, வனாத்து வில்லு வெடிபொருள் மீட்பு விசாரணை செய்த சிஐடியின் குழுவினருக்கு சிஐடியின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரட்ன மற்றும் பணிப்பாளர் சாணி அபேசேகர் ஆகியோர் வழங்கியிருக்கவில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்யப்பட்ட போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபயகோன் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை நீதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு அவர் அனுப்பியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமான துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கிறார். நாட்டிலவும் கடுமையான தாதியர் வெற்றிடத்துக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற உள்ள தாதியர்களின் பணிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிக்குமாறு அரசு சேவை ஐக்கிய தாசியர் சங்கம் ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசாங்கம் நெல்லுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலையை வழங்கி அதனை கொள்வனவு செய்யும் முறையான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளமையால் நாட்டின் விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையானது காளான் பயிர் செய்கைக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது.
இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலையமைப்பு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மட்டத்தை விட இலங்கையில் சிகரெட்டுகளுக்கான வரி குறைவாக இருப்பதன் காரணமாக 2025 ஆண்டு முதல் இதுவரை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக வெரித்தே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி தீசநாயக்காவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஏல தீசநாயக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபான உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி வடகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் ஜூலை 6 தேதிகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து குற்றப்படாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் நேற்று தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 தேதிகளில் ஏற்பட்ட கலவரத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பதிவான உயிரிழப்புகளானது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளதாக ஜனநாயகவாத கூட்டு எதிர்கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கெலிய நல்லதன்னை பிரதான வீதியில் பிரேல்னா தோட்ட பால்சேரி பிள்ளையத்துக்கு அருகில் வைத்து போதைப் பொருட்களுடன் இருவரை மஸ்கெலிய போலீசார் நேற்று மதியம் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். கார்நகரில் வெளிநாட்டிலிருந்து செல்வோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தர்கள் அடங்கிய தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடலோர காவல்படை இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 90 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியிருக்கிறது. கலவெல மற்றும் தரணியகல பகுதிகளில் இருவேறு

சிவனாலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களை தரிசிப்பதற்கான மரபுரிமை பயணம் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,346,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 43,250 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் நாட்டின் சுதந்திரம் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது எண்ணத்திலும் பண்புகளிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கும் கடமையாக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் வறட்சி ஏற்படும் சூழல் நிலவுகிறது. நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை சேமித்து வைக்க முடிவு செய்திருக்கிறோம். மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விடுவதில் தடை ஏற்படுத்துவதற்காக இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சமீப காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கேரளத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றுக் கொண்டார். குறைந்த தொகுப்பூதியத்தில் 16 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தமிழகத்தின் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. புது புது வடிவங்களில் வெளியிடும் மொழி திணிப்பு சுற்றறிக்கையை நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக மக்களவை உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். கோர்மஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் இறந்தார்கள். மேலும் 9 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மெலன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நேற்று புறப்பட்டு சென்றார். பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படையில் சிராக்வீர் சிங் சரோஃப் என்ற சீக்கியர் தனது மத அடையாளங்களான தலைப்பாகை தாடியுடன் இணைந்துள்ளதாக அந்த நாட்டின் சீக்கிய கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் நுழைவதை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிகபட்ச கால அளவை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். 29 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்தியாவின் பெங்களூர் ஒய்ஸ்லா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் பெரும் குழப்பத்திலும் பீதியிலும் இருந்து வந்தார்கள். தங்கள் வீடுகளில் உலர வைக்கும் ஆடைகளில் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போனது. இந்த திருட்டு சாதாரணமானதாக இல்லை. திருட்டு போன உள்ளாடைகள் சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் வந்து கிடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாகி இருக்கும். அது தொடர்பான நபர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் கடந்த 12 நாட்களில் 3,00,000+ தரிசனம் மேற்கொண்டார்கள். இதன் மூலம் அமர்நாத் யாத்திரையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் 1,000 எண்ணிக்கை கொண்ட தேங்காய் விலைக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 20,000 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாவாகவும் கிராக்கு 30 ரூபாய் உயர்ந்து 13,180 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் மூர்க்கமடைகிறது. ஈரான் கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகையை அறிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்ய இருந்த தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று திரும்ப பெற்றிருக்கிறார்.
தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று மீண்டும் தொடங்கியிருக்கிறது.

கூறப்பட்டது. காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுவன், ஹமாஸ் காவல்துறை மூத்த அதிகாரி உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்களை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவில் அவ்வாறு செய்த முதல் மாநிலம் அது. செயற்கை நுண்ணறிவுத்துறை வளரும் வேளையில் தரவு நிலையங்களின் தேவை அதிகரித்து வருகிறது. அவை எரிசக்தியையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக பலர் குறை கூறுகிறார்கள். அமெரிக்க செனட் சபை $1 டிரில்லியன் அதிகமான தற்காப்பு செலவின மசோதாவை நிராகரித்திருக்கிறது. பெல்ஜியம் நாட்டின் தலைநகரின் மையப்பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த ஒக்ஸிடவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கின்ற பணம் அதிகம் என்கின்றது ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் இருக்கின்றன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் தற்போது குறைந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவில் ஆண்கள் பாலியல் இணைய குற்றங்களுக்கு இலக்காவது அதிகரித்து வருகிறது. ஆண்களிடமிருந்து பணத்தை பெற குற்றவாளிகள் பாலியல் ரீதியான படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பப் போவதாக மிரட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு பிற்பாதியில் அத்தகைய சம்பவங்கள் குறித்து 2200 அதிகமான புகார்கள் பதிவாகி இருக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் நடந்த மிக மோசமான தீபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. கலிபோர்னியாவின் கண்டிங்டான் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடை வீசும் மலர்கள் 2 பூத்திருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெக்லம் இங்கிலாந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்திய அணியின் வேக பந்து வீச்சாளர் ஐஸ்பிரீத் பும்ரா ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். நேற்றிரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று சந்திக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.99 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.73 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.16 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.80 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.84 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.89 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.92 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.45 ரூபாய். கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18, ஐக்கியராச்சியத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

சேரும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்காக அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்ற எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசுலாட்சி பல்லில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்ரோ சாசி பூசர் இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களும் உங்களோடு

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சப்பள்ள அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பொண்டே மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
4: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:22 ஐக்கியராஜ்யத்தில், 10:22. இந்த நேரத்தில் வானொலியில் வரும் இந்த பாடல்
5: Yeah.

ஆயிரு மணிக்கச் சிரிப்பவர்கள் மனித ஜாதி.

கடல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? தருமத்தாயின் பிள்ளைகள்

0: சஸ்டைனபிள் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். நேரம் சரியாக 11:26 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:26 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்லயும் நான் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசை விசரி வச்சுதான் வெளிநாட்டிலிருந்து வாரதையெல்லாம் ஆசை விசரி வச்சியத்தான் அங்கே கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசை பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: ஆதிபூசரி நேரம் சரியாக 11:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:27 இந்த நேரத்தில் வானிலையில் வலம் பெறும் இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் நன்றி சொல்லி பாடியிருந்தார் ஆலாமன குயில் சுவன் நடந்த அவர்கள். அவர்களோடு இணைந்து பாடியிருந்தார் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. மறந்துவிடாதீர்கள் அன்புகளே, சோழன் பல்பொருள் வாணிபத்திற்கு நீங்கள் சென்றால் அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாவல் பழத்திலிருந்து கப்பல் கதலி, இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல வகைகள் மாம்பழங்கள் அத்தனையும் மிக மிக மலிவு விலையை, அத்தோடு இலங்கையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மீன் வகைகளை வெட்டி கொடுக்கின்றார்கள் சோழன் பல்பொருள். மறந்துவிடாதீர்கள் நண்பர்களே. இந்த நேரத்தில் வருகின்ற பாடல்

அழைப்பது சின்ன குயில் சித்ரா, இணைபவர் மனு. பாலச்சந்திரனுடைய தயாரிப்பில் வந்த திரைப்படம் வேலைக்காரன். அத்தனை பாடல்களையும் அந்த திரைப்படத்தில் மேத்தா அவர்கள் எழுதியிருந்தார். இன்று பந்தய நிகழ்ச்சியில் பிரபல கவிஞர் மேத்தா அவர்கள் எழுதிய பாடல் வானொலியில் வலம் பெறுகின்றது. 7 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழுங்கள். பாடலினுடைய ரசனைக்கு ஏற்ப உங்கள் புள்ளிகளை வழங்கி உற்சாக

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மனோடு இணைந்தேஷ் இந்த குயில் சித்ரா அவர்கள், பாடலை இயற்றவர் கவிஞர் மூனா மேத்தா அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் வேலைக்காரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழி. தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாளுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலகம் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79-26.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மனோடு இணைந்து மின்மினி பாடலை பாடியிருந்தார்கள். பாடலை இயற்றியவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க தம்பி என்ற திரைப்படத்தில் மன்னிக்கவும்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஹரிகனோடு இணைந்து சுஜாதா அவர்கள் பாடலை இயற்றியவர் புலவர் புலமிப்பித்தன், பாடல் கேசியமிட்டவர் ஸ்ரீனிவாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் தேனம்பல நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைச்சவர் இசைஞானி இளையராஜா. புது புது அர்த்தங்கள் திரையில் இருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பாரிஸ் லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசாரி இவர்களுடன் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நேற்றிரவு பதற்றம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து அந்த பகுதியின் சில பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதால் குவைத் நகரம் மற்றும் தமாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இரண்டு விமானங்கள் பண்டாநாயக்கா சர்வதேச விமானியத்துக்கு பாதுகாப்பாக திரும்பியிருக்கிறது. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்றுக்காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவனியா போகஸ்விவ வீதியின் வெளிக்குளம் சந்தியில் இருந்து மாமடுவ வரையான 8 கிலோமீட்டர் தூரத்தை கார்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கத்தீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று காக்கத்தீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று காலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதிய இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றன. இருந்தாலும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எந்தவித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகமாக முறைப்பாடு செய்திருக்கிறது. இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்தும் நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும், அதேவேளை ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ஏனைய தொழில்முறை நிபுணர்களை விட குறைவாக இருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளதாக சாமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரச உளவு சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து மாமன்னில புத்தர் சிலை தகர்ப்பு, வனாத்து வில்லு வெடிப்பொருள் மீட்பு விசாரணை செய்த சிஐடியின் குழுவினருக்கு சிஐடியின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரட்ன மற்றும் பணிப்பாளர் சாணி அபேசேகர் ஆகியோர் வழங்கியிருக்கவில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்யப்பட்ட போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபேகோன் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை நீதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவுக்கு அவர் அனுப்பியுள்ளதான தகவல்கள் வந்துள்ளன. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமான துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்திருக்கிறார். நாட்டிலவும் கடுமையான தாதியர் வெற்றிடத்துக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற உள்ள தாதியர்களின் பணிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிக்குமாறு அரசு சேவை ஐக்கிய தாசியர் சங்கம் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசாங்கம் நெல்லுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலையை வழங்கி அதனை கொள்வனவு செய்யும் முறையான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளமையால் நாட்டின் விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபையானது காளான் பயிர் செய்கைக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது.
இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலையமைப்பு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மட்டத்தை விட இலங்கையில் சிகரெட்டுகளுக்கான வரி குறைவாக இருப்பதன் காரணமாக 2025 முதல் இதுவரை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 25 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக வெரித்தே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி தீசநாயக்காவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஜெயலத்தீசநாயக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபான உரிமம் பெற்றுத் தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி வகைகல சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் ஜூலை 6 தேதிகளில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து குற்றப்படாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் நேற்று தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 தேதிகளில் ஏற்பட்ட கலவரத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பதிவான உயிரிழப்புகளானது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளதாக ஜனநாயகவாத கூட்டு எதிர்கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மஸ்கெலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கெலிய நல்லதன்னை பிரதான வீதியில் பிரேல்னா தோட்ட பால் சேகரிப்பு நிலையத்துக்கு அருகில் வைத்து போதைப் பொருட்களுடன் இருவரை மஸ்கெலிய போலீசார் நேற்று மதியம் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். கார்நகரில் வெளிநாட்டிலிருந்து செல்வோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த மதுபான போத்தர்கள் அடங்கிய தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடலோர காவல்படை இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 90 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியிருக்கிறது. கலவல மற்றும் தரணியகல பகுதிகளில் 2 சம்பவங்களில் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கையில் அதிகரித்து வரும் வாய் புற்றுநோயை தடுக்க புயலை கலந்த வெற்றிலியை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. கொழும்பு தனியார் சத்திரை சிகிச்சை மருத்துவமனையில் இலங்கையின் முதலாவது AI உதவியுடன் கூடிய ரோபோடிக் சத்திரை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. வரலாற்று பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயமான பூநகரி மன்னித்தலை சிவன் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த

மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழகத்துக்கு தண்ணீரை திறந்து விடுவதில் தடையைப்படுத்துவதற்காக இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சமீப காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கேரளத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றுக் கொண்டார். குறைந்த தொகுப்பூதியத்தில் 16 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தமிழகத்தின் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தமிழக வெற்றி கழக அரசின் முதல் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. புது புது வடிவங்களில் வெளியிடும் மொழி திணிப்பு சுற்றறிக்கையை நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் திரும்ப பெற வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக மக்களவை உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் இறந்தார்கள். மேலும் 9 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மெலன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நேற்று புறப்பட்டு சென்றார். பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படையில் சிராக்வீர் சிங் சரோஃப் என்ற சீக்கியர் தனது மத அடையாளங்களான தலைப்பாகை தாடியுடன் இணைந்துள்ளதாக அந்த நாட்டின் சீக்கிய கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் நுழைவதை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிகபட்ச கால அளவை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தார்கள். 29 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்தியாவின் பெங்களூர் ஒய்ஸ்லா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் பெரும் குழப்பத்திலும் பீதியிலும் இருந்து வந்தார்கள். தங்கள் வீடுகளில் உலர வைக்கும் ஆடைகளில் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போனது. இந்த திருட்டு சாதாரணமானதாக இல்லை. திருட்டு போன உள்ளாடைகள் சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் வந்து கிடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாகி இருக்கும். அது தொடர்பான நபர் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் கடந்த 12 நாட்களில் 3,00,000+ தரிசனம் மேற்கொண்டார்கள். இதன் மூலம் அமர்நாத் யாத்திரையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் 1,000 எண்ணிக்கை கொண்ட தேங்காய் விலைக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 20,000 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாவாகவும் கிராக்கு 30 ரூபாய் உயர்ந்து 13,180 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலகச் செய்திகளில் அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் மூர்க்கமடைகிறது. ஈரான் கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகையை அறிவித்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்ய இருந்த தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று திரும்ப பெற்றிருக்கிறார். தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று மீண்டும் தொடங்கியிருக்கிறது. காசாமுனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுவன் ஹமாஸ் காவல்துறை மூத்த அதிகாரி உட்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்களை கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவில் அவ்வாறு செய்த முதல் மாநிலம் அது. செயற்கை நுண்ணறிவுத்துறை வளரும் வேளையில் தரவு நிலையங்களின் தேவை அதிகரித்து வருகிறது. அவை எரிசக்தியையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக பலர் குறை கூறுகிறார்கள். அமெரிக்க செனட் சபை $1 டிரில்லியன் அதிகமான தற்காப்பு செலவின மசோதாவை நிராகரித்திருக்கிறது. பெல்ஜியம் நாட்டின் தலைநகரின் மைய

பகுதியில் கட்டுமான பணியில் இருந்த ஒக்சிடவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கின்ற பணம் அதிகம் என்கின்றது ஐக்கிய நாடுகள் விடத்தின் அறிக்கை ஒன்று. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் இருக்கின்றன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் தற்போது குறைந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவில் ஆண்கள் பாலியல் இணைய குற்றங்களுக்கு இலக்காவது அதிகரித்து வருகிறது. ஆண்களிடமிருந்து பணத்தை பெற குற்றவாளிகள் பாலியல் ரீதியான படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பப்போவதாக மிரட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு பிற்பாதியில் அத்தகைய சம்பவங்கள் குறித்து 2200 அதிகமான புகார்கள் பதிவாகி இருக்கின்றன. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் நடந்த மிக மோசமான தீபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. கலிபோர்னியாவின் கண்டிங்டான் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடை வீசும் மலர்கள் 2 பூத்திருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகளில், டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெக்லம் இங்கிலாந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஐஸ்பிரித் பும்ரா ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். நேற்றிரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று சந்திக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 384.05 இந்திய பெறுமதியில் 109.99 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.73 இந்திய பெறுமதியில் 96.16 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 414.80 இந்திய பெறுமதியில் 118.84 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.90 இந்திய பெறுமதியில் 128.89 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.92 இந்திய பெறுமதியில் 68.45 கேட்டது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: அன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
2: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
2: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்.

ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள்.

கதைக் குரல் காணும் நிகழ்ச்சிக்காக அக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் கதைக் குரல் காணும் நிகழ்ச்சிக்காக படித்து சுவைத்த கதையாக ஒரு உண்மை சம்பவம் படித்து சுவைத்த கதையாக விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்திலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விஜயகாந்த் அவர்கள் முதலில் எழுதியிருக்கிறார், தன்னை பாராட்டும் வாழ்த்து சொல்லும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று எழுதி மீண்டும் மீண்டும் என்னுடைய கதையை கேட்டு இதற்கு நீங்கள் நல்ல பொருத்தமான பாடலை தெரிவு செய்வீர்கள் என்று எழுதியிருக்கிறார். தான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று அந்த வேளை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கதையை கேட்டு நல்ல பொருத்தமான பாடல்களை தான் உங்களுடைய வானொலியில் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு இவருடைய அன்பு உறவுகள் அன்பு நேர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பது கேட்கும்போது மிக மிக பெருமையாக இருக்கிறதுன்னு கூட தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையிலே அவர் சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது நேர்களை, இப்பொழுது நீங்கள் விஜயகாந்த் அவருடைய கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். முதல் வரிகள் பார்த்து இதற்கு சரி என்றவுடனே நீங்கள் அதை இதுதான் பாடல் சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்காமல் உள்ளுக்கு போயிட்டு அந்த வரிகள் அந்த பாடலை கேட்டு உள் வரிகள் எப்படி இருக்கிறது, இதற்கு பொருத்தமானதாக இருக்குமா என்று நீங்கள் பாடலை பார்த்து தெரிவு செய்யுங்கள். கதையை நீங்கள் உன்னிப்பாக கேட்டால்தான் அந்த கதைக்கு நீங்கள் அந்த பொருத்தமான பாடலையும் தெரிவு செய்ய முடியும். இதோ உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது. அம்மாவின் திருமணத்தில் உப்பு வழங்கிய என்னை பார்த்து நண்பர்கள் அனைவரும் கேலி செய்தார்கள். 12 வயது மகன் அம்மாவின் திருமணத்தில் மகிழ்ச்சி காட்டியதை பார்த்து ஊராரும் அருகில் இல்லாத சில உறவினர்களும் ஏளனம் செய்தார்கள். முதல் கணவன் இறந்து தலைக்கு மேல் நிழலாக நிற்கும் நிலையில் மறுமணம் செய்து கொண்ட அந்த அம்மாவையும் எல்லோரும் அவமதித்தார்கள். அவருடைய பெற்றோர்களின் திருமணம் ஒரு காதல் திருமணமாக இருந்தது. தன் குடும்பத்தையும் உறவுகளையும் வருத்து விலக்கிய ஒரு திருமணம். அதனாலேயே அவர்களது வாழ்க்கை தனிமையானதாக இருந்தது. அவன் தந்தை இறந்து 3 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. நகரத்தில் சுமை தூக்கும் வேலை செய்துவிட்டு வரும்போது வாகனம் மோதியது. அதன் பிறகு ஒரு நிம்மதியான தூக்கம் கூட அவனுக்கும் அம்மாவுக்கும் கிடைக்கவில்லை. ஊரின் கழுகு கண்கள் விதவியான அவன் அம்மாவை கண்காணித்தன. ஊர் பெரியவர்கள் பலரும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அந்த காலத்தில் இரவு நேரங்களில் ஆண் துணை இல்லாத வீட்டின் கதவை தவறான நோக்கத்துடன் தட்டுவோர் பலர் இருந்தார்கள். பாசாங்கு உதவி வாக்குறுதிகளுடன் வந்தவர்களுக்கு எதிராக கதவை அடைத்துவிட்டு தலைக்கு அரிவாளை வைத்துக் கொண்டு படுக்கும் அம்மாவை அவன் கலவரத்தோடு பார்த்திருக்கிறான். அம்மா, ஏன் நீங்க வருகிறவர்களிடம் கோபப்படுகிறாய்? ஏன் இந்த அரிவாளை தலையணையின் கீழ் வைத்து படுக்கிறாய் அம்மா? அவனுடைய இந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அவனை கட்டிப்பிடித்து அழுத அம்மாவை பார்த்தும் அவனுக்கு விஷயம் புரியவில்லை. மெதுவாக மெதுவாக அவனுக்கு விஷயங்கள் புரிய தொடங்கின. வயதுக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி அவனுக்கு வந்தது. அந்த கட்டு வலிவில்லாத ஒற்றை அறை வீட்டில் படுத்துறங்கும் போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டால் திடுக்கிட்டு விழித்தெழுந்து அவனை அணைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருக்கும் அம்மாவை அவன் பலமுறை பார்த்திருக்கிறான். அவை அனைத்தையும் பார்த்து நிற்க முடியாத அசகாய சூரனாக அவன் இருந்தான். நீ மர்மணம் செய்து கொள்ள தயாராக வேண்டும்.
ஒரு கணவன் இல்லாமல் வாழ்வதால் தான் உனக்கு இவை அனுபவிக்க வேண்டி வருகிறது. நீ சம்மதமாக இருந்தால் நான் ஒரு யோசனை கொண்டு வருகிறேன். அடுத்த வீட்டு சாவித்திரி அத்தை அம்மாவிடம் இரண்டு முறை இவ்வாறு சொல்லியதை அவன் கேட்டிருக்கிறான். அவன் யோசித்து பார்த்தான். அப்பா இருந்தபோது இப்படி எதுவும் நடந்ததில்லை. சாவித்திரி அத்தை சொல்வது சரிதான் என்று அந்த சிறிய மனதில் தோன்றியது. தெருவோரத்து வாய்ப்பட்டைகள் அம்மாவை வார்த்தைகளால் தொந்தரவு செய்வது, கேட்கவும் சொல்லவும் யாரும் இல்லாததால் தான் என்று அவன் உணர்ந்தான். 12 வயது சிறுவனின் முதிர்ச்சிக்கு அப்பாற்பட்டு அவன் உண்மைகளை அறிய தொடங்கியிருந்தான். அம்மாவிடம் இதை பற்றி பேசினாலும் அம்மா அம்புக்கும் வில்லுக்கும் அருகே செல்லவில்லை. ஆனால் அவன் அம்மாவால் அப்பாவுக்கு பதிலாக வேறொருவரை கற்பனை செய்யவே முடியவில்லை. இறுதியில் மகனின் பிடிவாதத்துக்கு முன்னால் அவள் தோற்று போக வேண்டியதாயிற்று. இன்று தன் அம்மாவின் திருமணத்தில் நண்பர்கள் அனைவரும் அவனை கேலி செய்யலாம், ஊரார் பார்த்து சிரிக்கலாம், ஆனாலும் அவனுக்கு வருத்தம் இல்லை. இனி தெருவோரத்தவர், அயலவர்கள், நண்பர்கள் என்று யாருமே அம்மாவை தொந்தரவு செய்ய மாட்டார்களே. பிறகு அவன் அம்மாவால் அரிமாலை தலையின் கீழ் வைத்து படுக்க வேண்டியதில்லையே என்று தன்னுக்குள்ளே நினைத்து அம்மாவின் மறு திருமணத்தை இட்டு சந்தோஷித்தான். அம்மாவும் தன் மகனின் விருப்பத்தை ஏற்று அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு தன் மகனோடு அன்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவளுக்கு கிடைத்த கணவனும் அந்த மகனை அன்பாக பராமரித்தார், அவளையும் அன்பாக பராமரித்தார். நன்றி. இந்த கதையை ஒரு உண்மை சம்பவம் படித்து சுவைத்த கதையாக விஜயகாந்த் அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆமாம், ஒரு விதவை, ஒரு இளம் விதவை மர்மணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் பலரிடம் தப்பிக்க வேண்டும். எத்தனையோ அவதூறுகள், எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ கேவலமான பேச்சுக்களை தாங்கி கொள்ள வேண்டும் இல்லையா? ஆண் மர்மணம் செய்யும் போது ஏன் பெண் செய்யக்கூடாது? ஆகவே இளம் பெண்களாக இருந்தால், ஒரு விதவையாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து, தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கணவனை, நல்லொரு கணவனை அவர்கள் தெரிந்தெடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சொல்லிக்கொண்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148315 40. அடுத்த தொலைபேசி இலக்கம் 0033958147 41. வைபருடாக 0033650 07 74 27. வாட்ஸ்அப்புடாக 0033689 86 55 29.

0: சரியாக 12:31 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கதைக்கொரு காணும். கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு இனிய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சோபி.
0: உங்களுக்கும் இனிய மதிய வணக்கங்கள் தேவி தனராஜ். நலமா
1: இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: எனக்கு இன்றைக்கு கெட்டிப்பு மகிழ்ச்சி. கதைக்கர் காணத்தில் கதையை கேட்டு உங்களோட கலந்து கொள்றது எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு.
0: நல்ல வெயில் இருக்குது. நல்லவள மழை வேறையா, நல்ல வெயில் இருக்குது.
1: வேண்டாவலோடு போட்டுட்டு தான் செய்தி முடியத்தானே அப்படின்றாங்க. எவ்வளவு மாசம் வருஷம் என்று சொல்லலாம் உங்களோட
0: கதைக்கொரு.
1: உடல்நிலை கொஞ்சம் மேலாத்துல வந்துட்டேன், நிக்க முடியாமலுக்கு. அதாலதான் இன்றைக்கு கலந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. விஜயகாந்த் அவர்களுக்கு, சோழன் விஜயகாந்துக்கு எங்கள் குடும்பம் சார்பாக நான் அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். இன்னும் பல கதைகளை அவர் எழுத வேணும் எங்கள் டிஆர்டிக்கு. அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி விடுங்கோ.
0: டிஆர்டி ஒவ்வொரு கதையும் கேட்டுக்கொண்டிருப்பார். உங்களுடைய வாழ்த்து சொல்லுவதிலே அவர் பெருமகிழ்ச்சி அடைவிறார் எங்களுக்கு.
1: அருமையான கதை, அருமையான கதை. ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. இந்த கதை மாதிரியே நான் ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அஜித் வந்து சின்ன பிள்ளை, அஜித்தின் படம். அவர் சின்ன பிள்ளையா நடிச்ச தோற்றத்துல தாய் அப்பா இல்ல, தாயை பாதுகாக்கிறதுக்கு குளிக்க விட்டுட்டு தாயை பாதுகாத்து கொண்டு நிற்பாரு அருவாள். இது அம்மா பாது அம்மா தன்னை பாதுகாத்தவா. அதுல மகன் தாய உள்ளுக்கு விட்டுட்டு ஒரு அருவால ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு கத்தியோட நிப்பாரு தாய குளிக்க விட்டுட்டு. தெரியும் தானே, விளங்கும் தானே சொல்லி என்னத்துக்கு நடந்த. அப்படியே தாய்க்கு ஒரு வேலியாக இந்த பிள்ளை தன் அம்மாக்கு ஒரு வாழ்வை அமைச்சு கொடுக்கணுமென்று அவ்வளவு பாடுபட்டு அந்த அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கு மறவாழ்வு கொடுக்க வந்தாரே, அவருக்காகத்தான் நான் ஒரு பாட்டு எடுத்தேனா. அவ சொல்லுமா போல, அம்மா சொல்லுமா போல, நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லையே, கூணிக்கொரு சாரம் என்று இறங்கி இருந்தேன் என்று சொல்லு. அந்த அவக்கு ஒரு தனிமை தான். அவ நீ தன்னை ஒரு தரம் திருமணம் செய்ய, நம்ம ஒரு பிள்ளையோட என்ன திருமணம் செய்வினோம், தான் ஒரு பாரமா இருக்க போறேன்னுதான் இறங்கிருப்பா. ஆனா இன்னும் பல பாடல்கள் வரும்.
0: நல்ல பாடல் உங்களுக்கு நீங்கள் பார்த்தால் தெரிவு செய்தால் அறிந்து கொள்ளுங்க.
1: ஆமா ஆமாம், நேர்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் போடும் பாடலோட அப்படி இல்லையென்னா இணைந்து கொள்கிறேன். வர முடியாட்டிக்கு சொல்லி அறிந்து அவருக்கு தான் நன்றி சொல்ற. அவர் நன்றி சொல்லும் முகமாக இந்த பாட்டை எடுத்தனான். நேர்கள் இந்த பாட்டை கேட்போமே.
0: ஓகே, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: அவர் தேவி தனராஜ், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் தேவி, நான் யோகன் இங்கிறவங்க வருகிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி அம்மா. இல்ல, அவர் முதல் வந்து பேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை டிஆர்டி வானொலியில ஒரு இதா இருக்கிறார். அந்த அப்படி தெரிவு செய்து பிறகு அவர் அதுல கதைகள் போடையக்க அப்ப நான் அவரோட அந்த கதைகள் நல்ல கதைகளா இருக்குன்னு தொடர்பு கொண்டேன். அப்ப அதனால அவர் அந்த கதைகள் எங்களுக்கு எழுதி அனுப்புறார்.
2: காப்பாற்றுவதற்காக செய்த நல்ல சரியான நண்பர்கள் பகிர்ந்து கொண்டேன்னா என்னன்னா, தானும் தன்னை அம்மாவே காப்பாற்ற வேண்டும். அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு வந்தது
0: தானே.
2: அந்த பிள்ளைக்கு நன்மைகளை வாழ்த்து வாழ்த்துகளை கூறிக்கொண்டு கதையை வாழ்த்து உங்களுக்கு நன்மைகளை கூறிக்கொண்டு என்ன வாழ்த்து வரப்போட்டு அவங்களோட பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: ஓகே அம்மா, நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் சோவிதா, ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் ஏமலிருந்து பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
3: கலைக்கு ஒரு காலத்தை எழுதி அனுப்பிய டிஆர்டி வானொலியை சமர்ப்பித்த விஜயகாந்த் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கதைக்கொரு காணத்தை தொகுத்து வழங்கியும் கதைக்கொரு காணத்தை உயிரூட்டியும் எரிவூட்டியும் திறம்பட வாசித்த சோவிதா உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுக்கு என்ன பாடல் எடுக்க முடியாங்க தின்னாரு பாப்பா, இப்படி ஒரு பாடல் எடுத்து கொண்டு
0: வருவேன்.
3: நேரெல்லாம் சொல்ல போயிருந்த தானே இந்த பாடலுடைய, அந்த பாடலோடும் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம் சோவிதா.
0: நன்றி, வணக்கம். நேரம் சரியாக 12:36. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காண முயற்சியோடு.

0: சோபிதா.
1: இப்பொழுது வந்திருக்கும் அன்புறவையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
0: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம் பார்த்திபன், நலமா
0: இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்க நல்லவள. நான் நினைத்தேன் பார்த்திபன் கதையை தவற விட்டுட்டார்.
0: கதையை தவற விட்டேன்னா வேற தொலைபேசியில நின்று கொண்டிருந்தேன்.
1: ஓ, அப்ப கதை கேட்டீங்கள் தானே?
0: கதை கேட்டேன். அம்மாட பேருக்கு பாட்டு இருக்கு. அம்மா வந்து ஒருத்தர் அதை ஏற்றுக்கொள்ள பாட்டாரு அந்த கதையின்படி. அப்ப நான் சொல்றேன், அம்மா நீ இல்லாத பிள்ளை அப்படி ஒரு பாட்டு இருக்கா? அம்மா
1: அம்மா நீ இல்லாத பிள்ளையா? அம்மா நீ சுமந்த
0: பிள்ளைன்னுதான். அம்மாவ ஒரு நாள் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள பாட்டாரு
1: முன்பு
0: வந்து அது எங்களுக்கு தொகையை போட்டு சைபர் ரெண்டு பேரும் இப்ப போன வருஷத்துல இருந்து அது என்ன நாங்களும் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு
1: கொண்டு
0: போட்டு அது போயிட்டு மற்ற போடுற முறை போகுது. அது கூட கூட சொல்லி கொண்டிருக்கு ஐயாயிரம் ஐம்பத்தாயிரம் அப்படி அப்படியெல்லாம் கட்ட முடியாதே. ஐம்பத்தாறு போன் கட் ஐம்பத்தாறு போன் கட்டணும். ரெண்டு நாளை நண்பர்களுக்கும் கேட்டு எங்களுக்கு
1: அழைப்பு கிடைக்க இருந்து கேட்டால் அழைப்பு அவைகளுக்கும் அந்த அழைப்பு போய்கொண்டிருக்கும். ஒரு செகண்டுக்கு செகண்ட் அழைப்பு
0: அழைப்புக்கு அழைப்பில் இல்ல
1: ஒன்று போயிட்டது மற்றது ரெண்டு தரம்
0: நாங்க செய்ய
1: ரெண்டு முறை சாப்பிட்டு
0: இந்த பாடல சொல்றேன். அம்மா வந்து ஒருவரும் ஒரு பிள்ளை இருந்தா திருமணம் செய்ய வர
1: மாட்டார்.
0: அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் வயசு போனாலும் வர மாட்டார் திருமணம் செய்ய. ஆனா இவர் பிள்ளைக்கு 4 வயசா. அப்ப அப்படி சிலரும் மாறாரு, சிலரும் அதுக்கு கணக்கெடுக்காம வருவாரு
1: தானே.
0: எனக்கு அதற்கான அனுபவங்கள் இருக்கு. ஒரு சில அவர்கிட்ட முன்னிய மனைவியோட போய் காத்து கொண்டிருக்க அவர் அவர் தான் சொன்னேன் அங்க போக போகன்னு கரந்தேரம் என்ன சொல்லி கொண்டிருந்தார். போன போது நான் இவரோட நீங்க அவர் சொன்னா நான் இந்த கணவருக்கு முதலே 4 வயசு பிள்ளை இருந்தா அவங்க
1: இருக்கும்போது அவர் திருமணம் செய்ய கூடாது. அத திருமணம் செய்து அது பிறகு போக போக பிரச்சனை ஆயிடும். அவர் பழையபடி பிறகு முதல் மனைவியோட போயிடுவார். அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் மனைவியும் அப்படித்தான். இப்ப கணவன் இருக்கும் போது இன்னொரு திருமணம் செய்தா அதுவும் பிரச்சனை. இது விதவை தானே? அப்ப இது கணவன் இறந்து விட்டார் என்ன? அவரை தொடர்ந்து திருமதி சரஸ்வதி ஸ்வஞானம் அவர்கள் பைபர் ஊடாக. வணக்கம்.
2: வணக்கம் சோபிதா, நீங்கள் எல்லோரும் நலமா வாழணும் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீர்களா?
2: ஒரு நன்றியடா, நன்றி. நாங்கள் நலமா இருக்கோம். நன்றி. கதை எழுதிய விஜயகாந்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்க போடுற பாடலோட இணைந்து கொண்டிருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். தேவி என்ற அவர்கள் நலமா இருக்கிறீர்களா?
3: ஓ, நாங்கள் நலமாக இருக்கோம். அந்த கதையை கொண்டு வந்த விஜயாந்துக்கு ஒரு நன்றி சொல்லணும். இல்ல, இதுவும் ஒரு புரட்சி தான். எப்படி கதையை சில பேர் கொண்டுவர விரும்ப மாட்டோம். அந்த புதிய வார்ப்புகள் படம் வந்த பொழுதும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்ததாம். கவுண்டமணி கல்யாணம் மனைவியோட மனைவியை அனுப்பி வைக்கிறவர் தான்
1: புரட்சி படமாக இருந்திருக்கிறது. பல அவருடைய திரைப்படத்துக்கு பல எதிர்ப்புகள் சில வந்திருக்கிறது. நல்ல கதை கதாபாத்திரங்களுடைய நல்ல படங்களும் வந்திருக்கிறது.
3: நாங்கள் அறிய அந்த மாதிரிதான், அந்த அப்பா செய்தது அதுதான். ஆனா முந்தி முந்தி படங்கள் வந்திருக்கும், நாங்கள் அறிய பார்த்த கூட மாதிரிதான். நல்லது. விஜயாண்டுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்தியாவில் நடந்த கதை, நானும் எங்கேயோ
1: பாத்திருக்கிறேன்.
3: இந்தியாவோ இல்லாட்டி எங்கேயோ ஆசிய நாட்டுக்கெல்லாம் நடந்தது. மற்றது நான் கொண்டு வந்த பாட்டு, துள்ளி துள்ளி யாடம்மா ஈரையம்மா, நீர் கண்ணீர் விட்டால் பிள்ளை மனம் தாங்காதம்மா. அங்கால அப்படித்தான் வருகுது. கட்டிய தாலி என்று நீ வந்த எனக்கு மறந்த மாதிரி, மறந்தது என்ன, அப்படித்தான் வருகுது காதை பாட்டு. ஆனா இதுக்கு வேற பாட்டுகள் தீட இல்லாது. அதுல அப்படி அந்த பாட்டுல அப்படி வரியல் நம்ம வருதன். கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்த, இது அப்படித்தான் வருகுது.
1: துள்ளி துள்ளி விளையாடு என்றுதான் வருகுதா? துள்ளி துள்ளி விளையாடு அம்மா என்று வருகுதா?
3: துள்ளி துள்ளி நீ பாடம்மா.
1: ஆ, துள்ளி துள்ளி நீ பாடம்மா.
3: அது என்ன படம், என்ன தெரியாம தெரியல. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீர் கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா. ஆனா அது தாய்க்கு பாடுற பாட்டா இல்ல. ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பாடுறது கமலஹாசன் படமா இருக்கும்.
1: கமலஹாசனுடைய படம், ராதிகா அவர்கள் நடித்த திரைப்படம் தான்.
3: இந்த பாட்டுக்கு நாங்கள்
1: திரைப்படம்
3: இந்த கதைக்கு பாடல் பாட்டு கஷ்டம். நான் சும்மா இதைத்தான் யோசிச்சேன். இது சில வேளையில இன்னும் அதுல அப்படித்தான் வருகுது. கட்டியதாலி ஏதோ ராமனை நம்பி வந்தா ஏன் மறந்த
1: மறந்து
3: பெண்களுக்கு
1: அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியும் வானமும் நனைந்ததம்மா.
3: எப்படியும் அதுல உங்களுக்கு பூக்கள் மலரும் அப்படித்தான் வருகுது. ஆனா இப்ப இது கதை தாய்க்குமா எனக்கு தானே வந்தவரை பற்றி
1: பெருசான கடைசியில தானே. இப்ப தாய் மகன் அந்த தாயினுடைய வேதனை, தாய் படுகிற வேதனை, அந்த தலையணைக்குள்ள அறிவாளை வைத்து படுக்கிறது, கதவை திறந்துட்டு படுத்தால் எவ்வளவு யார் வருவார்கள், அந்த எவ்வளவு மனசுக்குள்ள அந்த ஒரு பாரத்தை வைத்து தான் அந்த வாழ்ந்திருக்கிறார் அந்த மகனோடு. மகனும் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் என்ன அப்படி.
3: ஆண்களுக்கு இல்ல துன்பம் என்றும் பெண்களுக்கு வரி வருதான். ஒரு பாட்டுகளும் இருக்கலாம், கொண்டு வருவேன் தானே.
1: பாப்பம். நன்றி, நன்றி, வணக்கம். அவர் தேவி என்றன் அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் ஜோபி, நிலமா இருக்குங்களா ஜோபி?
1: ஆம், நிலமா இருக்கிறோம் சுபா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்களும் நிலமா இருக்கிறோம் ஜோபி. அப்படியே நீங்களும் எல்லோரும் நிலமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு விசயாந்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
1: நன்றி சுபா.
3: உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு கொண்டு நான் பாட்டு எடுக்கிற கஷ்டமாக நீங்கள் வச்சிருக்கிற பாடல நின்று கொள்ளுவேன்.
1: நன்றி சுபா, நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம். அவருடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. நேரம் சரியாக 12:47. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோடு. கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக விஜயகாந்த் அவருடைய கதையை கேட்டிருந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். இனிய மதிய வணக்கம் ஜோபிதா. எப்படி நலமா இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம் சிவலோகநாதன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். கதையை கொண்டு உங்களுடைய தொகுப்புகளையும் கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: நன்றி.
4: அருமையாக இருக்கிறதும் வெல்கம். விஜயகாந்துக்கும் வாழ்த்துக்களையும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நீங்கள் பல பாடல்களை தந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு சாத்தம் பெறுகிறது. ஆனால் நான் வந்து ஒரு பாடல் உலகமாயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனத பாத்துக்க நல்லபடி உன் மனத பாட்டுக்கல்ல பாடல். நாலு பேர் நாலு விதமா கிடைக்கணும், உண்மைதானே? பாதுகாப்பு இல்ல, மாமலம் இல்ல, கல்லறிகள் எல்லாம் வந்து நடிகர் எல்லாம் பெறம்
1: என்ன
4: அந்த நேரத்துல அதுக்காக விழுத்தாமல் எங்களுக்கு தெரிகின்ற பட்டு நாங்கள் செய்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகலாம்
1: என்ன. நீங்க சொன்ன பாடல் அருணோதயம் திரைப்படத்துல சிவாஜி தான் இந்த பாடலை
4: பாடிக்கொண்டார்.
1: தன்னுடைய காதலிக்காக அப்படியே சொல்லுறார், படிக்கிறார் போலே அந்த வரிகள். அப்படித்தானே? கண் காதலிக்காக. ஆமா, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி
4: வாழ்வில்
1: பட்ட சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள். ஆமாம், நல்ல வரிகள் தான் அது.
4: இது வந்து நம்மாக்கு பொருந்தும்.
1: ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம்.
4: நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் ஜோபிதா. நலமா?
1: நலமா இருக்கிறோம் பத்மானியக்கா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலம் நலம்.
1: நன்றி.
5: நானும் இந்த பாட்டை தான் நினைச்சேன்.
1: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமா,
5: அந்த பாட்டு தான் நினைவுல வந்தது. கொண்டு அடிச்சனும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த பாடலை நானும் ஆமோதிச்சு விடைபெறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் பத்மணிகா. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் சோபி.
1: வணக்கம் மதனி. நலமா இருக்கிறீர்களா?
6: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
6: அப்படி கதையை கேட்டு நிலமா இருக்கிறீங்க.
1: என்ன சொல்வது, கதை உண்மையில ஒரு விதவைக்கு நடக்கிற இதுதான். அது கேட்கும் போது மனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. அதுவும் 12 வயது சிறுவன். அந்த சிறுவனுடைய தாய் படுகிற வேதனை கஷ்டம், கணவன் இல்லாமல் அப்பா இல்லாமல் படுகிற கஷ்டம், அந்த அவர் சிறுவன் பார்த்த போது பக்கத்து வீட்டு அத்தைக்காரி அத்தை ஒரு ஆள் சொன்ன போது, ஏன் மர்மணம் திரும்ப செய்யலாம் தானே என்று அவற்ற காதலி அது ஒலித்தபடியாத்தான் அவர் அந்த அப்படி ஒரு யோசனை.
6: மகன் ஒரு விதத்துல இறந்துட்டார். அப்ப மருமகளுக்கு மாமனார் திருமணம் செய்து வைக்கிறார், மர்மணம் செய்து வைக்கிறார். அவ வேண்டாம் வேண்டாம் சொல்ல அது மாமனாரே முன்னொன்று மர்மணம் செய்து வைக்கிறேன்.
1: மாமனாரே முன்னொன்று
6: மாமனாரே செய்கிறார் மருமகளுக்கு.
1: சரி சரியா. ஓகே,
6: இப்படியும் இப்ப நடக்குது. நான் அப்படி பாத்துருக்கிறேன்.
1: இளம் வயசுல பிறகு இப்ப எத்தனை வருடங்கள் இருக்கு வாழறதுக்கு என்ன? அப்ப அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் வேணும் தானே, பாதுகாப்பு வேணும் என்ன?
6: இப்ப இதற்கு சொந்த மச்சால் 35 வயதுல அவருக்கு 2 பிள்ளைகள். அவருக்கு சும்மா காய்ச்சல் வந்துதான் கனடாவில நடந்தது, இறந்துட்டார். 35 வயது அவருக்கு 2 பிள்ளை, சின்ன பிள்ளை இருக்குது. அப்ப அப்படியே இப்ப தனிமையில இருக்கிறான். உலகங்கள் உலகம் இருந்தால் பாய்கள் இருந்தா எல்லாம் கணக்க கதைப்பி நந்தானே அவ ஏதோ நீதி நியாம நடந்தா சரிதானே அந்த பாடல நானும் ஆமோதிக்கிறேன். நான் கதை எழுதியது ஆண்டுக்கும் உங்களுக்கும் நன்றியை குறிவிட
1: போகிறேன். நன்றி வணக்கம். அவனை தொடர்ந்து ஷியாமலா இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கீங்களா?
1: ஆம் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? வந்து விட்டீர்களா உங்களுடைய தாயகத்துக்கு? இங்க தாயகம் என்றால் நாங்கள் வாழும் தாயகம்.
7: நாங்க வாழும் தாயகத்துக்கு வந்துட்டோம்.
1: ஆ வந்துட்டீங்க, சந்தோஷம். ஓகே.
7: ஆ
1: சரி.
7: என்ன கதை எழுதின விஜயகாந்துக்கும் கதை வாசித்த உங்களுக்கும் நன்றி. என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நானும் அந்த சிவலோகநாதன் சொன்ன பாட்டோட நினைஞ்சு கொள்றேன். அந்த பாட்டு தான் பொருந்தும் போல இருக்குது.
1: அப்படியா?
7: அப்ப நானும் அத பத்மராணிய மாதிரி நானும் அதை ஆமோதி
1: ஆமோதிக்கிறீங்க. ஓகே, நன்றி ஷியாமலா.
7: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம் சோபிதா. ஏந்திமாலா சதாசிவம்.
1: வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கிறீர்களா?
8: ஆமாம், நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம் ஜெயந்திமாலா. நன்றி
8: நன்றி நன்றி. நீங்களும் நிலைமை இருக்கணும் என்றவனை வேண்டிக் கொண்டு சரி எழுதின விஜயகாந்திக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நானும் ஜியாமில் பச்சராணியா கசன் அந்த பாட்டோடையே இணைந்து கொள்றேன்.
1: நன்றி ஜெயந்திமாலா.
8: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இயேசாஸ் அவர்கள் வைபரூடாக வணக்கம். வணக்கம் ஜேஸ்தாசன்.
9: ஓ வணக்கம், கேட்கிறதா?
1: ஆம் கேட்கிறது. நான் மாறி வாட்ஸ்அப் இழுத்து விட்டுட்டேன். சரி,
9: அதுதான் எனக்கு குழப்பம் வந்தது. எல்லாம் இப்ப லைன்கள் கூடி டிக்கலா கிடக்குது.
1: அது மாறி மாறியா? ஆமாம்.
9: உங்களுக்கும் மதிய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு முந்தைய இந்த அருமையான கதையை தந்திருக்கின்ற விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை அழகாக வாசித்த உங்களுக்கும் ஒரு சிறப்பான வாழ்த்து. உண்மையில இந்த கதைகள் ஒரு பரிணாம கடந்த வாரத்துல ஒரு கதை தந்தீர்கள். கணவன் இருக்க கட்டிய மனைவி ரெண்டு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு தன் காதலுடன் ஓடிய கதை.
1: ஆமாம், அதுவும் ஒரு வித்தியாசமான கதை.
9: வித்தியாசம் இந்த கதையில கூட இந்த உலகத்துல இன்றைக்கு இந்த சமுதாயத்துல காதலிக்க விட ஏமாற்றி போட்டு போற கூட்டம் இருக்க ஒரு விதவைய வந்து திருமணம் செய்யறது நமக்கு ஒரு வாழ்த்து கூறவனும் அந்த பிள்ளையை வச்சு கொண்டு. இப்ப பாடல்கள் நிறைய வந்தது கிட சேவியக்கா வந்து சொன்னா சேவி அண்ட நகர்கள் சொன்னார்கள். இப்ப சிவலோகநாதன் பாட்டும் நல்ல பாடல் சோபிதான். ஆனால் அதுல பின்பந்தியில வருகிறது, கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவனும் வந்து விட்டான், கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் என்ற பந்தியும் அதெல்லாம் வருகிறது.
1: அதுவும் அது ரெண்டு வரி, முதல் வரிகளும் ஒரு இதுக்கு பொருந்தமாக இருந்தாலும் மற்ற வரிகளும் வேற ஒரு வித்தியாசமான இதுக்கு வருகிறது.
9: இரண்டாவது சரணம் சரி, கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ். இந்த பந்தி சரி, அடுத்த பந்தி வருது கடலில் விழுந்த நண்பனுக்கு. நீங்களாம் அந்த பந்திய கீழே வெட்டித்தான் பாட்டு போடுவோம்.
1: அதான் இப்ப ஒவ்வொரு பாடல்லையும் அப்படி ஒவ்வொரு வரிகள் தான் அதுக்கு பொருத்தமாக வருகிறது.
9: நிறைய பாடல்கள் இருக்கு. இப்ப இந்த பாடல் பொருத்தமா இருந்தாலும் இப்ப நீங்கள் முழுமையா போடையே திருவுடையில நீங்களே கேட்டா தெரியும். பிள்ளைக்காக இல்ல பாடல் உண்மை நானும் தேடி பார்த்தாலும் கஷ்டமா கிடக்கும். இதுல இப்ப இந்த இந்த பாட்டு பெண்ணுக்காக எடுத்தால் அவளுடைய கணவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி பாட்டு எடுத்தால் இப்ப சகோதரி உதவி எடுத்த மாதிரி நன்றி சொல்லவே உனக்கு
1: மன்னவா
9: உண்மையில பாடல் தேட முடியாம இருக்கிறது. நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள். பாட்டு நல்ல பாட்டு, இதையும் சொல்ல தரணும். பாடல போட்டதன் பின்பு என்ன இந்த இப்படி ஒரு பந்தி வந்துட்டு
1: தெரியும். நான் எடுத்து பார்த்துதான் நான் இதை ஒவ்வொரு பாடலையும் சொல்லும் போது நான் எடுத்து பார்க்கிறேன். ஆனால் அதனாலதான் இப்ப சிவலோகநாதன் சொன்ன பாடலை கூட நான் எடுத்து பார்க்கும் போது அந்த அந்த வரிகள் கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள்
9: அந்த பந்தி அடுத்த பந்தி நீங்கள் போடி வைங்களா இருந்தால் அது பிறகு நண்பனுக்கு தான் வருகிறது. கடலில் விழுந்த நண்பனுக்கு பாருங்க அந்த
1: தெரிகிறது. ஆமா ஆமா ஆமா, அடுத்த வரியெல்லாம்
9: அது பற்றி உங்களுக்கு ஒத்து வருமா இருந்தா நீங்க இந்த பாடல் பெற மாட்டேன் தெரியல எனக்கு. நான் இதை இரண்டு சொல்லல, அப்புறம் நீங்க பாடலை போட்ட வைப்பு திரும்ப வந்து சொல்லக்கூடாது. அப்படியான வரிகள் வந்துட்டு நீங்கள் எடுத்த வரி சரியா எடுத்திருக்கணும். பாடல் தெரிஞ்சபடியா தான் இந்த கருத்தை கூறினான். நான் நீங்கள் தர்ற பாடலோட நான் நினைஞ்சு சொல்லுவேன். சகோதரி சேவியின் நன்றி சொல்லவே உனக்கு வேண்டும் சொன்னா இப்ப இவ துள்ளி துள்ளி நீ பாடம் மாண்ட நன்றி வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள், வணக்கம். அடுத்து ராணி சம்பந்தன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன் ஊடாக. வணக்கம்.
10: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
10: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
10: சாப்பிட்டீங்களோ?
1: ஓம், சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் முதல்ல பார்த்திவன் கேட்கும் போது இல்லை என்று சொன்னேன். இப்ப உங்களுக்கா மத்தியானம் நேரத்துக்கு சாப்பிடல, அது கடைசி 1:30-2 மணி செல்லும் சாப்பிடுறதுக்கு வேணும். அப்ப அதனால இப்போ
10: விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அதனை வாசித்தளித்த சிறப்பாக வாசித்தளித்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்த இதைத்தான் எடுத்தேன். உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை உனக்கு. அவருக்கு இப்படித்தான் இருந்தாலும் மகன் விரும்புறார். ஆனா இதுல முக்கியமானது மகன் தான். என்ன?
1: ஓ, மகனுடைய கதை தான் போய் கொண்டிருந்தது, அவருடைய வேதனைகள் தான்.
10: அதுக்கு தான் அதுக்கு சொல்லணும் என்னடா சொல்லி சொன்னா, தாய கஷ்டப்பட விடாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட நித்திரவுல விடாம அவ வந்து நல்ல சந்தோஷமா வச்சிருக்கோன்னு அந்த பிள்ளை நினைச்சு அது தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்யற மாதிரி. எந்த ஒருத்தரும் தன்னோட சொந்த அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டோம். அதை செத்துட்டாருன்றாலும் செத்தாலும் அந்த படத்தை வச்சு பின்னாலும் பார்த்து கொண்டு திரியறவை தானே. அப்பா அப்பான்னு சொல்லி அழுது கண்ணீர் போட்டு கொண்டு திரிவோம் நாங்கள். என்ன அது அந்த சின்ன வயசுல இருந்தாக்க இன்னும் தாக்கமே இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அதை விட்டு கொடுத்து அது அந்த பிள்ளை தன்னை இதை தியாகம் செய்து அந்த இடத்தை தியாகம் செய்து தாய்க்கு இன்னொருத்தரே அந்த இடத்த கொடுக்குது. வந்தவர் நல்லவரா இருந்தபடியே தான் அந்த பிள்ளையை மீட்டுக் கொள்றாரு.
1: என்ன
10: அப்ப அந்த நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் அது வந்து எனக்கு பொருந்துற மாதிரி இருந்து நான் அதைத்தான் நான் எடுத்தேன். அதோட நீங்க வச்சுக்கிற பாடலோட நான் இணைஞ்சு சொல்றோம்.
1: ஓகே, நன்றி
10: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் சோபிதா.
1: வணக்கம். புங்கையர் ராஜா.
11: நான் வந்து இது எதற்கும் காலம் உண்டு பொறுத்துடும் மகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் இருத்திடும் மகளே.
1: அந்த பாடலை சொல்லுகிறீர்களா?
11: அந்த பாடல் சொல்றேன். மற்ற மனித குல அம்மாளும் தத்துவத்திலே, அது இளையத்தா குத்தகத்திலே, மற்ற வந்து சுவாமி பெற்றெடுத்தான் செல்வன் அல்லவா, நாளை உலகை ஆள வந்தேன்னு பிள்ளைக்காக
1: நேரம் சரியாக 1 மணி. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காணும் நிகழ்ச்சியோட.

0: இப்பொழுது வந்திருப்பவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் குணநாயகி பசுவதி. நலம் தானே?
1: நலமா இருக்கிறேனே.
0: வந்து விட்டீர்களா நீங்களும்?
1: நேற்று வந்துட்டேன். வந்தது
0: ஷியாமலா தாயகத்தில் இருந்து, எங்களுடைய தாயகத்தில இருந்து இந்த தாயத்துக்கு வந்திருக்கிறார். பிறந்து வளர்ந்த தாயத்தில இருந்து இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தாயத்துக்கு வந்திருக்கிறார்.
1: நல்ல விஷயம்தான். பாட்டோட நானும்
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
2: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளியை மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட்.
0: கலையினரும் சரியாக 1:04 அந்த வாயிலே நீர்கள் இணைந்து இதற்கு பாடல்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள். முதன் முதலாக தேவி தனராஜ் அவர்கள் வந்து நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை இல்லை என்று பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே அந்த பாடல் வந்து ஒரு கணவன், அந்த நல்ல ஒரு கணவன் அவருக்கு பின்பு 2வது கணவனாக கிடைத்ததைட்டு அந்த வரிகளுக்காக அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறார். அதே போல யோசரி அம்மா இணைந்தீர்கள். புங்கை ராஜா எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற பாடல், பார்த்தீவன் அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ற பாடலை, தேவி என்றவர்கள் துள்ளி துள்ளி பாடும் என்ற பாடல், அப்படியே பாடல்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே நன்றி சொல்லவே உனக்கும் ஒரு கணவனுக்காக, நல்ல கணவன் கிடைத்ததுக்காக பாடுகிற பாடல். வாழ்த்துக்கள் தேவி தனராஜ் அவர்களுக்கும். அடுத்தது தேவி அன்றனும் இந்த துள்ளி துள்ளி பாடும் அந்த வரிகள் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அந்தலும் ஒரு சில வரிகளும் அந்த பாடலுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்போ கூடுதலாக அந்த பாடல் வந்த பாடலுக்குள்ள உங்களுக்கு தெரியும் சிவலோகநாதனுடைய தெரிவு செய்த பாடல் உலகம் ஆயிரம் சொல்லட்டுக்குமே எனக்கு நீதான் நீதிபதி என்ற பாடல். இந்த பாடலை பார்க்க போனால் இப்போ முன்வரிகள், அதாவது சரணம் முன் சரணம் சரியாக இருந்தால் இருக்கிறது இந்த பாடலுக்கு முற்றுமுழுதாக ஒரு சரியான ஒரு வரியாக அமைந்திருக்கிறது. பின்னுக்கு வந்து அது வித்தியாசமாக வேறு ஒரு கருத்துக்காக அது எழுதப்பட்ட ஒரு பாடலாக வருகிறது, நண்பனுக்காக எழுதப்பட்ட வரியாக வருகிறது. இப்போ பொதுவாக பார்க்க போனால் அந்த வரியில் முதல் வரி நல்ல பொருத்தமாக இருக்கிறபடியால் அந்த பாடலை, இந்த பாடலை நீங்கள் ரெண்டு வரியையும் கேட்கலாம். அப்போ முதல் வரியை நான் முழுமையாகத்தான் போடுவேன், ரெண்டு வரிகளையும் நீங்கள் கேட்கலாம், சரணம் ரெண்டையும் நீங்கள் கேட்கலாம். கேட்கும்போது அப்போ அந்த எது உங்களுக்கு விளங்கும் இந்த வரிகள் இதுக்கு பொருத்தமானது என்று. அந்த வேலையை இப்பொழுது ஒருவர் இணைந்திருக்கிறார், அவையும் வரவேற்றுக் கொண்டு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அப்ப நான் இந்த பாடலை கேட்போம். பாடல் அதுக்கு சிவலோகநாதன் தெரிவு செய்த பாடல் பஸ்மராணிகா ஷியாமலா ஏந்திமலா சாசனம் வந்து சொந்திகள் மற்றது ராணி சம்பந்தினிந்து நன்றி சொல்ல வேண்டு சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கூடுதலாக இந்த பாடல் தான் வந்திருக்கிறது. அந்த பாடல் வந்தாலும் எனக்கு நான் பார்த்து தான் எடுப்பேன். ஆனால் வரிகள் முதல் வரிகள் நன்றாக இருக்கிறபடியால் இந்த பாடலை தெரிவித்திருக்கிறேன். கேட்போமா?

0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.
1: நல்லது நேர்களே, இந்த பாடல் மூன்றும் எனக்கு என்ன என்ன பொறுத்தவரையில் அந்த மூன்று சரணங்களும் பொருத்தமாகத்தான் பெற. கடைசி அவர் நண்பருக்கு கூறினாலும் அந்த வரிகள் வந்து அவர் சரியாகத்தான் எழுதியிருக்கிறார். ஒரு நண்பனுக்கு எழுதினாலும் கூட அந்த ஒரு பொருத்தமாக பொதுவாக அமையக்கூடிய ஒரு வரிகளாக நான் அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். கடலில் விழுந்தவனே கரையேறுவதற்கு உதவி சொன்னார். அப்போ இந்த பெண்ணும் அந்த அப்படித்தானே, என்ன ஒரு கடலில் விழுந்து தத்தளித்து கொண்டு இருக்கும்போது கரையேறுவதற்கு ஒருவர் கை கொடுத்திருக்கின்றார். அப்போ அதே அப்படி ஒரு கருத்தாக எடுக்கலாம். அதே போல் உயிரினை ரெண்டாவது சரணத்தை பார்க்கும்போது உயிரினங்களை வைத்து அந்த யானையை பார்த்தால் கரடி என்பார். அப்படி அப்படி அந்த வரிகள் ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் வந்து வந்து இப்படித்தானே கதைப்பார்கள், என்ன ஏதோ எல்லாம் கதைப்பார்கள், என்ன குருடனை பார்த்து வேறு ஏதோ மாதிரி சொல்லுவார்கள். அப்படி அந்த தெரியும் உங்களுக்கு மனிதர்களுடைய எல்லோ மனிதர்கள் வந்து எப்படி எல்லாம் கதைப்பார்கள்னு அதுதான் அந்த ரெண்டாவது சன்னத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கும் அப்படித்தான் நடந்தது. ஒரு கணவனை இழந்து விதவையாக இருக்கும்போது அந்த மனித குலம் வந்து எப்படி எப்படி அயலவர்கள் நண்பர்கள் உறவுகள் என்று எத்தனையோவர் எத்தனையோ கதையை பேசினார்கள் என்ன. ஆனாலும் கடைசியில் வந்து கை கொடுத்தது வந்து ஒரு நல்ல மனிதன் ஒன்று கை கொடுத்திருக்கிறார். அப்போ அது அந்த மூன்றாவது சரணத்துக்கு அமையும். நல்ல வரிகள் மூன்று சரணங்களும் பல்லவியும் நன்றாக அமைந்திருக்கிறது இந்த பாடலுக்கு. வாழ்த்துக்கள் இந்த பாடலை தெரிவித்த சிவலோகநாதன் அவர்களுக்கு. எப்படியெல்லாம் தேடி இந்த பாடல்களை எடுக்கிறீர்கள், உண்மையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேணும். அதுவில் தேவி அண்டன் எல்லோரும் உங்களுடைய நேர்கள் அனைவரும் பாடல்களை தேடி உடனேயே கதையை கேட்டு எடுத்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதையை எமக்காக எழுதி அனுப்பிய விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவருடனேயே மெசேஜ் எங்களுடைய இணையதளத்தினுடைய மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பாடல் நல்ல பாடல் என்று கூட அவர் எழுதியிருக்கிறார். வாழ்த்துக்கள். அவர் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நன்றி.

0: விடைபெறுவது கதைக்கொரு காலம்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவே?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு அனைத்து

0: பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோய் பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 //////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: நேரம் சரியாக 1:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 1:30 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்கள் வெறும் பாடலாக

0: மற்றும் தனி
1: நேரம் சரியாக 1:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் திரைசை பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். திரைசை பாடல்களில் வரும் பாடலாக அடுத்த பாடல்

0: 5 அல்லது 6.
1: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரை இசை பாடல்கள். திரை இசை பாடல்களை கேட்டு மாழ்ந்த நேர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு முதல் விளம்பரத்துக்கு செல்வோம்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
5: NWLULAGA நூலகம் நூலகம்.
6: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
7: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: VT Superstore, Garlagone Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
8: Mélodie et Tordrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசன்னே வழங்குகின்றார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலுலகம் .com. இந்திய செய்திக்கு பாரிஸ் ரியூகையில் அமைந்துள்ள வி டி கேஷன் கதி, காலிலே கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் இஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். மத்திய பிரதான செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான பின்னவள யானைகள் சரணாலயத்துக்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக யானையுடன் ஒரு நடைப்பயணம் என்ற தனித்துவமான புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விசேட திட்டம் தொடர்பில் தேசிய விலங்கியல் பூங்காக்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளதாவது, மிகவும் பாதுகாப்பான சூழலில் யானைகளில் ஒன்றுடன் இணைந்து அதன் அருகிலேயே பொதுமக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள முடியும். யானைகளின் இயற்கையான நடத்தை முறைகளை கவனிப்பதற்கும் இலங்கையின் அடையாளமாக விளங்கும் வனவிலங்குகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் யானைகளை பாதுகாப்பது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த அனுபவம் வழிவகுக்கும். இந்த யானையுடன் ஒரு நடைப்பயணம் அனுபவமானது ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை பின்னவள வளாகத்தில் நடைபெறும். இதற்கான விசேட நுழைவுச் சீட்டுகளை பின்னவள யானைகள் சன்னாலயத்தின் மீதான பிரதான நுழைவாயில் நுழைவுச் சீட்டு கர்ம பீடத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். யானைகளை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் கல்வி சார்ந்த மற்றும் மறக்க முடியாத ஒரு வனவிலங்கு அனுபவத்தை வழங்கும் இந்த புதிய திட்டத்தில் பெருமளவில் கலந்து கொள்ளுமாறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. பேராசர் இயல் பீரிஸ் தலைமையிலான எதிர்கட்சி குழுவினர் இன்று புதன்கிழமை காலை ஐநா அதிகாரிகளை நேரில் சந்தித்து இது தொடர்பான விரிவான எதிர்ப்பு மகஜரை கையளித்தனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஜனநாயக விழுமியங்கள் சீர்குலைக்கப்படுவதாகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தில் நேரடி தலையீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றுள்ளதாக பேராசிரியர் இயல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நேற்றிரவு பதற்றம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து அப்பகுதியின் சில பகுதிகளில் வான்வெளி மூடப்பட்டதால் குவைத் நகரம் மற்றும் தம்மாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 2 விமானங்கள் பண்டார் நாய்க்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு பாதுகாப்பாக திரும்பின. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 229 நேற்று மாலை 5:10 கட்டுநாய்க்கா விமான நிலையத்திலிருந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டது. அதே வேளையில் விமானம் UL 253 மாலை 6:36 கட்டுநாய்க்கா விமான நிலையத்திலிருந்து தம்மாவில் உள்ள கிங் ஃபஹத் பிரதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டது. விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதியை நெருங்கிய போது ஈரான் அப்பகுதி முழுவதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை தங்கள் வான்வெளிகளை தற்காலிகமாக மூடியுள்ளன. தங்கள் இலக்குகளை நோக்கி உடனடியாக செல்ல முடியாத நிலையில் அந்த 2 விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான்வெளிக்கு அருகே சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு காத்திருப்பு பாதையில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதும் விமானிகள் அவ்விரு விமானங்களையும் அவற்றின் உரிய இலக்குகளில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டதால் வேறு பல சர்வதேச விமானங்களும் மானிலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக திரிவுபடுத்தி கூறுகின்றனர் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நல்லூர் பகுதியில் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை பால நிர்மாணிப்புக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் கூறவில்லை. ராணுவ தேவைகளுக்கான காணிகள் தவிர மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசி விரைவில் நடவடிக்கை எடுப்போம்.
கடந்த 40 வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த வீதிகள் திறக்கப்பட்டு வடமாகாணத்தில் இருந்த இராணுவ சோதனை சாவடிகள் பெருமளவு நீக்கப்பட்டுள்ளன. 37 வருடங்களுக்கு பிறகு பலாலி வீதியும் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேவேளை பலாலி இராணுவ வைத்தியசாலை தனியார் காணியில் அமைந்துள்ளது. அந்த காணிக்கு நஷ்டஈடு வழங்குவதா அல்லது அவருக்கு மாற்று காணி வழங்குவதா அல்லது வைத்தியசாலை அங்கிருந்து அகற்றுவதா என்பது தொடர்பில் இராணுவ அதிகாரிகள் காணி உரிமையாளர்களை அழைத்து பேசி முடிவுகள் எடுக்கப்படும். அதேபோன்று வடக்கில் 2 வைத்தியர் தமது சுய தேவைக்கு விவசாயம் செய்வதாக கூறினாலும் வெளியில் மரக்கறிகளை விற்பனை செய்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் 6-5 நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல்துறை முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியை அண்மித்த வெற்று காணி ஒன்றின் கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நடும் வேளையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அவ்விடத்துக்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு குறித்த கும்பல் காணி தம்முடையது எனவும் உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்து என மிரட்டும் தொனியில் கூறியுள்ளனர். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என மிரட்டியுள்ளனர். இது தொடர்பில் தான் காவல்துறையில் முறையிடுவதாக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியில் இருந்து வெளியேறி சென்றுள்ளது. இதேவேளை குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்று காணிகளுக்கு தூண்களை இடும் பணிகளில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்ட போதும் காணி உரிமையாளரை மிரட்டிய போது அவர் காவல்துறைக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயன்ற வேளை காணியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். குறித்த கும்பல் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் வெற்று காணிகளை இலக்கு வைத்து செயல்படும் கும்பல் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்பாக இருக்குமாறும் காவல்துறையினர் கோரியுள்ளனர். வவுனியா போகஸ்வல வீதியின் வெளிக்குளம் சந்தையில் இருந்து மாமடுவ வரியான 8 கிலோமீட்டர் தூரத்தை கார்பட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வவுனியாவிலிருந்து போகஸ்வல வரை 48 கிலோமீட்டர் தூரம் காணப்படுவதுடன் இவ்வீதியானது யுத்த காலத்திலிருந்தே கடுமையான சேதமடைந்த நிலையில் காணப்பட்ட ஒரு வீதியாகும். இதன் முதல் கட்டமாக 8 கிலோமீட்டர் தூரத்தை கார்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை 529 மில்லியன் ரூபாயாகும். இப்பணிகள் 18 மாத காலத்துக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளன. இதன் 2ஆம் கட்டத்தின் கீழ் மாமடுவில் இருந்து ரம்பு வெட்டிய வரையும் 3ஆம் கட்டத்தின் கீழ் போகஸ்வல வரையும் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இவ்வீதி அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் 18 கிராமங்களைச் சேர்ந்த 10,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைவர். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பிரதேசவாசிகள் என பலரும் கலந்து கொண்டனர். காக்கதீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று புதன்கிழமை காக்கைதீவு மக்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் இந்த குப்பை மேட்டால் அன்றாடம் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்ளுகின்றோம். குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரும் தொற்றும் மற்றும் தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அங்கே கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்கு உள்பட்டு மாநகர சபையானது காணப்பட்ட போது தரமான கழிவு முகாமித்தம் பேணப்பட்டது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசலை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போதுதான் இவ்வாறான மனிதத்துக்கு ஒவ்வாத பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. கழிவுகளை எரிக்கிறார்கள், இதனால் அருகில் இருக்க முடிவதில்லை. இந்த பிரச்சினைக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து எமக்கு தீர்வு வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் மாநகர சபைக்கு உள்ளே செல்ல வேண்டி ஏற்படும் என்று கூறியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில்
32 நாட்கள் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் கடந்த 23 தேதியுடன் அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 15 ஆரம்பமாகி முதலாம் கட்ட அகழ்வுப் பணிகள் 9 நாட்கள் நடைபெற்றதில் புதிதாக 19 மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அதனை அடுத்து இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26 ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 3 வரையிலான 45 நாட்கள் நடைபெற்ற போது முதலாம் கட்டத்தில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட 19 எண்புக்கூடுகள் உட்பட 240 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இந்த நிலையில் 3 கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக 56 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27 மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் 9 வரையிலான 12 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வுப் பணிகளில் 21 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் 3 கட்டத்தின் 2 பகுதி அகழ்வுகள் கடந்த ஜூன் மாதம் 1 ஆரம்பமாகி ஜூன் 23 வரையிலான 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 1, 2 கட்டங்கள் மற்றும் 3 கட்டத்தில் 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 409 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு காவல்துறை பிரிவுக்குள்பட்ட தேவிபுரம் பகுதி கணேஷ் திட்டத்தில் உள்ள தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வுப் பணி நேற்று நடைபெற்றன. குறித்த தனியார் காணியில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று ஏசிபி இயந்திரத்தின் மூலம் அகழ்வுப் பணியை ஆரம்பித்திருந்தனர். இருப்பின் ஊடகங்களுக்கான செய்தி சேகரிக்கலுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளருக்கு அப்பகுதி மக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த அகழ்வுப் பணியின் உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் அப்பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற போது குறித்த அகழ்வு இடம்பெறும் பகுதிக்குள் செல்வதற்கும் காணொலி மற்றும் புகைப்படங்கள் பதிவு செய்வதற்கும் அனுமதி மறக்கப்பட்டிருந்தது. நேற்று தினம் இடம்பெற்ற அகழ்வின் போது எதுவும் கிடைக்காத நிலையில் 1 அகழ்வுப் பணி நிறைவு பெற்றிருந்தது. 2 அகழ்வுப் பணி இன்று புதன்கிழமை நடைபெற உள்ளது. இருப்பினும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வுப் பணிகளில் எவ்வித ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்துள்ளது. பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான எதிர்கட்சி குழுவினர் இன்று புதன்கிழமை காலை ஐநா அதிகாரிகளை நேரில் சந்தித்து இது தொடர்பான விரிவான எதிர்ப்பு மகஜரை கையளித்தனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஜனநாயக விழுமியங்கள் சீர்குலைக்கப்படுவதாகவும் நீதித்துறையின் சொந்தரத்தில் நேரடி தலையீடுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களை பாதுகாக்கவும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் சர்வதேச சமூகத்தின் கவனத்துக்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்றுள்ளதாக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்து நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதேவேளை ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ஏனைய தொழில்முறை நிபுணர்களை விட குறைவாக இருப்பதாகவும் ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளதாக சாமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நிபுணர் வைத்தியர் சாமல் சஞ்சீவ இந்த ஆய்வின் முடிவுகளை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்துள்ளார். உயிரி தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹ்ரான் ஹசீம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரச உளவுச் சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்த சிஐடியின் குழுவினருக்கு சிஐடியின் அப்போதைய சிரேஸ்த பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவரெட்னா மற்றும் பணிப்பாளர் சாணி அபேசேகர ஆகியோர் வழங்கி இருக்கவில்லை என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. உயிரி தின பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற புண்ணாய்வு திணைக்களத்தால் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததை எதிர்த்து அரச உளவுச் சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணி மனு
நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனை செய்யப்பட்டது. இதன்போதே மனுதாரான சுரேசாலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினை சஞ்சீவ ஏவர்த்தன இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொகந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. மனுவில் காவல்துறை அதிபர் சிஐடி பணிப்பாளர் சாணி அபேசேகர, விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவரட்ன, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலர் ரவி செனவரட்ன, சிஐடி சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அசன கரவிட்ட, அல்தந்தை ரொகான் சில்வா மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று முற்பகல் 5வது தவணையிலும் மனுதாரர் தரப்பு வாதங்களே முன்வைக்கப்பட்டன. அதன்படி ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஏவர்த்தன் பின்வருமாறு வாதங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை விசாரித்த ஜனக் டி சில்வா ஆணைக்குழுவின் அறிக்கைகளின்படி, சஹரான் ஹஷீம் தலைமையிலான தேசிய தௌஹீத் யமா அத் அமைப்பின் ஆதரவாளர்கள் கண்டி எசல பெர்ஹிராவை தாக்குவதே முதன்மை இலக்காக இருந்துள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் அவர்கள் கத்தோலிக்க தேவாலயங்களை தாக்க திட்டமிடவில்லை. அவர்கள் கண்டி பெரஹராவை தாக்கி சிங்கள மற்றும் முஸ்லீம் மக்களுக்கிடையே மோதலை உருவாக்க திட்டமிட்டிருந்தனர். இருப்பினும் மாமல்லை புத்தர் சிலைகள் மீதான தாக்குதலை விசாரித்து வந்த காவல்துறை குழுக்கள் மணத்தவிலுவ பகுதியில் சஹ்ரான் கஷீம் மற்றும் அவரது குழுவினரால் நடத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பான முகாமில் திடீர் சோதனை நடத்தினர். அந்த முகாமில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் மூலம் தனது திட்டங்கள் அனைத்தும் அரசாங்க பாதுகாப்பு படைகளின் கைகளில் சிக்கிவிட்டதை சஹ்ரான் ஹசீம் உணர்ந்தார். அதன்படி அவர் தனது தாக்குதலை துரிதப்படுத்த முடிவு செய்தார். அதன்படி அவர்கள் உயிர்த்தாறு தாக்குதலை நடத்த தீர்மானித்தனர். மணாத்து வில்லுவ பகுதியில் சஹ்ரான் ஹஷீமின் குழுவினரின் முகாம் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான விசாரணைக்கு பொறுப்பாக இருந்த சிஐடி காவல்துறை குழுவின் தலைமை அதிகாரி காவல்துறை பரிசோதகர் மரா சிங்க ஜனக் டி சில்வா ஆணைக்குழுவிடம் ஒரு வாக்குமூலம் அளித்திருந்தார். அந்த வாக்குமூலத்தின்படி இந்த விசாரணைக்காக சாணி அபேசகரவரால் 5 அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்தனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் 700 அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர். இருப்பினும் இந்த முக்கியமான விசாரணைக்கு 5 அதிகாரிகள் மட்டுமே அனுப்பப்பட்டிருந்தனர். 2019 ஏப்ரல் 9 அன்று அனுப்பப்பட்ட ஒரு அறிக்கை, சஹ்ரான் ஹசீமும் அவரது ஆதரவாளர்களும் இலங்கையில் ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்திருந்தது. 2019 ஏப்ரல் 20 அன்று அனுப்பப்பட்ட அறிக்கை, சஹ்ரான் ஹஷீம் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பதுங்கியிருந்த இடங்கள் குறித்த தகவல்களை வழங்கியிருந்தது. இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் ரவி செனவரட்ன குற்றப்புணர்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபராக இருந்தார். சாணி அபேசகர் அதன் பணிப்பாளராக இருந்தார். சஹ்ரான் ஹஷீம் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் நடவடிக்கைகள் குறித்து இவ்வளவு தகவல்களை வழங்கியிருந்த போதிலும் அதை தடுக்க ரவி செனவரட்னவும் சாணி அபேசேகரவும் என்ன நடவடிக்கைகளை எடுத்தனர், இதுபோன்று பொறுப்பேற்ற முறையில் செயல்பட்டவர்கள் என எனது சேவை பெறினரை எப்படி விசாரிக்க முடியும்? 2019 ஜனவரி 25 முதல் 19 ஏப்ரல் 20 வரையிலான காலகட்டத்தில் அப்போதைய அரச உளவு சேவையின் பணிப்பாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் நிலந்த ஏவர்த்தன சஹ்ரான் கசீம் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கும் தீவிரவாத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை அப்போதைய காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு அனுப்பியுள்ளார் என்பது சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. காவல்துறை அதிபருக்கு அனுப்பப்பட்ட அந்த அத்தனை உளவு தகவல்களிலும் சிஐடியின் சிரேஷ்ட காவல்துறை அதிபராக இருந்த ரவி செனவரட்னவுக்கு பிரதியிடப்பட்டுள்ளன.

2019 March 30 அன்று அனுப்பப்பட்ட அறிக்கையில் சஹ்ரான் ஹாஷிம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கைது செய்யும் பொருட்டு அவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்களை விவரிக்கும் ஓர் அறிக்கை நிலந்த ஏவத்தென சமர்ப்பித்திருந்தார். மாமல்லை புத்தர் சிலைகள் தகர்ப்பு விவகார விசாரணைகளின் போது இந்த சம்பவத்தின் பின்னணியில் ஒரு சர்வதேச தீவிரவாத அமைப்பு இருப்பதாக விசாரணை குழுக்கள் வெளிப்படுத்தி இருந்தன. எனவே இவ்விடயம் குறித்து விசாரணைகளை நடத்துவதற்கு இன்டர்போலின் உதவியை பெறுமாறு விசாரணை அதிகாரிகள் கோரியிருந்தனர். இருப்பினும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபிசேகர அந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. அவற்றை நிராகரித்து அவர் அலட்சியமாக செயல்பட்டார். காவல்துறை பரிசோதகர் மாரசிங்க எனக் டி சில்வா ஆணைக்குழுவிடம் அளித்த தனது வாக்குமூலத்தில் உயிர்த்தினாறு தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் FELL, ஆஸ்திரேலியாவின் CLD, ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை மற்றும் இந்தியாவின் ரோ உள்ளிட்ட விசாரணை குழுக்கள் இலங்கைக்கு வந்து விசாரணைகளை நடத்தியதாக தெளிவாக கூறியிருந்தார். இருப்பினும் ஆணைக்குழுவால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையில் மாரசிங்க என்ற அந்த அதிகாரி அந்த வெளிநாட்டு விசாரணை குழுக்களால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அறிக்கைகள் தமக்கு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்தார். அந்த நடவடிக்கைகள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் மற்றும் பிரதி காவல்துறை அதிபர் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன. அந்த அறிக்கைகள் எனக்கு கிடைக்கவில்லை என்று மாரசிங்க என்ற அதிகாரி ஆணைக்குழுவின் முன் தெரிவித்திருந்தார். விசாரணைகளை நடத்திய அதிகாரிகளிடம் இந்த விசாரணை அறிக்கைகள் ஏன் விசாரணைக்காக ஒப்படைக்கப்படவில்லை, அந்த விசாரணை அறிக்கைகளில் என்ன இருந்தது, இது ஒரு மிக பெரும் கேள்வி. உயிர்த்தினாரத்தின தாக்குதல்கள் குறித்து விசாரிக்க அமெரிக்காவைச் சேர்ந்த FELL புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு வந்தனர். அதனைத் தொடர்ந்து நபர் மற்றும் ஒரு குழுவினருக்கு எதிராக நாட்டின் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பாக FELL புலனாய்வாளர்கள் ஒருவர் நீதிமன்றத்தில் ஒரு சத்திய கடதாசியை அளித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரி சஹ்ரான் ஹாஷிம் அந்த பிரமாண பத்திரத்தில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. மேலும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பணியாற்றிய காவல்துறை பரிசோதகர் டயஸ் பத்மசிறி என்ற அதிகாரியும் இது தொடர்பாக ஒரு வாக்குமூலம் அளித்திருந்தார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரியிடமிருந்து சஹ்ரான் ஹஷீம் உள்ளிட்ட தேசிய தௌவிக் யமா அத் அமைப்பின் நடவடிக்கைகள் குறித்து தனக்கு எந்த உளவு தகவலும் கிடைக்கவில்லை என்று அவர் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசேகர அண்மையில் பிரான்ஸ் சென்று அசாத் மவுலானாவை இலங்கை தூதரகத்துக்கு வரவழைத்து வாக்குமூலம் பெற்றார். அசாத் மவுலானா பல குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் ஆவார். அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு அவர் வெறுங்கையுடன் திரும்பியுள்ளார். அவரை கைது செய்யவில்லை. பொறுப்பு வாய்ந்த பல வெளிநாட்டு விசாரணை நிறுவனங்கள் சஹ்ரானை பிரதான சூத்திரதாரி என்று கூறும் நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்பட்ட அசாத் மவுலானாவின் சாட்சியத்தின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு எனது சேவை பெறுநருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளமை நியாயமற்றது என ஜனாதிபதி சட்டத்தனி சஞ்சீவ ஏவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து இந்த எழுத்தாணை மனு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 8 இடையீட்டு மனுக்கள் தொடர்பிலும் தனது அடிப்படை ஆட்சேபணத்தை பதிவு செய்வதாக பிரதிவாதிகளுக்கான ஆஜரான பிரதி சொலிசிஸ்டர் எரால் சுகர்சி கேரத்தும் சட்டத்தண்ணி சுரேன் டி பெரேராவும் தெரிவித்தனர். இதனை அடுத்து இம்மனு மேலதிய பரிசீலனைக்காக இதுவரும் 17 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யப்பட்ட போது லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை இதுவரும் அக்டோபர் 13 அன்று மண்டில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேற்படி வழக்கு நேற்று கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ் போதரகம்ம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இவ்வாறு உத்தரவிட்டிருந்தார். மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபேகான் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனில்குமாரி திசாநாயக்காவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று அனுப்பப்பட்ட அந்த பதவி விலகல் கடிதத்துக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று ஜனாதிபதி அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வாரா அல்லது நிராகரிப்பாரா என்பது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபேகோன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் பதவி விலகல் செய்ய எடுத்த தீர்மானம் தனிப்பட்ட காரணங்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபேகோன் பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் கடந்த காலத்தில் பணியாற்றியுள்ளார். இதேவேளை
மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் பதவியின் தற்போது வெற்றிடமாகியுள்ளது. அந்த பதவியை வகித்த மஞ்சுளா மதகபொலா அண்மையில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து மத்திய மாகாண அரசு சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் இஷான் விஜயதிலக இடைக்கால செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.

நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமான துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாக பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார். நிலவும் கடும் தொழில் நிபுணர்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் ஆண்டில் கட்டுமான துறையில் 10,000 மேற்பட்ட தொழில் நிபுணர்களை வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் இறுதியிலும் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலும் ஆரம்பிக்கப்படவுள்ள பிற ஆண்டு அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெல்டிங் நிபுணர்கள் மற்றும் மின்னியலாளர்கள் போன்ற திறமையான பணியாளர்களை கண்டறிவது தற்போது சவாலாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற பிராந்திய நாடுகளை காட்டிலும் தெற்காசியாவில் மிக வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கடுமையான தாதியர் வெற்றிடத்துக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெறவுள்ள தாதியர்களின் பணிக்காலத்தை 2 நீடிக்குமாறு அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கடிதத்தை சங்கத்தின் தலைவர் முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் நேற்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளது. வீடுகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளை கணக்கிட்டால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கம் நெல்லுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலையை வழங்கி அதனை கொள்வனவு செய்யும் முறையான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளமையால் நாட்டின் விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டுறவு உறுப்பினர் டிஜிட்டல் நுழைவாயிலை அறிமுகம் செய்யும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையானது காளான் பயிற்சிக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் 250 காளான் வளர்ப்பு பைகளை கொண்ட காளான் பயிற்சிகை இல்லம் ஒன்றை சுமார் 2025 ரூபாவாக காப்புறுதி கட்டணத்தில் 3 காலப்பகுதிக்கு காப்புறுதி செய்ய முடியும். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட காளான் பயிற்சிகையானது நோய்கள் அல்லது பூச்சி தாக்கங்களினால் சேதமடைந்தால் இக்காப்புறுதி திட்டத்தின் கீழ் 22,500 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அமைவாக காளான் பயிர்ச்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளே இக்காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தகமை உடையவர்கள் ஆவர் என விவசாய அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலையமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பல்பொருள் அங்காடிகள், சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் சிறு வணிகங்கள் மத்தியில் இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் முரண்பாடுகள் குறித்த கொள்கையின் நோக்கத்தையே பாதிப்பதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. உலக சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட மட்டத்தை விட இலங்கையில் சிகரெட்டுகளுக்கான வரி குறைவாக இருப்பதன் காரணமாக 2025 முதல் இதுவரை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 25 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வரி வருமானம் இழக்கப்பட்டுள்ளதாக வெரிடேர் ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2026 முதல் 6 மாத்திரம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள வருமான இழப்பு 8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என அந்த கொள்கை பகுப்பாய்வு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசநாயக்காவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஜலத் திசநாயக்கா கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான உரிமம் பெற்று தருவதாக கூறி ஒருவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் போசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லேகளை சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்கா இந்த இடமாற்றத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த வன்முறை சம்பவங்கள் மற்றும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மோதல்களில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 31 உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உலை 5 மற்றும் 6 இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து குற்றப்புணர்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் சீலனி பெரேரா முன்னிலையில் நேற்று தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்தது. சிறைச்சாலையில் தமக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு போதிய நேரம் இல்லை என கூறி கட்டு வெள்ளேகம சுரேஷ் எனும் கைதி சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார். குறித்த கைதி குழப்பமாக நடந்து கொண்டதன் காரணமாகவே இந்த மோதல் வெடித்ததாக சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து 89 காவல்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டிருந்தனர் என்பதையும்
குற்றப்புண்ணாவை திணைக்களம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் நாளை மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6 தேதிகளில் ஏற்பட்ட கலவரத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உள்பட பதிவான உயிரிழப்புகளானது ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளதாக ஜனநாயகவாத கூட்டு எதிர்கட்சி விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் தலைமையிலான விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதே வேளை, வன்முறையை தடுக்க தவறிய சிறைச்சாலை அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மற்றும் மறைமுக நோக்கங்கள் குறித்து கூட்டு எதிர்கட்சி பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இன்று புதன்கிழமை வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே கூட்டு எதிர்கட்சி இதனை தெரிவித்துள்ளது. மஸ்கெலியா காவல்துறை பிரிவுக்குள் பெற்ற மஸ்கெலியா நல்ல தண்ணீர் பிரதான வீதியில் பிரன்லோ தோட்டப்பால் சேகரிப்பு நிலையத்துக்கு அருகில் வைத்து போதைப் பொருட்களுடன் இதுவரை மஸ்கெலியா காவல்துறையினர் நேற்று மதியம் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் மஸ்கெலியா பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய ஒருவரும் டிகோயா பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவரும் ஆவர். இவர்களிடமிருந்து 3,390 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 360 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக மஸ்கெலியா காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரி SS புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். காரி நகரில் வெளிநாட்டிலிருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரை நகரில் உள்ள வீடொன்றில் 1,600 கனேடிய டாலர், 1 சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றொரு வீட்டில் 400 அமெரிக்க டாலர் மற்றும் இலங்கை மதிப்பிலான 1,00,000 ரூபா என்பனவும் களவாடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் வீட்டின் உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை விசாரணைகளை துரிதப்படுத்தி இருந்தது. விசாரணையின் அடிப்படையில் காரிநகரைச் சேர்ந்த 20 மற்றும் 26 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து களவாடப்பட்ட பணம் நகை என்பனவும் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்படுந்த மதுவான பொத்தர்கள் அடங்கிய தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான கோத்தமாய கடற்படை நிறுவனத்துக்கு கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு கடற்படை முல்லைத்தீவு காவல்துறை விசேட அதிரடிப்படையினுடன் இணைந்து செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடலோர காவல்படை இவரிடத்தின் முதல் 6 மாதங்களில் 90 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் பெறுமதியான போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியுள்ளது. முழு நாடும் ஒன்றாக என்ற திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான நாடு தழுவிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக இலங்கை கடலோர காவல்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் மொத்தம் 78 பேர் இச்சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக சட்ட அமலாக்கத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்பட்ட பனை நின்றான் கிராமத்துக்கு செல்லும் வீதியில் அமைந்துள்ள பாலத்தை புதிதாக அமைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா

0: அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று கடந்த 2025 ஏழாம் மாசம் 19 தேதி என்று குறித்த பகுதிக்கு நேரில் சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜரவிகரன் நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த வீதி மற்றும் பாலத்தினை சீரமைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜரவிகரன் உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். அதற்கமைய புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஊடாக குறித்த பணை நின்றான் கிராமத்துக்கு செல்லும் வீதியின் ஒரு பகுதியை சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாக குறித்த வீதியில் அமைந்துள்ள பணை நின்றான் பாலத்தினையும் சீரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கலவள மற்றும் திறனியகல ஆகிய பகுதிகளில் இருவேறு சம்பவங்களில் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்படி கலவள வடமேல் கால்வாயை ஒட்டிய கல்மில்லகம பகுதியில் உள்ள ரயில் பாலத்துக்கு அருகில் வயோதிப பெண் ஒருவரின் சடலம் காணப்பட்டதாக செவ்வாய்க்கிழமை கிடைத்த தகவலின் அடிப்படையில் கலவள காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். உயிரிழந்தவர் கலவள பகுதியைச் சேர்ந்த 82 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மனநல பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்தவர் என்றும் கடந்த ஜூலை 13 தேதி வீட்டை விட்டு வெளியேறியவர் என்றும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புள்ளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு சம்பவத்தில் திறனிகள காவல்துறை பிரிவுக்குள்பட்ட போபகந்த ஓயாவில் ஆண் ஒருவரின் சடலம் மீதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திறனியகல காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்தவர் திறனியகல பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இலங்கையில் அதிகரித்து வரும் மாய்ப்புற்று நோயை தடுக்க புகையிலே கலந்த வெற்றிலையை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் பதிவாகும் புற்றுநோய் வகைகளில் மாய்ப்புற்றுநோய் முன்னணியில் உள்ள நிலையில் இதனை தடுக்கும் முயற்சியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொருளாளர் MSC பிரசாத் தெரிவித்துள்ளார். கொழும்பு தனியார் சத்திர சிகிச்சை மருத்துவமனையில் இலங்கையின் முதலாவது AL உதவியுடன் கூடிய ரோபோடிக் சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 50 வயதுடைய பெண்ணொருவரின் கருப்பை அகற்றப்பட்டவை மற்றும் சிக்கலான சிறுநீரக சுதந்திர சிகிச்சை என 2 சத்திர சிகிச்சைகள் இதன்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ரோபோடிக் முறை தானாக இயங்காது, மாறாக சத்திர சிகிச்சை நிபுணரின் முழுமையான கட்டுப்பாட்டில் இயங்கும். நிபுணர்கள் விசேட கன்சோல் மூலம் ரோபோவின் கைகளை இயக்கி துல்லியமான சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்கின்றனர். இந்த நவீன தொழில்நுட்பத்தினால் இரத்த இழப்பு குறைதல், சிறிய கீறல்கள், தொற்று அபாயம் குறைதல் மற்றும் சத்திர சிகிச்சை பிழைகள் குறையும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வரலாற்று பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயமான பூநகரி மன்னித்தலை சிவன் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களை தரிசிப்பதற்கான மரபுரிமை பயணம் நாளை தினம் வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாண கோட்டை முனீஸ்வரன் ஆலய முண்டலில் இருந்து நாளை தினம் வியாழக்கிழமை காலை 7:30 மணியளவில் பயணம் ஆரம்பமாகி துணைவி பிரகேஸ்வரன் ஆலயம், கீரிமலை நகுலேஸ்வரம், சாபகச்சேரி மாரிவனேஸ்வரம் மற்றும் கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் ஆலயம் ஆகியவற்றுக்கு சென்று இறுதியாக பூநகரி மன்னித்தலை சிவலாலயம் சென்றடைய உள்ளது. குறித்த பயணத்தில் இணைபவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள், உணவு உபசாரங்கள் வழங்கப்பட உள்ளன. இப்புனித சிவ தரிசன பயணத்திலே தொல்லியல் திணைக்களம், வடமாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் ராஜராஜேந்திர சுவாமிகள் ஆகியோர் இணைந்து ஒழுங்கமைத்துள்ளனர். இந்த செட்டியார் தெருவில் இந்த 22 கரட் தங்கம் 11 346,000 ரூபாயாகவும் 1 கிராமின் விலை 43,850 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியின் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம். இனி தொடர இருக்கும் இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வி டி கேசன்கரி, காலே கோணிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS Finance MBS நிறுவனத்தினர்.
1: மரக்கறியா குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறியை.

0: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாது இங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: நேரம் சரியாக 2:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திக்கு அனுசரி வழங்குகின்றார்கள் பரிசு லாட்டிப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசன்கரி, கால்நே கோணசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். நாட்டின் சுதந்திரம் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது எண்ணத்திலும் பண்புகளிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கும் கடமையாக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் வறட்சி ஏற்படும் சூழல் நிலவுகிறது. நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரை சேமித்து வைக்க முடிவு செய்துள்ளோம். மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் டி கே சிவக்குமார் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. சமீப காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்திய பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரையின்றி அணுகும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனுடன் இரட்டை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் நடைமுறைக்கு வருகின்றது. கேரளத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாஜக கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றுக் கொண்டார். திருச்சூரில் உள்ள வியூர் மத்திய சிறையில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கேரளத்தில் சிறையில் பதவி பிரமாணம் நடப்பது இதுவே முதல் முறையாகும். குறைந்த தொகுப்பூதியத்தில் 16 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தமிழகத்தின் 11,773 பகுதி நேர ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தமிழக வெட்டிக்கழக அரசின் முதல் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையில் தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுப்புது வடிவங்களில் வெளியிடும் மொழி திணிப்பு சுற்று அறிக்கையை நடுவன் இடைநிலை கல்வி வாரியம் திரும்ப பெற வேண்டும் என திமுக மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் இறந்தனர், மேலும் 9 பேர் காயமுற்றனர். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மேனன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனையுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நேற்று புறப்பட்டார். கஜகஸ்தானில் உள்ள பைஹானூர் ஏவுதளத்தில் இருந்து ரஷ்ய விண்வெளி முகமையான ராஸ்காஸ்மாஸின் சோயிஸ் MS-29 விண்கலம் மூலம் அவர் நேற்று இரவு புறப்பட்டார். அவருடன் ரஷ்ய விண்வெளி வீரர் பியோட்டர் டுப்ரோவ், அந்நாட்டு விண்வெளி வீராங்கனை ஆனா கிகினா ஆகியோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புறப்பட்டுள்ளனர். இதன் மூலம் அந்த நிலையத்துக்கு அனில் மேனன் முதல் முறையும் டுப்ரோப் மற்றும் சீனா 2வது முறையும் சென்றுள்ளனர். பாலஸ்தீனம் ஐநாவில் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாடுகள் என்ற கொள்கைக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாகவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க விமானப்படையில் சீராக் வீரர் சிங் சரோஃப் என்ற சீக்கியர் தனது மத அடையாளங்களான தலைப்பாகை தாடியுடன் இணைந்துள்ளதாக அந்த நாட்டின் சீக்க கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்க விமானப்படையில் சீக்கிய மத அடையாளங்களுடன் இணைய அனுமதிக்கப்பட்ட முதல் நபர் என்ற சிறப்பு அவருக்கு கிடைத்துள்ளது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்குள் நுழைவதை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிகபட்ச கால அளவை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட உள்ளது தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 29 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்தியாவின் பெங்களூர் ஓய்சாலா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் பெரும் குழம்பத்திலும் பீதியிலும் இருந்து வந்தனர். தங்கள் வீடுகளில் உலர வைக்கும் ஆடைகளில் பெண்களின் உள்ளாடைகள் மற்றும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போயின. இந்த திருட்டு சாதாரணமானதாக இல்லை. திருட்டு போன உள்ளாடைகள் சில நாட்களில் மீண்டும் அதே இடத்தில் வந்து கிடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாகி இருக்கும். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோயில் கடந்த 12 நாட்களில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தரிசனம் மேற்கொண்டனர். இதன் மூலம் அமர்நாத் யாத்திரையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் 1000 எண்ணிக்கை கொண்ட தேங்காய் விலை ₹5000 உயர்ந்து ₹20000 விற்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவனுக்கு ₹240 உயர்ந்து ₹1,05,440 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹30 உயர்ந்து ₹13,180 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹3.5 உயர்ந்து ₹840 விற்பனையாகின்றது. தொடர்வது உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் போர் மீண்டும் மூர்க்கமடைகிறது. ஈரான் கோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதை தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகை அறிவித்திருக்கிறது. முற்றுகை இன்று அதிகாலை 4 மணிக்கு நடப்புக்கு வந்தது. தடுப்பதால் பேச்சு தொடங்கும் என்று அமெரிக்கா நினைப்பது தப்பு கணக்கு என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சியர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டுள்ளது. கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்ய இருந்த தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று திரும்ப பெற்றுள்ளார். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று மீண்டும் தொடங்கியது. காசா முனையில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுவன் ஹமாஸ் காவல்துறை மூத்த அதிகாரி உள்பட 9 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்கள் கட்டப்படுவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவில் அவ்வாறு செய்த முதல் மாநிலம் இதுவாகும். செயற்கை நுண்ணறிவுத்துறை வளரும் வேளையில் தரவு நிலையங்களின் தேவை அதிகரிக்கிறது. அவை எரிசக்தியையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக பலர் குறை கூறுகின்றனர். அமெரிக்க செனட் சபை $1 டிரில்லியன் அதிகமான தற்காப்பு செலவின மசோதாவை நிராகரித்திருக்கிறது. அதிபர் டொனால்டு டிரம்ப் நாளர் மந்தை கேட்காமல் ஈரானுடன் போருக்கு போனது குறித்து ஜனநாயக கட்சியினர் விரக்தி தெரிவித்தனர். செனட் சபையின் ஜனநாயக கட்சி தலைவர் சக் சோமர் திரு டிரம்பை குறை கூறி உரையாற்றினார். அதிபர் டிரம்ப் அனுமதியும் இல்லாமல் போர் உத்தியும் இல்லாமல் வெளியேற வழியும் இல்லாமல் போரை தொடங்கிவிட்டதாக அவர் சாடியுள்ளார். பெல்ஜியம் நாட்டின் தலைநகரான பிரசல்ஸில் நகரின் மையப்பகுதியில் கட்டுமான பணியிலிருந்த ஆக்ஸி டவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். நேற்று காலை சுமார் 8 மணியளவில் இந்த கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கும் பணம் அதிகம் என்கிறது ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் உள்ளன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் குறைகிறது. ஆஸ்திரேலியாவில் ஆண்கள் பாலியல் இணைய குற்றங்களுக்கு இலக்காவது அதிகரித்து வருகிறது. ஆண்களிடமிருந்து பணத்தை பெற குற்றவாளிகள் பாலியல் ரீதியான படங்களை சமூக ஊடகங்களில் பரப்பப்போவதாக மிரட்டுகின்றன. சென்ற ஆண்டு பிற்பாதியில் அத்தகைய சம்பவங்கள் குறித்து 2500 அதிகமான புகார்கள் பதிவாகியுள்ளன. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் நடந்த மிக மோசமான தீ விபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு தரம் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. 30 இறந்தனர். மேலும் 20 அதிகமானோர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 20 பேங்காக்கில் நடந்திருக்கும் ஆக மோசமான தீ சம்பவம் இதுவாகும். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதிர வைக்கும் சம்பவம் நடந்திருக்கிறது. கிரநாடா கில்ஸ் நகரில் இருக்கும் பேரங்காடியில் மாடிக்காளர் ஒருவர் திடீரென விழுந்து நினைவை இழந்தார். அவரை காப்பாற்ற அவசர சிகிச்சை செய்தும் அவர் உயிர் பிழைக்கவில்லை. நிறுவனம் வியாபாரத்தை நிறுத்தி அடுத்த ஆக வேண்டியதை பார்த்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக உடலை மறைத்து வைக்க பேரங்காடியின் நிர்வாகம் முடிவெடுத்தது. வியாபாரத்தை நிறுத்தவில்லை. 4 உடல் பேரங்காடியிலேயே இருந்தது. அதுவரை மாண்டவரின் குடும்பத்தினரால் உடலை மீட்க முடியவில்லை. சம்பவம் கையாளப்பட்ட முறையை கடையின் மேலாளர் கடுமையாக கண்டித்தார். மனித நேயம் இல்லாத வகையில் பேரங்காடி நிர்வாகம் நடந்து கொண்டதாக அவர் குறை கூறினார். இத்தகைய சம்பவங்கள் நேர்ந்தால் ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தெளிவான ஒழுங்குமுறையை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாடிக்கையாளர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் ஊழியர்களையும் பாதிக்கும். ஊழியர்களின் நலனை கருதாமல் நிர்வாகம் நடந்து கொண்டதாக ஊழியர் சங்க தலைவர் சுட்டிக்காட்டினார். கலிபோர்னியாவின் கண்டிங்டான் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடை வீசும் மலர்கள் 2 பூத்துள்ளன. டைட்டன் ஆரம் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த இரு மலர்களுக்கும் ஓடேரா ஓடோரோசியஸ் என்று செல்ல பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த மலர்கள் மலர 10 வரையில் ஆகுமாம். ஆனால் மலர் மலர்ந்து புதிதாக இருப்பது என்னவோ வெறும் 24 இது அச்சுறுத்தல் கொடுக்காத பூ இனம் என்றும் இது போன்ற வெறும் 1000 மலர்கள் மட்டுமே உலகம் முழுவதும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 2 மலர்கள் ஒன்றாக மலர்ந்திருப்பதால் வாசனையையும் பொருட்படுத்தாமல் பல மணி நேரம் வரிசையில் நின்று மலரை பார்த்து ரசித்திடலாம். இதன் ஆயுள் காலம் சில மணி நேரங்கள் என்பதால் இதனை காண 1000 மக்கள் தாவரவியல் பூங்காவுக்கு வந்து மலரை கண்டும் வாசனையை நுகர்ந்தும் செல்கின்றார்கள். கலிபோர்னியா தாவரவியல் பூங்காவில் இதுவரை நடைபெறாத ஒரு அதிசயம் நடந்துள்ளது. இங்கு வளர்க்கப்பட்டு வரும் பிணவாடை வீசும் மலர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றாக 2 மலர்கள் மலர்ந்துள்ளன. 1 பூத்தாலே அப்பகுதியையே நாறும். 2 ஒன்றாக பூத்திருப்பதால் சுற்று வட்டாரம் முழுக்க துர்நாற்றம் வீசுகிறது. இந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலான நிலையில் பலரும் அதனை காண சென்று வருகிறார்கள். மலர்கள் என்றாலே வாசனைக்கு சாட்சியாக இருக்கும் நிலையில் இந்த பூக்கள் அழகிய பிணவாடை வீசுவது மிகவும் அரிதாக பார்க்கப்படுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெக்கல்லம் இங்கிலாந்து ரசிகரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளேன். இந்த முடிவு எனக்கு ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் இந்த முடிவை நான் முழுவதுமாக மதிக்கிறேன். முடிவுகளை அடிப்படையாக கொண்டுள்ள தொழிலில் இருக்கிறோம். ஆனால் இங்கிலாந்து அணி பெற்றுள்ள வெற்றிகள் போதுமானதாக இல்லை. அணியை வேறு யாரேனும் ஒருவர் வழிநடத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியுள்ளார். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா 1 போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இங்கிலாந்து மண்ணில் 1 போட்டிகளில் ரவீந்திர ஜடேஜா 30 கைப்பற்றி இருந்ததே அதிகபட்சமாக இருந்தது. அந்த சாதனையை தற்போது ஜஸ்பிரீத் பும்ரா முறியடித்துள்ளார். அவர் இங்கிலாந்தில் நடைபெற்ற 1 போட்டிகளில் 31 கைப்பற்றியுள்ளார். நேற்றிரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்தித்தன. 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 22 நிமிடத்தில் பெனால்டி மூலம் முன்னணிக்கு சென்றது ஸ்பெயின். அந்த கோலின் சொந்தக்காரர் பெட்ரோ போரோ 58 நிமிடத்தில் 2 கோலுடன் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் மிகேல் ஓயர்பால். பல பெரிய நட்சத்திரங்களை கொண்ட பிரான்ஸ் தோல்வி கண்டது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. 2010 உலக கிண்ணத்தை வென்ற ஸ்பெயின் நியூ ஜெர்சி அரங்கில் இங்கிலாந்து அல்லது அர்ஜென்டினாவை சந்திக்கும். பீபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2 அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று சந்திக்கின்றன. இதில் 3 சாம்பியனான அர்ஜென்டினாவுக்கு இது 6 உலகக்கோப்பை அரையிறுதியாக மாற்றது. 66 சாம்பியனான இங்கிலாந்து 4 முறையாக அரையிறுதிக்கு வந்துள்ளது. இவ்விரு அணிகளும் சந்தித்துக் கொள்வது கடந்த 21 இதுவே முதல் முறை. கடைசியாக இவர் 2005 நடப்பு ரீதியிலான ஆட்டத்தில் மோதிய போது அதில் இங்கிலாந்து வென்றது. இறுதியாக நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றீடுக்கு அனுசரணையை வழங்குகிறார்கள் www.trttamiloli.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில் 384.5%, இந்திய பெறுமதியில் 109.99%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.73%, இந்திய பெறுமதியில் 96.16%. ஒரு சுவிஸ் ரேங்க் இலங்கை பெறுமதியில் 414.80%, இந்திய பெறுமதியில் 118.84%. ஒரு ஐக்கியநாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.90%, இந்திய பெறுமதியில் 128.89%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.95%, இந்திய பெறுமதியில் 68.45%. இத்துடன் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இலங்கை செய்திகளுக்கு இணையத்தினூடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீட்டி கேஷன்கரி, காலியல் கோணசில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு ஆதரவு வழங்கினார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் EMBS நிறுவனத்தினர், இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
6: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ, 3098 குயினிட்ஸ் சுவிஸ்,
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது.

பாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக சின்ன என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சோதி புஷ்பா அவர்கள் முத்தாரத்துக்காக சின்ன என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக முதலில் வெறும் பாடலாக மௌனராகம் திரையில் வந்த பாடல்

நேரம் சரியாக 2:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சோனி புஷ்பா அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவித்ததற்கு முத்தாரத்துக்கான சொல் சின்ன. சின்ன என்ற சொல்லில் அடுத்து வரும் பாடலாக பிரிய சகி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

காலை நேரம் சரியாக 2:47. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வெறும் பாடல்களாக சிந்தம் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சோதி புஷ்பா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக சிந்தம் என்ற சொல்லில் வெறும் அடுத்த பாடலாக கவிக்குயில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேரம் சரியாக 2:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம் நேர்களை, நீங்கள் முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக 5 பாடல்கள் எழுதி அனுப்பினால் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் உங்கள் பேரிலே ஒலிபரப்பப்படும். எங்கள் இணையதளம் மூலமாகவும் இல்லாவிட்டால் வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அடுத்த முத்தார நிகழ்ச்சிக்காக இன்று சின்ன என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கும் திருமதி சோதி புஷ்பா அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக பூவலி வாசலி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நேரம் சரியாக 2:57. நீங்கள் இணைந்திருப்பது முத்தாரத்தோடு. இந்த சின்ன என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக முத்தாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சோதி புஷ்பா அவர்கள். பிரான்சில் இருந்து அவருக்கு மனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். அவர் தெரிவித்ததற்கும் சின்ன என்ற சொல்லில் வரும் அடுத்த பாடலாக

அந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் சோதி புஷ்பா அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வெறும் பாடல்களாக சின்ன என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர். சோதி புஷ்பா அவர்கள் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் பண்ணி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா

0: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை, பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 Night Street, Vancouver, Canada. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.j

0: 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: பைனான்ஸ் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-5858.
2: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உழுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்ல. 5000 புரிஞ்சுருந்து இப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
2: தெரியாதப்பா இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனா லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களா வீடும் வாங்கி கொடுக்குறாங்களா போதும்
0: பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: வணக்கம் ராவலை மாண்டமரோ அழகிய பதிவு உங்களை விரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய நிலையிலும் வழங்க போல் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். நான் ரசித்த பாடல், அந்த பாடல் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றதோ அதை நான் சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பாடல்கள் உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கும். அப்படி கவர்ந்துகின்ற பொழுது நீங்களும் வானிலையில் வந்து அதனுடைய கருத்துக்களை சொல்லி மகிழ்ந்து செல்லாம். எங்களுடைய வளமையான தொலைபேசி இலக்கங்களிலே
1: என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்.
0: அந்த வகையில் இன்று எங்களுடைய ஆரம்பித்து வைக்க நான் பெரும்பாடலாக

0: இந்த பாடலை பாடலுடைய கருத்துக்களை விட எனக்கு கூட பிடித்தது இந்த பாடலில் வருகின்ற தபேலா இசையினுடைய ஆரும்பாடி. அதாவது செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு என்று தொடங்குகின்ற பொழுது அந்த தபேலா ஒவ்வொரு விரல்களால் ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் இடத்தில் இடையில் வருகின்ற ஒரு புள்ளங்குழல் இசையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு வரிகளுக்கு இடையில் சுசிலாமா பாடுகின்ற பொழுதும் இரண்டு வரிகளுக்கிடையில் மெல்லதாக வந்து செல்கின்றது ஒரு புல்லாங்குழல் ஒன்று. அது இரண்டுமே என்னை கூடுதலாக கவர்ந்திருக்கின்றது. அதை விட பாடலுடைய வரிகள், அது கண்ணதாசன் ஒரு பெண்ணினுடைய மனதினை அழகாக வர்ணிக்கின்றார், தன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி சொல்கின்றார் அந்த பெண். அதே நேரத்தில் அங்கே ஆணவனும் சொல்கின்றான், நிச்சயமாக உன்னுடைய கனவுகள் எப்படியோ அதே போல் தான் என்னுடைய கனவுகள் என்றும். ஆனால் இந்த பாடல் கட்டத்தை மிக மிக நீண்ட நாட்களுக்கு பின்னதாக நான் பார்த்திருந்தேன். ஒரு எழுதப்பட்ட ஒரு கவிதையை இரண்டு பேரும் பாடுவதாகத்தான் இருக்கின்றது, ஆனால் பெண்ணவளுக்கோ கண் தெரியாது. அங்கே இன்னொருவர் சொல்கின்ற பொழுது அந்த பாடல் வரிகளை அவர் பாடுகின்ற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. சாந்தி திரைப்படத்திற்காக மெல்லிசைமன்றைய செயல் பி ஏ சுசிலாமா மற்றும் பி சுர்நிவாஸ் இணைந்து பாடியிருந்தார்கள். ஒரு அற்புதமான பாடல். இந்த நேரத்தில் நிமல சிங்கம் வானிலையில் காத்திருக்கின்றார், எடுத்துக்கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் நிமல சிங்கம் கதைக்கிறேன்.
0: சொல்லுங்க,
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலம் நலம் நலம். சொல்லுங்க, நீங்கள்
1: நல்லூர் பாவுண்டு பி எஸ் சீனிவாசம் சுசிலாமா பாடிய சேர்ந்து பாடிய பாடல் நல்ல கருத்துக்களும் உள்ள பாடல் ஒன்று.
0: நிஜமாக இந்த பாடலை எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இதுவரை காலத்தில்? எண்ணிக்கை இல்லை நினைக்கிறேன்.
1: நாங்கள் கன காலத்துக்கு முன்னும்
0: கேட்டிருக்கிறீங்க.
1: அவர்களை இந்த ஜோடி குரல்கள் சேர்ந்தால் ஒரு சந்தோஷம் பெறும்.
0: நிச்சயமாக அது என்ன, எல்லாரும் இணைந்து விட்டாலே அங்கே தனி ரகம்தான். எம்எஸ்வி கூட்டணி, சுசிலாமா, பி பி சிறுநிவாஸ், கண்ணதாசன், இப்படி ஒரு கூட்டணி இணைந்து விட்டாலே அங்கே ரகம் தனி. உங்களுடைய தொலைபேசி இணைப்பு கொஞ்சம் சத்தம் குறைவாக இருக்கிறது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நலம் நலம் நலம் நலம், நன்றி.
1: அந்த சீனிவாசன் பாடல பிடித்தது அந்த பார்மலை பார்மடத்தில் ஜிஎம்எஸோட சேர்ந்து பாடுவார்.
0: ஆமாம், பார்மகளே பார், அந்த அவள் பறந்து போனாள்.
1: ஆமாம்,
0: நிச்சயமாக. நன்றி நன்றி, தொடர்ந்து
1: நல்ல குரல் உண்டு.
0: ஆமாம் ஆமாம், நிச்சயமாக.
1: சீனிவாசன் குரல் அது எல்லாருக்கும் அமையாது.
0: நிச்சயமாக நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள். பாடல்கள் அடுத்த பாடலையும் கேளுங்கள், கருத்துக்களோடு வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அவர் நிமல சிங்கத்தை தொடர்ந்து வானொலிகள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க,
2: நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். இந்த பாடல கணக்க வந்தது பழைய ஞாபகங்கள். பழைய ஞாபகங்கள் வந்தது சேவல் பற்றி சொல்லியிருந்தேன். பாட்டுல வந்து சேவல், இந்த சேவல்ல வந்து கொண்டையாவே இருக்கும். சேவல்ல அந்த பூ வந்து கொண்டையா இருக்கும். அதே நேரத்துல அந்த அந்த சேவல் இருக்குன்னு தெரியாதுல்ல அருமத்தம். இந்த பெரிசா பழம் ஒரு கோழி
0: இருக்கின்றது, சில இனங்கள் அழிந்திருக்கின்றது. நாட்டுப்புறங்களில் கூடுதலாக நீங்கள் சொல்லுங்க, அப்படியான கோழிகள் இருக்கும்.
2: கோழிகள் இருக்கு. அந்த இந்த இன்னொரு படத்துல அந்த கோழிச்சண்டை, கோழிச்சண்டை கொண்டு போற கோழி தெரியுமா உங்களுக்கு?
0: நிறைய படங்களில் வந்திருக்கின்றது கோழிச்சண்டை. கிராமத்து படங்களில கூடுதலாக அந்த காட்சிகள் அமைக்கப்படுவது வழக்கம்.
2: அதாவது இந்த நீங்க இந்த கோழியை பற்றி கொண்டிருக்க இது இது எனக்கு ஞாபகம் வந்து வெள்ளடியன் கோழி உயரமா வளர் வேண்டும். அந்த சேவல் கருப்பா, சேவல் வந்து கருப்பா இருக்கும். பெண் கோழி வந்து சாம்பலா இருக்கும். ஆனா முந்தி மக்கள் சொல்லிக்க உங்கள்கிட்ட என்ன தெரியுமா? அதுல அந்த பூ வந்து சில பூக்கள் வந்து கொண்டையா இருக்கும். கொண்ட மாதிரி கொண்ட கட்டின மாதிரி இருக்கும். அப்படியான செவல் இருக்கோ இல்லையே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. அது அது வந்து சண்டைக்கு கத்தி கட்டி கொண்டு போறது. அதுல கத்தி கத்தி கொண்டு வெட்டி வெட்டிட்டு போற மாதிரி எல்லாம் வரும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக
2: அந்த அந்த நீங்க இந்த பாடல் போல எனக்கு அது பழைய ஞாபகம் வந்தது. எங்களை வீட்டுல அந்த வச்சிருந்தாங்க, வீட்டுல இருக்கும் போது வச்சிருந்தாங்க அந்த கோழி. சொல்ற என்ன கோழி என்று நான் இப்ப சொன்னேன் உங்கள்ட்ட, அந்த அந்த கோழிகள் வந்து அருமத்தவர் அது அது வந்து கத்திய
0: சண்டை கோழி காலையில் கத்தியும் கட்டி விடுகிற வழக்கம் உண்டோ, அல்லது கத்தி கட்டுவது வந்து சாதாரணமாக ஒரு நடைமுறைக்கு தடையான விடயங்கள், அது அப்படியாக இருந்தும் ஒரு சில இடங்களில் செய்யப்படுகின்றது. கூடுதலாக எங்கள் பிரதேசங்களிலே தமிழ்நாட்டில் அந்த வழக்கங்கள் இருக்கிறது.
2: குறைவு ஊர்ல வச்சிருந்தாங்க அப்பா சொல்ல, அந்த அந்த கோழி வந்து முட்டைய கொத்த போதல் எடுத்துட்டு போவாரு அப்பா சொல்லுவாரு.
0: நன்றி நன்றி நன்றி பார்த்திபன், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், அடுத்த பாடலையும் கேட்டு வாருங்கள். வணக்கம்.
3: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வணக்கம் வணக்கம் ரோசாலி, சொல்லுங்க.
3: இந்த பாட்டு நல்ல பாட்டு. இந்த எங்க ஊர்ல இதே மாதிரி சண்டை கோழியை விட்டு சண்டை போட வச்சு தனங்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள், அத பாக்குள்ள சந்தோஷமா இருக்கும். எந்த கோழி கழிக்குதோ அந்த கோழி நம்ம இது பந்தயம் கட்டுவார்கள். அது அதாலதான் நாங்க எங்க ஊர்ல செய்யக்குள்ள நாங்களும் நின்று பார்ப்போம் அந்த சண்டைய.
0: நல்லது நல்லது
3: நல்லது.
0: நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம் ரோசாலி. வணக்கம் வணக்கம், இணைந்திருப்பவர் பேசுங்கள்.
4: வணக்கம்.
0: வணக்கம், பாருங்கள்.
4: நலமா?
0: நலம் நலம். தாங்கள்?
4: தாங்களும் நலம். ஆனால் ரேடியோவில் கேட்டு செல் உதண்ட முடியாது, வெளியில நிக்கிறபடியா நான் போன்ல கேட்டுட்டு உங்களுக்கு லைன் எடுக்கணும். அப்ப நான் நல்ல வரியான பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டும் கூட, ஊர்வலம் போனவர் ஓரிரு நாளில் வந்தாலும் வருவார் அடி என்ற அந்த கட்டம் உண்மையில ஒரு மனத உருக்கின கட்டம். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, எனக்கு பிடித்த பாட்டு, நல்லா பிடித்த பாட்டு.
0: சரி, அடுத்த பாட்டை கேட்டுட்டு சொல்லுங்க.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் கமலாவின் தொடர்ந்து வணக்கம்.
5: அன்பு வணக்கம் அரண்மொழித்தவன் பொண்டி இந்த வீட்டில் நாங்கள் நிரந்தரமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு காந்தி திரைப்படத்திலே கவிஞர் கண்ணதாசனின் கற்பனைவர்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சேர்க்க பி சுசீலா இந்த பாடலை முதல் பாடியிருக்கிறார். வித்யோகமாரி சொல்ல சொல்ல இந்த பாடலை கவிதை வரியாக தேவி எழுதி வச்சிருப்பார். பிற்காலத்திலே கண் தெரியாத பொண்ணாக வித்யோகமாரி நடக்க இக்கட்டான சூழ்நிலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடத்திருப்பார். நடிகர் திலகத்துக்கு பி வி சிறுநிவாசும் வித்யோகமாரிக்கு சிவராமியாரும் பாடின பாடல் மிகவும் பெருமையான பாடல், நல்ல படம். பார்த்திருக்கின்றேன், ரெண்டு மூணு தினம் வைத்த படத்தை பார்த்திருக்கின்றேன். இதிலே ஒரு
0: பாடலில் வருகின்ற நடிகர் வந்து சிவாஜி அல்ல, ராஜேந்திரன். என்ன ராஜேந்திரன்?
5: ராஜேந்திரன் வந்து வித்யோகமாரியின் கணவர். இந்த பாட்டுக்கு நடிக்கிறது சிவாஜி கணேசன்.
0: இல்லை, பாடலில் இருக்க பாருங்க.
5: நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் இதில் வந்து அவருக்கு கண் தெரியாது, இவர் தான் கணவர் மாதிரி நடிக்கிறார் சிவாஜி கணேசன். இக்காட்டாக சூழ்நிலையில் நடத்தி கொண்டிருப்பார். ஆனால் சிவாஜி கணேசன் காதலியாக தேவிகா, அந்த படத்துல தான் மேற்கத்தியை செய்தும் இவர் குரல் பொருத்தமானது என்று சி எம் சொந்தர்நாயரை பாட வைத்தார்கள். விஸ்வநாதன் ராமத்தி மூர்த்தியும் யார் அந்த நிலவர்.
0: நன்றி நன்றி நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். என்னையும் கொல்லும் துணை இருந்தும் நான் ரசித்தவர்கள் அந்த வகையில் அடுத்து வருகின்ற

0: சுதந்திர திரைப்படம் யாகசல், ஆனால் இந்த திரைப்படம் வெளிவரவில்லை என்ற தரவுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த பொங்கல் என்பது ஒரு நேரத்தில் எல்லோருடைய மனதையும் கட்டி போட்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஒரு வித்தியாசமான குரல், வித்தியாசமான இசையமைப்பு, அப்படியாக இந்த பாடல் எல்லோரையும் கட்டி போட்டிருந்தது. அந்த இசையமைப்புக்கு சொந்தக்காரர் ராகவேந்தர். அவர் அந்த இசையமைப்பை செய்த காலத்தில் அவருடைய பேர் விஜய ரமணி என்ற பெயரிலே இசையமைப்பை செய்திருக்கின்றார். ஆனால் பின்னால் அவர் ஸ்ரீ ராகவேந்தர் என்ற பெயரிலே பல பாடல்களை பாடியிருக்கின்றார். கூடுதலாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த பாடலை பொறுத்த மட்டும் சுரேந்திரன் இணைந்திருக்கின்றார். அதே நேரத்தில் சசிரேகா மூவருமாக இணைந்து இந்த பாடல் அற்புதமாக இருந்தது. பாடலில் கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இந்த பாடல் வெளிவந்த நாட்களில் நாங்கள் கேட்ட குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியன், ஜெயசுதா, மலேசியாவா செவன், இப்படியான அந்த குரல்களை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று புதிய குரல்கள் வருகின்ற பொழுது இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் கூட அந்த பாடல் சக்கைவோடு போட்டிருந்தது தெரியும். அடுத்து அங்கே நடக்கின்ற கல்யாணங்களாக இருக்கட்டும், கோவில் திருவிழாக இருக்கட்டும், லாஸ்மீக்கரில் கூட அந்த பாடல்களை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். 1981 காலப்பகுதியில் நான் நினைக்கின்றேன், சரியாக நினைவில்லை. அப்படியாக இந்த பாடல் எல்லோருடைய மனங்களையும் கட்டி போட்டிருக்கின்றது. யாகசாலை திரைப்படத்தில் இருந்து ஒரு ரோசாப்பு சிரிக்கின்றது. சரி, இங்கே நிமல் காத்திருக்கின்றார், அவரை எப்படி இணைத்திருக்கின்றது. வணக்கம் நிமல், சொல்லுங்க.
1: வணக்கம், நான் நிமலா இருக்கிறேன்,
0: சொல்லுங்க.
1: நீங்க பழைய 80-81 இதுக்கு அழைச்சி சென்று விட்டீர்கள். அதாவது வந்து இந்த பாடல் வந்து நான் விஜயராமன் ராகவேந்தரன் நீரையும் கண்ட நான் அளவட்டி கும்பலாவளா பிள்ளையா ஒரு இளாம் திருவிழாவில் வந்து கச்சேரி நடத்தினவர்
0: என்ன அங்க வந்திருக்காரு. இந்த பிரான்ஸுக்கு எல்லாம் வந்து வேடிக்கு வந்து போயிருக்காரு. வந்து
1: ஒரு இடத்துல நின்று பாட மாட்டார், ஓடி ஓடித்தான் பாடு. அப்படி ஒரு நல்ல ஒரு பாடகர் உண்டு. நீங்கள் சுரேந்திரர், சசிரேகா அவையை கொண்டு வந்து இதுல அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த இப்பவும் அந்த ஞாபகம் இப்பவும் இருக்கு என்ன. அப்படியான ஒரு பாடகர் உண்டு. அவாக்கு அவருக்கு ஒரு மகளும் இருக்கல்ல, ஒரு பாடகி
0: கல்பனா சொல்லி இப்ப பாடிக்கொண்டிருக்கிறாங்கல்ல, கல்பனா, கல்பனா,
1: கல்பனா, கல்பனா. அவாம் தகப்பந்த இதுல நல்லா பாடக்கூடிய
0: கல்பனா கொஞ்சம் கூட பாட்டுகள் பாடியிருக்கிறா. மகாநதி படத்துல வருகிற அந்த பாட்டு என்ன, அந்த பொங்கலை வச்சு பாட்டு ஒன்று வருது இல்ல, பாட்டு ஒன்று வருது இல்ல, அந்த பாட்டு கல்பனா தான் பாடினா.
1: இவரும் அந்த நல்லா பாடக்கூடிய ஒரு டிஎம்எஸ் இந்த இதைத்தான் அப்படி இழுத்து போடுவாரு.
0: பாடல் நடிப்பு இசை என்று பின்காலத்தில் கூடுதலாக திரைப்படங்களில் ஒரு குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடித்திருந்தார். அதோடு பாடுவதை கொஞ்சம் நிறுத்தியிருந்ததாக தெரிகின்றது. பல படங்களில்
1: பேர் வந்து விஜயராமனே பிறகுதான் ராகவேந்திரன்
0: மாத்தினவர்.
1: அப்படியான ஒரு நல்ல ஒரு இது குரலும் இதும் எல்லாத்த குரலையும் பாடக்கூடிய ஒரு
0: மனுஷன், நல்ல கலைஞர்,
1: நல்ல கலைஞ மனுஷன் இல்ல கலைஞர் சொல்லக்கூடிய இருக்கிறாரா இப்போ
0: சரியாக தெரியவில்லை.
1: ஒரு பாட்டு பாடுனது ஒரு ராஜாவன் நினைக்கிறது
0: போன பாட்டு
1: இல்ல, இன்னொரு படத்துல
0: நிறைய இருக்குது அவருடைய பாடல்கள் கூட இருக்குது. அதை விட இப்ப இந்த வைதை காத்திருந்தால் படத்துல அந்த வார பாட்டு இருக்குல்ல, அந்த டான்ஸ் பாட்டுக்கு பின்னுக்கு வந்த சுரம் சொல்றதெல்லாம் வெற்ற சொந்த குரல் தான். என்ன பாட்டு இது கூட நினைவுக்கிறது இல்ல. அப்படி நல்லா இருக்கிறது, நல்ல கலைஞர்.
1: மற்றது அந்த இவர் கலஹாசன் நடித்த படத்திலயும் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார்
0: இருக்கலாம்.
1: யாரோட சேர்ந்து, மனோரமாவோட சேர்ந்து.
0: சரியாக தெரியவில்லை என்ன பாடல் என்று பாப்போம், தேடி படிப்போம் அடுத்தடுத்த கிழமைக்கு.
1: கண்டபடிங்க, நல்ல ஒரு குரல் உண்டும், நல்ல இது, நல்ல ஒரு நடிகரும் யானாக்கள் இப்போ இருக்கு, இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி இனிமேல் சந்திப்போம். அவரை தொடர்ந்து வானிலைகள் வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓம்
2: பாட்டு
0: சூப்பர் சூப்பரா வருமா
2: நீங்களும் தேடி பிடிக்கிறீங்கள். மற்றது நான் இந்த பாட்டு ஒரு கக்கு கேட்க எங்கிற ராஜா கட்டுவரே இந்த ராஜாவை தேடுறீங்களா? அப்ப நான் சொன்னேன் இந்த நவர்த்ன ராஜாவை தான் தேடுறேன். அப்படி பகுதியாலும் இருக்குது, நல்ல நல்ல குரல் வளம் உள்ள ஒரு பாடுறேன் தான். நான் இந்த கற்பனா நல்ல பாட்டுகள் பாடி இருக்கிறேன். என் மகள்
0: நிறைய பாடி இருக்கிறேன்.
2: கூப்பிட்டு அந்த அணைச்சு கொஞ்சம் கட்டம் பார்த்தேன் அப்படி நல்ல பாடி இருக்கிறாவும். ஆனா அவர் இல்ல, நான் தேடித்தான் சொல்ல வேணும் சொல்லல தானே.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து வணக்கம்
3: வணக்கம் அன்புத்தவன் மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
3: மன்னிக்காவிடம் நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த கவிதை வரிக்குத்தான் எஸ்எஸ்ஆரும் விஜயாவும் மாதிரியும் பிறகு மற்ற தனியா பாடகளை தான் சிவாஜி கணேசன் நொடிச்சிருந்த பாட்டு கொண்டு பேர் கட்டிட்டு இந்த தவறையங்கூர் கொண்டு இந்த பாடல் நான் கேட்டுக்கின்றேன். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி படம் பெறவில்லை தான். ராகவேந்தர் வந்து வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து அந்த பாட்டுக்கு ஜாதி சொல்றதுக்கு வருவார் ரேவதி டான்ஸ் ஆட. மற்ற நேரத்துல கல்பனா சூப்பர் சிங்கர் ஜூனியரில் ஜட்ஜிலே ஒருத்தர், அவர் தான் போடா போடா புண்ணாக்கு பாட்டை இளையராயா பாட வச்சிருந்திருப்பார். தன பாடல்கள் பாடியிருக்கிறார். நல்ல ஒரு பாடகிதான். கொஞ்ச காலம் சற்று தடமாறி திசை மாறி போனவர் மீண்டும் திரும்பி வந்து நல்ல நிலையில இருக்கிறார். இப்ப இதுக்கு யார் பாடுறேன்னு சொன்னீங்க? எஸ் என் சுரேந்திரா.
0: சுரேந்திரர்
3: சி எம் விஜயின் மாமா சோமநாத் சந்திரசேகர தம்பி என்ற தகவலை கூறி கொண்டு நல்ல ஒரு பாடல் கண்டு பாடலும் நல்ல பாடல் சொல்லி கொண்டு விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். உலகம் டிஆர்டி தமிழ் வழியில் நான் ரசித்து பாடல் அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடல்கள்

0: கூடுதலாக ஒவ்வொரு ஆணும் அதாவது காதலிக்கின்ற போது சொல்லுகின்ற அவர்கள் என்னுடைய உதடில் என்னுடைய பெயர் ஒட்டிக்கொண்டது. இதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். அதைத்தான் கவிஞரும் இங்கே அழகாக இந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார். இந்த பாடலுக்கான இசை சற்று வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. MSV அவர்களுடைய சிந்தனையில் தங்க ரங்கன் என்கின்ற திரைப்படம் ஜெயசந்திரன் சுசிலாமாக இணைந்து ஒரு அழகான பாடலை கொடுத்திருக்கின்றார்கள் எமக்கு. நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் வெளிவந்ததாக எனக்கு நினைவில்லை, பார்த்ததாகவும் நினைவில்லை. பாடல்களை தேடுகின்ற பொழுதுதான் இந்த பாடலை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த பாடல் உங்களை எப்படி கவர்ந்திருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது வானிலை இணைப்பவர்களை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம். சொல்லுங்க.
1: போடையில
0: வணக்கம்.
2: வணக்கம் அருள்தவன், மீண்டும் பிபி.
0: சொல்லுங்க.
2: இந்த படம் பார்க்கவில்லை. MS விஸ்வநாதன் இசையில ஜெயசந்திரன் சுசிலா பாடின பாடல் தான் தங்கரங்கன் படம். ரெண்ட படத்துல இருந்து உங்களை மாதிரி ஒரு நாள் பேச புத்தகத்தை தேடிக்கொண்டு போயிருக்கல இந்த பாடல் வந்தது. விஜயகுமாரும் பிரம்லாவும் நடத்திருப்பார்கள். முதலில் தரவு தர மறந்து விட்டேன். எஸ் என் சுரேந்தர் வந்து மைக் மோகனுக்கு தான் குரல் கொடுத்திருப்பார். இந்த மைக் மோகனின் மனைவி, தற்போதைய மனைவி வந்து எனது முதலாளியின் மகள், எனது கிராமத்தின் மருமகள் தகவலும் இருக்கு. அதே முதலாளி விட்ட பிரம்மலாவும் சுமித்ராவும் வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். தங்கியிருந்தவர்கள் 80 அல்ல, நிமலசிங்கம் சொன்ன மாதிரி, திரு நிமலசிங்கம் சொன்னது மாதிரி 80 வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு காலம் என்று எங்களுக்கு, எனக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன். தொழில் விஷயத்திலையும் சரி, இந்தியாவிலிருந்து வந்த பல கலைஞர்களை பார்க்க முடியாது. டி எம் சௌந்தரராயனை இலங்கை வந்தோது பார்க்கவில்லை, இந்தியாவில் பார்த்திருக்கிறேன். சீர்காழியார் கோவிந்தராஜன், தேனிச செல்லப்பா, சூலமங்கலம் சகோதரிகள், எனது முதலாளி வீட்டில் தங்கியிருந்த கொடுமுடி பாலாம்பாள், சுந்தராம்பாள், கே பி சுந்தராம்பாள், அது மாதிரி தாராபுரம் சுந்தரராஜன், எல்லாம் அளவுல பிள்ளையாகோயில் கும்பலாவுல பிள்ளையாகோயில பார்த்ததுகள் தான். சுனால கட்டவன் போற போன்ற இடங்களில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய மற்றதுங்கண்ட ஏல் ராகவன், ஜமுனா ராணி, சரளா, எம்என் ராஜா ஆகியோர் ஜாழ்ப்பாணத்தில், தென்னால் தங்கவேலு சிரவியா தம்பதிகள் நிகழ்ச்சிகள்லாம் 80களில் பல நாட்டிக தாரகை சொர்ணமுகி. நீ அவர் முதல் சொன்ன பாடல் வந்து வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்துல அழகு மலராட அபிநயோரி அந்த பாடல் அதுக்குதான் ஜாதி சொல்ல வரார் ராகவேந்தர். தவறையும் கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் தேவன், ஜெயமணிராஜாம்.
0: வாங்க சொல்லுங்க.
2: வெளியே போறது வர்றது நல்லொரு பாடல் வந்து ஏகேந்திரன் அதை பாடினது.
0: ஜெயச்சந்திரன் சுசிலாமா,
2: சுசிலாமா அந்த காலத்தில் கேட்ட பாட்டு, 80 வந்த பாட்டா இருக்கலாம்.
0: என்ன இது
2: வந்த பாடு பாடல் இல்ல, நல்ல பாடல் அருமித்தவன். ஜெயச்சந்திரன் பாடியிருக்க அந்த மாதிரி பாடல், முழு பாடல் நல்லா பாடியிருக்க. இப்போது எங்கூட இல்லை, ஆனால் பாடல் எல்லாம் பாடிக்கலாம். ஏ சந்திரன்
0: அவர் மலையாளமாக இருந்தாலும் தமிழை நேசித்தது கூட,
2: தமிழை நேசித்தோட ஆனா தமிழ்ல வடிவ அர்த்தமாக வடிவா பாடுவார்.
0: நன்றி நன்றி வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: சொல்லுங்க.
3: கனவுலயே வெக்கம் வந்தா அப்ப நேரம் வந்தா எப்படி இருக்கும்?
0: கனவுலயே வெக்கமா?
3: தங்கச்சி மகள் வீட்டுல நிக்கிறேன், அப்ப போன்லதான் நான் கேட்டு உங்களுக்கு திருப்பி வந்து சொல்ல வேணும்.
0: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி
0: நான் ரசித்த பாடல் அந்த வகையில் இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்ய வரும் பாடலாக

0: எழுத போன எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து பாடியிருந்தார்கள். ஆனால் இந்த பாடலை எஸ் பி அவர்கள் மேடையில் பாடியது மிக மிக குறைவு என்றுதான் சொல்லலாம், ஏன் இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு அழகான பாடல் சந்திரபோஸின் இசையில் வெளிவந்திருந்தது. காலமெல்லாம் உன் மடியில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஜானகி அம்மா விருது மட்டும் இன்று எம்மை விட்டெல்லாம் பிரிந்து விட்டார். அவருடைய பாடல்கள் எத்தனையோ அழகான பாடல்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார். ஆனால் இந்த பாடலை கூட அவரும் மேடையில் பாடியதும் இல்லை என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு அழகான பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. இசை இங்கு வந்திருக்கின்றது, பாடல் இங்கு வந்திருக்கின்றது, எல்லாமே சரி. வானதி, நீ பவரையும் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் வரமளிதேவன்.
0: சொல்லுங்க, நலம் நலம் நலம். நீங்கள் சத்தமும் பெருகுது கூட வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம். நான் இந்த பாட்டு கேட்டது இல்லை. நான் இந்த பாட்டு கேட்கலை.
0: அதுக்கு நான் என்ன செய்யறது?
2: எஸ்பி பாடின மாதிரி எனக்கு, நான் மேடையில் அவர் பாட்டுகள் பார்த்துருக்கிறேன், கச்சேரி இந்த மேட பேச்சு பாடுகள்ல இந்த பாட்டு அவர் அதிகமா பாடி இருக்கே இல்லை. தான் சொன்ன மாதிரி
0: பாடி இருக்கே இல்லைன்னா பாடகவே இல்லை மேடைகளில்.
2: நன்றி.
3: வணக்கம் ரங்கன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: நிறையோட பாடல் ஒன்றுதான் நான் முந்தைய கேட்ட மாதிரி இருந்து இருக்குது. ஆனா இது இந்த பாடல எஸ் பி பாலசுப்ரமணியம் மேடையில பாடையில.
0: ஆமாம்,
3: நான் கடை இடங்களில் பார்த்தேன் இந்த பாடல எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா மேடையில பாடையில. ஆனா நல்ல ஒரு பாடல்.
0: ஏன் பாடவில்லை? ரெண்டு பேர்டையும் கேட்கலாது.
3: ரெண்டு பேரும் கேட்கல. என்னோட பாடையில கேட்கலாது. ஆனா எல்லா பாடலையும் பாடுறது. ஆனா இந்த இந்த பாடல மேடையில பாடையில. அதான் நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: வேட்டையாடு தயங்கவில்லையே.
0: வணக்கம். வணக்கம், பேசுங்கள். தொடர்பில் இருப்பவர்
5: வணக்கம். வண்ணமித்தவன்.
0: ஆம் சொல்லுங்கள்.
5: என்ன படம் சொன்னீங்க? படம்
0: காலமெல்லாம் உண்மடியில்.
5: காலமெல்லாம் உண்மடியில். முக்கிய பேரெல்லாம் கேட்டேன். நன்றிகள் அருமத்தவன். நேரம் போயிட்டு தானே? காலம் எல்லாம் முன்மடியில்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
4: நல்ல ரசிகனும் இல்லை காதலனும்.
0: நான் ரசித்த பாடலை நிறைவு கொண்டு வருகின்ற பாடல்கள் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய மனங்களையும் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னால் முடிந்த அளவுக்கு அழகான எனக்கு பிடித்ததென்று மட்டுமல்லாமல் உங்களுக்கும் பிடித்த பாடல்களாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பாடல்களில் நான் சந்தித்துக் கொண்டு வருகின்றேன். நான் ரசித்த பாடலாக அடுத்த வாரத்திலும் அழகான பாடல்களோடு உங்களோடு சந்தித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து மணிக்கொரு தடவை செய்தி தலைப்பு வர இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வானொலிகளில் வர்த்தக விளம்பரங்கள். கதம்பத்தோடும் உங்களை சந்தித்துக் கொள்ளலாம்.
4: இருப்பதா இறப்பதா.

நான்கு மணி. சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக

யாழ்ப்பாணத்தில் போலியானவர்களுடன் தனியார் கணிகளை அடாத்தாக கையெழுத்துக்கப்படுக்கும் கும்பல் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதியில் அண்மித்த வெற்றுக்கணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களை நாடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டுள்ளது என்றும் இது தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அவ்விடத்துக்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு குறித்த கும்பல் காணி தம்முடையது எனவும் உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்த என மிரட்டும் தோணியில் அவர்களை எச்சரித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுபானம் அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி 2.75 கோடி ரூபாய் நிதியினை மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜலத் பண்டார திசாநாயக்கா காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.

தற்போது நிலவும் பட்டுமிடும் பருவகாலத்தினை முன்னிட்டு நாடாளுமன்ற ரீதியில் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் விமான ஓடுதளங்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பட்டமிடுவது கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் இது விமானங்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன் வீரவன்சாவின் சகோதரரான சரத் வீரவன்சா காவல்துறை நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அரச பொறியியல் கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பாகங்களிலிருந்து நடந்த காடுகள் மற்றும் கரடுமுரடான வழியூடாக புனித பாத யாத்திரையை மேற்கொண்ட பக்தர்களில் முதலாம் குழுவினர்கள் இன்று புதன்கிழமை அதிகாலை கதிரான திருத்தலச்சை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் மீதுவரும் நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட குற்ற தடுப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விசேட சோதனை நடவடிக்கைக்கு அமைய பல்வேறு குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 21 முக்கிய சந்தேக நபர்கள் உட்பட 516 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு பிரதி மேயர் அல்லது உப தவசாளரை தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் உரிமைகளை கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு மாதத்திற்கு 6 நாட்கள் சம்பளத்துடனான விடுமுறை அல்லது சம்பளமற்ற விடுமுறையை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்வித்துறையில் வறுமை மற்றும் போதைப் பொருள் பாவனை என்பன தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது என கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்ட கல்வி அபிவிருத்தி உபக்குழு கூட்டம் நேற்றைய நாளில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற பொழுதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு 14 நவங்கபுர பிரதேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பம் ஒன்றிற்கு புதிய வீடு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் முதற்கட்ட நிதியுதவி வழங்கும் நிகழ்வும் இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் விசேட திட்டத்தின் கீழ் அமையவிருக்கும் இந்த புதிய திட்ட வீட்டிற்கான அடிக்கலினை பிரதி சபாநாயகர் வைத்தியர் டி எஸ் வி சாலி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நாட்டி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சிறை கைதிகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் வெளியே கலவரத்தினை ஏற்படுத்தி ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கி தற்பொழுதைய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படவே நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் திட்டமிடப்பட்டுள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட தமிழ் ஊடக இணைப்பாளர் தஹ ஜெயசிங் தெரிவித்திருக்கின்றார். அம்பாறை முகங்கல கிங்கரகன மற்றும் தமன்ன ஆகிய பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்களில் நீண்ட காலமாக இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை குறிவைத்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த தம்பதியினர் அம்பாறை பிரதேச ஊழல் ஒழிப்புப் பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கடினிக்காவில் உள்ள தவ மோற்ற பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவம் இன்றைய நாளில் மதியத்துக்கு பின்பதாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை சோதனை சாவடிக்கு அருகே இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் அரசியல் ரீதியாக அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பல்வேறு மோதல்களும் பதட்டங்களும் நீடித்து வரும் வேளையில் விண்வெளி ஆராய்ச்சியில் இரு நாடுகளும் மீண்டும் கைகோர்த்துள்ளமை சர்வதேசத்தின் கவனத்தினை ஈர்த்திருக்கின்றது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அதாவது ISSற்கு 8 மாத கால ஆய்விற்காக அமெரிக்கா விண்வெளி வீரர்கள் மற்றும் 2 ரஷ்ய விண்வெளி வீரர்கள் அடங்கிய கூட்டுக்குழு வெற்றிகரமாக பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கசகஸ்தானில் உள்ள பைகன்கூர் ஏவுதளத்திலிருந்து ரஷ்யாவின் ஜூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.

ஈரானின் தென்கிழக்கு நகரமான பம்பூரில் உள்ள ராணுவ தளத்தினை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய இரவு நேர தாக்குதலில் குறைந்தபட்சம் 7 ஈரானிய ராணுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானின் பம்பூரில் தரைப்படையைச் சேர்ந்த பணியில் இருக்கும் மற்றும் ராணுவ சேவைக்கு உட்படுத்தப்பட்ட 7 வீரர்களே கொல்லப்பட்டனர் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு குறிப்பிடத்தக்கது, பிரித்தானியாவில் 11 இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் 16 மற்றும் 17 வயதுடைய இளைஞர்களுக்கான இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டினை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் ஒன்றினை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாகவும், இந்த புதிய சட்டத்தின் கீழ் இரவு நேரத்தில் இருந்து அதிகாலை 6 மணி வரையில் இந்த வயது பிரிவினர்கள் சமூக ஊடக பயன்பாட்டினை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் இல்லு பிரான்சுக்கு அருகாமையில் உள்ள பொந்தம்புலோ காட்டில் ஏற்பட்ட 2 பெரிய காட்டு தீகளை 48 மணி நேர போராட்டத்திற்கு பின்பதாக சுமார் 800 தீயணைப்பு வீரர்கள் ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் மொத்தம் 2000 ஹெக்டேர்களுக்கு மேல் எரிந்து கரையுள்ளதாகவும், தீ பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தாலும் தீ முற்றாக அணைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்திலே 6 நெடுஞ்சாலை தற்பொழுதும் இரு திசைகளிலும் மூடப்பட்டுள்ளதாகவும் இங்கு குறிப்பிடத்தக்கது.

0: இதுடன் மணிக்கூர தடவில் இடம்பெறும் நமது செய்தி தலைப்புகள் நிறைவேறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சியாக ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து வானொலிகளில் கதம்பும் கதம்பத்திற்கு இணையே நீங்களும் தயாராகுங்கள், நானும் தயாராகிக் கொண்டு வருகின்றேன்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளுத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிபுரத்து எந்த நாளும் உன்னோட இருக்கா இந்த கரகரன்னு இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு

0: நிறுவனமான சிவகி இந்திரா நிறுவனம்.
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளத்து கொண்டு
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தேன்? எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாத இந்த கரகரன் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: தெரிந்து
3: கொள்ளுங்கள், பண்டா நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாக்குமோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் வெளிமெற்று உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ போல்வாயும் குற்றூரியே 93180 லாக்குண்டோம். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹால் சென்னை சில்க் 07 83 20 49 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவோ பொருளோ பொன் சென்னை சில்க்.
3: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
5: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு

0: வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
1: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர்.
4: நேரம் 4:18.

മുനിയൊച്ചി. இந்த கதமுனியிலே எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாகவும் அதே நேரத்தில் தாய்மொழியிலும் தமிழிலிருந்து இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கில் அல்லது எழுத்து வழக்கில் இருந்து அற்று போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் நகைச்சுவையோடும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த ஊர்களுடைய சிறப்பு, அதே நேரத்தில் உங்களுக்கும் அந்த ஊருக்கும் உள்ள தொடர்புகள், அவற்றை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது, ஒரு ஊருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்றது, அதே நேரத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருவருக்கான தனித்தனி தொடர்புகள் இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் அந்த ஊருக்கு புகுந்த வீடாக போயிருக்கலாம், இல்லை அந்த ஊரில் உங்களுடைய சகோதரி போயிருக்கலாம், உங்களுடைய நண்பர் போயிருக்கலாம். இப்படியாக நிச்சயமாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஒரு தொடர்பு இருக்கும். வடக்கு கிழக்கு வன்னி. சரி, அந்த வகையில் இன்றைய நாளில் ஒரு ஊருண்ட பெயருடைய ஆரம்பித்துக் கொள்கின்றேன். இது வவனியாவில் இருக்கின்ற ஒரு ஊர். வவனியாவில் இருக்கும் ஒரு ஊர் வவனியா மன்னார் வீதியில் வருகின்றது, ஆறளத்துக்களில் வருகின்றது. ஆறளத்தில் வரும் இந்த ஊருக்கு நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த ஊரின் இடை உச்சரிப்பாக வருகின்றது ஒரு விடயம். அதற்காகத்தான் நாங்கள் இத்தனை அளவுகளை நாங்கள் சந்தித்திருந்தோம். அதை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இத்தனை கோடி கோடி கோடி கோடி இத்தனை பெருமதியில்லாத உயிர்கள், பெருமதிமிக்க சொத்துக்கள், அப்படியாக எல்லாவற்றையும் நாங்கள் கொடுத்து நிற்கின்றோம், அழைக்கப்பட்டோம். அது இதற்காகத்தான், அதுதான் இந்த ஊரினுடைய இடைச்சொல்லாக வருகின்றது. வவுனியாவில் இருந்து மன்னாருக்கு செல்கின்ற பாதையில் வரும் ஒரு ஊர்.

0: நிகழ்வினை ஆரம்பித்து வைக்க திக்கம் நடன் அவர்கள் வருகின்றார்கள். வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம் அண்ணா. அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வைபரனுடாக தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. திக்கம் நட அவர்கள் அந்த கேள்விகளை மீண்டும் கேட்டுக்கொள்கின்ற நாரளத்தில் வருகின்ற ஒரு ஊரின் பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். வவுனியா மன்னர் வீதியில் வருகின்றது. வவுனியாவில் இருந்து ஏறக்குறைய ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரத்தில் தான் இந்த ஊர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஊரினுடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது இடையில் வருகின்ற ஒரு விடயம். அந்த விடயத்துக்காகத்தான் நாங்கள் இத்தனை அளவுகளை சந்தித்திருக்கின்றோம் கடந்த காலங்களில். வணக்கம் நடா அண்ணா.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்க.
1: சொன்ன சொல்லுனா ஈனாவோ ஈயன்னாவோ?
0: ஈயன்னா. ஈயன்னா. இன்கம்.
1: இன்கம் என்று கேக்குறீங்களா?
0: இன்கம் அண்டா இது
1: சொல்லுங்க.
0: இல்ல இன்கம் அண்டா அது மற்ற
1: சந்தன மரம் என்று சொல்லி
0: சந்தன மரம் என்றீர்கள். ஊரு ஊரு
1: தேடி கொண்டு வருகிறேன்.
0: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
2: நானும் சந்தன மரம் என்றே சொல்லுறேன்.
0: நீங்களும் சந்தன மரம் என்று சொல்றீங்க. உங்களை சொல்றீங்களா?
2: தான் சொல்லி இப்படி மாத்திட்டேன். சரியோ?
0: அது விளங்கும் தானே. விளங்காம இதுல குந்தி கொண்டு இருக்கிறேன்.
2: அதான் அது. ஓகே ஓகே. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் சியாமல் அணிந்திருக்கீங்க. சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நலமா?
0: நலம். நீங்கள்?
3: நாங்களும் நலம். நன்றி.
0: எங்க புலத்திலயா?
3: புலத்திலதா?
0: புலத்தில. சரி சொல்லுங்க.
3: புலத்தில இறக்கி
0: விட்டுட்டாங்க. இறக்கி விட்டுட்டாங்க. சரி சொல்லுங்க. என்ன
3: அந்த ஈங்கம்ன்றதுக்கு சந்தன மரம்.
0: இன்னும் வைபர்ல கொஞ்சம் சத்தம் குறைவா இருக்குது.
3: அது எப்ப கொஞ்ச நாள் அப்படித்தான் வருது. நாங்க கதைக்கிறது வெளியில போறது குறைவா
0: இருக்கு.
3: கெடுபுடி கூட போல
0: இருக்கு.
3: மற்ற இடம் வந்து குருமன் காடன்னு சொல்லி பாக்குறேன்.
0: குருமன் காடா?
3: மண்ணுக்காக தானே போராடுறோம்.
0: மண்ணுக்கு மட்டுமா போராடுனீங்க?
3: எல்லாத்துக்கும் போராடுறோம். மண்ணுக்காக தானே முதல் மண் தான்.
0: வித்தியாசம் போடுங்காத்து சுவாசிட்டு வந்த அங்கதான் இப்ப ஆக இலங்கை ஆசியாவிலேயே இது கூடின நாடு. வாகன் நெரிச்சல் கூடின நாடு என்று இலங்கை.
3: நெரிச்சல் கூடின நாடு அது. அதான் எண்ணி பார்த்த நெத்தின வாகனம் ஓடுது. அந்த சைக்கிள் ஓடுது, ஸ்கூட்டி ஓடுது, மோட்டார் சைக்கிள் ஓடுது, பஸ் ஓடுது, ஓட்டோ ஓடுது, அதை விட மினி வேன் ஓடுது, லொரி ஓடுது, டிராக்டர் ஓடுது. கிட்டத்தட்ட 10-12 வாகனங்களும் இருக்குது மாதிரி கிடக்குது.
0: சைக்கிள் நல்லது.
3: சைக்கிள் பிரச்சனை இல்லை. இப்படி இந்த வாகனங்கள் நிறைய ஓடினா அவையலுக்கும் கஷ்டம்.
0: நாட்டுக்கும் நல்லது, ஆளுக்கும் நல்லது சைக்கிள்.
3: அது சரி. ஆனா விலத்தை ஒரு லைன்ல 3 இருக்கிறதே சின்ன ரோடு. அதுல 3-4 பேர் ஓவர்டேக் பண்ணினா எப்படி இருக்கும்?
0: உடனே சரி போட்டு நிக்கிறோம். அன்பரன்
3: விபத்து வராம என்ன செய்யும்?
0: நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் சியாமலரை தொடர்ந்து வானிலைகள். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
4: சந்தனமரம். நீங்க கேள்விப்பட்ட நீங்களே ஒருக்கா இந்த 1000 ரூபாவுக்கு ஒவ்வொரு மரம் வீட்டுக்கு விடுது வாங்கியால கொடுத்தது சந்தன மரம்.
0: எந்த ஆண்டுல
4: அது? நான் இங்க வர ஒரு 15 வருஷத்துக்கு
0: முன்ன.
4: அப்ப அந்த மரம் இப்ப வேண்ட வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் இருக்குது. அதனால நீட்டா வளர்ந்து கொண்டு போகுது. அது வந்து ஒரு காலத்துல அதே அந்த சந்ததி இந்த பிள்ளை குட்டிகளை எடுக்கலாமே ஒழிய இவைக்கு அது இதாவது நட்டு வச்சுக்கணும் ஒவ்வொரு வீடுகள்லயும் 1000 ரூபா படி கொண்டு வந்து கொடுத்தவியா
0: இந்தாவுக்கு.
4: அந்த தகவலை சொல்லிக்கொண்டு மற்றது குருமன் காட் அது நீங்க அந்த மண்ணண்டு உச்சரிக்க முடியாது, குருமன்னண்டுதான் வரும் அந்த இடம் குருமன் காடு அந்த வவுனியா தாண்டி பட்டாணிசோர் குருமன் காடு அண்ட் சொல்லி அப்படியே அந்த ரோட்லாம் வருது மன்னார் ரோட்ல. அது நீங்க குறிப்பா மண்ணண்டு சொல் முடியாது, அது குருமன்னண்டுதான் வரும்.
0: ரெண்டு சொல்லி என்னாவோ
4: ஓ குருமன் காடு
0: தெரியும் எனக்கு, வந்ததெல்லாம் மூன்று சொல்லியாத்தான் நான் எடுத்த நான் தெரியவில்லை.
4: சரியா,
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் தகவலுக்கு நன்றி
4: நன்றி.
0: வணக்கம்
5: வணக்கம், மரமுண்டு தேவன் கொண்டிலிருந்து விபி.
0: வாங்க சொல்லுங்க.
5: நானும் சந்தன மரமுண்டு கூறிக்கொண்டு குருமங்கடாவ ஓனியார வீடு வச்சிருக்கிறபடியா இடம் என்ன தெரியும், கண்டபடி அக்காட்சியோட கொள்வாரு எனக்கு தெரியும். இதுக்கான தரவு வந்து அம்பாறை மாவட்டம் கடற்கரை காட்டு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இங்கு வேலாயுத சுவாமி கோயில் நீர் சரக்கு என்பவற்றால் நன்கு அறியப்படுகிறது. கதவு வந்து பிற்பகுதி, இது ஆனாலும் கசட்டி கட்டு, இது ஆனாலும் கசட்டி கட்டு என்ற ஒரு பழமொழி உண்டு. முதல் கடைசி எடுத்த சேர்ப்பமாக இருந்தால் கழுதை குதிரை ஏன் நனைவுடன் கூட சேர்த்து விட்டால் இது கிடைக்கும். மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்வதற்கும் இது தேவைப்படுகிறது. பிற்பகுதி இது ஒரு மாதம், மீண்டும் சொல்லுகின்றேன், பிற்பகுதி இது ஆனாலும் கசக்கி கட்டு. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் கழுதை குதிரையிடம் சேர்த்தை விட்டால் இது கிடைக்கும். மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்வதற்கும் இது தேவைப்படுகிறது. பிற்பகுதி ஒரு மாதம். அம்பாறை மாவட்டம் கடற்கரை காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள சிறிய கிராமம் வேலாயுத சுவாமி கோயில் நீர்த்தருக்கு என்பதற்கான நன்கு அறியப்படுகிறது. கருணாவம் செல்வோர் இங்கு தங்கிச் செல்வார்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம். வணக்கம்.
1: என்ன
0: அவர் சொன்னதுக்கா உகந்த என்றீங்களா?
1: இல்ல, கடைசி கந்த என்ன கதங்கி கட்டன்றது தந்தை, மற்றது முதல மலத்தும் கடைசி இடத்தும் சொன்னவர் தான் நேர் உதய உதய உதய கிடைக்கும் போது. அப்ப அதை வச்சு நாலு இடத்துலேருந்து உகந்த என்று
0: சொல்றேன். போனா உதய கிடைக்குமோ
1: இருக்கு. உதய் என்றா அது முதலாவது இடத்தும் கடைசி இடத்தும் உதய் தை மாதம் கடைசி.
0: ஆஹா, அப்படி சொல்றீங்க.
1: அப்படி ஒரு இடத்து என்ன இடம் இருக்குன்றது தெரியாது. நான் சொல்றேன், அவர் என்ன வச்சு நாலு இடத்துடா உகந்ததான்
0: பாப்பம் என்ன உடைய
1: உங்களுக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டு அப்ப நான் வேற இல்லை விட்டுட்டேன்.
0: நான் ஏற்றுக்கொள்ள இன்னும்.
1: ஆ சரி, அப்ப பாப்பா
0: நான் என்ன கூட என்று சொல்லவில்லை. அப்ப சொல்ல போகணும்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அது வந்து உகந்த மலையிலே ஒரு முருகன் ஆலயம் ஒன்று நான் அந்த யூடியூப்ல பார்த்தேன். நான் அது ஒரு காட்டு பகுதியில்தான் அந்த சரியான உயரத்தில் அது பின்னுக்கு இருந்த முருகனை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு பூசை செய்யறது அதை பார்த்தேன் நான். அது உகந்த மலை தான். அது
0: மலை
2: அது மட்டக்களப்பு தாம்பாரம் மாவட்டத்துல தான். அது
0: நினைக்கிறேன்
2: நீங்கள் நான் இல்லாத நேரம் கேட்டு பாருங்க. நான் நாடகம் பாக்குறேன். நாடகத்துக்கே நான் போக மாட்டேன். நான் ரேடியோ 24 மணிக்கு ரேடியோ கேட்பேன். படம் கூடி நான் சில நல்ல கதை உள்ள படம் வந்தா போய் பார்ப்பேன். மட்டுமில்லாம ரேடியோ தான். அதான் எல்லாருமே நான் சொல்லுவேன், ரேடியோல கூட நேரம் முழிச்சிருப்பா, 12 இருப்பேன், அந்த கலசங்கள் கேட்கறதுக்கு இருப்பேன். படம் பார்க்க மாட்டோம், படம் பார்க்க இழுத்துல வந்துருவேன். ஆனா நல்ல கதை படம் வந்தா ஒரு படம் பார்ப்பேன்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, ஒரு கவலையினை தொடர்ந்து மீண்டும் சிஎம்ல அணைந்திருக்கிறாங்க. சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: ஓம் வணக்கம். சொல்லுங்க.
3: நானும் விபி கேட்ட ஊர் வந்து உகந்த என்று சொல்றேன்.
0: உகந்த என்றீங்க.
3: நான் ஊனா காணா இந்த என்ன தையன்ன
0: அங்க போறீங்களா? போ
3: இல்ல, அங்காளி பக்கம் போவே இல்லையே. சந்தர்ப்பம் கிடைச்சா பாப்பம் அடுத்த முறை போய்
0: போய் அதுல மேலே ஒன்று இருக்க மாதிரி பாத்துக்கொண்டு வாங்க. டயபெட்டிக் எல்லாம் குறை இருந்தா
3: உகந்தை மலை முருகன் ஆலயம் அமைந்திருக்கா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.

0: விழுத்து கொண்டு பதற்றியாரி தமிழில் கதம்பம். சரி, இன்றைக்கு கொஞ்சம் வாக்களும் குறைவாக தான் இருக்கு, இல்லை நினைக்கிறேன். விடுமுறையிலையும் போயிருப்பினும் வளமையை வரவை காணவில்லை. இந்த நேரத்தில் முதல்ல நான் கேட்ட கேள்வியானது ஈங்கும் என்பதற்கு சரியான விடை சொல்லப்பட்டிருக்கின்றது சந்தன மரம் என்பது எல்லாரும் சொல்லியிருக்கிறீர்கள். ஈங்கத்திலே நாங்கள் கொஞ்சம் மாற்றி சொன்னோம் என்று சொன்னால் இங்கம் என்று வரும், இங்கம் என்று சொன்னால் வருமானம். இது ஈங்கம், ஈங்கம் சந்தன மரம். ஆனால் உண்மையில் ஒரு வித்தியாசமான பெயர்களாக இருக்கிறது. அந்த நாட்களில் ஈங்கம் என்று அழைத்திருக்கின்றார்கள். இப்போ போய் நாங்கள் எங்களோட பவனியாவிலோ எல்லாத்துக்கு கிளம்பிச்சு பக்கமே என் யாழ்ப்பாணத்தில் கூட ஈங்க மரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருக்குமே தெரிய போவது இல்லை. வணக்கம்.
1: வணக்கம் அருள்மிழ்தேவன்.
0: ஓம் சொல்லுங்க.
1: முதலில் கலைத்தவரிய கமலவணி அக்கா கும்பல் காட்சியார்.
0: கமலவணி அக்கா கும்பல் காட்சியது கமலராணியா?
1: கமலராணி என்ற
0: இடம் இல்லை, கமலராணி இல்லை, பத்மராணி.
1: பத்மராணி
0: பத்மராணி.
1: ஓகே, அப்ப விஷயத்தை முடிப்போம்.
0: நினைக்கிறேன்
1: முதலில் சகோதரி பத்மராணி அக்கா, சகோதரி கமலவணி அக்கா, சகோதரி சியாமலா மூவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பிற்பகுதி இது ஆனாலும் கசக்கை கட்டு, கந்தை ஆனாலும் கசக்கை கட்டு, கழுதையிட வேண்டாம் உதலாம்பிடும். நான் வாங்க இல்லைன்னா கிள்ளு மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். பிற்பகுதி ஒரு மாதம் தை மாதம் அம்பாறை மாவட்டம் கடற்கரை காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள சிறிய கிராமம் வேதாயுத சுவாமி கோயில் நீர் சருக்கு என்பவற்றால் நன்கு அறியப்படுகிறது. கதிர்காமத்துக்கு செல்வர்கள் இங்கு தங்கித்தானாம் செல்வார்கள். முதலையும் கூறிக்கொண்டு உகந்தை என்பது சரியான பதில் என்று கூறிக்கொண்டு விடப்படுகிறேன்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். வீட்டியவர்களுடைய கேள்விக்கான விடையினை அவர் சொல்லியிருக்கின்றார். உகந்தை என்பது சரியான விடையாக இப்பொழுது கூட பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஊராக இருக்கின்றது. காரணம் யாத்திரை செல்கின்ற மக்கள் அங்கே சென்று அதற்கான பதிவுகளை நிறைய பார்த்துக்கொண்டோம். செய்திகளில் அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு ஊராக கூட இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் கேட்டிருந்த அந்த ஊருக்கும் சரியான பெயரை சொல்லியிருக்கின்றீர்கள். குருமன் காடு என்பது சரியான விட. இதில் கமலவாணி சொல்லியிருந்தார் குருமென், அதாவது இரண்டு சொல்லி நன்னாதான் வரும் என்று சொல்லி. ஆனால் நான் அடுத்த ஊரை பார்த்து எழுதுகின்ற பொழுது மூன்று சொல்லி நன்னாதான் வந்திருந்தது. குருமன் காடு, குருமென் காடு அவர் சொல்கின்ற மாதிரி இருந்தாலும் அவர் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர், அந்த பிரதேசத்தில் உலா வருகின்றவர். இதுக்கும் நாங்களும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.

0: சரி, அடுத்து அதான் தமிழ் சொல்லுக்குள் நுழைந்து கொள்ளலாம். உடுபன் என்கின்றது ஒன்று, ஊனா டூன பான டென்ட் சுலீன் என்ன உடுபன், உடும்பு அல்ல உடுபன். உடுபன் என்றால் என்ன? இதை நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்றோம். உடுபன் என்றால் என்ன? நாங்கள் இதை அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்களில் வேறு பெயரால் நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். அந்த நாட்களில் உடுபன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நிச்சயமாக எல்லோருமே, உலகில் பிறந்த எல்லோருமே இதை நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம். ஆனால் இது நாட்டுக்கு நாடு, அதாவது மொழிக்கு மொழி வேறு விதமாக அழைத்துக் கொள்ளப்படுவது உண்டு. சரி, அடுத்து இன்னொரு ஊருக்கு போகலாம். இது யாழ்ப்பாணத்துக்கு போவோம், வலிகாமத்துக்கு போகின்றேன். வலிகாமத்தில் இருக்கின்ற ஒரு நான்கழுத்து ஊர், நான்கழுத்து ஊர். இதனுடைய ஆரம்ப உச்சரிப்பை சொல்கின்ற பொழுது, இன்றைய நாட்களில் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில், யாழ்ப்பாணம் இல்லை என்று உலகமே இதில் ஒரு மிச்சம் பிடிக்க வேண்டும், இதை சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்று கூடுதலாக ஒரு அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றது. அதை பற்றி நான் மேலதிகமாச்சனும் உடனே பிடிச்சிருவீங்கள், இப்போ பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் சிக்கனம் தேவை என்று உலக ரீதியாக அறிவிப்பு வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்துக்கு, யாழ்ப்பாணத்தை விட இலங்கை என்ற கூடுதலான பிரதேசங்களுக்கு இன்னும் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது, இதில் சிக்கனம் தேவை. அதில் தொடங்குகின்றதுதான் இந்த ஊர். சரி, வானிலையில் வந்திருப்ப யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க.
1: நீர்வேலி.
0: நீர்வேலியா? இன்னும் கூட ஊருக்கு பக்கத்து ஊரோ?
1: சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: நானும் சந்திரனோட வந்தேன். அடுத்த ஊரின் பேர் எத்தனை எழுத்து ஊர் என்று சொன்னீங்க?
0: பிள்ளையார் படத்தோடு வாட்ஸ்அப்பில் 6016 வருகின்ற. வணக்கம்.
3: வணக்கம். நான் குணம். கேட்ட ஊர் வந்து சங்கானியா?
0: இல்லை, சங்கானே அல்ல. இன்றைய நாட்களில் உலக அறிஞர்களால் மிச்சம் பிடிக்க சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தின் பேர் ஆரம்பத்தில் வருகின்றது. நன்றி, நன்றி, நன்றி. கேளுங்கள், வாழ்த்துக்கள். சரி, அவர் குணம் கனடா இலக்கம் என்று நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள். சரி, இந்த நேரத்தில் வானொலியில் வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓ, பேசுங்கோ.
4: நானும்
0: நீர்வேலி என்று சொல்லி
4: மற்றும்
0: நீர்வேலி
4: சுழிபுரத்தில் இருந்தா
0: அதாவது நீங்க சொன்னது வந்து நானும் நீர்வேலி. என்னைக்கு நான் நீர்வேலியை
4: சேர்ந்தேன்?
0: அவரை தெரியாது.
4: ஏன் தெரியாது உங்களுக்கு?
0: தெரியாத அவரோட நெருங்கி பழகி இப்படி கதைச்சது இல்லை என்று.
5: சொல்லுங்க.
1: மற்றது ஊர் வந்து நீர்வேலியே நீங்கையும் தண்ணி நிக்க முடிக்க சொல்லிதான் சொல்லினும் தண்ணி காசுதான் அதையும் சொல்லாம
0: அதான் உலக ரீதியா சொல்லினும் குறிப்பா இப்ப வடக்கு யாழ்ப்பாணத்துக்கு
1: இன்னும் பூமரத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி தண்ணி ஊத்தினும்
0: வடக்கு கிழக்குல மிகப்பெரிய ஒரு வறட்சி வரப்போகுது, கடலுக்கு வெப்ப அலை கூடிக்கொண்டு வருது என்று சொல்லி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம்
1: ஒரு வீட்டுக்கு போனா நவே கிணத்துக்குள்ள குழாய் கிணறு கண்டி வச்சிருக்கேன்னா அப்ப அது கடல் தண்ணியோட போய் தொடர்ந்துட்டுதான் அப்ப அந்த தண்ணி உப்பு அவருதுன்னு சொல்லி
0: கண்டிருந்துச்சுன்னா
1: அப்படியும் நடக்குது.
0: ஆஹா,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சரி, அவர் சீமலாவை தொடர்ந்து வணக்கம்.
5: மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
5: நானும் சந்திரன் என்று கூறிக்கொண்டு இந்த அச்சுவேரியை ஆவரங்கா குத்தூர் நீர்வேலி ரோட்டுக்கரை இருக்கிற வாழக்குலாம் மேலாத வழக்குறோம் எல்லாம் கண்ட மணிகண்ட பஸ் புகையெல்லாம் வளர்க்கிறது நானும் நீர்வேலி என்று சொல்லி
0: பார்த்தேன். பஸ் புகையில வளர்த்தா எல்லாம் வழியில எல்லாம் கரப்பால இருக்கும்.
5: இது அவற்ற அண்ணராய்ச்சி அவற்ற பாலச்சந்திரன் பகுடி
0: பகுடி
5: நீர்வேலி நீர்வேலி நல்ல ஒரு இடம். நீர்வேலியில ஒரு கிளாஸ் ஃபேக்டரி இருந்தாரு
0: என்றால்
5: நடிச்ச படம் ஒன்று ஒரு பாட்டுல வருகிறார், அரங்கவரியாக வருகிறார். நேரடியாக வரையிட்ட இது ஒரு பறவையோட சம்பந்தப்பட்டு வருகிறார்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க
2: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஓம் சொல்லுங்க.
4: நான் கலாபமண்டா மயிலன் சொல்றேன்.
0: கலாபமண்டா மயிலன்றீங்க? அது அம்பிகாவதி படத்துலயாக்கும். சரி, யாரு திகண்ணடான்னு எதை சொல்லி போட்டு போனாரு மிஷன் என்று சொல்லி
4: சீமலா
0: சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. பெண்கள் அணியும் இடை அணி என்றும் இருக்கு, ஆண் மயிலின் தோகை என்றும் இருக்கு, முருகன் வாகனம் என்றும்
0: இருக்கு.
1: அப்ப மூன்றையும் சொல்லிட்டு போறேன்னு அவர் வச்சிருக்கிற விட எடுத்துட்டு
0: பாப்போம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்.
0: ஓம் சொல்லுங்க திருமதி.
6: எனக்கு ஒரு சந்தேகம்
0: சொல்லுங்க. உங்களுக்கு
6: மா கலாப மயில் என்று சௌந்தரராஜன் பாடுறார். கலாப மயில் வந்து தானம் ஆண் மயில் தான் தூவை விரிச்சு ஆடுறது. அது என்னண்ட ஒரு பத்மினியா வா கலாப மயில் என்ற பத்மினி ஏன் தெரியும் எல்லாரும் படம் பாட்டு ஞாபகம் இல்லை, அந்த பாக்க லாபமயிலே ஊடி பாக லாபமயிலே இருக்குது பாட்டு.
0: ஆமாம் இருக்கு. நீங்கள் இப்ப அந்த படத்தோட சம்பந்தப்பட்ட யாரும் இந்த கேள்விக்கு பதில் தாரத்துக்கு நடிச்சவரும் இல்லை. வணக்கம்.
7: நடிகை சிக்கன்னடா நண்பர் சிக்கன்னடா சொன்னாக்கு முருகண்டே ஆட்டோ ஆட்டோன்ற ஒரு பகுதி பிள்ளையாச்சா ஆட்டோ வந்து ஏடி அவருக்கு அவருக்கு வால் இவருக்கு தோகை.
0: இப்ப ஆட்டோ இல்லாம மெட்டாக்கெல்லாம் வந்துடணுமா?
7: நன்றி.
0: சரி, அந்த நான் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளும் பார்த்துக்கொள்ளலாம். உடுமன் என்பது நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். கதிரவன் என்று திங்கள் என்றும் விடை இருக்கின்றது. திங்கள் கதிரவன் எல்லாத்துக்கும் ஒரே விடைகள் தானே. திங்கட்கிழமைக்கும் உடுமன் என்று சொல்வதாம். அதே நேரத்தில் கதிரவனுக்கும் திங்கள் என்று சொல்வது வழக்கம் இருக்கின்றது. அடுத்து ஊரை பார்க்கின்ற பொழுது நீர்வேலி, நீர்வேலி என்று நீர் உலகளாவிய ரீதியில் பெரும் அளவுகள், அதாவது வெப்பநிலை அதிகரித்து செல்கின்றது. இன்றைய நாட்களை பார்த்து என்று சொன்னால் ஐரோப்பா மட்டுமல்ல மற்ற உலகம் ஏனைய நாடுகள் கூட வெப்பநிலை அதிகரித்து செல்கின்றது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் வெகு விரைவில் மிகுந்த ஒரு வெப்பநிலை தாக்கும் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்து சமுத்திரத்திலே மிக பெரிதான ஒரு வெப்ப அலை உருவாகி வருவதாகவும், அந்த வெப்ப அலை வெளிவருகின்ற பொழுது வடக்கு கிழக்கு கூடுதலாக வடக்கு மாகாணம் ஒரு வெப்ப பிரதேசமாக வறண்ட ஒரு பிரதேசத்துக்காக செல்லும் என்றும், ஏறக்குறைய 6 மாதங்கள் வரையில் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். அதனால் தண்ணீரை அவதானமாக பாவியுங்கள், குறைந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக தரப்பினால் புவியியல் ஆராய்ச்சி பேராசிரியரால் சொல்லப்பட்டிருந்தது அண்மையில். அதனால் நீர் என்பது எல்லாவற்றுக்கும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது உலக ரீதியாக. காற்று, நீர், இது இரண்டும் இல்லை என்று சொன்னால் உலகம் இல்லை. சாப்பாடு இல்லை என்றாலும் தண்ணியை குடிச்சு கொண்டாது இருக்கலாம். காற்றும் தண்ணியும் இருந்தால் ரெண்டும் இருந்தாலே ஒரு அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடும். ஆனால் இந்த ரெண்டும் இல்லை என்று சொன்னால், காற்று இல்லை என்று சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3-4 நிமிஷம். சரி, பயிற்சி எடுத்தாள் என்று சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். தண்ணி இல்லை என்று சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் 1-2 நாள். சரி, இன்னும் ஒரு சொல்லை கேட்டுக்கொண்டு நிறைவு பெறலாம். நேரம் 4:52 சென்று விட்டேன்.

0: இது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு ஊருக்கு தான் போவோம். மீண்டும் கிழக்கு மாகாணம் ஆரம்பத்தில் வருகின்றது. இதனுடைய இடையுச்சரிப்பை சொல்கின்ற பொழுது ஒரு இலக்கத்தின் பெயர் வருகின்றது. பத்துக்குட்பட்ட ஒரு இலக்கம். சரி, உங்களுக்கு சோகமாக நேரம் நெருங்கின்றபடியாக சொல்லிக் கொள்கின்றேன். பத்துக்கு உட்பட்ட ஒரு இலக்கத்தின் பெயர் ஒன்று வருகின்றது, கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றது. இந்த ஊரை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது முன்னுக்கு பின்னுக்கு நான் சொல்லையில் இடையில சொல்கிறேன், ஒரு இலக்கத்தின் பெயர் வருகின்றது. ஆனால் அதை ஊருக்கு நாங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த இலக்கமாக எழுதுவதில்லை, வேறு மாதிரி தான் எழுதுகிறோம். நான் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. நடானு பேசுங்க. நடானு தொடர்பில் காத்திருக்கிறீர்கள். வணக்கம்.
1: ஆறுமுதலில் கலந்து கொண்டார்கள்.
0: ஆறு
1: ஆறுமுதல கலந்து கொண்டது எனக்கு முதல்
0: திக்கம். நடானு அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு மீண்டும் வந்திருக்கிறார்.
1: சொல்ல நான் 2 வருடங்கள் அர்ச்சகராக, அதாவது கோயில் பூசாரியாக 2 வருடங்கள் தங்கியிருந்த ஊர் வந்தாறு மூளை. 6 வருகிறது ஆறு வந்தாறு மூளை
0: பாப்பம்
1: என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நடான சொல்லுங்க.
2: அந்த இலக்கத்துக்கங்காலும் ஒரு மூளைக்குள்ள பார்த்தால் வந்தாறு மூளை தெரியுது.
0: எந்த இலக்கத்துக்கு பின்னால மூலைக்கே மூலைக்க போறீங்களா அடிக்கடி?
2: ஆறுக்கு பின்னுக்கு மூலைக்க போய் நின்று பாப்போம்.
0: ஆஹா, மூலைக்கு போகாம கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க.
2: வந்தாறு மூலையில குறி அடுத்த வரம் சந்தி.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க.
3: வந்தாறு மூளை கிருஷ்ணன் கோயில் ஒன்று இருக்குது, நல்ல பெரிய கோயில் ஒன்று.
0: கோயில விட்ட வர வழி இல்லைன்னு
3: அது எங்க போற வழியா எனக்கு தெரியுது.
0: அந்த கோயில் பொங்கல் பஞ்சாமிரதம் அதுகளோட தான் இல்லைங்க.
3: அது என்ன செய்யறது அப்படியா? நான் புறப்பில புறந்துட்டோமே. அடிக்கடி இந்த எங்கடைய அப்பாவே வந்தாரம்பள கிருஷ்ணன் கோயிலுக்கு போற வேல் திருவிழாக்களுக்கு, அதால எனக்கு அந்த கிருஷ்ணன் கோயில் நினைவில் இருக்கு.
0: என்றைக்கு ஒரு பதவி கொண்டு பார்த்தேன்னா சரி டப்பன்ட்டு சொல்லி போட்டு வரேன். இந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்லத்தான் வேணும். பிரான்ஸில் இருக்கிற ஒரு கோயிலில் ஏறக்குறைய 5 நாளாக இப்போ திருவிழா நடந்துகிட்ருக்கேன். அந்த பிரதம பீடத்துக்கு போடப்பட்டிருக்கின்ற மாலை மாத்தாமியே வச்சிருக்கேன் மேம், அது கருகி போய் கிடக்கு என்று சொல்லி ஒரு பதவியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
3: சரி,
0: அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் சொல்கிறோம். சரி, அடுத்த ஆள் எடுத்துக்கலாம். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: சேலம்ல சொல்லுங்க.
4: வணக்கம். இந்த ஊருக்கு கிட்டடியில கொண்டந்த மாதிரி கிடக்கே.
0: ஊருக்கு கிட்டடியில கொண்டந்தானா?
4: கிட்டடியில ஒரு மாசம் 2 மாசத்துக்கு
0: கொண்டாங்க. அது பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் நினைவில் கொண்டு கேக்குறதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்றது இல்ல.
4: நம்பிட்டேன். வந்தாறு மூளை என்று சொல்றோம்.
0: இந்த ரிப்பீட் டெஸ்ட் வரைக்கும் திருப்பி ரிப்பீட் பண்றது தெரியுமா? டிசம்பர் டெஸ்ட் வரைக்கும் ரிப்பீட். அப்போ அப்படி வரைக்கும் கடைசி நேரங்களில் சின்ன ஒரு பொடி போடுறானே. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்
0: சொல்லுங்க.
5: நான் போல் ஏழு மூலி என்று, அதுவும் ஆரம்பத்து தான்.
0: ஏழு மூலையா?
5: போய் ஏழு மூலை.
0: போய் ஏழு மூலை என்ன விளங்குது?
5: வந்து
0: சமாளிக்க.

0: நல்லதர்களே, தொடர்ந்து கலந்து நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை ஒருவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய நாட்களில் உறவுகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சாதாரணம் எல்லோரும் விடுமுறையில் புறப்பட்டிருப்பீர்கள். விடுமுறை சென்றவர்களுக்கும் விடுமுறை நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளலாம். அழகாக கொண்டாடுங்கோ. ஏனென்றால் இப்படியான வகையில் ஐரோப்பாவை பொறுத்தமட்டில் மிக நீண்ட நாட்களுக்கு பின்பதாக இப்படியான ஒரு வெயிலை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் இதையும் அனுபவிக்கத்தான் வேண்டும். நிறைய குளிர்க்க குளிர் குளிர் என்றோம். இப்படியான வெயிலை நாங்கள் அனுபவித்தது நிறைய நிறைய குறைவு கன காலத்துக்கு பிறகு. ஐரோப்பாவை பொறுத்தமட்டில் நாயக்கரம் ஃப்ரான்ஸில் 47 ஆண்டுக்கு பின்பதாக இப்படியான வெயில் அடிப்பதாக சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் வியாழக்கிழமைக்கு பின்பதாக கொஞ்சம் மாற இருக்குது, மழை பெய்யும் என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். அதிலே இல்து ஃப்ரான்ஸுக்கு மழை இப்போதைக்கு இல்லை என்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும். மற்ற நாடுகள் சரியாக தெரியலை. ஜெர்மன் அங்கால லண்டனும் கொஞ்சம் பக்கம் கூட தான் நிற்குது. அட்லாண்டிக் பிரதேசத்தை ஒப்பிட்ட மட்டில் கூடுதலாக எல்லா நாடுகளிலும் வெப்பநிலை கூடிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் சற்று குறைவாக இருக்கின்றது நாளை நாளை மறு தினங்களை பார்க்கின்ற பொழுது. இருந்தாலும் சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் வழியில் சென்றவர்களும். ஆனால் வக்கையாக இருந்தாலும் இன்றைய இந்த வக்கையிலும் ஒரு சிலருக்கான வருமானங்கள் அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. கடைகளிலே கூடுதலாக இந்த ஐஸ்கிரீம் தொழிற்சாலைகள், அடுத்து தண்ணீர், இப்படியாக அவர்களுக்கான வருமானங்கள் நிறைய இந்த முறை சந்தோஷமாக இருக்கணும். கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஐஸ்கிரீம் கடைகள் தொழிற்சாலைகள் எல்லாமே வெயில் இல்லை, அதனால் தங்களுக்கு வருமானம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அழுதவர்கள் இம்முறை மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள். சரி, ஒரு வகையில் நட்டம், ஒரு வகையில் லாபம், ஆனால் நட்டம்தான் கூட வெயிலால் பயிர்கள் கருகிக் கொண்டிருக்கின்றது. பிரான்சை பொறுத்தமட்டில் தண்ணீர் அவ்வளவுதான் ஊற்றினாலும் பயிர்கள் கருகிக் கொண்டிருப்பதாக கடந்த இரவு டிஎஃப்என் தொலைக்காட்சியில் சொல்லியிருந்தார்கள். அந்த அளவிற்கு வெப்பத்தின் அலை கூடுதலாக இருக்கின்றது. கீழே ஊற்றுகின்ற தண்ணீர் காணாமல் சோளம் பயிர், அதே நேரத்தில் அரிசி மா, கோதுமை மாவுக்கான பயிர்கள் எல்லாமே இவ்வளவுதான் தண்ணீர் விட்டாலும் கரையை கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள், காட்டியும் இருக்கின்றார்கள். அப்படியான சூழலும் இந்த காலநிலை மாற்றம் என்பது மிக மிக பாதிப்பாக இருக்கின்றது. நல்லவர்களே, மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நேரம் 5 மணி ஆகிவிட்டது. அடுத்த நிகழ்வுக்கு இடம் கொடுத்து அடுத்த வாரத்தில் நான் ரசித்த பாடல்களோடும் நல்ல பாடல்களோடும் அதனத்தில் கதம்பத்தோடும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை எந்த நேரத்தில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: பாரிஸ் லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
2: தேவி,
3: என்ன சமையலோ,
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
2: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79.

0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு. அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு, வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40. பாரிஸ் லாச்சபலில் லூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம்
1: நிகழும் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79 20.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பு மனைவிகளுக்கும் அன்றியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓடி வாருங்கள் செல்லங்களே. கள்ளங் கபடமற்ற மனைவிகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம் இது. உங்களுக்கான நேரம் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த திருப்புகழ், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கதை கட்டுரை என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பாடல் கூட வந்து பாடலாம்.

நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3215 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம்

0: 1 இன்னொரு தொலைபேசி பைபர் ஊடாக 0 3 630 0 7 74 27 வட்சப் ஊடாக 0 3 630 0 7 89 55 29 அந்த வயலே இப்பொழுது வந்திருக்கும் அன்பு மணிலியை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் மாத்திகன். அகேனி அகேனி, எப்படி இருக்கிறீங்க செல்லம்? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். என்ன செய்து
1: கொண்டிருக்கிறீர்கள்?
0: என்ன செல்லம்? என்ன சொல்ல போறீங்கள் அண்டிக்கு? கதை ஒன்று சொல்ல போறீங்கள். சரி சொல்லுங்க செல்லம்.
1: ஒரு சிறுவன் ஒரு அந்த சிறுவன் நாலு காற்று நிக்கிறாரு. பலவீனமா சொல்லிக்கொண்டு அப்படியே அணைந்து போயிட்டாராம். அன்பு, அன்பும் என்னால இந்த காட்டில என்னால நிக்க முடியாதுண்டு அதை உணர்ந்துட்டேன். மூன்றாவது அறிவு, அது அதாலே முடியலாம அது மறைந்து போட்டுறான். நாலாவது அங்கே இங்கே மங்கே மிங்கே இந்த ஆடி ஆடி அது அடையாணிகள் அப்படியே நின்றுது. அப்ப அந்த சிறுவன் வந்து பார்த்தா மூன்று மிளகு அழிஞ்சு போயும் ஒரே மிளகு அழியாம அப்படியே நிக்குது. அப்ப அந்த சிறுவனுக்கு கவலையா போயிட்டான். அப்ப அந்த நாலாவது மிளகு சொல்லிட்டுதான், கவலைப்படாதீங்க உங்களோட பேர் என்ன? நாலாவது சொல்லிட்டு என்னோட பேர் நம்பிக்கை.
0: நம்பிக்கை.
1: அந்த நாலாவது சொல்லிட்டுதான் நம்பிக்கை சொல்லிட்டுதான் நாங்க எப்பவும் தோட்டு போ வாழ்க்கையில தோட்டு போக கூடாது,
0: நம்பிக்கையா இருக்கணும். கெட்டிக்காரி, நல்ல அருமையான கதையுண்டு. இந்த நாலு மெழுதி நின்ற
1: கதை. என்ன
0: பாட்டு?
1: நானும் கொஞ்சம் பாட்டு பாடலாமா?
0: பாடுங்க.
1: ஒவ்வொரு பூக்களுமே வாழ்ந்தால் பூராடும் பூக்களுமே, ஒவ்வொரு விடிகளுமே சொல்கிறது இரவானா பகலொன்று வண்டிடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சிய நித்தியம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ
0: பற்றி வந்த பிறகு அது இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் வந்தது என்ன? பாடல்ல வந்து நம்பிக்கை என்பது வேண்டுமே. நம்பிக்கை இருந்தா தான் நாங்கள் எதுவும் செய்யலாம். நாங்கள் என்ன கடவுள்கிட்ட மண்டாடினாலும், கடவுள்கிட்ட நாங்கள் என்னத்தை வாங்கினோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன இப்ப இதை செய்யணும் நாங்கள் நினைச்சோம்னா அதுல நம்பிக்கை வச்சு செய்தோம்னா நிச்சயமாக நம்பிக்கையை கைவிடக் கூடாது. சரி, இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அந்த மூன்றாவது மெழுகுதிரிக்கு என்ன பெயர்? அறிவு. கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி.
0: வணக்கம். எங்க அண்ணா? சரி, கொடுங்க.
1: வணக்கம் ஆண்டி.
0: ஓம் வணக்கம் ஆண்டிகன். எப்படி இருக்கிறீங்க செல்லம்? ஓம், நாங்களும் சுகமாக இருக்கிறோம். நன்றி. எட்டத்துல இருந்து கதைக்கிற மாப்பிள்ள தெரியுது, கிட்ட வந்து கதைங்கோ. அப்பயே எட்டத்துக்கு போனீங்க.
1: சிறிலங்கால
0: போய் பாத்திருக்கீங்க. ஓகே, எவ்வளவு ஆழமா இருக்கும்
1: என்ன?
0: ஓ, அதுக்கெல்லாம் நல்ல அந்த தண்ணி எப்பொழுது இருந்தாலும் குளிர்மையாக இருக்கும், குடிக்கலாம். வெயில் காலத்திலும் நீங்கள் உடனே கிணற்றுல தண்ணி எடுத்து குடிக்கும் போது நல்ல பிரிட்ஜில் வச்ச தண்ணி போல இருக்கும், குளிர்மையாக இருக்கும். ஆமாம், இயற்கையான தண்ணி, நல்ல துப்புரவான தண்ணி, நல்ல எல்லாமே எல்லா தாது பொருட்களும் இல்ல தண்ணி. சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க செல்லம்?
1: ஒரு நாள் மாலை மரத்தில் உள்ள குரங்குகள் அங்கும் இங்குமாக கிளைகளில் குதித்து விளையாடிக்கொண்டிருக்க ஒரு குட்டி குரங்கு மட்டும் மரக்கிளையில் இருந்து அழுது கொண்டு இருந்தது. அதை கண்ட தூக்கணாங்குருவி அதன் அருகில் போய், ஏன் குரங்கு தம்பி, நீ விளையாட போகாமல் இங்கு அழுது கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டது. எல்லாரும் விளையாட போய் விட்டார்கள். விளையாட போய் விட்டால் வீட்டில் திருடன் வந்து நம் மதுர் சாப்பாட்டு பொருளை எடுத்து கொண்டு போய்விடுவார்கள். ஆகவே வீட்டிற்கு காவல் இருக்கும்படி கூறிவிட்டு மற்றவர்கள் விளையாட போய்விட்டார்கள் என்று கூறி என்று குட்டி குரங்கு கூறியது. அத்துடன் காலில் முள் ஒன்று விட்டது. என்னால் ஓடி விளையாட முடியாது என்று அழுது கொண்டு சொன்னது குட்டி குரங்கு. சரி சரி, அனாத உன் காலை நீட்டு என்று கூறி தன்னுடைய சொந்தா முல்லை வெளியே எடுத்து விட்டது அந்த தூக்கணங்குருவி.
0: சரி சரி சொல்லுங்க.
1: அந்த நொண்டி குட்டி குரங்கும் குரங்கையும் லபக் என்று பிடித்து உண்ணலாம் என்று எதிர்பார்த்து இருந்த அந்த மலைப்பாம்பு கோ ஒரே ஏமாற்றம் ஏமாற்றம் கொண்ட அந்த மலைப்பாம்பு இந்த தூக்கணாங்குருவியின் குஞ்சுகளை விடக்கூடாது என்று ஆத்திரம் கொண்டு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல ஊர்ந்து போய் தூக்கணாங்குருவி கூட்டுக்குள் தன் தலையை விட்டு தன் வாலை வாலை விரித்தபடி எட்டி பார்த்தது. இதை கண்டு கொண்ட குஞ்சுகள் பயத்தில் பலங்கரமாக கூச்சல் போட்டு போட தொடங்கின. அதை கேட்ட தாய் குருவி மற்ற பறவைகளும் கூச்சலிட்டு அபய குரல் எழுப்ப இக்கூச்சலை கேட்ட கேட்டு முற்றத்தில் விளையாடிக்கொண்டிருந்த குரங்குகளும் காய கியா மயா என்று தங்கள் நெஞ்சில் அடித்து அபய குரல் எழுப்பின எழுப்பவே வானத்தில் வட்டமாக வட்டமிட்டு பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று பக் என்று பதிந்து பறந்து தூக்கணாங்குருவி கூட்டுக்குள் தன் தலையை வைத்திருந்த அந்த மலைப்பாம்பின் தலையை தன் ஒரு கால் விரலாலையும் பாம்பின் வாலை மற்ற கால் விரல்களாலையும் இறுக்க கவ்வி பிடித்து இழுத்து கொண்டு இழுத்து எடுத்து இழுத்து எடுத்து தூரத்தில் உள்ள அடர்ந்த காட்டினுள் வீசி எரிந்து விட்டது. அந்த முதல் அந்த ஆலமரத்தில் வாழ்ந்த பறவைகளும் சிறு பிராணிகளும் ஒற்றுமையாகவும் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து வந்தன. ஒற்றுமையாக வாழ வேண்டும்.
0: ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை இந்த அழகாக எங்களுடைய ஞானம் வீரஸ் அவர்கள் இந்த கதையின் ஊடாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். என்ன? ஆமாம், தாத்தா கேட்டுக்கொண்டு அவருடைய ஆன்மா கேட்டுக்கொண்டிருக்கும். அன்றியின் நல்ல ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாசிக்கிற இந்த புத்தகத்தின் கதைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் அதாவது சிறுவர் முட்டை நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லுகிற கதைகள் மற்றும் வேறு கதைகள் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டு வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவார். என்ன? ஞானம் பீஸ் தாத்தாவுக்கு பதிலாக ஞானம் பீஸ் தாத்தாவுடைய அன்றி அதாவது தங்கச்சி அன்றி என்ன அன்றி கேட்டுக்கொண்டு இருப்பா. அவர் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார். எடுத்து வாழ்த்துகிறவரா வீட்டுக்கு எடுத்து ஒவ்வொரு முறையும் எடுத்து வாழ்த்துவார். என்ன? ஓகே, அவருக்கு சந்தோஷமா. தாத்தாவுடைய கதையை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு முறையும் இப்படி வாசிக்கிறது இந்த கதையின் ஊடாகத்தானே முதல் நீங்க வாசிக்க பழகி நீங்கள் அதுவே பெரிய அவருடைய ஆசீர்வாதம். ஞானம் பிரிஸ் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் செல்லாம். நீங்கள் இன்னும் இன்னும் நல்லாக பழக கற்றுக்கொள்ளுவீங்கள். ஓகே, இப்போதானே நீங்கள் பழக தொடங்குறீங்கள். என்ன? அப்போ இப்போவும் நல்ல எழுத்து கூட்டி வாசிக்கிறீங்க. நீங்கள் பிறகு போக போக நன்றாக வாசிப்பீர்கள் செல்லாம். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி செல்லம்.
1: என்னத்தை
0: பற்றி?
1: நிர்வாகிக்கும் சர்வதேச அமைப்பு
0: கட்டிக்காரன். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கள. என்ன? ஓகே, அப்படி
1: 1904 May 21 பிரான்ஸ் பாரிஸில் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் 7 நாடு சேர்ந்து இதை தொடங்கியது. பிரான்ஸ், பெல்ஜியம், டென்மார்க், நெதர்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன்,
0: சுவிட்சர்லாந்து.
1: முதல் உலகக்கோப்பை 1930 உருகுவே
0: உருகுவேட
1: அதுவும் இது 4 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிறது.
0: நடக்கிறது, ஆமா, 4 வருஷத்துக்கு ஒருக்கா.
1: 26 வருஷத்துல
0: 46 நாடுகளோடு ஆரம்பித்து இப்ப 46 நாடுகள் சேர்ந்து உலக இந்த தோல்வி அடைந்து விட்டதன் அது முன்னேறி கொண்டு வந்து அரையிறுதிக்கு வந்து கடைசியாக நேற்று தோல்வி அடைந்து விட்டது. அதை அதன் அடிப்படையில் தான் அவர் கூறியிருக்கிறார். யாரு? எம்பாவி. ஓ, தான் எல்லாம் எல்லாத்தையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன். தோல்விக்கு காரணம் அது தாங்கள் விட்ட பிள்ளை என்று. தோல்வியையும்
1: தோல்வி
0: முடிவல்ல. நிச்சயமாக இன்னுமே பெத்தினர் இப்ப 2 முறை வென்றார்கள். என்ன? ஆனால் அப்ப இனிமேலும்
1: 98
0: ஆமாம், அதுக்கு அவையல் வந்து களத்தில் இறங்கும் போது சரியாக அவைய வந்து அந்த திட்டமிட்ட வியூகங்கள் தான் அந்த அவர்கள் ஒன்றுமே அந்த வியூகங்களை அவர்கள் முறையாக செயல்படுத்த முடியலை, அவர்கள் முறையாக செயல்படுத்தலை. அதனால தான் அவர்கள் அந்த அரையிறுதி போட்டியில் வந்து வில்லாமைக்கு காரணம் அதுதான். இல்லாவிட்டி அவர்கள் முறையாக செயல்படுத்தி விளையாடி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்திருப்பார்கள். சமனாவது வந்திருப்பார்கள் என்ன, பெனால்டி இதுலையாவது முதலிடத்தில் வந்திருப்பார்கள் என்ன. சரி சரி, ஓகே. நாங்களும் ராத்திரி இரவு முழுது பார்த்து, இரவு பார்த்தீங்களா முடிவடையும் வரையும்? ஆமாம், நாங்களும் பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுக்கும் மனம் கொஞ்சம் கஷ்டமாக போய்விட்டது. பரிசு பிரான்ஸ் நாட்டில் அனைத்து மக்களும் மிக வேதனையாகத்தான் அதை ராத்திரி நேற்றிய தினத்தை உணர்ந்தார்கள் நேற்றிரவு. சரி, அது எல்லாருக்கும் தோல்வியும் பெரும் வெற்றியும் பெரும் தான். உன்னாளைக்கு வெல்லுவோம் சமன். ஆமாம், ஓகே. வாழ்த்துக்கள் செல்லம்.
1: நன்றி வணக்கம். நன்றி,
0: நன்றி செல்லம், நன்றி வணக்கம். அவர்கள் அகேனி ஆர்த்தியை நினைந்து சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் முற்றம்.
2: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
0: மனநிகள் வரும் வரையும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
3: அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் என்றும் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bio 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 38 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீண்டவர்கள். அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில்
4: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில்
3: மேலதிக தொடர்புகளுக்கு
5: 7265
4: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 சைபர் 55.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9-51-15-82 சைபர் 3 அல்லது சைபர் 6-68-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோபலில் ஷெரிமஹால்.
0: நேரம் சரியாக 5:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சிறுவன் முட்டம். சிறுவன் முட்டம் நிகழ்ச்சிக்காக மனநிலைகளை அழையுங்கள். இது உங்களுக்கான நேரம். அதுவரையிலும் வேலனையூர் வேந்தனார் எழுதிய பாடல்களில் குழந்தை மொழியிலே பாடப்பட்ட பாடல்கள், குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட பாடல்களில் 4-3 பாடல்கள் கேட்டிருந்தோம். சென்ற வாரம் முதல் வாரமும் எடுத்து வெண்ணிலாவை பற்றி ஒரு பாடல், அருமையான பாடல். அந்த பாடலையும் நாம் கேட்போம்.

0: மனநிலைகளே அந்த இசைத்தட்டில் ஒரு சிறிய தவறு, தவிர்க்க முடியாத காரணத்தில் அந்த பாடல்கள் ஒலிபரப்ப முடியவில்லை. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். நேரம்
1: இப்பொழுது
0: பாடலை கேட்போம்.

0: நல்லது மணலிகளே, இத்துடன் சிறுவன் முற்ற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இந்த மணலிகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். பதினாலே காலநிலைகள் நன்றாக இருக்கிறபடியால் வெளியிலே சென்று விளையாடு சென்றிருப்பார்கள். அந்த வகையிலே இரண்டு மணலிகள், அதாவது அகேனியும் ஆர்த்தியனும் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நீர்களுக்கும் மணலிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் தொடரும். 6:15 to 7 வரை இடம்பெற இருக்கிறது பாட்டும் பதமும். நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும். அந்த வயலே 6:15 வரை திரைசை பாடல்களை கேட்போம். ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து திரைசை பாடல்களை கேட்போம்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: நேரம் சரியாக 6:02. திரைசை பாடல்களை கேட்போம். திரைசை பாடல்களில் வரும் பாடலாக

0: நேரம் சரியாக 6:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் திரைசை பாடல்களோடு இணைந்திருக்கிறீர்கள். திரைசை பாடல்கள் வெறும் அடுத்த பாடலாக
1: கவியரசு கண்ணதாசன் எழுதிய கடைசி தமிழ் திரையுலகின் ஜானகி என்று நாம் பார்க்க

தனியான பூவுக்கு எலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு குளிர் விட்டு போயாச்சு.

ஜானகி அம்மாவின் இனிய குரலிலே ஒலிக்கின்றது இந்த பாடல். கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது திரைசை பாடல்களோடு. திரைசை பாடல்கள் வெறும் அடுத்த பாடலாக பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை பாடல்கள். திரைசை பாடல்களை கேட்டு மழ்ந்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர இருப்பது நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும்.

പാട്ടും പദമും இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். வளமையாக இந்நிகழ்ச்சியூடாக எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைவதுண்டு. எனினும் இன்றைய நிகழ்ச்சி எமது தெருவிலே ஒலிபரப்பாக இருக்கின்றது. மறைந்த இசை தேவதைக்கு இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை கீதாஞ்சலியாக சமர்ப்பிக்கின்றேன்.

தொடர்ந்து இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரும் பதங்கள் மௌனமான மலரே, காதல் தேவன் பூஜைக்கு கோயில் மணியோசையும் தென்றலது தாளாட்டும் எங்கே. மௌனமான மலரே, காதல் தேவன் பூஜைக்கு கோயில் மணியோசையும் தென்றலது தாளாட்டும் எங்கே. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள் மௌனமான மலரே, காதல் தேவன் பூஜைக்கு, கோயில் மணியோசையும், தென்றலது தாலாட்டும் எங்கே. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து ஒலிக்கவரும் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி எமது தெருவிலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. மறைந்து போன இசை தேவதைக்கான கீதாஞ்சலியாக இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து வரும் பாடலாக பூஜைக்கு என்னும் பதத்திற்கான பாடல்

0: அடுத்து கோயில் என்னும் பதத்திற்கான பாடல் இதோ வானிலையூடாக.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது எமது தெருவிலே ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல்
1: மணி ஓசையும்.

இதுவரை நேரமும் பாட்டும் பதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய தினம் வலம் வந்த பதங்கள் மௌனமான மலரே, காதல் தேவன் பூஜைக்கு, கோயில் மணியோசையும், தென்றலது தாலாட்டும் இங்கே. இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை இதுவரை நேரமும் சுயமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மறைந்த இசை தேவதை ஆத்மா சாந்தியடைந்து எல்லாம் வெல்ல இறைவன் நிழலிலே இளைப்பாற வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனித அளத்துக்கான மணிக்கூறு தடவை செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் பரச ரூகில் அமைந்திருக்கின்ற வி டி கேசங்கர் மற்றும் கார்லிக் கவுன்சில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ். இலங்கையின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான பின்னவில ஜானைகள் சரணாலயத்துக்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஜானையுடன் ஒரு நடைபயணம் என்ற தனித்துவமான புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையில் கூட்டு எதிர்க்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நேற்றிரவு பதற்றம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து அந்த பகுதிகளில் சில பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதால் குவைத் நகரம் மற்றும் தமாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன இரண்டு விமானங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியிருக்கின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக தெளிவுபடுத்தி கூறுவதாக கடத்தல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் பூனை ஆவணங்களுடன் தயார் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வவுனியா போஸ்வில வீதியின் வெள்ளிக்குளம் சந்தையிலிருந்து மாமடுவு வரையான 8 கிலோமீட்டர் தூரத்தை காப்பீட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகளை கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் ரூபாலி சமரசிங் அவர்கள் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கைதீவு மீள் சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் இன்னல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கூறி இன்று புதன்கிழமை காக்கைதீவு மக்கள் ஜாழ் மாநகர சபைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார்கள். செம்மணி மேனந்த புதுகுழியின் மூன்றாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் இன்று புதன்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிரவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் கணேசுட்டத்தில் இருக்கின்ற தனியார் காணிகளில் விடுதலை புலிகள் புதியில் இருப்பதாக தெரிவித்து அகழ்வுப் பணிகள் நேற்று நடைபெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்க்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறது. இலங்கையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்ததும் நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதேபோல ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுள் காலம் ஏனைய தொழில்துறை நிருபர்களை விட குறைவாக இருப்பதாகவும் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருப்பதாக சாமல் சஞ்சீப தெரிவித்திருக்கிறார். உயிர் ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்கள் அரசு உளவு சேவை ஊடாக வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்த சிஐடியின் குழுவினருக்கு சிஐடியின் அப்போதைய சீரஸ்த பிரதி பொலிஸ்மா அதிபர் ரவி சேனரத்ன மற்றும் பணிப்பாளர் சானி அபிசேகர் ஆகியோர் வழங்கியிருக்கவில்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்யப்பட்ட போது இளைஞம் புறப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் அக்டோபர் 13 அன்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய மாகாண ஆளுநர் சரத் அவேகோன் தனது பதவியிலிருந்து விலகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற துரித அபிவிருத்தி திட்டங்கள் காரணமாக கட்டுமானத் துறையில் தொழில் நிபுணர்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதாக பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்திருக்கிறார். நாட்டு நிலவும் கடுமையான தாதியர் வீரிடத்துக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெற இருக்கின்ற தாதியர்களின் பணிக்காலத்தை 2 வருடங்களாக நீடிக்குமாறு அரசு ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதி நன்றகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அரசாங்கம் நெல்லுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலையை வழங்கி அதனை குழ்பனம் செய்யும் முறைமை வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளமையால் நாட்டின் விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சி இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமர்சிங் தெரிவிக்கிறார். விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய கமநல சேவை காப்புறுதி சபையானது காளான் பயிற்சிக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இலங்கையின் பொலித்தீன் பைகள் மீதான கட்டணத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்யுமாறு மத்திய சுற்றுலா அதிகார சபை இலங்கை சூழலியல் நடவடிக்கை வலியமைப்புக்கு வலியுறுத்தியிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஜூலை 5 மற்றும் 6 இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் நீர்கொழும்பு நீதவான் சிலினி பேரரும்பாலையில் நேற்று தனது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக சுமித்து வைக்கப்பட்டிருந்த மதுபான பொருட்கள் அடங்கிய தொகையுடன் சதுகன ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
கலவெல பகுதியில் தர்ணிகல் ஆகிய பகுதிகளில் இருவர் சம்பவங்களில் இரண்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய செய்திகளில் நாட்டின் சுதந்திரம் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது எண்ணத்திலும் பண்புகளிலும் தொடர்ந்து நிலைத்திருக்க கடமையாகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் வறட்சி ஏற்படும் சூழல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கேரளத்தில் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றிருக்கிறார். புதுப்புது வடிவங்களில் வெளியிடும் மொழி திணிப்பு சுற்றறிக்கை நடுவண்ணில் இடைநிலை கல்வி வாரியம் திரும்பப் பெற வேண்டும் என்று திமுக மக்களவை உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். ஹோர்மோஸ் நீரிணையில் நிக்கப்பகல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் இரண்டு இந்தியர்கள் இறந்திருப்பதாக 9 பேர் காயமுற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளி சேர்ந்தவருமான அனில் மேனன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனைகளுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நேற்று புறப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீன ஐநாவின் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோவிலில் கடந்த 10 நாட்களில் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்திருக்கிறார்கள். உலக செய்திகளில் அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் மூர்க்கமடைந்திருக்கிறது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணை மற்றும் மாநில வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூல் செய்யப்பதாக தனது முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று திரும்பப் பெற்றிருக்கிறார். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை திரும்பப் பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் நேற்று மீண்டும் துவங்கியிருக்கிறது. நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்கள் கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுங்கும் பணத்தை வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கும் பணம் அதிகம் என்று ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அதிரவிக்கும் சம்பவம் நடந்திருக்கின்றது. கிரனடா கில்ஸ் நகரில் இருக்கும் பேரங்காடியில் வாடிக்கார் ஒருவர் திடீரென நினைவு இழந்து விழுந்திருக்கிறார். அவரை காப்பர் அவசர சிகிச்சை செய்தும் அவர் உயிர் பிழைக்கவில்லை. நிறுவனம் வியாபாரத்தை நிறுத்தி அடுத்து ஆக வேண்டியதை பார்த்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக உடலை மறைத்து வைக்க பேரங்காடி நிர்வாகம் முடிவெடுத்த நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டெஸ்ட் போட்டிகளுக்கான இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெல்கம் இங்கிலாந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இந்திய அணியின் வகுப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா ஒருநாள் போட்டிகளில் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். நேற்று இரவு நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்சும் சந்திருக்கிறார். 2-0 கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று ஜூலை சந்திக்கின்றன. நிறைவாக நாணய மாற்றீடு என்று சொல்லி வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்த உலக செய்திகளை இணைய மூடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtamil.com இணையதளத்தினர் இன்றைய நாளில் ஒரு யூரோ இலங்கை விலையில் 384.05 இந்திய விலையில் 109.99 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.73 இந்திய விலை 96.16 ஒரு ஸ்விஸ் பிராங்க் இலங்கை விலையில் 414.80 இந்திய விலை 118.84 ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 449.90 இந்திய விலையில் 128.89 ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 238.92 இந்திய விலையில் 668.45 நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாளத்துக்கான மணிக்கூர் தடவை செய்தி தலைப்புகளுக்கான சொல்லி வழங்கியிருக்கிறார்கள். பாரிஸ் ரோக்கியில் அமைந்திருக்கின்ற வி டி கேசங்கர் மற்றும் கார்லி கோனிஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் சோஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது. இந்த மனத்திற்கான மணிக்கூர் தடவை செய்தி தலைப்புகள். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélévigé Tordobrelaké, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordobre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: இன்னைக்கு மகாலங்காத்தால
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி

0: சோழன் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.
1: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
2: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
3: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
1: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
4: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
1: 1 அல்லது 6 4 3 0 5 0 5.
4: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
4: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன்

விளையாடும் வெளிநாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஷோரி மஹாலில் மேலதிக விவரங்களுக்கு ஷோரி மஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷோபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோபல் ஷோரி மஹால் கனடா வான்கூவர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேர்களை நபருக்கும் இனிமையான புதன்கிழமை நேரம் மாலை நேரம் வணக்கங்கள் முழு முறை புதன் மாலை பொழுதில் உங்களை சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய புதன் மாலை பொழுதும் நமது நிகழ்ச்சிகளில் வளம் போல் வானொலியில் மலர்கின்றது பாடல்கள் போட்டியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி. அந்நிலையில் இன்றைய பாடல்கள் போட்டியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் வானொலியில் ஒலிக்கப் போகின்ற பாடல்கள் அனைத்தும் இனிய பல கவிஞர் மேதா அவர்களது பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் போட்டிக்கு வந்திருக்கின்றது. மூன்று பாடல்களை கேட்கப் போகிறீர்கள். உங்கள் மனங்கவிருந்த பாடல்களுக்கு புள்ளிகளை திறப்புகள் அதிக கூடிய புள்ளி மூன்று புள்ளி எந்த பாடல் முதலிடத்தை பிடிக்க இருக்கிறதோ அந்த பாடலுக்கு அதிகக்கூடிய புள்ளியான 3.3 ரசனையில் இரண்டாவது இடத்துக்கு எந்த பாடல் வேறு இருக்கிறதோ அந்த பாடலுக்கு 2.3 மூன்றாவது கடைசியாக இந்த பாடலாக 3 ரசனையில் எது பெறும் அப்படின்னு நீங்கள் முடிவு போகிறீங்களோ அந்த பாடலுக்கு 1 என்ற ரீதியில் உங்கள் புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறது. இன்றைய பாடல்கள் போடியிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் சரிகள் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்கப் போகிறது. கவிஞர் மு மேதா அவர்களது இனிய கவிஞர்கள் உருவான பாடல்களில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கும் பாடல் இலக்கம் ஒன்றாக காசி திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

சரி, ஒலித்து வந்திருக்கிறது என்பன வானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே. ஆம் கவிஞர் முகமேத் அவர்களது இனிய கவிவர்களில் உருவான பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் போட்டிக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் காசி திரைப்பட பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்கும் பாடல் இலக்கம் இரண்டாக வானொலியில் ஒலிக்கின்றது. உதயகீதம் திரையிலிருந்து பாடல் இலக்கம் இரண்டு.

சரி, ஒலித்திருக்கிற பாடலில் கமிழன் உதய கீதம் திரையில் இருந்து இன்றைய நாளில் கவிஞர் மு மேதா அவர்களது இணைய கவிஞர்கள் இருப்பான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. சரி, அந்த வகையில் இன்றைய பாடல்களில் வானொலியில் கவிஞர் மு மேதா அவர்களது இசிலுவான மூன்றாவது பாடல்கள் செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு கடைக்கல் ஒன்று காத்திருக்கும் பழைய போல சிறிய இலக்கமான ஒரு கடைக்குள்ள இன்றைய கடைக்குள்ளியாக அமைய போகிறது. சரி, ரெண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார். ரெண்டு நண்பர்களிடையே இடம்பெறுகின்ற ஒரு சம்பாஷணை, அதாவது ஒரு நண்பர் சொல்றார் என்ன சொன்னா, இன்றைக்கு மச்சி என்னோட வைஃப் என்னோட மனசு கூட வந்து பயங்கர சண்டை, அவகிட்ட நான் கடைசி வர பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இன்றைக்கு வந்து என்னோட மனசு, அதாவது என்னோட வைஃப் கூட வந்து பயங்கர சண்டை, ஆனால் கடைசி வரை நான் அவங்க கூட பேசவே இல்லையடா. அப்புறம் என்னாச்சுடான்னு சொல்லி மெட்ட நண்பர்களுக்கு கடைசியில் அவ தான் என்ன வந்து கூப்பிட்டு பேசினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி என்ன தான் அவனை வந்து கூப்பிட்டு பேசினான்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த நண்பர் வந்து, அந்த மனைவி வந்து கடைசியில் வந்து எவ்வளவோ சண்டை போட்டு பேச வந்தேன், கடைசியில் வந்து அந்த நண்பர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கடைசியில் அவ தான் என்ன வந்து கூப்பிட்டு பேசினாரா, அப்படி என்ன தான் அவனை கூப்பிட்டு பேசினாங்க அவனோட வைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த நண்பர் வந்து ஒரு சாக்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, மிக இலகு ஒரு கடி கேள்வி என்ன அப்படி பேசியிருப்பாங்க. கடைசி வரை அந்த சண்டையில் வந்து பேசியிருந்தவரை கூப்பிட்டு அந்த மனைவி கடைசியில் கூப்பிட்டு என்ன பேசியிருப்பாங்க, அதுதான் இன்றைய கடி கேள்வி. பார்க்கலாம் யாரெல்லாம் சரியான கடியான பதிலோடு இணைந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறது பாடல் இலக்கம் மூன்று வானொலியில் ஒலிக்கிறது. இது பெரிய வீட்டு பணக்காரன் திரையிலிருந்து கவிஞர் மு மேதா அவர்களது கவிவர்களில் இருந்து ஒலிக்கிறது பாடல் இலக்கம் மூன்று வானொலியில்.

0: வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: சரி, இப்பொழுது நேர்கள் இணைந்து கொள்கிற நேரம் சைபர் சைபர் 33 48 32 15 40 அந்த வகையில் தொலைபேசியாக வந்திருக்கிற நேரத்தில் வந்தவர்களின் பிரகாரம் முதல் இணைத்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ், என் கூட வரவேற்றுக் கொள்கிறேன். நலமா இருக்கீங்களா சதீஷ்?
1: நலமா இருக்கின்றேன். நீங்கள் நான் தானே?
0: நலமா இருக்கணும், நன்றி.
1: நான் 2-3-1
0: நன்றி. சதீஷ் அவர்கள் சதீஷை தொடர்ந்து பந்தயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அடுத்த நீர் வரவேற்றுக் கொள்ளலாம். தொலைபேசி வழியாக வணக்கம்.
2: வணக்கம் சதீஷ். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா?
2: இணைந்திருக்கின்ற
0: புஷ்பவதி நினைக்கிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் அன்பான சாரதி, அண்ணா வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு.
0: வணக்கம் வணக்கம், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: கேட்ட கடிக்கிறது மூளைக்குள்ள வரவே இல்லை.
0: ஓகே, அப்ப புள்ளிகளை தரங்கள் உங்களுடைய பதிலோடு இணைஞ்சு கொள்ளுங்கள்.
3: புள்ளியை தரன் 1-3-2
0: 1-3-2 நன்றி.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அவர் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைப்பில் இருந்திருந்தார்.

0: சரி, இவரை தொடர்ந்து இங்கு வைபர் ஊடாக யார் இணைந்திருக்கான சிலிப்புகளாம் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றவர். வணக்கம். வணக்கம். வைபர் ஊடாக இணைந்திருப்பவர்
1: வணக்கம் சார்ஜி, நான் நிமலா இருக்கிறேன்.
0: வணக்கம் அன்புக்குரிய நிமலையும் வரவேற்றுக் கொள்ளும். எப்படி இருக்கு நிமல்?
1: நிமலசிங்கம்
0: நலமா இருக்க? நிமலசிங்கம்
1: சிங்கம் எப்போ சிங்கம் தானே.
0: சரி, நன்றி நன்றி. இணைப்பிணைந்து கொண்டு வைக்க நன்றிகளே. சொல்லுங்கள் நிமல், இன்னைக்கு வந்து மூன்று பாடல்கள் கேட்டுக்கிறீர்கள். உங்களோட புள்ளிகள் கடிக்கேள்விக்கு பதில் தெரிந்திருந்தால் கடிக்கேள்விக்கான பதில்.
1: கடிக்கத்தான் தெரியும், பதில் சொல்ல மாட்டேன்.
0: சரி ஓகே, அப்ப வந்து நீங்கள் புள்ளியை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 123. எனக்கு அந்த ரெண்டாவது பாடலாம் பிடிச்சது.
0: ரெண்டாவது பாடல் பிடிச்சது? அப்ப என்னத்துக்கு நீங்க 100 அதுக்கு ரெண்டு புள்ளி தாரீங்க?
1: மூன்று போடுங்க.
0: 132 123
1: நினைவாடும்.
0: நன்றி.
1: எப்படி இருக்கு கீரிமேல?
0: எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி,
1: நல்லா இருக்கு.
0: அன்புக்குரிய நிமல்,
1: போதும்
0: சொல்லுங்க. அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் மறைந்த இசையரசி ஜானகி அம்மா அவர்களது நினைவுகள் சுமந்த அவரது இனிய குரலில் உருவான காதல் பாடல்கள், காதல் வேலை சுமந்தவர்கள் இரட்டை குரல் அல்ல, அவரது தனிக்குரல் உருவான பாடல்கள் இன்றைய நாளில் வானொலியில் பயணிக்கப் போகிறது. இமை தூங்கும் நேரம் ஊடாக அவரது காதல் வேலை சுமந்த பாடல்கள், காதல் பாடல்கள், அவரது குரல் உருவான பாடல்களை இன்றைய நாளில் சிறப்பு
2: நினைத்தால்
0: நன்றி.
1: நீங்க கடிக்கேள்வி நீங்க போட்டா கேக்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம்.
0: நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. ரவீந்திரன் தர்மோதி அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அன்புக்குரிய அதை தொடர்ந்து தொலைபேசியில் வந்திருக்கின்ற அடுத்த ஞான சிலிப்பகலாம் வந்திருக்கின்றவர். வணக்கம்.
3: வணக்கம் சாரதி.
0: வணக்கம். யாரது?
3: பிரான்ஸ்ல
0: இருந்து தேவிதா. என்ன சிரிச்சு சிரிச்சு கொண்டு வரீங்க? என்ன நடந்திருக்க வேண்டாம், என்ன அப்படி கதைச்சிருப்பான்னு சொல்லிய பதில் சொல்லி இருப்பார்.
3: ஞாயிற்றுக்கிழமை
0: என்னதான்
3: நான் சமைச்ச சாப்பாடு டேஸ்டா இருந்தோம்னு சொல்றப்போ
0: அப்படின்றீங்க.
3: சாப்பாட்டுக்கு
0: நிக்கிறீங்க நீங்க பாக்கலாம்.
3: தெரியல எனக்கு, நீங்கள் வந்து சொல்லுங்க, கடிய சொல்லுங்க. நான் வந்து 231
0: சொல்றேன். 231 ஜானகி அம்மா அவர்களது காதல் வழி சம்பந்தமாக காதல் பார்க்கலாம். நன்றி தேவி தன்ராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். தேவி தன்ராஜ் தொடர்ந்து தொலைபேசியில் வந்திருக்கின்ற நேர் ஜான செல்வாக்கலாம் வந்திருக்கின்ற. வணக்கம். வணக்கம். சரி, ஒரு
3: 43
0: இருந்து
3: போட்டு கடைசிய பெண்கள் தானே கதைப்பினும் பகிட்டிருப்பா சமைச்ச சாப்பாடு அப்படி இருந்தது.
0: நீங்க சாப்பாட்டுக்குள்ளே எல்லாரும் நினைக்கிறீங்களா? ஓகே, பாக்கலாம். நன்றி. நன்றிகள்.
2: சூப்பரா இருக்கிறவனு வேண்டி கொண்டு நானும் 231
0: புள்ளிகள். ஓகே,
2: கடிக்கேள்விக்கு நான் பிபிஎன் சொன்னதை சொல்லி பாக்குறேன்.
0: பாக்கலாம். நன்றி.
2: நன்றி.
0: நன்றி. வணக்கம். கலாராணி வரைத்து வந்து ராஜா அறிந்திருக்கிறான். வைபர் ஊடாக ராஜா வணக்கம். அமெரிக்காவிலிருந்து
4: வணக்கம். எங்கள் அன்பு சாரதி நலந்தானே ஐயா?
0: நல்ல, சூப்பர், நல்லமா இருக்கும். நீங்க அப்படி நல்லமா இருக்கிறீங்களா?
4: நல்லது நல்லது. ஜெனிஃபர் எப்படி இருக்கிறாங்க?
0: எல்லாரும் நல்ல, சூப்பர், நல்லமா இருக்கிறீங்க. நன்றிகள்.
4: நல்லது நல்லது நல்லது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் சாரதி, உங்கள் நிகழ்ச்சி வந்து ஒரு வேலை முடிஞ்சு காருக்கு ஏறக்க போட்டேன். சதீஷோட உரையாடி இருந்தீங்கள், பாட்டு கேட்கவில்லை. நான் அடுத்த இமது உங்க நேரத்துக்கு நிச்சயம் வருவேன் சொல்லிட்டு சுவாமி சாரிக்கு தான் அடுத்த நான் நன்றி வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள். நன்றிகள். பிடித்திருந்த ராஜா அவர்கள், ராஜாவை தொடர்ந்து தொலைபேசியூராக வந்திருக்கின்ற அடுத்த நேர் ஜான சொல்லி பார்க்கலாம் வந்திருக்கின்ற. வணக்கம்.
5: வணக்கம்.
0: அன்புக்குரிய ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள், இவரை தொடர்ந்து வந்திருக்கிற இணைப்பதற்கு முன்பாக சிறிய வார்த்தைக்கு விளம்பர இடைவெளி.
6: பாரிஸ் லாஷபிளில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற. இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
7: ஹாய் தேவி,
5: டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
7: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ அப்படி என்ன, டிஆர்டி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
6: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
0: சரி, இந்த வகையில் இன்றைய நாளில் கவிஞர் மேதா அவர்களது கவிதை உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து குணநாயகி இணைந்திருக்கின்றார். வைபர் ஊடாக வரவேற்றுக் கொள்கிறேன் குணநாயகி. வணக்கம்.
8: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் வணக்கம். நலமா உள்ளோம் நலமா குணநாயகி. நீங்க நலமா உள்ளீர்களா? வணக்கம். சரி, அவர் நினைக்கிறேன் தொடர்ந்து வந்திருக்கின்ற தொலைபேசி. வணக்கம்.
9: நன்றி.
0: புஷ்பதி அவர்கள் சரி தொடர்ந்து வந்திருக்கின்ற தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்ற வணக்கம். சரி, அவர் இணைப்பிலே தொடர்ந்து வந்திருக்கின்றவர் ராணி இணைந்திருக்கின்றார் வைபர் ஊடாக நினைக்கிறேன். வைபர் ஊடாக வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா உள்ளோம். நீங்கள் நலமாக உள்ளீர்களா? நான் அப்படித்தான் பொழுதுவாடி இடக்கட
10: சுத்துறேன்.
0: வெயில் தானே?
10: வெயில் தானே?
0: அப்படி இல்லை,
10: தண்ணி
0: வந்து ஒரு பக்கத்துல வந்து தண்ணி வெளியில போறது அந்த பாதை. ஒரு பக்கத்து தண்ணி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் ரொட்டேஷன்ல.
10: அப்ப நீங்க பொம்பளை சட்டை போட்டிருந்தா சோமா இருந்திருக்கும்.
0: இல்ல இல்ல, அதெல்லாம் பிரமாணம், அதுக்கு அனுமதி இல்ல, அதுக்கு தனியா வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வீல் ராணி நலமா உள்ளீர்கள்?
10: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தி. நீங்களும் அப்படியே இருக்கணும் உங்கள குடும்பத்தினருடன்
0: வைஃபுக்கு எனக்கும் கடைசி வரை நான் பேசவே இல்லையே. அப்புறம் என்னாச்சுன்னா அவ தான் என்ன கூப்பிட்டு பேசினாடா, என்னதான் அப்படி உன்ன கூப்பிட்டு பேசினான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. சண்டை நடந்திருக்குது, ஆனால் சத்தமிடா இருந்திருக்கிறார். அவ்வளோ சண்டை நடந்தும் காதும் கேட்காது, எல்லாம் கேட்கும். ஆனால் கடைசியாக வந்து வேறு இவ்வளோ சண்டை போட்டிருக்கிறார், எந்த வித சத்தம் போடாமல் இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆனால் கடைசியாக வந்து வைஃப் வந்து கூப்பிட்டு வந்து கதைச்சிருக்கிறாங்க, வேறு வந்து கதைக்காமல் இருக்கிறத கூப்பிட்டு என்ன கதைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன்.
10: அடிக்கமாட்டிருக்கிறார்.
0: அப்படி என்னதான் அவளை இறக்கிறதுக்காக இருந்து ஒன்று வந்து கூப்பிட்ட காய்ச்சான்னு சொன்னா, இல்ல இல்ல பிரச்சனை நீ கிட்ட அவனுக்கு அடிக்க மாட்டேன் நீ வாழ சொல்லி கூப்பிட்டுருக்காங்களாம். நன்றி நன்றி. இடமிருந்து உணவுக்கதங்கள் இருக்கின்ற பதில் அந்த வகையில் சிறப்போடு பதிலாக இருந்திருந்து சிறப்பித்திருந்தா திரு இணைய சொந்தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அவ்வளோ நேரம் கதைக்காக இருந்தாலும் அப்படி என்னதான் நான் கூப்பிடுக்காச்சு எனக்கு கிட்ட வாப்பா உனக்கு அடியை அடியெல்லாம் அடிக்க மாட்டேன் கிட்ட வாப்பா ஏற்படாதுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்களாம். அப்படித்தான் காய்ச்சிருக்கிறாங்க அந்த வாய்ப்பு. சரி, இதுதான் எங்கிட்ட இருக்கிற கடிக்கவழி. சரி, அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியோட கிடைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து வித்தியாசம் வித்தியாசம் பதிலோடு நடந்திருக்கிறது. ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்குள் சென்று வருகின்றேன். ஜார் ஜாருடைய பரல் இத்திரவாதத்திற்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்கப் போகின்றோம். கவிஞர் மேத்தா அவர்களது கவிர்கள் உருவான பாறைகளில்
9: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டப்படைப்புகள் பஞ்சாப். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: சிறநிலைகள் இன்றைய நாளில் 3 பாடல்கள் கவிஞர் மூமேத் அவர்களது பாடல்கள் வானிலில் ஒலித்தது. யார் யார் பாடல்களை தந்தவர்கள் என்பதை பார்க்கப் போகிறோம். என்ன வானில் சிறக வீதிக்கும் வண்ண பறவைகளை பாடலை தந்திருந்தார் வதனா தயாரன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. காசி திரைப்பட பாடல் இரண்டாவதாக ஒலித்தது சுபாஷினி பத்மநாதன் அவர்களது பாடல் பாட நிலாவை. உதயம் திரைப்பட பாடல் வானொலியில் ஒலித்தது சுபாஷினி பத்மநாதன் அவர்களது பாடல் இரண்டாவதாக ஒலித்தது. மூன்றாவதாக நிக்கட்டுமா போகட்டுமா பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் தெரிவு செய்திருந்தார். அந்த வகையில் நேர்கள் நிகழ்ச்சியில் இருந்து உங்கள் ரசனையின் அடிப்படை புள்ளிகளை தந்தீர்கள். உங்கள் ரசனையின் அடிப்படையில் இன்றைய நாளில் 30 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்களது பாடல் முதலிடத்தை பெற்றிருக்கிறது 30 புள்ளியுடன். திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது 25 புள்ளிகளை பெற்றிருக்கிறது வதநாதேலன் அவர்களது பாடல். வதநாதேலன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மூன்றாவது இடத்திற்கு 17 புள்ளிகளை பெற்றிருக்கிறது புங்குயூராஜ் அவர்களது பாடல். புங்குயூராஜ் அவர்களுக்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து

தொடர்ந்து ஒரு சில பாடல்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் நெஞ்சம் மறுப்பதில் 8:15 மணியிலிருந்து திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் திருவிழி தாங்கி நெஞ்சம் மறுப்பதிலே வானிலையில் ஒலிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் விட்டுகின்றோம். அதனைத் தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திக்கு பிரதான செய்தி அறிக்கையை தொடர்ந்து இன்றைய நாளில் இன்றைய இமை தூங்கும் நேரம். ஆம், மறைந்த பாடகி இசை அரிசி ஜானகி அம்மா அவர்களது இனிய குரலில் அவரது தனி குரலில் உருவான பாடல்கள் வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. உங்கள் தெரிவில் இசை அரிசி அவர்களது காதல் பாடல்கள், காதல் வலு சம்பந்த பாடல்களை நீங்கள் உங்கள் விருப்பத் தெரிவாக வானொலியில் இணைத்து உங்களது இது அஞ்சலி கொடு ஒன்றிய நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியில் என்பதையும் நேர்களுக்கு ஞாபகமூட்டி விடைபெறச் செல்கின்றது இன்றைய பாடல்கள் போட்டிருக்கின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம் நேர்களே.

நெஞ்சம் மறுப்பதில்லை. நேர்கள் அனைவரையும் இனிமையான மாலை நேர வணக்கங்களுடன் நெஞ்சம் மறுப்பதில்லை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நெஞ்சம் மறுப்பதில்லை நிகழ்ச்சியில் தனது பாடல் திருமணி தந்த நிகழ்ச்சியை தனது பிரதிவாக இணைந்து சிறப்பிக்க வருகின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். பிரான்சிலிருந்து திருமதி ரோஜா சிவராஜாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சிக்காக பாடல் பிரதி அனுப்பி வைத்தமைக்கு உங்களுடைய பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் ஒலிக்க இருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சிக்கு ரசிக்க இருக்கிறீர்கள், சந்தோஷப்பட இருக்கிறீர்கள். நேர்களும் நிகழ்ச்சிக்கு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அலங்கரிக்க வானொலியில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது அன்புக்கரங்கள் திரையிலிருந்து பாடல்.

0: இன்னைக்கு மகாலன் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: பிபி கிருஷ்ணன் கறி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Torbrelaque VT Cash and Curry Paris La Chapelle Torbre Tolibisi Lacam Cyber Undre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: நெஞ்சம் மறுப்பதிலே நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களது பாடல் திருமகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கின்றது. அடுத்த பாடலாக வானொலியில் பொன்னூஞ்சல் சிறையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல்.

0: பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நேரம் இருப்பொழுது 8:35 நிமிடம் ஐக்கிய ராஷ்டிரத்தில் 1:35 நிமிடம் நேரத்தில் இன்றைய இரவு இன்றையமே தூங்கும் நேரம் நிகழ்ச்சி வானொலியில் ஒலிக்க இருக்கிறது. மறைந்த பாடகி இசையரசி ஜானகி அம்மா அவர்களது நினைவிலைகளை சுமந்த இமை தூங்கும் நேரமாக அவரது குரலில் ஒலித்த காதல் பாடல்கள் காதல் பலி சுமந்த பாடல்களை உங்கள் தெருவில் இணைத்து இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது என்பதை நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றோம்.

நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல்நோய் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 0 3 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷெரிமஹால்.

நெஞ்சம் மரபதிலே நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே நாளில் டிஆர்டி தமிழின் நெஞ்சம் மரபதில் நிகழ்ச்சிக்கு தனது பாடல் பிரதியை தந்து நிகழ்ச்சி அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். பிரான்சிலிருந்து ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடலாக அவன் அவள் அது திரையிலிருந்து ஒலிக்கின்றது. அடுத்த பாடல்

உலகத்துக் கொடுக்கிறது நெஞ்சம் பரப்புதல் நிகழ்ச்சியில் திருமதி ரோஜா சிவராஜா அவர்களது பாடல் திருவிழாவில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக சலங்கை ஒலித்திரையிலிருந்து வானொலியில்

0: நெஞ்சு மறுப்பதிலே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.
1: பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணே சாய்க்கிறான்,
0: மாட்டக்கார வேலன் திரைப்பட பாடலோடு நெஞ்சு மறுப்பதில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சிக்காக பாடல் வெளித்தந்த திருமதி ரோஜா சிவராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுபடி செல்கிறது. நெஞ்சம் மறுப்பதில்லை, நன்றி, வணக்கம் மேகலே.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக
3: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: நூலுலகம் நூலுலகம்.
5: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க போங்க போங்க.
7: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
8: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
7: VT Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
7: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nulagam.com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு பரிச ரூக்கையில் அமைந்திருக்கின்ற விடி கேசங்கரே, கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற விடி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான பின்னவல ஜானைகள் சரணாலயத்திற்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்காக ஜானையுடன் ஒரு நடைப்பயணம் என்ற தனித்துவமான புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசேட திட்டம் தொடர்பில் தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்ததாவது, மிகவும் பாதுகாப்பான சூழலில் ஜானைகளில் ஒன்றுடன் இணைந்து அதன் அருகிலேயே பொதுமக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள முடியும். யானைகளின் இயற்கையான நடத்தை முறைகளை கவனிப்பதற்கும் இலங்கையின் அடையாளமாக விளங்கும் வனவிலங்குகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு, யானைகளை பாதுகாப்பது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த அனுபவம் வழிவகுக்கும் எனவும், இந்த யானையுடன் ஒரு நடைப்பயணம் அனுபவமானது ஒரு நாளும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் பின்னவில வளாகத்தில் நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான விசேட நுழைவுச் சீட்டுகளை பின்னவில யானைகள் சரணாலயத்தின் பிரதான நுழைவாயில் நுழைவுச் சீட்டு கருமப்படத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். யானைகளை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் அதேவேளை கல்வி சார்ந்த மற்றும் மறக்க முடியாத வனவிலங்கு அனுபவத்தை வழங்கும் இந்த புதிய திட்டத்தில் பெருமளவில் கலந்து கொள்ளுமாறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பார்வையர்களுக்கு துணைக்களம் அழைப்பு விடுத்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகள் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக இலங்கையின் கூட்டு எதிர்க்கட்சி இன்று ஐக்கிய நாடுகள் சபையிடம் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்திருக்கிறது. பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தலைமையிலான எதிர்க்கட்சி குழுவினர் இன்று புதன்கிழமை காலை ஐநா அதிகாரிகளை நேரில் சந்தித்து இது தொடர்பான விரிவான எதிர்ப்பு மகஜனொன்றை கையளித்திருக்கிறார்கள்.
1: பேராசிரியர் ஜி எல் பீரிஸுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரேம்நாத் சி தொலவத்த, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கலாநிதி சுரேன் ராகவன், முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி ஆகியோரும் இந்த கடிதத்தை கையளிப்பதற்காக சென்றிருந்தனர்.
2: சட்டத்தரணிகள் சமூகம் இதற்கு முற்றிலும் எதிரானது, சிவில் சமூகம் எதிரானது. இப்போது நீதிபதிகள், நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகளை பிரதித்துவப்படுத்தும் அமைப்புகள் இதற்கு தமது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன.
0: முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து கழிவை
2: என்றால், யாருடைய தேவைக்காக இது செய்யப்படுகின்றது? இதுதான் முன்னுரிமையா? மற்றது இந்த ஒட்டுமொத்த செயல்முறையிலும் எவ்விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. என்ன செய்ய போகின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இதுவரையில் அரசாங்க தரப்பில் இருந்து திட்டவட்டமான அறிக்கை எதுவும் இல்லை. இதுதான் திருத்தம். அந்த திருத்தத்தை முன்வைப்பதற்கான காரணங்கள் இவைதான் என்றும் எதுவும் கூறப்படவில்லை. இவ்வாறானதொரு முயற்சியை இங்கிலாந்து மேற்கொண்டது. ஐக்கிய ராஜ்யத்தில் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்த இறுதி முடிவுக்கு வருவதற்கு 1.5 வருடங்கள் எடுத்தன. பொதுமக்கள், சட்டத்தரணிகள், சமூக பிரித்தானிய பல்கலைக்கழகங்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கோரப்பட்டது. இங்கிலாந்தில் 1200 பதில்கள் கிடைத்தன. அவை அனைத்தையும் மிக ஆழமாக ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எட்டப்பட்டது. எமது நாட்டில் அவ்வாறு எதுவும் இல்லை. இது குறித்த எந்த ஒரு கலந்துரையாடலும் சமூகத்தில் இல்லை. அரசாங்கத்தின் நோக்கம் என்ன, எவ்வாறான திருத்தம் என்பது எவ்வகையிலும் தெளிவாக இல்லை. இதனை இந்த வழியில் செய்ய முடியாது. வெளிப்படைத்தன்மை அவசியமாகும்.
1: அன்று மக்கள் சார்பு கூட்டு எதிர்கட்சியாக இன்று இவ்வாறு கருத்துக்களை வெளியிடும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கடந்த 2013 ஜனவரி மாதம் அப்போதைய பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க பாராளுமன்ற பிரேரணி மூலம் பதவியிலிருந்து நீக்கப்படும் போது நாட்டின் வெளிவகார அமைச்சராக இருந்தார். 2012 நவம்பர் மாதம் அப்போதைய ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 117 பேரின் கையெழுத்துடன் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டு 3 மாதங்கள் நிறைவடைவதற்கு முன்பாகவே பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரதம நீதியரசரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன்னால் கூடி பாற்சோறு சாப்பிட்டு வெற்றி முழக்கங்களை எழுப்பிய அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 2013 ஜனவரி 10 தேதி பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் பாராளுமன்றத்தில் ஆற்றிய நீண்ட உரையின் ஒரு பகுதியே இது.
2: உண்மையில் எந்த ஒரு சட்டமும் நித்தியமாக நிலைத்திருக்கும் வகையில் எழுதப்படவில்லை. சமூக முன்னுரிமைகள் மாறும் போதும் நடைமுறை அனுபவங்களின் அடிப்படையிலும் சட்டங்களை திருத்தி மேம்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணரும் போதும் அந்த பணியை சட்டவாக்க சபையே பொறுப்பேற்க வேண்டும். சட்டத்தை புதிதாக எழுதுவது நீதிமன்றத்தின் பணி அல்ல. பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசராக பதவியேற்ற எனது மதிப்புக்குரிய ஆசிரியரான கலாநிதி ஏ ஆர் பி அமரசிங்க நீதித்துறை நடத்தை நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புகள் என்ற நூலை எழுதினார். நீதியரசர் அமரசிங்க தனது புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் அந்த ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டுகின்றேன். சட்டமியற்றலின் காரணமாகவே அநீதி இழைக்கப்பட்டு அது திருத்தப்பட வேண்டுமெனின் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக செயல்முறையே பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே சட்டங்களை இயற்றும் பணியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமே பொறுப்பேற்க வேண்டும். நீதிமன்றம் எவ்வளவுதான் உன்னதமாக இருந்தாலும் அது சட்டமியற்றும் பணியை பொறுப்பேற்க முடியும் என்று பரிந்துரைப்பது அல்லது சுட்டிக்காட்டுவது அரசியலமைப்பு ரீதியான தவறான கோட்பாடாகும், தேச துரோக செயலாகும்.
1: மக்களின் அவதானத்துக்கு இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் பிரேரணைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டார்.
3: ஒரு
2: நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் தூண்களில் நீதிமன்றம் மிக முக்கியமானதொரு பங்கினை ஆற்றுகின்றது. இன்றைய நிலையில் தற்போதைய அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு பல்வேறு வழிகளில் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது. ஒருபுறம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65-67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 63-65 அதிகரிப்பதன் ஊடாக உண்மையிலேயே எமது நாட்டின் கௌரவத்திற்குரிய உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் சுதந்திரத்திற்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகித்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை நாம் நிராகரிக்கின்றோம். அது மட்டுமன்றி குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் நியமிக்கப்பட வேண்டிய நீதிபதிகளை நியமிக்காமல் அவற்றை வெற்றிடமாக வைத்திருப்பதன் ஊடாகவும் நீதிமன்றத்திற்கு பாரியதொரு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறான கருத்துக்களை கூறும் போது மதுபான அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி 2 கோடி ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவருடைய கட்சியின் ஹங்குரங்கெத் அமைப்பாளர் ஜெயலலிதா நாயக்கவை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜெயலலிதா நாயக்க இந்த கொடுக்கல் வாங்கலை கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மித்ததாக 2024 ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் SP திசா நாயக்கவின் சகோதரர் ஜெயலலிதா நாயக்க நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 10 மில்லியன் ரூபாய் சரீரப்பிணைகள் 2 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் விடுவிக்கப்பட்டதுடன் குறித்த பணத்தை மீண்டும் செலுத்துவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த தொகையின் முதலாம் தவணையாக 10 லட்சம் ரூபாய் பணம் எதிர்வரும் 22 முறைப்பாட்டாளருக்கு செலுத்த வேண்டும்.
1: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில்லையினை நீடிக்கும் யோசனை என்ன? அமைச்சர் டாக்டர் நாலந்த ஜெயதிஸ் இது தொடர்பில் இன்று

0: புதியானவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமானோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். எனவே இதுவும் ஒரு பக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. மற்றும் ஒரு பக்கத்தில் முன்னதாக நமக்கு 55 அல்லது 60 வயதில் ஓய்வு பெறுவதே சாதாரண நடைமுறையாக இருந்ததானால் தற்போது பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் நமது ஆயுட்காலம் 70 வயது வரை அதிகரித்துள்ளது. எனவே 60 வயதில் ஓய்வு பெறுவதற்கு பதிலாக இன்னும் சில வருடங்கள் பணியாற்றுவதற்கான திறன் பலருக்கு உள்ளது. சில நேரங்களில் பொதுச் சேவையிலிருந்து ஓய்வு பெற்று சென்று தனியார் துறையில் மேலும் 10 தொடக்கம் 12 வருடங்கள் பணியாற்றுகின்றனர். இந்த அனைத்து காரணங்களால் பல்வேறு தொழில் வல்லுநர்களுக்கு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். எனவே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் இது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது தொடர்பில் நாம் நேற்று முன்தினம் அமைச்சரவையில் கலந்துரையாடினோம். நீதி அமைச்சரிலிருந்து கிடைக்கும் வரும் விளக்கங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் தொடர்பில் தீர்மானம் ஒன்று முன்னெடுக்கப்படும்.
1: தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நேற்றிரவு பதட்டம் திடீரென அதிகரித்ததை தொடர்ந்து அந்த பகுதிகளில் சில பகுதிகளில் வான்வழி மூடப்பட்டதால் குவைத் நகரம் மற்றும் தமாம் நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 2 விமானங்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் JUL 229 நேற்று மாலை 5:10 கட்டநாயக்க விமானத்திலிருந்து குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டது. அதேவேளையில் விமானம் JUL 253 மாலை 6:36 கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து தம்மிகாமில் உள்ள கிங் பகத் சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்டது. விமானங்கள் மத்திய கிழக்கு பகுதியை நெருங்கிய போது ஈரான் அப்பகுதி முழுவதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகியவை தாங்கள் வான்வெளிகளை தற்காலிகமாக மூடின. தங்கள் இலக்குகளை நோக்கி உடனடியாக செல்ல முடியாத நிலையில் அந்த 2 விமானங்களும் பாதிக்கப்பட்ட வான்வெளிக்கு அருகே சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு காத்திருப்பு பாதையில் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதும் விமானிகள் அவ்விரு விமானங்களையும் அவற்றின் உரிய இலக்குகளை பாதுகாப்பாக தரையிறக்கியிருக்கிறார்கள். வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டதால் வேறு பல சர்வதேச விமானங்களும் வானிலையை காத்திருக்கவும் நிலை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறவில்லை. அவர் கூறிய விடயங்களை சிலர் அரசியல் தேவைகளுக்காக தெரிவுபடுத்தி கூறுவதாக கடத்தலில் அமைச்சர் அமலிகம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பால நிர்மாணிப்பு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மக்களின் காணிகளை விடுவிக்க மாட்டோம் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் கூறவில்லை எனவும் ராணுவ தேவைகளுக்காக காணிகளை தவிர மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளையும் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஜனாதிபதியுடன் பேசி விரைவில் நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 40 வருடங்களாக போடப்பட்டிருந்த வீதிகள் திறக்கப்பட்டு வடமாகாணத்தில் இருந்த ராணுவ சோதனை சாவடிகள் பெருமளவு நீக்கப்பட்டிருக்கின்றன. 37 வருடங்களுக்கு பிறகு பலாலி வீதியும் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அதேவேளை பலாலி ராணுவ வைத்தியசாலையை தனியார் காணியில் அமைந்திருக்கிறது. அந்த காணிக்கு நட்டகடு வழங்குவதா அல்லது அவருக்கு மாற்று காணிகள் வழங்குவதா அல்லது வைத்தியசாலை அங்கிருந்து அகற்றுவதா என்பது தொடர்பில் ராணுவ அதிகாரிகள் காணி உரிமையாளர்களை அழைத்து பேசி முடிவு எடுக்கப்படும். அதேபோன்று வடக்கில் 2 ராணுவத்தினர் தமது சுய தேவைகளுக்கு விவசாயம் செய்வதாக கூறினாலும் வெளியில் மரக்கறிகள் விற்பனை செய்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. அதுதொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் போலீசில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மையில் திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதி அண்மித்த வெற்று காணியொன்றை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்கள் நடும் வேலையில் கும்பல் ஒன்று ஈடுபட்டிருக்கிறது. இத்தொடர்பில் அறிந்த காணி உரிமையாளர் அவ்விடத்துக்கு சென்று தனது காணிக்கு தூண்கள் நடுவது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு குறித்த கும்பல் காணி தம்முடைய தினவும் உன்னுடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்த எனவும் மிரட்டும் துணியில் கூறியிருக்கிறார்கள். உங்கள் காணி என்றால் அதற்கான ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் மிரட்டியிருக்கிறார்கள். இத்தொடர்பில் தான் போலீசில் முறையிடுவதற்காக கூறி காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த கும்பல் காணியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறது. இதுவழி குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு வெற்றுக்காணிக்கு தூண்களிடும் பணியில் ஈடுபட்ட வேளை காணி உரிமையாளர் சென்று கேட்டபோது காணி உரிமையாளர்கள் மிரட்டிய போதும் அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயன்ற வேளையில் காணியிலிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள். அமெரிக்கா இலங்கைக்கு விதித்திருக்கின்ற தீர்வை வரி குறைப்பது தொடர்பாக அடுத்த சில தினங்களில் சாதகமான பதில் கிடைக்கும் என அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார்.
2: தமது பதவி

0: கால நிறைவினை முன்னிட்டு வாஷிங்டனில் உள்ள பௌத்த விகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த போதே தூதுவர் இதனை கூறினார்.
1: மஹிந்த சமரசிங்க அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக 2021 நவம்பர் 29 அன்று அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டார். 2021 டிசம்பர் 1 தேதி வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தமது கடமைகளை அவர் பொறுப்பேற்றார்.
2: தேர்தல்களை இந்த அரசாங்கம் என்னை வெளியேறுமாறு கூறவில்லை என்பதை நான் முதலில் கூற வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தை அமைத்த போது முன்னைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட 17 தூதுவர்கள் இருந்தனர். அந்த 17 பேரில் 16 பேரை அவர்களின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னரே திரும்பி வருமாறு தெரிவித்திருந்தனர். ஆனால் என்னை தொடர்ந்து இருந்து பணியாற்றுமாறு கூறினார்கள். அதே போன்று நான் இந்த அரசாங்கத்தோடு மிகவும் சிறப்பாக இணைந்து பணியாற்றினேன். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. நேற்று முன்தினம் கூட ஜனாதிபதி தொடர்பு கொண்டு நாம் வர்த்தமானி மூலம் வெளியிட்ட ஒரு அறிவித்தலுக்கு அவரின் கையொப்பத்தை பெற்றுக் கொண்டேன். அந்த அறிவித்தலின் பிரகாரம் இறக்குமதி தீர்வை வரி கட்டணத்தை மேலும் குறைக்கும் ஒரு திட்டமாக மிக விரைவில் இலங்கை மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்க முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறான விடயங்களை என்னால் செய்ய இயன்றமைக்கு காரணம் எனது அரசியல் கருத்துக்கள் எவ்வாறு காணப்பட்டாலும் எனது அரசியல் கோட்பாடு எவ்வாறாக இருந்தாலும் நான் இந்த பதவியை பொறுப்பேற்ற நாள் முதல் அரசியல் செய்யவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது நான் சென்று அவருக்கு வேலை செய்யவில்லை. இங்கிருந்து கொண்டு அவருக்கு உதவுமாறு நான் யாரிடமும் கூறவில்லை. நான் அரசியலிலிருந்து முழுமையாக விலகிவிட்டேன். அதனாலேயே எனது தூதரகத்தில் உள்ள அனைவரும் எனக்கு பெரும் பக்கபலமாக இருந்து முன்னைய காலத்தில் செய்யாத பல விடயங்களை எனது குழுவினரோடு இணைந்து தாய் நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் என்னால் செய்ய முடிந்துள்ளது.
1: மஹிந்த சமரசிங்க மீண்டும் அரசியலுக்கு வருவாரா? இது தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
2: இலங்கைக்கு சென்ற பின்னரும் நான் எனது தாய் நாட்டுக்காகவே பணியாற்றுவேன். எனது சேவை நின்று விடாது. அந்த சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். இலங்கைக்கு சென்றதன் பின்னர் இதனை விட அதிக தேவையோடு ஆர்வத்தோடும் பணியாற்றுவேன். ஆனால் அரசியலில் அல்ல. நான் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் இணையப் போவதில்லை. அரசியலில் ஈடுபடாமலும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். அதே போன்று இந்த அரசாங்கம் என்னிடம் ஏதேனும் உதவி கோரினால் அவர்கள் கொண்டு செல்லும் திட்டத்துக்கு என்னால் பங்களிக்க முடியும் என அவர்கள் நினைத்து என்னிடம் கூறினால் நாட்டுக்காக அந்த சேவையை நான் வழங்க தயாராக இருக்க மாட்டேன். அதற்கு ஒரு தயங்கவும் மாட்டேன். மேலும் இந்த அரசாங்கம் என்னை முன்னரே வருமாறு கூறவில்லை. நான் தான் போக வேண்டும் என கூறுகின்றேன். எனக்கு உண்மையில் டிசம்பர் மாதம் வரை இருக்க முடியும். நான் இன்னும் இருக்க வேண்டும் என கூறியிருந்தால் அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்குமாறுதான் கூறியிருப்பார்கள். ஏனெனில் எமக்கிடையே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. நான் சிறப்பாக பணியாற்றியுள்ளேன்.
3: தொடர்ந்து வவுனியா போகஸ்வேல வீதியின் வெளிக்குளம் சந்தியிலிருந்து மாமடுவு வரையான 8 கிலோமீட்டர் தூரத்தை கார்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் ரூபாலி சமர்சிங் அவர்களின் தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலிருந்து போகஸ்வேல வரையில் 48 கிலோமீட்டர் தூரம் காணப்படுவதுடன் அவ்வீதியானது யுத்த காலத்திலிருந்தே கடுமையாக சேதமடைந்த நிலையில் காணப்பட்ட ஒரு வீதியாகும். இதன் முதற்கட்டமாக 8 கிலோமீட்டர் தூரத்தை கார்பெட் இட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான ஒதுக்கப்பட்ட தொகையை 529 மில்லியன் ரூபாயாகும். இந்த பணிகள் 18 மாத காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட இருக்கின்றன. இதில் 2 கட்டத்தின் கீழ் மாமடுவில் இருந்து ரம்பவெட்டிய வரையிலும் 3 கட்டத்தின் கீழ் போகஸ்வேல வரையிலும் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. இந்த வீதி அபிவிருத்தி செயல்படுவதன் மூலம் 18 கிராமங்களைச் சேர்ந்த 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரம்ஜய் ஜெகதீஸ்வரன் அவர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பிரதேசவாசிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். காகிதீவு மொழி சுழற்சி மையத்தால் தாங்கள் தினமும் மின்னல்களை எதிர்கொள்கூடியதாக தெரிவித்து அதற்கு தீர்வு கோரி இன்று புதன்கிழமை காகிதீவு மக்கள் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் இந்த குப்பையை போட்டால் அன்றாடம் பல்வேறினர்களை எதிர்கொள்கின்றோம். குழந்தைகள் முதல் முதியோர் வரையில் அனைவரும் தொற்றும் மற்றும் தொற்று நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும், அங்கே கொட்டப்படும் கழிவுகள் தரம் பிரிக்கப்படுவதில்லை எனவும், இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்குட்பட்ட மாநகர சபையானது காணப்பட்ட போது தரமான கழிவு முகாமைத்துவம் பேணப்பட்டது. கழிவுப் பொருட்கள் மூலம் சேதன பசலை தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது இப்பறம் மனிதத்துக்கு ஒப்பாத பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. கழிவுகளை எரிக்கிறார்கள். இதனால் அருகில் இருக்க முடியவில்லை எனவும், இந்த பிரச்சனைக்கு முதல்வர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் வெளியே வந்து நமக்கு தீர்வு வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் மாநகர சபைக்கு உள்ளே செல்ல வேண்டி ஏற்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். செம்மணி மனித புதைக்குழியின் 3 கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சமணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 32 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் கடந்த 23 தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. சமணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 15 தேதி ஆரம்பமாகி முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் 9 நாட்கள் நடைபெற்றதில் புதிதாக 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். முல்லைத்தீவு பகுதியில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தீவிபுரம் பகுதியில் கணேஷ் திட்டத்தில் தனியார் காணியில் விடுதலை புலிகளின் புதையல் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணிகள் நேற்று நடைபெற்றிருக்கின்றன. குறித்த தனியார் காணியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக கூறி கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகழ்வு பணிகளை ஆரம்பித்திருந்தார்கள். இருப்பினும் ஊடகங்களுக்கான செய்தி சேகரித்தலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலருக்கு அந்த பகுதி மக்களால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த அகழ்வு பணியின் உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டும் நோக்கில் அந்த பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற போது குறித்த அகழ்வு பணி இடம்பெறும் பகுதிக்கு செல்வதற்கும் காணொலி மற்றும் புகைப்படம் பதிவு செய்வதற்கும் அனுமதி மறக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இடம்பெற்ற அகழ்வு பணியின் போது எதுவும் கிடைக்காத நிலையில் முதலாம் நாள் அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இரண்டாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருக்கின்றன. இருப்பினும் இதுவரை இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் எந்தவிதமான ஆயுதங்களோ தங்கங்களோ மீட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். 500 தேயிலை கிராமங்களில் நிறுவும் சிலோன்சி வில்லேஜ் தேசிய வேலை திட்டம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது.
0: 2030 ஆண்டளவில் தேயிலை உற்பத்தியை 400 மில்லியன் கிலோகிராம் வரை அதிகரித்து தேயிலை ஏற்றுமதி வருமானத்தை 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். அதன் பொருட்டு சிலோன் டீ வில்லேஜ் எனும் பெயரில் இந்த தேயிலை கிராமங்கள் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் இந்த வருடத்திற்குள் நாடளாவிய ரீதியில் உள்ள 144 தேயிலை பரிசோதகர் பிரிவுகளை உள்ளடக்கி 144 தேயிலை கிராமங்களை ஆரம்பி திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய தேயிலை இலக்கை நோக்கிய தேசிய தேயிலை கிராம திட்டம் நாவலப்பிட்டி அபகஸ்தலாவில் ஆரம்பிக்கப்பட்டது. பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் நிமல் உடுகம்போல் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர்.
4: உண்மையில் கிரிக்கெட் அல்லது வேறு எந்த ஒரு விளையாட்டிற்கு முன்னதாகவே உலகிலேயே மிகச்சிறந்த தேயிலை விற்பனையாளராகவே இலங்கை உலகிற்கு முதன் முதலில் அறிமுகமானது. ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த அரசாங்கமும் கலந்துரையாடினர், கொள்கைகளை வகுத்தனர், இலக்குகளை நிர்ணயித்துள்ளனர். இந்த நாட்டில் உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்கவும் உழைக்கும் மக்களுக்கு தைரியத்தை அளிக்கவும் அரசாங்கத்தின் தேவைக்கேற்ப நிதியை ஒதுக்கி திட்டமிட்டு செயற்பட வேண்டும் எனவும் தீர்மானித்துள்ளனர். அந்த முயற்சிகளின் பிரதிபலனாகவே இவ்வாறான எண்ணக்கருக்களும் திட்டங்களும் இந்த நாட்டிற்கு பங்களிப்பாகவும் கொடையாகவும் கிடைத்தன என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
5: கடந்த வருடத்தில் எமது சிலோன் தேயிலை ஒரு கிலோவிற்கு 5.85 டாலர் கிடைத்தது. நாம் போட்டியிட நினைக்கும் கென்யாவின் தேயிலைக்கு வெறும் 2.65 டாலர் வரையிலான தொகையை கிடைத்தது. ஏனைய நாடுகளை பற்றி பேசுவதானால் இதே நிலைமைதான். எமது தேயிலையின் பெறுமதிக்கு நிகரான எந்த ஒரு தேயிலை வகையும் உலகின் வேறு எந்த ஒரு நாட்டிலும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. எனவே ஒரு நாடாகவும் தேயிலை கைத்தொழிலாகவும் இந்த வர்த்தக நாமத்தை பாதுகாப்பது அல்லது வேறு வார்த்தைகள் கூறுவதானால் இந்த சந்தையை பாதுகாப்பது எமது கடமையாகும்.
3: தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஜனநாயக மதிக்கவும் இலங்கையின் அரசியலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் 65 வயதை கடந்து நீண்ட ஆயுளுடன் வாழும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அதேவேளை ஆசிய நாடுகளில் வைத்தியர்களின் சராசரி ஆயுள் காலம் ஏனைய தொழில்முறை நிபுணர்களை விட குறைவாக இருப்பதாகவும் ஆய்வொன்றில் தெரிய வந்திருப்பதாக சாமல் சஞ்சீவ் தெரிவித்திருக்கிறார். மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவ தொழிற்சங்க கட்டமைப்பின் தலைவர் நிபுணர் வைத்தியர் சாமல் சஞ்சீவ் இந்த ஆய்வின் முடிவுகளை மேற்கோள் காட்டி இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் கூற்றின்படி இந்தியாவில் உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற பெரும்பாலான ஆய்வுகள் அரசியல்வாதிகளின் ஆயுள் காலம் வீதம் மற்ற தொழில்முறையினரை விட குறைவாக இருப்பதாக கூறினாலும் இலங்கையின் நிலைமை அதற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளில் பணியாற்றியவர்களின் ஆயுள் காலம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சமூக ஆய்வில் முக்கிய அரசியல்வாதிகளில் 65% அதிகமானோர் 65 வயதை கடந்து வாழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று 10% அதிகமானோர் 75 வயதை கடந்தும் சுமார் 5 அரசியல்வாதிகள் 80 வயது அல்லது அதற்கு மேலும் வாழ்ந்திருப்பதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இளம் வயதில் உயிரிழந்த அரசியல்வாதிகளில் பெரும்பாலானோர் திடீர் மாரடைப்பு, விபத்துகள் அல்லது மற்றும் மது போதைகள் தொடர்பான காரணங்களால் உயிர்ந்திருப்பதாகவும் புற்றுநோய் போன்ற நோய்களால் ஏற்படும் மரணங்கள் ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதாகவும் சாமல் சஞ்சீவ குறிப்பிடுகிறார். உயிர் ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னாள் சஹ்ரான் நாசிம் மற்றும் அவரது குழுவினர் தொடர்பில் தெளிவான தகவல்களை அரச ஊடக உளவு சேவைக்கு வழங்கப்பட்டும் அவற்றை அடிப்படைவாத சம்பவங்கள் குறித்து விசாரணை செய்த சிஐடி குழுவினருக்கு சிஐடி அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி சரணரத்தினம் மற்றும் பணிப்பாளர் சாணி அபரசகர் ஆகியோர் வழங்கவில்லை என்று மேல்முறையீடு நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிர் ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் தன்னை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்ததை எதிர்த்து அரசு உளவு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே தாக்கல் செய்திருந்த எழுத்தாணை மேனு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனை செய்யப்பட்டது. இதன்போதே மனுதாரரான சுரேஷ் சாலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினர் சஞ்சீவ ஜெயவர்தன இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ருகாந்த அபயசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த மனு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. மனுவில் போலீஸ் மாதிபர் சிஐடி பணிப்பாளர் சாணி அபசேகர, விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணரத்தின, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவிசேனவரத்தின, சிஐடி சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அசங்க கரவிட்ட, அருள்தந்தை ரொஹான் சில்வா மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக இந்நிலையில் நேற்று முற்பகல் 5வது தவணையிலும் மனுதார தரப்பு வாதங்களே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஜனாதிபதி சட்டத்தின் சஞ்சீவ் ஜெயரத்ன பின்வருமாறு வாதங்களையும் முன்வைத்திருக்கிறார். உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரித்த ஜனகடி சில்வா ஆணைக்குழுவின் அறிக்கைகளின்படி சஹ்ரான் காசிம் தலைமையிலான தேசிய தவ்ஜி ஜமாத் அமைப்பு ஆதரவாளர்கள் கண்டி எசில பெருகிராவை தாக்குவதே முதன்மை இலக்காக இருந்திருப்பது என்பதற்கான ஆதாரங்கள் வழியாக இருப்பதாகவும் ஆரம்பத்தில் அவர்கள் கத்தோலிக்க தேவாலயங்களை தாக்க திட்டமிடவில்லை எனவும் அவர்கள் கண்டி பெருகிராவை தாக்கி சிங்கள மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கிடையே மோதலை உருவாக்க திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு ஏர்பஸ் விமானங்கள் குழுப்பினர் செய்யப்பட்ட போது இளைஞம் புறப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்று மன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேற்படி வழக்கு நேற்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முல்லையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் இவ்வாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று தினம் வழக்கு விசாரணையின் போது இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கை ஒன்றை இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததுடன் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதற்கான திகதி ஒன்று வழங்குமாறும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்று முன்வைத்திருந்தார்கள். இதன்போது பிரபல வர்த்தகரான நிமால் பேரேரோ சார்பில் உள்ளான சட்டத்தின் உதர முகிந்திரகை நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்து அனுமதி கோரியிருக்கிறார். எனினும் குறித்த நபர் இதுவரை இந்த வழக்கில் சந்தேகவராக பெயரிடப்படாததால் அத்தொடர்பில் தற்சமயம் விளக்கம் அளிப்பது அவசியமற்றது எனவும் நீதவான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நெல் அறுவடை காலம் ஆரம்பித்திருப்பதால் அதனை கவனத்தில் கொண்டு நெல் களஞ்சிய சாலைகள் எதிர்வரும் நாட்களில் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
6: கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் குழுவனவு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மகிழங்காடு கமக்காரர் அமைப்பின் நெற்களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வடமாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து கொண்டிருந்தார். விவசாயிகளின் கருத்து.
7: அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆரம்பித்த தருணத்திலே நெல் கொள்வனவும் வந்து முதல் முறையாக கிளிநொச்சி மாவட்டத்திலே இது வரை காலம் நடைபெறவில்லை. வெளி மாவட்டங்களுக்கு முழு நெல்லும் சென்ற பிறகே நெல் சந்தைப்படுத்தும் சபையினுடைய நெல் கொள்வனவு நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு உடனடியாக நெல் அறுவடை ஆரம்பித்த உடனடியாகவே நெல் கொள்வனவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாங்கள் நெல் சந்தைப்படுத்த சபைக்கும் அரசாங்கத்துக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம்.
8: திட்டம் அரசாங்கம் இன்னொரு வேலை செய்தபடியா இந்த உரிய நேரத்துக்கு நாங்கள் வெட்டி இப்ப 15ஆம் தேதி வெட்டினாங்க. இன்றைக்கு 15ஆம் தேதிக்குள்ள நெல் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அரசாங்கம். அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுகிறோம்.
6: நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கருத்து.
9: விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்றிலிருந்து எமது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு விவசாயிகள் தங்களது நெல்லினை கொண்டு வந்து கொடுத்து அதற்குரிய பணத்தினை வங்கியினூடாக பெற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும். அதே போன்று இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் நெல் கொள்வனவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த செயற்பாடு நடைபெறும் என்பதனையும் இந்த நிகழ்வில் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இங்கு ஒரு கிலோ நாடு நெல்லானது 120 ரூபாய்க்கும், சம்பா நெல் 130 ரூபாய்க்கும், கீழ் சம்பா நெல் 140 ரூபாய்க்கும் கொள்வனவு செய்யப்படுகிறது.
6: அரசாங்கத்தின் நிலைப்பாடு
10: அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் உண்மையிலே விவசாயிகளிடம் நாங்கள் கூறியது போன்று விவசாயிகளுடைய நெல்லை நாங்களே கொள்வனவு செய்து அதனூடாக மீண்டும் இந்த நாட்டின் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை பெற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அப்ப அந்த நோக்கம் இன்றைக்கு நடுத்தரவு ரீதியாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது என்பது.
6: ஏனைய மாவட்டங்களின் நிலைமை. வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறுபோக நெல் அறுவடை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.
11: காலபத்திரா நெல்லு கூட சொல்லி அரசாங்கம் எடுக்கிறது, இப்ப சிறுபத்திரே நெல் எடுக்குது, அதால நாங்க அரசாங்கத்தை வரவேற்கிறோம்.
6: முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் சிறுபோக நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்றது.
3: தொடரும் இலங்கை செய்திகளில், மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபகோன் தனது பதவியிலிருந்து விலகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி தனது பதவியை விலகல் கடிதத்தை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று அனுப்பப்பட்ட அந்த பதவி விலகல் கடிதத்தில் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்றும், ஜனாதிபதி அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வாரா அல்லது நிராகரிப்பாரா என்பது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் அறிவிக்கப்படவில்லை எனவும் மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபகோன் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் தான் பதவி விலகல் செய்ய எடுத்த தீர்மானம் தனிப்பட்ட காரணங்களால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய மாகாண ஆளுநர் சரத் அபகோன் பேரதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் கடந்த காலத்தில் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் நிலவும் கடுமையான தாதியர் வெற்றிடங்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வுபெற இருக்கின்ற தாதியர்களின் பணிக்காலத்தினை 2 வருடங்களால் நீடிக்குமாறு அரசு சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கடிதத்தை சங்கத்தின் தலைவர் மூத்தட்டுவே ஆனந்ததேரர் நேற்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நாட்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 50,000 தாண்டியிருக்கும் நிலையில் வீடுகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளை கணக்கிட்டால் அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் அவர்களை பராமரிக்க தேவையான தாதியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது நிலைமையை கண்டு மேலும் மோசமாக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அரசாங்கம் புதிய தாதியர்களை ஆட்சியேற்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து சேவையில் இணைப்பதற்கு இன்னும் 3 ஆண்டுகள் தேவைப்படும். தற்போது நிலவும் தாதியர் பற்றாக்குறையினை ஒரு தாதியர் 3 பேரில் பணிச்சுமையினை சுமக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், கடுமையான பணிச்சுமை காரணமாக தாதியர்கள் நோய்வாய்ப்படும் அபாயம் உள்ளதாகவும் முத்தட்டுவை ஆனந்தத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நெருக்கடியான சூழலை தணிப்பதற்கு உயிர் இருக்கின்ற தாதியர்களின் வயது விரும்பி 2 வருடங்கள் நீடிப்பதற்கு ஜனாதிபதி தனது நேரடி மற்றும் விசேட கவனத்தை செலுத்த வேண்டும் எனவும் அரசு சபைகள் ஐக்கிய தாதியர் சங்கம் தங்களது கோரிக்கை கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. விவசாய காலணை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையானது காளான் பயிற்சிக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் 150 காளான் வளர்ப்பு பைகளை கொண்ட காளான் பயிற்சி கீழம் ஒன்றை சுமார் 2025 ரூபாய் காப்புறுதி கட்டணத்தில் 3 மாத கால பகுதிக்குள் காப்புறுதி செய்ய முடியும். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட காளான் பயிற்சிக்கையானது நோய்கள் அல்லது பூச்சி தாக்கங்களால் சேதமடைந்தால் இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் 22,500 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். விவசாய திணைக்களத்தால் வழங்கப்பட்டிருக்கின்ற பரிந்துரைகளுக்கு அமைவாக காளான் பயிற்சியில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த காப்புறுதி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தகமையுடையவர்களாக இருப்பார்கள் என விவசாய அமைச்சு விடுத்திருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கந்த மற்றும் கழுகங்கையில் நீர்த்தேக்கங்களில் இருக்கின்ற நீரை வடமத்திய மாகாணத்திற்கு கொண்டு செல்லும் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படுகின்ற பிரதான சுரங்க பாதையினுடைய அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவடைந்திருக்கின்றன.
6: இந்த நீர்ப்பாசன சுரங்கப்பாதையின் நீளம் 27.7 கிலோமீட்டர்கள் ஆகும்.
12: இது தெற்காசியாவின் மிக நீளமான நீர்ப்பாசன சுரங்கப்பாதையாக கருதப்படுகிறது.
1: மகாவலி கங்கையின் கிளை ஆறுகளில் ஒன்றான கழுகங்கையை வங்கர பிரதேசத்தில் மறித்து கழுகங்கை நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்பட்டது. மகாவலி கங்கையின் மற்றொரு கிளை ஆறான அம்பன் கங்கையை மறித்து முருகஹ கந்து நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்பட்டது. கழுகங்கை நீர்த்தேக்கத்தின் மேலதிக நீர் சுமார் 9 கிலோமீட்டர் நீளமான நிலத்தடி சுரங்கப்பாதையூடாக முருகஹ கந்து நீர்த்தேக்கத்திற்கு கொண்டு செல்லப்படுவதுடன் முருகஹ கந்துவின் நீரை வடமத்திய மாகாணத்திற்கு கொண்டு செல்வதே இந்த நீர்ப்பாசன திட்டத்தின் முக்கிய இலக்காக இருந்தது. முருகஹ கந்து நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மகாகணதராவு நீர்த்தேக்கம் வரையில் மகாவலி நீரை கொண்டு செல்வதற்கான பிரதான கால்வாய் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பிரதான கால்வாயானது எலஹெரு கேந்திரவாவியிலிருந்து அனுராதபுரம் பழுகஸ்வெவ வரையில் சுமார் 28 கிலோமீட்டர் தூரம் நிலத்தடி சுரங்கப்பாதை ஊடாகவே அமைக்கப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதையின் அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்று நிறைவடைந்தன.
12: நூற்று 136வது தேசிய தொல்லியல் தினத்தையொட்டி நினைவூட்டல் நிகழ்வும் கலந்துரையாடலும் மன்னாரில் இன்று நடைபெற்றது.
6: மன்னார் மாவட்டத்தில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாக்கும் வேலை திட்டம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று மன்னார் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. வவுனியா பிராந்திய தொல்பொருள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சனரத் விக்ரமசிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
13: தொல்பொருள் மரபானது அனைத்து இளைஞர்களுக்கும் சொந்தமான ஒரு மரபு என்றும், குறிப்பாக மன்னார் மாவட்டமானது வரலாற்றில் நீண்ட காலமாக மனித இருப்புக்கான இடவசதியை வழங்கிய ஒரு வரலாற்று பூமியாகும். அதே போன்று மன்னார் துறைமுகமானது இலங்கையில் இருந்த பழமையான துறைமுகங்களில் ஒன்றாகும். இதனை தென்னிந்தியாவில் உள்ள அரிகமேடு துறைமுகத்துடன் ஒப்பிடலாம். எனவே இந்த துறைமுகத்தை மீண்டும் பாதுகாத்து பிரதான துறைமுக நகரமாக இதனை மீண்டும் பாதுகாப்பது குறித்தும் இன்று நாங்கள் கலந்துரையாடினோம்.
3: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசாநாயகவின் சகோதரரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான ஜெயத் திசாநாயக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபான உரிமம் பெற்றிருப்பதாக கூறியவரிடம் 27.5 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பெல்லிகலை சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையருமான எஸ் சி கஜநாயக் இந்த இடமாற்றத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் சிறையில் இறுதி கதவை உடைத்து தப்பிக்கச் செல்ல முற்பட்ட போது நிலைமையை கட்டுப்படுத்த குறித்த அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி கைதிகள் குழுவினர் சிறைச்சாலை அதிகாரிகளின் மீது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் தாக்குதல் நடத்தியதாகவும், சக அதிகாரிகளின் உயிரை பாதுகாக்கும் நிலைமையை கட்டுப்படுத்தவும் இந்த அதிகாரி துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் இந்த துப்பாக்கிச்சூடு சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அதிகார துஷ்பிரயோகம் ஏதேனும் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்த விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி ஏற்பட்ட கலவரத்தில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட பதிவான உயிரிழப்புகளானது ஒட்டுமொத்த நாட்டையும் முழுக்கியுள்ளதாக ஜனநாயக கூட்டு எதிர்க்கட்சி விடுத்திருக்கும் விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோதலை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசு தலைமையில் விசாரணை குழு நியமிக்கப்படுவதை வரவேற்கும் அதேவேளை, வன்முறையை தடுக்க தவறிய சிறைச்சாலை அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மற்றும் மறைமுக நோக்கங்கள் குறித்து கூட்டு எதிர்க்கட்சி பலத்த சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. மஸ்கெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஸ்கெலியா நல்லதண்ணி பிரதான வீதியில் ஃப்ரண்டோ தோட்ட பால் சேகரிப்பு நிலையத்துக்கு அருகில் வைத்து போதைப் பொருட்களின் இருவரை மஸ்கெலியா போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் மஸ்கெலியா பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய ஒருவரும் எடிக்கோதிய பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒருவரும் ஆவார். இவர்களிடமிருந்து 3290 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 360 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதாக மஸ்கெலியா போலீஸின் பொறுப்பதிகாரி எஸ் எஸ் புஷ்பகுமார் தெரிவிக்கிறார். டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் வேல் மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.
6: கொழும்பு, களத்துறை, கம்பஹா மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ளிட்ட சிறசு ஊடக வலையமைப்பு, சுகாதார அவச்சு, ஊடக அவச்சுடன் இணைந்து குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்திற்கான குழுவினர் கிருணப்பறையில் டெங்கு ஒழிப்பு தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளில் இன்று ஈடுபட்டனர். மேற்பட்ட குழுவினர் நீர்க்குழம்பில் விழிப்புணர்வினை முன்னெடுத்தனர். டெங்குவை ஒழிப்போம் தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் மற்றொரு குழுவினர் களுத்துறை பகுதியை மையப்படுத்தியும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். மாஸ் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனம் ஹேலியோ நிறுவனத்தின் பனடோல் வர்த்தக நாமமும் இதில் இணைந்துள்ளன.
3: தொடர்ந்து காரி நகரில் வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட திருடச் சம்பவங்களை தொடர்புடைய இருவர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரி நகரில் வீடொன்றில் 1,500 கனேடிய டாலர் ஒரு சூடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு எனவும் மற்றும் ஒரு வீட்டில் 400 அமெரிக்க டாலர் மற்றும் இலங்கை மதிப்பிலான 100,000 ரூபாய் எனவும் களவாடப்பட்டிருக்கிறது. சிறுவில் வீட்டு உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்குமே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை விசாரணைகளை துரிதப்படுத்தியிருந்தது. விசாரணைகள் அடிப்படையில் காரி நகரைச் சேர்ந்த 20 மற்றும் 26 வயதுடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தகிரவர்களிடமிருந்து களவாடப்பட்ட பணம் நகையின் பிளவும் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த மதுபான பொருட்கள் அடங்கிய ஒரு தொகையுடன் சந்தகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கு கடற்படை கட்டளைக்கு சொந்தமான கூட்டபாய கடற்படை நிறுவனத்திற்கு கிடைத்த நம்பகமான தகவல் அடிப்படையில் முல்லைத்தீவு போலீஸ் விசேட அதிருப்படை நுழைந்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளிப்பின் போது சந்தகநபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சந்தகனிடமிருந்து சட்டவிரோதமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 5,575 மதுபான பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட சந்தகநபர் முல்லைத்தீவு பிரதேசத்தைச் சேர்ந்த 43 வயதுடைய நபரின் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மற்றும் சட்டவிரோத மதுபான போதர்களின் மீது மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முல்லைத்தீவு மதுபிடி திணைக்கள அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறன. இலங்கை கடலோர காவல்படை இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 90 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான போதைப் பொருட்களை மற்றும் சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றியிருக்கிறது. முழு நாடும் ஒன்றாக என்ற திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடு தழுவிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக இலங்கை கடலோர காவல்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பனை நின்றான் கிராமத்துக்கு செல்லும் வீதியில் அமைந்திருக்கின்ற பாலத்தை புதிதாக அமைப்பதற்கு செவ்வாய்க்கிழமை அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் குறித்த பனை நின்றான் பாலத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் இந்த நெடுங்கோட்டு சுல்தான் பிரதான வீதியிலிருந்து பனைநூறா கிராமத்துக்கு செல்லும் பாலமும் அதனுடைய இந்த வீதியும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதால் அந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வந்தவையும் குறிப்பிடத்தக்கதாகும். கலவெல மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் 2 சம்பவங்களில் 2 சடலங்களை கண்டெடுத்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதன்படி கலவெல வடமேல் கால்வாயொட்டிய கல் மில்லகம பகுதியில் உள்ள ரயில் பாலத்துக்கு அருகில் பயோதிப்பு பெண் ஒருவரின் சடலம் காணப்பட்டதாகவும் போலீசார் அதனை மீட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மனநல பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புள்ள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை திருநிகல பரிசு பிரிவுக்குட்பட்ட பூபகாந்த் ஓயாவில் ஆண் ஒருவரின் சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருநிகல போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். கொழும்பு தனியார் சத்திர சிகிச்சை மருத்துவமனையில் இலங்கையின் முதலாவது AI உதவியுடன் கூடிய ரோபோட்டிக் சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. 50 வயதான பெண் ஒருவரின் கருப்பை அகற்றப்பட்டமை மற்றும் சிக்கலான சிறுநீரக சத்திர சிகிச்சை என்று 2 சத்திர சிகிச்சைகள் இதன்போது மேற்கொள்ளப்பட்டதாக அங்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. வரலாற்று பழமை வாய்ந்த சோழர் காலத்து ஆலயமான பூநகரி மண்ணித்தலை சிவன் ஆலயம் மற்றும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த சிவத்தலங்களை தரிசிப்பதற்காக மரபுரிமை பயணம் நாளை தினம் வியாழக்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது. யாழ்கோட்டை முனீஸ்வரன் ஆலயம் ஒன்றிலிருந்து நாளை தினம் வியாழக்கிழமை காலை 8:30 மணியளவில் பயணம் ஆரம்பமாகி துணவி பிரகேஸ்வரன் ஆலயம், கீரம்பலி நகுலேஸ்வரம், சாவகச்சேரி வாரி வரணேஸ்வரம் மற்றும் கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் ஆலயம் ஆகியவற்றுக்கு சென்று இறுதியாக பூநகிரி மணித்தலை சிவாலயம் சென்றடைய இருக்கிறது. குறித்த பயணத்தில் இணைப்புகளுக்கு போக்குவரத்து வசதிகள் உணவு உபசாரங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. செட்டியர் தெருவில் இன்று 22 கிரேட் தங்கம் பவுனொன்றுக்கு சுமார் 3,46,000 ரூபாயாகவும் ஒரு கிராம் விலை 43,250 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகள். இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.nulagam.com இணையதளத்தினர் தொடர இருக்கிறது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
14: தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்? ஐயோ ராஜான்னு லாட்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு கிஷன் கறி இருக்கு அங்க போய் போத்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
15: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
14: விடாதீங்க போங்க போங்க
16: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
17: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
16: VT Superstore Gala Gonesse Sasselil
17: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
16: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31 மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: தொடர்வது இந்திய செய்திகள். நாட்டில் சுதந்திரம் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது எண்ணத்திலும் பண்புகளிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கும் கடமையாக இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடகாவில் வறட்சி ஏற்படும் சூழ்நிலை நிலவுகிறது. நீர்நிலைகளில் உள்ள நீரை சேமித்து வைக்க முடிவு செய்திருப்பதாக மத்திய அரசு கர்நாடக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சமீபத்திய காலங்களில் இந்தியா மேற்கொண்ட மிகப்பெரிய இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் மூலம் 99% இந்தியா பொருட்கள் பிரிட்டன் சந்தை வரியின்றி அணுகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கேரளத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பாஜக கவுன்சிலர் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் சிறையில் இருந்தபடியே பதவியேற்றிருக்கிறார். திருச்சூரில் உள்ள வியூர் மத்திய சிறையில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கேரளத்தில் சிறையில் பதவி பிரமாணம் நடப்பது இதுவே முதல் முறையாகும். குறைந்த தொகுப்பூதியத்தில் 16 ஆண்டுகளாக பணியாற்றி பெறும் தமிழகத்தின் 11,773 பகுதிநேர ஆசிரியர்களுக்கு நீண்டகால கோரிக்கைகளுக்கு தாவக அரசின் முதல் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கைகளில் தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. புதுப்புது படிவங்களில் வெளியிடும் மொழித்திணிப்பு சுற்றறிக்கைகளை நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் திரும்ப பெற வேண்டும் என திமுக மக்களவை உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 இந்தியர்கள் இறந்திருக்கிறார்கள். மேலும் 9 பேர் காயமிட்டிருக்கிறார்கள். ஈரான் இந்தியா அடுத்த அதன் கடுமையான ஆட்சேபத்தை முன்வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் ரந்தீர் சச்சேவால் குறிப்பிட்டிருக்கிறார். வர்த்தக கப்பல்களை தாக்குவதை உடனே நிறுத்த வேண்டும் எனவும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போரை நிறுத்தி பேச்சை தொடங்க வேண்டும் எனவும் இந்தியா கூறியிருக்கிறது. பாதை மாறச் சென்ற ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் 2 எண்ணெய் கப்பல்களையும் தாக்கியதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. அதில் வேலை பாய்த்துக் கொண்டிருந்த இந்தியர்கள் இறந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தொடர்பு கொண்டிருப்பதாக இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா விண்வெளி வீரரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனில் மேனன் ரஷ்ய விண்வெளி வீரர் மற்றும் வீராங்கனைகளுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நேற்று புறப்பட்டிருக்கிறார். கஜகஸ்தானில் உள்ள பைக்கனோ ஏவுதளத்திலிருந்து ரஷ்ய விண்வெளி முகாமையான ராஸ்கமாஸின் சோயோஸ் MS-29 விண்கலம் மூலம் அவர் நேற்று இரவு புறப்பட்டிருக்கிறார். அவருடன் ரஷ்ய விண்வெளி வீரர் பியூட்டர் டுபோவா, அந்த நாட்டு விண்வெளி வீராங்கனை ஆனா கிகின் ஆகியோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். பாலஸ்தீன மைனாவில் உறுப்பினராக இந்தியா தனது ஆதரவை மீண்டும் உறுப்பித்திருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இரு நாடுகள் என்ற கொள்கைக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதை மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் விசா இன்றி தாய்லாந்துக்கு நுழைவதை தொடர்ந்து அந்த நாட்டு அரசு விசா விலக்கு திட்டத்தின் கீழ் தங்குவதற்கான அதிக கால அளவை 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகள் எண்ணிக்கை சரிவு ஏற்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அருணாச்சலப்பிரதேசத்தில் பெய்து வருகின்ற கனமழை மற்றும் நிலச்சரி வீழ்ச்சிக்கு 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 29 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் 425 கிராமங்களைச் சேர்ந்த 97,182 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பெங்களூரில் ஒயிஸ்லா நகரில் கடந்த 6 மாதங்களாக பெண்கள் பெரும் குழப்பத்திலும் பீதியிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். தங்கள் வீடுகளில் உலர வைக்கும் ஆடைகளின் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் மர்மமான முறையில் அடிக்கடி காணாமல் போயிருக்கின்றன. இந்த திருட்டு சாதாரணமானது அல்ல எனவும் திருட்டு போன உள்ளாடைகள் சில நாட்களில் 3 மாத இடத்தில் வந்து கிடக்கும், அதனால் அதற்கு பதிலாக வேறு உள்ளாடைகள் மாயமாகி இருக்கும். இந்த விசித்திர சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் அச்சமடைந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த குடியிருப்பாளர்கள் குற்றவாளியையும் கையும் களவுமாக பிடிக்கும் முடிவில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன்படி ஆடுகள் உலர்த்தப்பட்ட இடங்களில் நோக்கியவாறு கடந்த 3ஆம் தேதி இரகசிய கண்காணிப்பு கமராக்கள் வீடுகளில் பொருத்தியிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே இரகசிய கமரா இருப்பதை அறியாத அந்த மர்ம நபர் கடந்த 2ஆம் நாள் அதிகாலை 3 மணியளவில் ஒரு வீட்டுக்குள் புகுந்திருக்கிறார். மிக இயல்பாக பால்கனிக்கு சென்று அவர் உலர வைக்கப்பட்டிருந்த பெண்களின் உள்ளாடுகளை திருடி அங்கேயே அணிந்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு அறிவறுக்கத்தக்க செயல். கமராவில் துல்லியமாக பதிவாகி இருக்கிறது. மறுநாள் பதிவுகளை பார்த்த பெண்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். உடனடியாக இதுகுறித்து இந்திரா நகர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரமான வீடியோவையும் படைத்திருக்கிறார்கள். வீடியோவில் பதிவான உருவத்தை வைத்து போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் சந்தேக நபர் சத்யன் உசேன் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. அவருக்கு பெண்கள் உள்ளாடுகளை திருடி அணிந்து கொள்ளும் வினோத பழக்கம் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த விபரீத பழக்கத்தால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் அதனால் அடிக்கடி அதிகாலை வீடுகளுக்கு சென்று உள்ளாடுகளை திருடுவதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகையில் கோயிலில் கடந்த 12 நாட்களில் 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அமர்நாத் யாத்திரையில் புதிய சாதனையும் படைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக தேங்காய் விளைச்சல் குறைந்திருக்கிறது. இதனால் 1000 எண்ணிக்கைகள் கொண்டு தேங்காய் விலை ரூபாய் 5000க்கு உயர்ந்திருக்கிறது. 20000க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சரி, லாபண்ட தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹240 உயர்ந்து ₹1,05,440க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு ₹30 உயர்ந்து 13,180க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து ₹240க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழரியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில். இந்திய செய்திகளை கேட்டீர்கள். தொடர இருக்கிறது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸர் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: தொடர்பின உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் போர் மீண்டும் மூர்க்கமடைந்திருக்கிறது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்குவதைத் தொடர்ந்து ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா மீண்டும் முற்றுகை அறிவித்திருக்கிறது. முற்றுகை இன்று அதிகாலை 4 மணிக்கு நடப்புக்கு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் ஈரான் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி இருக்கும் நிலையில் இல்லாவிட்டால் பொது உட்கட்டமைப்புகள் உட்பட பல தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான செய்தி குறிப்பு.
1: தொடர்ந்து 4வது இரவாக அமெரிக்கா ஹோர்முஸுக்கு அருகிலுள்ள ஈரானிய ராணுவ மற்றும் கடலோர இலக்குகளை தாக்கியுள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை மீண்டும் தொடங்கிய ஒரு நாள் கழித்து கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை ஈரான் நடத்துவதை தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கை என்று அமெரிக்கர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் அமெரிக்கா அதன் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீர்வழிப்பாதை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் கூறுகிறது. மேலும் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரான் ஏவியுள்ளது. இதில் குவைத்தில் உள்ள அல் ஷுபையா துறைமுக நகரில் உள்ள ஒரு கிடங்கின் மீதான ட்ரோன் தாக்குதலும் அடங்கும். ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்பாவிட்டால் அடுத்த வாரம் ஈரானின் அனைத்து மின் நிலையங்களையும் பாலங்களையும் அழிப்போம் என்று அதிபர் ட்ரம்ப் தற்போது அச்சுறுத்தியுள்ளார். பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் பார்பரா பிளட் அஷர் இதுகுறித்து வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
2: பாலங்கள் மற்றும் மின் நிலையங்களை அழிப்பதாக அதிபர் ட்ரம்ப் இதற்கு முன்பும் அச்சுறுத்தியுள்ளார். அவ்வாறு நடந்தால் அது போர்க்குற்றமாக கருதப்படும் என கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றனவா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. கடந்த சில வாரங்களில் அதிபர் ட்ரம்ப் பலமுறை பேச்சுவார்த்தைகள் பற்றி குறிப்பிட்டதில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அவர்கள் நெருங்கியிருந்ததாகவும் ஆனால் பின்பு ஈரானியர்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிட்டதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடந்ததாக ஈரானியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் மத்தியஸ்தர்களாக செயல்படும் ஒமான் மற்றும் கத்தார் நாடுகள் ஈரானியர்களுடனும் அநேகமாக அமெரிக்காவுடனும் பேசி வருகின்றன என்பது நமக்கு தெரியும். சில தகவல் பரிமாற்றங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் இதுவரை எந்த முடிவும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை. பேச்சுவார்த்தைகளை விரும்புவதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ராணுவ தாக்குதல்கள் மற்றும் கடற்படை முற்றுகை போன்ற நடவடிக்கைகளுடன் சேர்த்து பேச்சுவார்த்தைகளும் மீண்டும் தொடங்கும் என்று அவர் கருதுகிறார். ஆகவே இதற்கான வியூகம் முழுமையாக தெளிவாக இல்லை. இதற்கு முன் பேச்சுவார்த்தைக்கு வராத ஈரானியர்கள் இத்தகைய அணுகுமுறையின் கீழ் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று ட்ரம்ப் ஏன் கருதுகிறார் என்பதும் தெளிவாக தெரியவில்லை.
1: அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் கொள்கை இன்னும் தெளிவின்றியே உள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டத்தை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே அதிபர் ட்ரம்ப் அந்த திட்டத்தை ரத்து செய்துள்ளார்.
2: ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தாக்கும் ஈரானின் திறனை அழிக்கும் விதமாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் முதன்முறையாக அமெரிக்க கடல்வழி ட்ரோன் ஈரானின் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் துறைமுகத்தை தாக்கியது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் உள்ளிட்ட ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தின. ஈரான் மீண்டும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது குண்டுவீச்சை தொடங்கியது. இதனால் நிலையற்றதாக இருக்கும் போர் நிறுத்தம் சிக்கலுக்கு உள்ளானதுடன் இரு நாடுகளும் போர் மற்றும் அமைதிக்கு இடையில் சிக்கியுள்ளன. ஈரானின் தாக்குதல் குறித்த அச்சம் காரணமாக இந்த குறுகிய நீர்வழிப்பாதையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மீண்டும் முடங்கியுள்ளது. அதே நேரம் ஈரானிய எண்ணெயை கொண்டு செல்லும் எந்தவொரு கப்பலையும் தடுத்து நிறுத்த அமெரிக்க கடற்படை தயாராக உள்ள நிலையில் மீண்டும் முடக்க நிலை ஏற்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதில் உள்ள சரக்கின் மதிப்பில் 20% கட்டணமாக வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனாலும் இவ்வாறு கட்டணங்களை வசூலிப்பது சட்டவிரோதமானது என்று அமெரிக்கா தொடர்ந்து கூறி வந்தது.
3: ஈரானின் ஆட்சியை தவிர உலகில் வேறு எந்த நாடும் சுங்க கட்டண முறையை ஆதரிக்கவில்லை, எனவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு நடக்கக்கூடாது. அந்த நீரினை சுங்க கட்டணங்கள் ஏதுமின்றி தடையின்றி திறந்திருக்க வேண்டும்.
2: இப்போது அதிபர் ட்ரம்பின் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுடன் மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதன் அடிப்படையில் அமெரிக்காவின் 20% ஈடு செய்யும் கட்டணத்தை நீக்கி அதற்கு பதிலாக வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளேன். இதன்படி வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் முதலீடுகளை மேற்கொள்ளும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். தன்னை தொலைபேசியில் அழைத்த அரபு நட்பு நாடுகள் சுங்கக்கட்டணம் வசூலிப்பது குறித்த முடிவை மாற்றியதாக ஓவல் அலுவலகத்தில் அவர் கூறியிருந்தார்.
4: நாங்கள் இதை செலவுக்கு ஈடு செய்யும் நடவடிக்கையாகவே மேற்கொண்டிருந்தோம். வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான தொகையை முதலீடு செய்ய உள்ளன. இது எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது. உண்மையில் இது மிகவும் சிறந்தது என கருதுகிறேன்.
2: திங்கட்கிழமை இரவு ஏவுகணைகளை வீசி அமெரிக்க கூட்டணி நாடுகளான வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளது. ராணுவ உத்தி ஏதும் இல்லாமல் ஈரானுடன் நடக்கும் போரில் அதிபர் ட்ரம்ப் ஆர்வத்துடன் பங்கேற்றதற்காக 3.5 மீட்டர் உயரமுள்ள தங்க கோப்பையை அவருக்கு வழங்குவதாக வாஷிங்டனில் உள்ள ஒரு நையாண்டி போராட்ட குழு அந்த கோப்பையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தெளிவாக எதுவும் தெரியாத விஷயங்களில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்களிடம் வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஈரானுடனான மோதலானது குறிப்பாக எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ள நிலையில் மக்களிடையே பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்பது அதிபருக்கும் தெரியும். இதன் அர்த்தம் என்னவென்றால் அவருக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளன.
0: தொடர்ந்து தெற்கு லெபனானிலிருந்து ஸ்டீல் படைகளை திரும்பப் பெறுவது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரண்டு நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கும் அமெரி பேச்சுவார்த்தை தலைநகரில் ரோமில் நேற்று மீண்டும் துவங்கியிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தொடங்கிய போரில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பும் கிளம்பியிருந்தில் மோதல் வெடித்தது குறிப்பிடத்தக்கதாகும். லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகளை அளிப்பதாக கூறி இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதுவரை 4000+ உயிரிழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். காசா அவனியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுவன், ஹமாஸ் காவல்துறை மூத்த அதிகாரி உட்பட 9 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு காசாவின் ஜபாலியா பகுதியில் உள்ள கமாஸ் காவல் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு பெண் உட்பட 7 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நியூயார்க் மாநிலம் தரவு நிலையங்கள் கட்டுப்படுத்துவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. அமெரிக்காவில் அவ்வாறு செய்த முதல் மாநிலம் அது. செயற்கை நுண்ணறிவுத்துறை வளரும் வேளையில் தரவு நிலையங்களின் தேவை அதிகரித்திருக்கிறது. அவை எரிசக்தியையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதாக பலர் குறை கூறியிருக்கிறார்கள். நியூயார்க்கில் வசிப்போருக்கு இது அதிகரிக்கும் எரிசக்தி விலையை தண்ணீர் பற்றுக்கரையும் புதிய சிக்கல்களையும் உருவாக்கியிருக்கிறது. குறைந்தது 50 மெகாவாட் எரிசக்தியை பயன்படுத்த இருக்கும் தரவு நிலையங்களுக்கு தடை பொருந்தும். பெல்ஜியம் நாட்டின் தலைநகரான பிரசல்ஸில் நகரில் மையப்பகுதியில் கட்டுமான பணியிலிருந்து ஒக்சி டவர் என்று அடுக்குமாடி குடியிருப்பு கோபுர கட்டிடத்தில் நேற்று காலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று காலை சுமார் 8 மணியளவில் இந்த கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனினும் தீயானது கட்டிடத்தின் மின்தூக்கி பகுதிக்குள்ளும் பரவியதை கண்டறிந்திருக்கிறார்கள். இதன்போது இரு மின்தூக்கிகளும் இயங்க முடியாமல் சிக்கியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல மணி நேரம் நீடித்த கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தீயணைப்பு படை மீட்பு குழுவினர் ஒரு மின்தூக்கியை உடைத்து திறந்து பார்த்தபோது அதற்குள் 6 உடல்கள் கரிக்கிளையில் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான வளரும் நாடுகள் கல்விக்காக ஒதுக்கும் பணத்தை விட வெளிநாட்டு கடனுக்காக ஒதுக்கும் பணம் அதிகம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த ஆண்டின் கணக்குப்படி 113 வளரும் நாடுகள் அந்த நிலையில் இருக்கின்றன. வறுமையில் வாடும் நாடுகளுக்கு வெளிநாட்டு உதவியும் குறைகின்றது. அடுத்த ஆண்டு வெளிநாட்டு உதவிகள் 30% குறையும் எனவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அவுஸ்திரேலியாவில் ஆண்கள் பாலியல் இணைய குற்றங்களுக்கு இலக்காவது அதிகரித்து வருகிறது. ஆண்களிடமிருந்து பணத்தை பெறும் குற்றவாளிகள் பாலியல் ரீதியான படங்களில் சமூக ஊடகங்களில் பெறப்போவதாக மிரட்டுகிறார்கள். சென்ற ஆண்டு பிற்பாதையில் அத்தகைய சம்பவங்கள் குறித்து 2200+ புகார்கள் பதிவாகியிருக்கின்றன. தாய்லாந்து தினர்கள் பேங்காக்கில் நடந்த மிக மோசமான தீ விபத்தை தொடர்ந்து இரவு விடுதிகளில் பாதுகாப்பு திறன் மற்றும் ஆய்வு செய்யப்படுகிறது. 30 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் 20 மேற்பு அதிகமானோர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 20 ஆண்டில் பேங்காக்கில் நடந்திருக்கும் ஆக மோசமான தீச்சம்பவம் இது. கலிபோர்னியாவின் கண்டிட்டா தரவியல் தாவரவியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பிணவாடி வீசும் மலர்கள் 2 பூத்திருக்கின்றன. டைட்டன் ஆரம் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த 2 மலர்களுக்கும் ஒரோடோ ஓட்டாரியஸ் என்று செல்லப்பெயல் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மலர்கள் மலர 10 ஆண்டுகள் வரையில் ஆகுமாம். ஆனால் மலர் மலர்ந்து புதிதாக இருப்பது என்ன வரும் 24 மணி நேரம்தானாம். இது அச்சுறுத்தல் கொடுக்காத பூவினம் என்றும் இந்த போன்ற வெறும் 1000 மலர்கள் மட்டுமே உலகம் முழுவதும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விளையாட்டு செய்திகளில் தொடங்குகின்றன. டெஸ்ட் போட்டிகளுக்காக இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிரெண்டன் மெக்லம் இங்கிலாந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்திய அணியின் பகுப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா ஒருநாள் போட்டியில் புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இங்கிலாந்து மண்ணில் ஒருநாள் போட்டியில் ரவீந்திர ஜடேஜா 30 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தது அதிகபட்சமாக இருந்தது. இந்த சாதனையை தற்போது ஜஸ்பிரித் பும்ரா முறியடித்திருக்கிறார். அவர் இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் 31 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். நேற்று இரவு நடைபெற்ற உலகக்கோப்பை அரை இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினும் பிரான்ஸும் சந்தித்திருக்கிறார். 2-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் பெனால்டி மூலம் முன்னிலைக்கு சென்றது ஸ்பெயின். அந்த கோலின் சொந்தக்காரர் பெட்ரோ போரோ 58வது நிமிடத்தில் 2வது கோலுடன் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் மிகேஸ் ஓயார்சாபால். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டம் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் இன்று தற்பொழுது மோதியிருக்கின்றன. 45 நிமிடங்கள் நிறைவடைந்த நிலையில் இரு அணிகளும் எந்த விதமான கோல்களை இதுவரை பதிவு செய்யாமல் தொடர்ந்து ஆட்டம் இடம்பெற்று வருகிறது. இரவு நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதத்துக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். உடற்குடன் இலங்கை இந்த உலக செயலியை இணைத்துள்ளதாக தந்து கொண்டிருக்கிறது உத்தியபூர்வமான நிதலமான www.trt.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை இணைத்து உங்களுடைய நிகழ்ச்சியில் அனுசர நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கை விலையில் 384.05 ரூபாய், இந்திய விலையில் 109.99 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.73 ரூபாய், இந்திய விலையில் 96.16 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 414.80 ரூபாய், இந்திய விலையில் 118.84 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுன்ஸ் இலங்கை விலையில் 449.90 ரூபாய், இந்திய விலை 128.89 ரூபாய். ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 238.92 ரூபாய், இந்திய விலையில் 68.45 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழ் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரம் வழங்கியிருந்தார்கள். இணைய மூடாக புத்தகங்களை பிறந்த செய்து வரும் www.nulagam.com தொடர்ந்த இந்திய செய்திகளுக்கு அமைந்திருக்கின்ற நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம். நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாமா தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கறி இருக்கு, அங்க போய் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: இதுதான்
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
3: VT Superstore Gare La Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare La Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55

தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் ஹூ கேனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 9 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 92 75 சைபர் சைபர் 55. வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க, பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் WWTRT தமிழில் இருக்கும் என்கின்ற இனிய நூலாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. TRT தமிழ் ஒலி. TRT தமிழ் ஒலி.

நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். டிஆர்டி தமிழரியின் மீண்டும் ஒரு இனிய இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி மறைந்த பிரபல பாடகி இசை அரசி இன்றும் எல்லோருடைய மனதிலும் அவரது குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது பிரிவு, அவரது பாடல்களை சுமந்த அவருக்கு முதலில் அவரது ஆத்மசாந்தி டிஆர்டி கழகத்தின் சார்பிலும் உங்களுடைய நேர்கள் சார்பிலும் இறைவனை வேண்டி இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி சிறப்பு ஒலிபரப்பாக இசையரசி அவர்களது இனிய குரலில் உருவான காதல் பாடல்கள், காதல் வல் சுமந்த பாடல்கள் உங்கள் தெரிவில். இருபத்தி மூன்று ஏப்ரல் 1938 பிறந்த இந்தியாவின் புகழ்பெற்ற பின்னணி பாடகியாக 11 தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு தன்னுடைய 88வது அகவையில் ஜானகி அம்மா கான கோகிலா தென்னிந்தியாவின் இசைக்குயில் இசை அரசி என பல பெயர்களில் அழைக்கப்பட்ட அனைவராலும் நன்பாக அழைக்கப்பட்ட ஒருவர் இசையரசி எஸ் ஜானகி அவர்களது நினைவுகளை சுமந்த இன்று இமை தொங்கும் நேரம் நிகழ்ச்சியில் நீங்களும் அணிந்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், அவரது இசையில் உருவான காதல் பாடல்கள், காதல் வெறு சுமந்த பாடல்கள், தனித்து பாடியிருக்கின்ற ஏராளமான பாடல்கள் இருக்கிறது. இணைந்து பாடிய பாடல்களை தவிர்த்து இசையரசி அவர்களது தனி குரலில் ஒலிக்கின்ற பாடல்கள் உங்களது ரசனையில் உங்களது தெரிவில் எடுத்து வாருங்கள். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033-1-48-32-15-40 பிரான்ஸ் மாநிலர்கள் 0-3-48-32-15-40 நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றது. இன்றைய இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரல் உருவான பாடல்களில் வானொலியில்

0: சிறிய சந்தூர பூவை பாடல் வானொலியில் ஒலித்திருக்கிறது. நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வானொலியில் இங்கே பாடல் விரும்பி கேட்பதற்காக வைபருடாக முந்திக் கொண்டு வந்திருக்கின்றார் ஜானகி அம்மா. அவனுடைய இனிய குரல் பாடல்களில் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க ராஜா இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ராஜா.
1: சொல்லியிருந்தீங்கள் எங்கள் அம்மா அனைய அம்மா என்ன ஞாபகமா அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அவளுடைய பாடல்களை கேட்குமாறு நீங்கள் எங்களுடைய அன்பு நேயர்கள் உலகவாழ் டிஆர்டி நேரில் கேட்டிருந்தீர்கள். அதன ஆன முறையினால் அவர்கள் வருவார்கள். எவ்வளவு பேர் முழிப்பிருப்பார்கள் என்று எப்படியும் சாரதிக்கிட்டு நாங்கள் கேட்கணும். இந்த அம்மாவுக்கு நாங்கள் ஒரு நன்றி கடன் போல அவருக்கு பிரார்த்தனை செய்யணும்
0: உண்மையாகவே
1: எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் நான் நினைக்கின்றேன். அது அதன் எப்படி அம்மா 40 நேரத்துக்கு மேல பாடி இருக்கிறா. அந்த அம்மாண்ட அம்மா உயிரோடு இருக்கே அவர் மகனும் நிச்சயமா போச்சு. நாங்கள் இந்த நாங்கள் சாரதி இந்த ஆண் குரலுக்கு நான் ராஜாண்ணா வந்து திங்கட்கிழமை அம்மாண்ட சரித்திரம் பிறந்தல இருந்து சொல்லிக்கொண்டே இருந்த உண்மையாவே கேட்கும் பொழுது உள்ள விஷயங்களை நாங்கள் கேட்டறிந்தோம். நாங்கள் சாரதி இப்ப ஒரு பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு இந்த ஆண்ட குரல் டக்கண்டு வரும். இது இன்னாரான் பாடினேன்
0: குரல்
1: குரல் ஒரு அமிச்சமையா இருக்கும் இன்னாரான் பாடினேன். ஆனால் இப்ப பாலைவன தங்கச்சி அவருடைய குரல் குறும்பா தெரியும். மற்றது ஞானைய அம்மா மற்றது எங்களை ஞானையன்று எங்களை நாள் ஐயோ அந்த பேர் டக்கண்டு வேற இதில்லை
0: சுசீலாமாவின்
1: அவன்டையும் கண்டுபிடிக்கலாம். மற்ற என்ன ஒரு ஆள் அவன் குரல் டக்கண்டு எனக்கு வருது இல்லை. மற்றவன் குரல் சொல்லு
0: வாணிஜயராம்.
1: வாணி அம்மாண்ட குரல் வந்து கணீர் என்று இருக்கும் என்ன. ஆனால் இப்ப காலமான அப்புறம்தான் பாடல்களை இந்த டிஆர்டி வானொலியில கேட்கும் பொழுதும் வணக்கம் சிங்கையில கேட்கும் பொழுதும் இந்த பாடல் எல்லாம் இந்த அம்மாதான் படிச்சிருக்கிறாவோன்று நினைக்கக்கூடியதா இருக்கு
0: என்ன. அவர் 1957 வந்து விதியின் விளையாட்டு என்ற திரைப்படம் தமிழ் திரைப்படத்துல வந்து தனது இசை வாழ்க்கையை ஆரம்பித்திருந்தார். அதே போல அவர் ஏனைய மொழிகளை சொல்லும் போது ஆங்கிலம் ஜப்பான் அரபு மொழி ஜெர்மனி மற்றும் சிங்கள மொழிகளை கூட பாடல்களை தந்திருக்கிறார். இந்திய மொழிகளை தவிர்த்து ஜப்பானிய மொழி அரபு மொழி ஜெர்மன் சிங்களம் போன்ற மொழிகளில் கூட ஆங்கிலம் சிங்களம் போன்ற மொழிகளில் கூட அவர் பாடல்களை தந்திருக்கின்றார். அதே போல இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளிலும் தமிழை தவிர்த்து மராத்தி மற்றது துளு என்ற மொழி இருக்கின்றது உருது குஜராத்தி பஞ்சாபி கொங்கானி அசாமியம் சிலந்தி என்கின்ற மொழிகள் எல்லாம் இருக்கின்றன. அதில் கூட அவர் நிறைய பாடல்களை
1: தந்திருக்கின்றார். ஒரு மனிதர் இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியவில்லை ஒரு கலைஞர் இப்படி அவர்கள் இளைவனடி சேர்ந்த அப்புறம் நாங்கள் ரொம்ப ரொம்ப விஷயத்தை அறிஞ்சு கொள்றோம்
0: நிச்சயமாக.
1: பாரதி ராஜா ஐயா என்ற ஞாபகமும் அவருடைய இழப்பும் எங்களுக்கு மனதில் இன்னும் அந்த புண் மாறவில்லை. அவருக்கும் ஒரு ஆறுதலையும் அவருக்காகவும் சேர்ந்து சிவாஜி ஐயா நினைவையும் கூறிக்கொண்டு முதல் மரியாதை படத்துல அம்மா பாடின பாடல் ராஜாவே உன்னை நேத்துத்தான் இந்த ரோஜா பூ காத்திருக்கேன் அந்த பாடல தாருங்கள் உலக வாழ் டிஆர்டி நேரில் கேட்போம்.
0: நன்றி
1: நன்றி ஐயா வாழ்க வளர டிஆர்டி தமிழ்
0: நன்றி அப்பா நன்றி நன்றி.
2: என்ன லைலேருங்க வாரேன்

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொண்டுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: இனிமையான இரவு பொழுதில் இது எங்களின் பாடகள் எஸ் ஜானகி அம்மா அவர்களது குரலை குரலில் உருவான பாடல்கள். என்னை விட்டு பிரிந்தாலும் அவரது குரல் என்றும் எம் நெஞ்சில் நிலைத்திருக்கும். அந்த வகையில் அவரது இனிய நினைவுகள் சுமந்து இன்றைய சிறப்பு ஒலிபரப்பாக இமை தூங்கும் நேரம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வந்திருக்கின்ற அடுத்த நேயர் யார் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் திருமதி தேவி. எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள்
0: நலமாகவே இருக்கின்றோம்.
1: உங்களுக்கும் நன்றி எழுத்து கொண்டு இந்த ஜானகி அம்மாவின் பாடல்களை கொண்டு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த மட்டும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு எங்களை முழிப்பிருக்க வச்சதுக்கு நன்றி. என்றும் மறக்க இல்லாத ஜானகி அம்மாவின் பல பாடல்கள்ல வறுமை நிறம் சிவப்பு படத்துல அந்த சிப்பி இருக்கு முத்தி இருக்கிற பாடலுக்கு கமலஹாசனும் சிறுதேவியும் நேரடியா உரையாடுறமா போலயே அந்த பாடலை வழங்கி இருக்கின்றது தனிச்சிறப்பு ஜானகி அம்மாக்கு. ஜானகி அம்மா எங்களோடு இல்லை என்றாலும் அவன் பாடல்கள் எங்கள் மனதில் இப்பவும் ஒலித்து கொண்டிருக்கும். அவதான் இல்லை, ஆனால் அவன் அந்த குரல் பல கோடி மக்களை மகிழ்விச்சு கொண்டிருக்குது. இருந்தும் இல்லை என்று நினைக்காமலுக்கு அம்மா உயிரோடு இருக்கிறான். அவன் பாடல்களை நாங்கள் எங்களுக்கு இப்ப என்ன காதல் தோல்வி என்றான குழந்த பிள்ளைக்கு என்றான கவலைக்கு என்னத்துக்கு அவ பாடல்கள் சரியில்லை எல்லாத்துக்கும் எங்களை துள்ள வச்சா சிரிக்க வச்சா அள வச்சா சோகத்துல எல்லா விதமாகவும் ஜானகி அம்மாவின் பாடல் எங்கள் மனதில் வாழ்ந்து ஒழிச்சு கொண்டாண்டிருக்கும். அவ ஒவ்வொரு மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான்னு சொல்லிக்கொண்டு நாங்க கிட்ட பாடலை தாங்கோ. இந்த பாடல் வந்து எனக்கு சரியான விருப்பமும் அம்மாவின் குரல் இந்த கேட்கும் போது இந்த பாடலுக்கு ஒரு தனி மரியாதையும் இருக்குது எனக்கு. என்னில இத்தனை தடவை கேட்டாலும் இந்த பாடல் இந்த மனதை விட்டு போகாது சாரதி. எந்த நேரமும் என் மனதுக்கு முணுமுணுத்து கொண்டே இருப்பது இந்த பாடல். இன்னும் ஒரு விதத்துல என் மனதுல வந்து புகுந்துடும் இந்த பாடலை தாங்கோ. அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சாரதி.
0: நன்றி, நன்றி தேவி தனராஜ் அவர்கள். நன்றி தேவி தனராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். பிரான்சிலிருந்து அவர் ஒரு பத்தில் வருகின்றது. கோபுர பாசலிலே திரையிலிருந்து மறைந்த இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரல் உருவான பாடல்களில் தொடர்ந்து

0: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்து இருப்ப. விஷயத்தை போறோம் இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம் உனக்கு நல்ல சரித்திரமே.

0: நேரம் இப்பொழுது 11 மணியாக இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 10 மணியாக இருக்கிறது. ஒலித்துக் கொண்டிருக்கிறது இரவு பொழுதில் இமைத்தொங்கும் நேரம். இசையரசியஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரலில் உருவான காதல் பாடல்கள், காதல் வெளிச்சம் அந்த பாடல்களை இணைத்து இன்று இமைத்தொங்கும் நேரம் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியில் தொடர்ந்து நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்திலிருந்து வைபர் ஊடாக குகன் இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் வணக்கம் குகன்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் உலகம். எப்படி போகுது இன்றைய நாள்? மச்சோடையும்
1: நல்ல மாதிரி போகுது. கொஞ்சம் வானத்தில் மேலும் கொட்டம்
0: மெஸ்ஸிக்கு வந்து அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க.
1: விதியின்
0: விளையாட்டு நடக்குன்னு தெரியாத மாதிரி கண்ணை மூடி பொறுத்துட்டு வந்து பார்த்தா ரெண்டாச்சு. சரி, அதோட வந்து சரி விளங்கிடுது. ஓகே, பேசாமல் வேலை பார்ப்போம். ஒண்ணு விட்டாச்சு பார்க்கலாம். சொல்லுங்க. ஜானகி அம்மா அவர்களது நினைவர்கள் சுமந்து
1: ஜானகி அம்மாவுக்கு கனத்தை தீயத்துடன் அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு உண்மையிலே நான் ஜானகிமான் பாடல் மிகவும் விரும்பி கேட்பது. இசைஞானி வந்தேன் பிற்பாடு அவர் அதிகமான பாடல்களை கொடுத்தது. அதோடு எல்லா விதமான பாடல்களையும் அழைத்திருந்தார்.
0: அதாவது வந்து குடும்ப பாடல்கள் என்ன சொல்றது, இப்ப குடும்பத்தை சந்தோஷப்படுத்துகின்ற பாடல்கள் தனியே, ஜானகி அம்மாவோட பாடல்கள் தனியாவே இருக்கின்றது. ஒவ்வொரு விதம் விதமாக வந்து இருக்கின்றது பாடல்கள்,
1: எல்லா விதமான பாடல்களும். ஆனா அவர் பாடும் பொழுது பாடுகிறாரோ ஒன்று தெரியாத அளவுக்கு தான் பாடுகிறார். அந்த ஆட்டம் அசைவுகள் இல்லாமல் ஏதோ குரலாலே ஏதோ மஜித்தை கொண்டு வந்து மஜித்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடகி. ஆனா இப்ப இசைஞானி வருவதற்கு முதலே வந்து பல அன்றைய இசைஞான பாடல்களும் வந்து
0: இல்ல எம்எஸ்வி அவர்களது இசையில் பாடின பாடல்கள்
1: கூடுதலாக வந்து சிறுதட்ட இயக்கத்துல வந்து படங்கள்ல கூடுதலாக இந்த பாடல்கள் எல்லாம்
0: பாடியிருக்கிறான்.
1: அந்த வகையிலே நான் இன்றைய கேட்கிற பாடல் இன்றும் நான் இப்பொழுதும் கூட ஒரு வாரத்துல ஒரு 2 தரமாக இந்த பாடலை கேட்பது என்று அந்த
0: கண்ணதாசனின் கவிவர்கள் எம்எஸ்சி அவர்களது இசை
1: ஜெமினி
0: கணேசனோட
1: நல்ல பாடல். நன்றிகள்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இமய தூங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இமய தூங்கும் நேரம் நிகழ்ச்சியில் இனிய குரல்கள் பல வந்தாலும் இன்றும் இசை அரசி இனிய குரலில் தந்த எத்தனையோ பாடல்கள் எங்களுடைய மனதில் நிலைத்திருக்கும். அவரது பாடல்கள் எப்பவுமே நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்போம் அவரது குரலில். அந்த வகையில் இசை அரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது நினைவுகள் சுமந்த சிறப்பு இமை தூங்கும் நேரத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். லண்டோவிலிருந்து மேனோ இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி. அப்படி நலம்தான்.
0: நலமுடன் உள்ளோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா மேனோ?
1: நல்ல சௌக்கியம். காலநிலை இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லை. ஆனா பக்தர்களுக்குத்தான் இல்லையம் இல்லை. கொஞ்சம் வெளியில நல்லா இருக்கு சாரதி. நீங்கள் எப்படி உங்களோட இடம்?
0: எங்களிடம் அதே மாதிரிதான். வெயிலும் சாதுவான அளவு.
1: எல்லாம் நாங்க இணைத்தது ஒன்று நடப்பு இல்லை. என்ன சார் என்ன எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று என்ன மற்றது. இன்றைக்கு வயசுமான் தான் எங்கட ஞானையம்மான் உண்மையில அவாவே அந்த மக்களுக்கு அவ ஆரம்பத்து 13 வயதுலயே சிங்காரவேல் என்ன பாட்டு பாட தொடங்கினவ. கன்னடம் எல்லா மொழியிலும் நியாயமா பாடினாலும் இந்த இளையராயாண்ட கைக்கு போன பிறகுதான் இந்த பயங்கர பேமஸ் ஆனவ. என்ன சொல்றீர்கள்?
0: இளையராஜா அவர்கள் நிறைய பாடல்களை கொடுத்திருக்கின்றார் அவருக்கு.
1: இல்ல ஆரம்பத்துல அந்த பூம்புகார் இந்த பள்ளிய படம் முழுக்க பாடினவ நிறைய பாடல்கள். நானும் ஒரு பொண்ணு அது ஏண்டானா இந்த இளையராயாண்ட இசையில பாட வழிக்கிட்டப்பதான் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்பத்திலே அவ சின்ன வயதுலேருந்து பாட பழிக்கிட்டுட்டா. இருந்தாலும் உண்மையிலே அது பெரிய அந்த சினிமாக்காரருக்கு ஒரு பெரிய இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு. என்ன சார்
0: பாரதி ராஜா அவர்கள்
1: என்ன செய்யறது? நான் ஒரு பாடல் கேட்டு நான் பாடும் பாடல் திரையிலே இருந்து இதுவும் அப்போ ஒரு பயங்கர இளையராயன் இசையில ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு பாட்டு. அது எல்லோருமா இணைந்து கேட்போம் சாரதி.
0: சரி கேட்டு மகிழ்வோம் மேனவர்கள். நன்றி இணைப்பிணைந்து நன்றி வணக்கம். இடைவெளியிலிருந்து லண்டோவிலிருந்து மேனோ அவர்கள் அவரது விருப்பத்தில் ஒலிக்கப்போகிறது பாடல்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது தூங்கும் நேரம். இரவு பொழுதில் கோகுலர் இணைந்திருக்கின்றார். பிரான்சில் இருந்து முகநூல் நிகழ்ச்சி நேரலூடாக என்போடு பெறுவேற்றுக் கொள்கின்றோம். ஜோகேஸ்வரி ஜோதீஸ்வரன் இணைந்து வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள் என்போடு பெறுவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல சுபாசினி பத்மநாதன் இணைந்திருக்கிறீர்கள் முகநூல் நேரலூடாக என்போடு பெறுவேற்றுக் கொள்கின்றேன். தேவ மனோகரன் தேவராஜா இணைந்திருக்கிறீர்கள் முகநூல் நிகழ்ச்சி நேரலூடாக என்போடு பெறுவேற்றுக் கொள்கின்றோம். தேவி ராஜ் இணைந்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சி ஊடாக உங்களையும் என்போடு பெறுவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். குமரேசன் விஷோதா இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து. வணக்கம் சாரதி ஐயா. வணக்கம் விஷோதா பாட்டி. சரி ஐயான்னு சொன்ன நாங்கள் பாட்டி என்ன சொல்லுவோம். சரி அதே போல வணக்கம் விஷோதா. எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரலூடாக இணைந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனபோட வேறுபட்டுக் கொள்கின்றோம். மனோகரி சிதம்பரப்பள்ளி இணைந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். மனோகரி சிதம்பரப்பள்ளி உங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து பாரதி வந்திருக்கின்றார் சாரதியோடு பேசுவதற்கு. வணக்கம். வணக்கம் பாரதி. உங்களுடைய கவிதையை தந்து நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அந்த பாடலை தருகின்றேன். ஜானகி அம்மாவுடைய பாடலை தாருங்கள்.
1: நன்றி. அன்ன கிளியாய் வந்து மச்சானை தேடி நின்று சிந்தூர பூவெடுத்து சிங்கார வீலனை தந்தவரே, உலகம் உள்ளவரை உங்கள் குரலும் உருக வைக்கும். உலகம் உள்ளவரை உங்கள் குரலும் உருக வைக்கும். கான குயிலே காற்று கூட உன்னை காலமெல்லாம் தேடி நிற்கும். நன்றி.
0: நன்றி அந்த கவிதைக்கும் நன்றிகள் பாரதி. நன்றி. அவர் இணைப்பிழந்திருந்தார் பாரதி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. இன்றைய நாளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இமை தூங்கும் நேரம். இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்கள் இசை அரசி அவர்களது இனிய குரலில் உருவான பாடல்கள் அந்த வகையில் ஒலிக்கின்றது அவரது குரலில் உருவான பாடல்களில் தொடர் நிகழ்ச்சியில்.

0: இமை தொங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இமை தொங்கும் நேரம் நிகழ்ச்சியில் இசை அரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரலிருப்பான பார்வைகள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த தொலைபேசி ஊடாக பிபி இணைந்திருக்கின்றார். வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி போன்றி பிபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு
0: நிச்சயமாக நன்றிகள் என்போடு வரவேற்றுக் கொள்கின்றன.
1: யாராவது பாட்டு கேட்டவையோ
0: காதல் பாடல்கள், காதல் வேலை சுமந்த பாடல்கள், அதாவது சிங்கால வேலை
1: நெஞ்சினிடே நெஞ்சினிடே உயிரே படத்திலிருந்து நெஞ்சினிடே நெஞ்சினிடே அந்த பாடல் கேட்போம்.
0: அருமையான பாடல்,
1: அருமையான பாடல்.
0: உங்களது ரசனை
1: அர்ஜென்டினா 2 ஜூகே 1
0: அது பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அந்த வகையில் நன்றிகள் இணைப்பிலிருந்து கொண்ட விபி, நன்றி சாரதி.
1: இன்னும்
0: இன்னும் நிகழ்ச்சி ஊடாக சந்திப்போம். இனிமையான இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: நன்றி. இமைதொங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி ஊடாக முகநூல் நேரலை ஊடாக இணைந்திருக்கின்ற நேய சொந்தங்களையும் இணைத்து பாடலை தருவதற்கு காத்திருக்கின்றேன். ஜஸ்டின் கேதி சாலையில் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை வரவேற்றுக் கொள்கின்றேன். சோதி ஜோதீஸ்வரன் இணைந்திருக்கிறீர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். அன்போடு கேதி சாலினி, அதே போல ஜோதீஸ்வரன், அபி சத்யசீலன் இணைந்திருக்கிறீர்கள். முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கு விருப்பம் தெரிவித்து இணைந்திருக்கின்றனர்களாம். சித்ரா அஜயகுமார் இணைந்திருக்கிறீர்கள். சித்ரா அஜயகுமார் உங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் நிகழ்ச்சிக்கு.

0: எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: நேரம் இருப்பொழுது 11:31 இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 10:31. இனிமையான இருப்பு பொழுதில் இமை தூங்கும் நேரம் இதாண்டில் இசையரசி மறைந்த பிரபல பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரல் அலுவான பாடல்கள் உங்களுடைய விருப்ப தெரிவாக வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து தொலைபேசி ஊடாக பதனி இணைந்திருக்கின்றார். பெருவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பதனி. நான் நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கிறீங்களா? சரி. ஜானகி அம்மாவினுடைய குரல் வன பாடல்கள்.
2: ஆமா, முண்டைக்கு நல்ல ஒரு இது கொண்டு வரணும்னு அந்த ஒரு பிஸியா இருந்தது. ஒரு தொடர்ந்து ஆக்கள் வந்து உண்டை வந்தமே
1: நிச்சயமா
2: ஞானஞ்சுடனே எல்லாரும் மூடி சேர்ந்துட்டீங்க. அப்ப நானும் ஒரு பாட்டு உண்டு கேட்போம். இந்த ஜானகி அம்மா அந்த மேடை வழிய பேசிக்க சொல்லி இருக்கிறா, தான் இன்னார் இருக்கு அந்த நடிகையோட பேரை சொல்லி சொல்லுவான், தன் இன்னார் இருக்கெல்லாம் பாட்டு பாடுங்க. ஆனா வடிவுக்கரசி பாடுங்கன்னு சொன்னதை நான் கேட்கல.
1: ராஜேஷ் வடிவுக்கரசின் வந்து அந்த நடிப்பில் இருப்பான.
2: பழைய ரெண்டு பேரும் அப்போ வடிவுக்கரசியும் அந்த நாளில ஒரு கலெக்டர் கலக்கி இருக்கிறார்.
1: கன்னி பருவத்திலே திரைப்படம்.
2: ஆமா,
1: அந்த திரைப்படத்திலிடம் பெற்ற பாடல் உங்கள் ரசனையில் உங்களுடைய தெளிவாக ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
2: ஓகே, எல்லாரும் சேர்ந்து கேட்போம். இதெல்லாம் நீங்கள் நான் சந்தோஷமாக நலமுடன் சென்று பாருங்கள். அட்டகலாமே நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் வதனி மோகன் அவர்கள்.

0: நேரம் இருப்பொழுது 11:32 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கராட்சம் லண்டனில் இருப்பொழுது 10:38 நிமிடங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இருப்பொழுதில் இசையரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரலிருப்பான பாடல்கள் இன்று எமிதங்கும் நேரம் நிகழ்ச்சியில் காதல் பாடல்கள், காதல் வலி சுமந்த பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றவரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் குணம்.
1: வணக்கம் சாரதி, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். அர்ஜென்டினா இந்த கலப்பாங்கல நஜம் பிளாச்சு போச்சு.
0: ஏன் உங்களுக்கு அந்த கொலை வரி?
1: அந்த கொலை வரி இல்ல, அந்த கர்மா விட, அந்த எகிப்துக்கு செய்த அந்த இத போகணும்
0: எனக்கு தெரியும். நிறைய ஆட்டங்கள் அவருடைய அர்ஜென்டினாவுடைய ஆட்டங்கள் நிறைய ஆட்டங்கள் வந்து கடைசி நேரத்துல வந்து அப்படியே மேஜிக் செய்வாங்க. அதே மாதிரி வந்து இன்னையும் காட்டிருக்கா எத்தனை மாதிரி பாத்து
1: கர்மா வந்து இன்றைக்கு ஏதாவது செய்யும் நச்சம் அது செய்யவே இல்லை. அந்த கர்மா விடவே இல்லை. சரி, என்ன செய்யறது? ஒண்ணும் செய்யலாது. அதான் பல நின்றுட்டு இருக்க வேண்டிய நான் கடைசியா எல்லாரும் போயிட்டோம். நின்று டான்ஸ் ஆடுறதுக்கு ரெண்டு கூட்டம் நிக்குது என்ன. சரி, நாங்கள் பாட்டக்கோ பமென்ன பூவரசம் பூத்தாச்சு. இந்த பாடலும்
0: பூவரசம் பூ எப்படி பூக்கும்?
1: பூக்கும் போல கிடாக்குது என்ன. அந்த நேரம் பின்சர்ல பூத்தது என்ன?
0: பின்சர்ல பூத்துறது அவங்க இந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாங்க வந்து வயசானாக்கள் தானே, நீங்க தானே சின்னப்படியல் பின்சர்ல அப்ப ஒண்ணு படம் பார்த்தாக்கள்.
1: நீங்க அப்ப சின்ன ஆக்கள் அதனுடைய நாங்கள் இருக்கிற காலத்துல பின்சர்லாம் பூத்த மாதிரி.
0: சரி, உங்களுக்கு ஒழிக்க போகிறது பாடல். நன்றி, இடிபிடித்து விடுமைக்கு.
1: நன்றிகள்
0: நன்றிகள் நன்றிகள்.

0: சந்து பாடாதோ உங்கள சந்து சொல்லாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு
1: செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் பாடும் இந்த அன்பு கதையே.
2: இசை அரசி அவர்களது இனிய குரல் உருவான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இதுவரை நாங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் அவரது தனித்த குரல் உருவான பாடல்கள். இப்பொழுது கேட்கப் போகின்ற பாடல்கள் அனைத்துமே இணையாக பாடிய பாடல்கள். வானொலியில்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில் இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமேல் தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழ்.

சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய இமை தூங்கும் நேரம் இசைஎஸ் ஜானகி அம்மா அவர்களது இனி குரல் பாடல்கள் வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய இமை தூங்கும் நேரம்

சரி, என் உறவுகளை இன்றைய நாளில் இனிமையான இந்த இரவு பொழுதில் இமையெல்லாம் விட்டு பிரிந்த இசை அரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களது இனிய குரலில் ஒலித்த பாடல்களை விரும்பி கேட்ட நேர்களுக்கும் நிகழ்ச்சியுடன் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து புனரப்புகின்ற புதிய நாள் அனைவருக்கும் புனரப்புகின்ற புதிய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையலோருக்கும் பொதுவாக வேண்டி மீண்டும் இனிமொரு நிகழ்ச்சியோடாக உங்களையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையினுடன் விடைபெற்றுச் செல்கின்றேன். புனரப்புகின்ற நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம் நேர்களே. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஊடாக சந்திப்பின் வகையில் ஒலிக்கிற பாலத்திலிருந்து நாங்கள் சிங்கப்பூர் முதலிக்கின்ற ஒரு கிளையத்துடன் இருந்து கொள்கின்றோம். நாளை காலை வழங்கி கொடுமது நிகழ்ச்சிகள் வணக்கம் தமிழரின் பக்தி பாமர்களின் நிகழ்ச்சியுடன் ஆரம்பமாகும் வரை அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். அத்தோடு இனிமையான காலை நேர வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. திருப்பாச்சி பரத்ல இருந்து பாடலை கேட்டீங்க. தீனாவோட சில திப்பு அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. நேரம் இப்பொழுது 6:08 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்ட நான் ரவி ஜி. ஒலி 9:08 இப்ப உங்களுக்காக FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் நிலவரம். அதிகாலை 3 மணிக்கு இங்கிலாந்து அர்ஜென்டினா பொருந்திய அரை இறுதி ஆட்டம் நடைபெற்றது. அந்த ஆட்டத்தின் ஒரு சில முக்கிய பகுதிகளை இப்ப கேட்போம் வாங்க.
1: Saw the run of Rogers, couldn't quite find it, but there's a backup here. Rogers is cross, Gordon coming in! Anthony Gordon! Right place, right time! England lead in the semi-final.
0: 55th நிமிடத்துல ஆண்டனி கார்டன் அடித்த கோலின் வாயிலா இங்கிலாந்து 1-0 அப்படிங்கற முன்னிலைக்கு போனாங்க.
1: This one's on target. This one's an absolute beauty. We had the sight of it and now he's smashing the equalizer. Enzo Fernandez.
0: 85th நிமிடத்துல என்சோ பெர்னாண்டஸ் அடித்த கோலின் வாயிலா 1-1 அப்படிங்கிற கோலின் கீழ ஆட்டம் தொடர்ந்தது.
1: மெஸ்ஸி.
0: இடம்பெறும் ஒலி 9:08 இந்த தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அதே நேரத்தில் மீ வாட்ச் வாயிலா இந்த ஆட்டத்தை நேரடியாக நீங்க பார்க்கலாம். ஒளி வழி 5 இலவசமாகவும் ஆட்டம் உங்களுக்காக இடம்பெறும். திங்கட்கிழமை July 20 அதிகாலை 3 மணிக்கு இறுதி போட்டி ஸ்பெயின் அர்ஜென்டினா பொருதும் போட்டி நடைபெறும். அதுக்கு முன்னால ஞாயிற்றுக்கிழமை July 19 காலை 5 மணிக்கு பிரான்ஸ் இங்கிலாந்து பொருதும் 3rd இடத்திற்கான ஆட்டமும் இடம்பெறும். அனைத்து தகவல்களையும் நீங்க மீடியா கோ வாயிலா தெரிந்து கொள்ளலாம். FIFA உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கோர்ப். சந்திராஜன் பாடிய இந்த பாடலை எனக்காக ஒளிபரப்புங்கன்னு செல்வநாயகி சொன்னாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ வருது. பலே பாண்டியா வரத்திலிருந்து.

0: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
1: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
0: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: பதப்படுத்தும் பொருள்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
2: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: காய்கறிகள் பழங்களின் கலவையோடு 5 முறு முறு கோழி துண்டுகள். நீங்கள் குறைவாக சாப்பிட நினைத்தால் பொரித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக சேலட் கோப்பையோ சோள கோப்பையோ நீங்கள் பெறலாம். எல்லா சேலட் வகைகளும் 550 கேலரிகள் அளவுக்குள்ளே அடங்கும். KFC-ல சாப்பிட நினைத்தால் சற்று குறைவாக உண்ண எண்ணினால் நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். KFC வழங்குகிற KFC சேலட் வகைகள் சிங்கப்பூரில் இப்போது எல்லா KFC கடைகளிலும் கிடைக்கும். சேலட்டை வாங்குங்கள், ஆனால் அதை KFC-ல் வாங்குங்கள்.
1: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
2: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

6:24 ஆகிவிட்டது. யானை பாகன் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, சரளா விரும்பி கேட்ட பாடல் அது உங்களுக்காக இடம்பெற்றது. அதுக்கு முன்னால நிறைக்குடம் படத்துல இருந்து கண்ணூர் பக்கம் அப்படிங்கிற பாடலை கேட்டீங்க. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு லிங்கம் சொன்னாரு, அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. இன்று உங்களை பலருடைய பாடல் இடம்பெறாம இருந்திருக்கலாம், நீங்க கவலையப்படாதீங்க, நாளை வரும், விரும்பி கேளுங்க. முடிந்தா ஒளிபரப்புற சில பேருக்கு என்ன தோணுதுன்னா நான் குறிப்பிட்டு ஒருத்தருடைய பாடல் தான் ஒளிபரப்புற அப்படின்னு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. யாரு எவ்வளவு சீக்கிரம் கேட்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாடல் ஒளிபரப்புறேன். அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பாடல்களை விரும்பி கேட்கிறவங்க கொஞ்சம் வழிவிட்டீங்கன்னா மற்ற புது நேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து 70களை வந்த இரண்டு பாடல்களை உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜிராம் கூட்டணியில இரண்டு இதமான பாடல்கள் காலை வேளையில உங்களை தேடி வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருக்காங்க. அங்க ஒரு சில மாணவர்கள் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேட்கறதா சொன்னதா எனக்கு தகவல் கிடைச்சது. மாணவர்களே, உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து அவங்க மட்டும் இல்ல, எல்லா மாணவர்களும் கேட்கணும், நீங்க தொடர்ந்து பரிசு வெல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். சரியா? ஓகே மாணவர்களே, அடுத்து வரும் தகவலை நல்லா காது கொடுத்து கேளுங்க. கேசபிளாங்கா, இது மொரோக்கோல இருக்கிற ஒரு நகர். அதுக்கு வடக்கே அமைந்துள்ள பகுதியில உலகத்திலேயே ஆக பெரிய விளையாட்டு அரங்கம், குறிப்பா கார்பந்து விளையாட்டு அரங்கத்தை மொரோக்கோ கட்ட போறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. கிராண்ட் ஸ்டேட் ஹசான் 2 அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இது உலகத்திலேயே வரலாற்றிலேயே ஆக பெரிய விளையாட்டு மைதானமாக அமையும் அப்படின்னு முன்னுரைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஹெக்டர் பரப்பளவு கொண்டு இந்த விளையாட்டு அரங்கம் மற்றும் பல வசதிகளை சுத்தி கட்ட போறதா தகவல் சொல்றாங்க. எதுக்காக இப்படி ஒரு முயற்சி நீங்க கேட்கலாம். காரணம், அடுத்த உலக கிண்ண கார்பந்து போட்டிகள், அதாவது 2030 இன்னும் 4 வருஷத்துக்கு நடக்க போகுது இல்லையா, அதை ஏற்று நடத்தும் நாடுகள்ல ஒன்று மொரோக்கோ. ஆக அதுக்காகவே மிக பிரசித்தி பெற்ற இந்த ஒரு விளையாட்டு அரங்கத்தை அவங்க அமைக்க போறாங்க, கட்ட போறாங்க, உலகத்துக்கே காட்ட போறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி ரொம்ப சுலபம். இவ்வளவு நேரம் ஒரு மாபெரும் விளையாட்டு அரங்கம் அமைய போகுது அப்படின்னு தகவல்களை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த விளையாட்டு அரங்கம் எந்த நாட்டில் கட்ட போறாங்க? இப்பதான் சொன்னேன், அத சரியா சொல்ற மாணவருக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஜோதி ஸ்டாபுஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி. உங்களுடைய பேர், வயது, நீங்க படிக்கிற பள்ளி, அதுக்கப்புறம் பதில், இவற்றை தெளிவான குரல் பதிவா இப்பவே நீங்க அனுப்பி வைக்கலாம். 9678 8 என்பதா எங்களுடைய வாட்ஸ்அப் எண். 9 போக்குவரத்து நிலவரம்
1: செல்லும் வழியில் டேரி ஃபார்ம் சாலை எக்ஸிட் அங்கே போக்குவரத்து நிலவரம்

0: மச்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குணுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. ஹன் மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர், மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: இதமான பாடல்களை கேட்டீங்க. 6:39 ஆகிவிட்டது. அடுத்து விறுவிறுப்பான பாடல்கள் பக்கமா போகலாமா? ஜனநாயகன் பரிசில் இருந்து பாடல்கள் போகுது. அதனை அடுத்து கொஞ்ச நேரத்துல இடம்பெற்று பிறகு 4 தடத்தில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இன்றைய கூற்றை நமக்காக அனுப்பி வைத்திருக்காங்க நேர் ஜானகி. அது எப்படி போகுதுன்னா, பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது, புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது, அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது. மறுபடியும் வாசிக்கிறேன். பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது, புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது, அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான கூற்றுகள் வாசகங்கள் உங்க கைவசிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி வைக்கலாம். 9678 8 9 6 8
1: வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: எல்லோரையும் ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்ட விசாலமான 7 இருக்கைகள் கொண்ட SUV வாகனமான புத்தம் புதிய BYD CLION 8 DMI காண வாருங்கள். நெகிழ்வான 3 வரிசை இருக்கை அமைப்பு, உயர்தர வசதி, மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் BYD-யின் புதுமையான DMI தொழில்நுட்பத்துடன் ஒவ்வொரு பயணமும் மிகவும் நேர்த்தியாகவும் புத்திசாலித்தனமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். BYD CLION 8 DMI-யின் அறிமுக தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை பெற்றிடுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு வாருங்கள்.
1: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
2: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
2: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
1: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
2: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
3: மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
4: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
3: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பாட்டு நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
4: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
3: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புண்டகை.

0: வெல்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:51.
1: வணக்கம் ரவிஜி அண்ணன், என் பெயர் தேவிமித்திரன். நான் பொங்கோடு தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் மொரோக்கோ.
0: உலகத்திலேயே ஆக பெரிய விளையாட்டு அரங்கம், கார்பந்து அரங்கம், கிட்டத்தட்ட 115,000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய அரங்கத்தை மொரோக்கோல கட்ட போறாங்க. 100 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட இந்த அற்புதமான பிரம்மாண்டமான அரங்கம் 2030 நடக்கவிருக்கிற ஃபிஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகளுக்காகவே கட்டப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த தகவலை முழுமையா கேட்டு உள்வாங்கி அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொன்ன தேவமித்ரன் அவருக்கு லவிஸ்டா காஃபி பரிசா கிடைக்குது. அதை வழங்குறாங்க ஜோதிஷ்டா புஷ்ப கடை. ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக இன்றைய வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வெளியில எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். ஒவ்வொரு நாளும் காலங்காத்தால தூங்க போறதுக்கு முன்னால பால் அருந்துற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா இந்த குறிப்பை நீங்க கேட்டே ஆகணுங்க. பால் அது நல்லா சுட சுட இருக்கும் போது 1 தேக்கரண்டி லவங்கப்பட்டை பொடி, பட்டைத்தூள் அப்படின்னு கூட சொல்லுவோம், அதை உங்க பால்ல கலந்து நல்லா கலக்கி அதுக்கப்புறம் நீங்க அருந்தி வந்தீங்கன்னு சொன்னா உங்க உடல்ல இருக்கிற சர்க்கரை அளவு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில ஆய்வுகள் சொல்லுது. ஆனா இது எல்லாருக்கும் பொருந்துமானு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட கிடையாது. நீங்க மருத்துவர் நாடி உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வது, இப்போ உடல்ல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு சில பேருக்கு இருக்கலாம். அந்த சந்தேகத்தை களைய வைக்க நீங்க பரிசோதனைகளுக்கு போகணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு வர ஞாயிற்றுக்கிழமை உங்களை தேடி வருது. ஆமாங்க, மீண்டும் வந்து விட்டது சுகாதார விழா 2026. ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 பிஜிபி மண்டபத்தில் நடக்க போற இந்த நிகழ்ச்சியை இந்து அறக்கட்டளை வாரியம், மீடியாகோ வசந்தம், ஒலி 9:08 நாங்களா ஒன்னா சேர்ந்து வழங்குறோம். வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நீங்க முன்பதிவு செய்ய போக வேண்டிய இணைய பக்க முகவரி registration.heb.org.sg.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: தேவரத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. பெனிடயால், கல்பனா ராகவேந்தர் மற்றும் குழுவினர் பாடிய இந்த பாடல் அனிருத்தோட இசையில உங்களுக்காக இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: 6:58 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்து நேர்ந்துள்ளது CTE நோக்கி செல்லும் SLE மாண்டாய் அவென்யூ எக்ஸிட்டுக்கு பிறகு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: வெற்றியை சத்தமா கொண்டாடிட்டு இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்குதான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வெள்ளி 90 காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com. Canadian Pizza
1: 241. வியப்பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
2: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவார்.
3: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டேன்.
2: தேவத மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவத மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வரவேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட் பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாள்,
5: எல்லா நாளும் நல்ல நாள். So have a good day.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை மணி 7, மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. மத்திய கிழக்கு வட்டாரத்தின் மேலும் சில வர்த்தக பாதைகளை முடக்கப் போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கிறது. தெஹ்ரானின் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா புதிதாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்கா அதன் அத்துமீறலை நிறுத்திக் கொள்ளும் வரை ஹோமஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கும் என்று ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. வட்டாரத்தில் எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதிக்கு முக்கியமான மற்ற பாதைகளையும் முடக்கப் போவதாக அது எச்சரித்தது. அவை எந்தெந்த பாதைகள் என்பதை ஈரான் தெரிவிக்கவில்லை. உலக பொருளாதாரத்துக்கு ஹோர்முஸ் நீரிணை எவ்வளவு முக்கியம் என்பதை அமெரிக்க ஈரான் போர் துல்லியமாய் எடுத்துக்காட்டுகிறது. ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் அந்நாட்டிலுள்ள பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்திருக்கிறார். ஈரானில் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏப்ரல் மாதமும் திரு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். பொதுமக்களுக்கான இடங்களை வேண்டுமென்றே தாக்குவது போர்க்குற்றமாக கருதப்படும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பு கண்டனம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே ஜோர்தான், குவைத், பஹ்ரைன் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் ஆளில்லா வானூர்திகளையும் ஏவுகணைகளையும் இடைமறித்து வீழ்த்தியதாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. 2 நிதியமைச்சர் இந்திராணி ராஜா செய்தியாளர்கள் மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து கட்டிக்காக்கும்படி வலியுறுத்தியிருக்கிறார். தவறான தகவல்களும் செயற்கை நுண்ணறிவு உள்ளடக்கங்களும் பெருகும் காலத்தில் அது மிகவும் முக்கியம் என்றார் அவர். சிங்கப்பூர் செய்தியாளர் மன்றத்தின் விருது நிகழ்ச்சியில் திருவாட்டி இந்திராணி பேசினார். போலி தோற்ற காணொலிகளும் பொய்த் தகவல்களும் இணையத்தில் தீயாய் பரவும் காலத்தில் நம்பிக்கையே செய்தித்துறையின் மதிப்புமிக்க சொத்து என்று அவர் சொன்னார். உலக அளவில் செய்தி ஊடகங்கள் மீதான நம்பிக்கை 37 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. இருப்பினும் சிங்கப்பூரின் முக்கியமான ஊடகங்கள் மீது மக்கள் தொடர்ந்து மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதை அவர் சுட்டினார். செய்தியாளர்கள் செயற்கை நுண்ணறிவை ஒரு பயனுள்ள கருவியாக பயன்படுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். அனுபவம், நிபுணத்துவம், சரியானதை தீர்மானிக்கும் திறன் ஆகியவை செய்தித்துறையின் நாடித்துடிப்பாய் விளங்க வேண்டுமென்றார் அவர். ஆசியானின் பொருளாதார வளர்ச்சிக்கு பசுமை எரிசக்தி, மின்னிலக்க பொருளாதாரம் போன்ற துறைகளில் சிங்கப்பூரும் மலேசியாவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிபர் தர்மன் சண்முகரத்னம் மலேசியாவுக்கு மேற்கொண்ட அதிகாரத்துவ பயணத்தின் நிறைவில் சிங்கப்பூர் செய்தியாளர்களிடம் பேசியபோது அதனை தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதிலும் உலகளாவிய அரசியல் கூட்டணிகளை தவிர்ப்பதிலும் இரு நாடுகளும் உறுதியாய் இருப்பதாக அதிபர் தர்மன் கூறினார். சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உறவு வலுவாக வளர்ந்து கனிந்திருப்பதாக திரு தர்மன் குறிப்பிட்டார். மலேசிய தலைவர்களுடனான சந்திப்புகள் உண்மையான சிந்தனை பரிமாற்றமாய் அமைந்ததாக அவர் சொன்னார். சிங்கப்பூர் அரசாங்கத்தின் கவுடக் தொழில்நுட்ப அமைப்பு இம்மாதம் 93 பேரை ஆட்குறைப்பு செய்யவிருக்கிறது. அது ஈராண்டு சீரமைப்பின் ஒரு பகுதி என்று அமைப்பு தெரிவித்தது. 3,900 பேர் கொண்ட அதன் ஊழியர் அணியில் சுமார் 9 விழுக்காட்டினர் பாதிக்கப்படுவர். செயற்கை நுண்ணறிவு அல்லது சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வேலைகள் குறைக்கப்படவில்லை என்று அமைப்பு சொன்னது. தயாரிப்புகளை தாங்களே உருவாக்கி இயக்கும் முறைக்கு மாறுவது நோக்கம் என்று அது கூறியது. பாதிக்கப்படும் ஊழியர்கள் இழப்பீட்டுத் தொகையை பெறுவர். அவர்கள் இயன்றவரை பயிற்சிகளுக்கு அனுப்பப்படலாம், வேறு வேலைகளுக்கும் நியமிக்கப்படலாம் என்று அமைப்பு கூறியது. ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் வெப்பத்தின் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று அங்கு வெப்பம் 30 டிகிரி செல்சியஸை தாண்டியதால் அந்த எச்சரிக்கை. வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட சந்தேகத்தில் 48 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். வார தொடக்கத்தில் டோக்கியோவில் வெப்பம் 35 டிகிரி செல்சியஸை தொட்டது. 100 அதிகமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த வாரம் முழுதும் வெயில் நீடிக்கலாம். ஜப்பானின் பெரும்பாலான இடங்களில் வெப்பத்தாக்கம் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பம் 38 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது அர்ஜென்டினா. தொடக்கத்திலிருந்தே விறுவிறுப்பு. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் புகுத்தவில்லை. 55ஆம் நிமிடத்தில் பந்தை வலை புகுத்தினார் இங்கிலாந்தின் ஆண்டனி கோர்டன். விட்டுக் கொடுக்காமல் களமாடியது அர்ஜென்டினா. 85ஆம் நிமிடத்தில் ஆட்டத்தை சமன் செய்தார் அர்ஜென்டினாவின் பெர்னாண்டஸ். 92ஆம் நிமிடத்தில் மற்றொரு கோல், இம்முறை ரெட்ரோ மார்டினஸ். 1966 பிறகு உலகக்கிண்ண கார்பந்தின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறலாம் என்ற இங்கிலாந்தின் கனவு தகர்ந்தது. 2-1 என்ற கோல் கணக்கில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. உலகக்கிண்ண கார்பந்தின் 3ஆம் நிலையை தீர்மானிக்கும் ஆட்டம் வரும் ஞாயிறு அதிகாலை 5 மணிக்கு. அரையிறுதி ஆட்டங்களில் வெற்றியை நழுவவிட்ட இங்கிலாந்தும் பிரான்சும் களமிறங்கும். திங்கட்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மாபெரும் இறுதிப் போட்டி. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் களமிறங்கும்.
9: சொல்லும் பொருளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு, சாலைகள், ரயில் பாதைகள், மருத்துவமனைகள் போன்ற தரமான உள்கட்டமைப்புகள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு.
8: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
10: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
11: வணக்கம். சிங்கை ஆதரவு BYD. இந்த வாரம் டேஞ்சர் சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்து செல்லும் போது டியர் யூ திரைப்படத்தை காண உங்களுக்கு 2 நுழைவு சீட்டுகள் வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797 6206-1797.
9: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
11: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை.
12: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
13: தாத்தா.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. தாரல பிரபு படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அனிருத்தோட சில அனிருத் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. 7:12 ஆக சில வினாடிகள் மட்டும்தான் இருக்குது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. பாட்டு வர போகுது அடுத்து, அதனை அடுத்து
1: இது பாட்டும்
0: அட்டம் போட தயாராகுங்க. ஆணைய படத்துல இருந்து உங்களுக்காக பால் எடுப்பிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்று ஒரு கேள்வி, அண்மையில வெளிவந்த ஒரு ஆய்வுல 30 வயதுக்குள்ள இது முழுமையா இருக்கணும் அப்படின்னு 28 விழுக்காட்டினர் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. டக்குனு வந்து பதில் சொல்றேனே இருக்கு, காத்துட்டு இருக்கு. ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவல் ஸ்டா காஃபி பரிசா. மறுபடியும் சொல்றேன், 30 வயதுக்குள்ள இது முழுமையா இருக்கணுங்க அப்படின்னு 28 விழுக்காட்டினர் அண்மையில ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இந்த 28 விழுக்காட்டினர் அப்படிங்கறதுதான் நீங்க கோடிட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல். சரியா பதில் சொல்றேன் இருக்கு, பரிசு காத்துக்கிட்டே இருக்குது. இணைந்திருங்க என்னோட, இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது CTEAYE செல்லும் வழியில் பிராடல் சாலை, ஆங்மோகே அவென்யூ 5 இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில்
3: போக்குவரத்து நிலவரம்.

0: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சவுன் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. ஜூலை 16 முதல் 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி இலவசம்.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கை பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
4: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை

0: கஷ்டப்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சா மீண்டும் வந்துவிட்டது. இப்போது முதல் July 26 வரை ஒரு சீசி பீட்சா 13.95 காசு. நாவுறவைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும். ஒரிஜினல் Hawaiian, cheesy spinach, truffle shroom, curry bacon என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் இன்றே கடையில் வாங்கி சாப்பிடுங்கள். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: கொஞ்சம் பாடல்கள் பக்கமா இப்ப போகலாமா? கைராசிக்காரன் படத்துல இந்த பாடல கேட்க போறீங்க.
1: ஒரு காதல் வந்துருச்சு
0: உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற உள்ளன. இவ்வாறு நட்சத்திரம் மறைந்த பழம்பெரும் பாடகி எஸ் ஜானகி அவங்க குரல்ல வந்த அந்த இரண்டு பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல. கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கறத மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது அண்மையில ஒரு ஆய்வுல 30 வயதுக்குள்ள இது முழுமையா இருக்கணும் அப்படின்னு 28 விழுக்காட்டினர் தெரிவிச்சிருக்காங்க. பதில் என்ன? நான் கேட்டப்ப உங்கள பலர் சரியான பதில சொல்லிருக்கீங்க, சிலர் கொஞ்சம் சுவாரஸ்யமான பதில்களையும் கொடுத்திருக்கீங்க. அந்த பக்கம் நான் போக விரும்பல. சரியான பதில்களை கொடுத்தல, உங்கள பலர் கொடுத்திருந்தீங்க. அதுல மின்னல் வேகத்துல வந்த முதல் நேயர் இவர் தாங்க.
2: ரவிஜி காலை வணக்கம். 30 வயதுக்குள்ள முழுமையான ஒரு வேலை இருக்கணும் நினைக்கிறேன்.
0: சத்தியமா சொல்றேன், நான் கேள்வி கேட்டு வெறும் 35 வினாடிகளுக்குள்ள அவர் பதில் சொல்லிட்டாரு. எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் ஏற்கனவே இதை படிச்சு இருக்கலாம், ஒருவேளை அது ஒரு யுகமா கூட இருக்கலாம். எது எப்படியோ அவருக்கு கை கொடுத்துருச்சு. ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. ஆக ஆய்வு எங்க மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா பியூ ரிசர்ச் சென்டர் அவங்க மேற்கொண்ட ஒரு ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்க, 30 வயதுக்குள்ள பலர் குறிப்பா 28 விழுக்காட்டினர் முழுமையான ஒரு வேலை, திருப்தி தரக்கூடிய ஒரு வேலை தனக்கு இருக்கணும் அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அந்த ஆய்வுல குறிப்பிட்டு இருந்தாங்க. சரி, இவருக்கு பரிசு கிடைச்சிருச்சு, அப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை மாத்தி அமைக்கிற மாதிரி வருது. ஜாக் சலாம் இந்தியா வழங்கும் 30 வெள்ளி பெருமானம் உள்ள பற்று சீட்டு. யா, என்னுடைய கேள்வி காணொலி சார்ந்தது. நேற்றும் அந்த காணொலி சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பல விதமான பதில்களை கொடுத்தீங்க. இன்னைக்கு பார்ப்போம் யாரு சரியா முதல்ல சொல்றீங்கன்னு. ஆக இமர்சிஃபாய் கோலம்போர் அப்படிங்கிற பகுதிக்கு நான் போயிருந்த காணொலி வடிவத்துல என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். அதுல குறிப்பிட்டு டேஷ் கரு பகுதிகள் இங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டேஷ் கரு பகுதிகள் தீம்ட் ஜோன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக அந்த காணொலியில நான் சொன்ன அந்த எண் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்தவங்களுக்கு தெரியும் டக்குன்னு சொல்லிடுவீங்க, இன்னும் பார்க்கலையா வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க நான் கொடுக்குறேன். 9678896889 என்பதா எங்களுடைய வாட்ஸ்அப் எண். இனிதற்கு என்னோட இது வணக்கம் சிங்கை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 96. செல்லுங்கள் newmtechgroup.com.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
4: இப்போதே அழையுங்க. 6334-1055-6334-1055.
5: உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பை பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
6: ஹே, மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
5: பெரியவங்களும் வரலாமா?
6: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
5: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 8512333400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழிதான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
9: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்
0: 7:41 ஆகிவிட்டது. அடுத்து உங்களுக்காக பாடு நில்லா படத்துல இருந்து பாடல் வரப்போகுது.
2: மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா,
0: அதனை அடுத்து வைதேகி காத்திருந்தாள்.
3: ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடு,
0: விதமான பாடல்கள் உங்களை தேடி வருது. வானொலி பக்கம் அவையிருங்க. காணொலி சார்ந்து உங்களுக்காக தகவல்களை வெளியிட்டிருந்தேன். அது ஒலி 9:08 இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்குன்னு சொன்னேன். போய் பார்த்தவங்களுக்கு அது சுவாரஸ்யமான ஒரு காணொலியா அமைந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அது சார்ந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அதாவது அந்த காணொலியில குறிப்பிட்டு டேஷ் கரு பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். தீம்ட் ஜோன்ஸ் ஆக எத்தனை அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு உங்கள பலர் சரியான பதில கொடுத்திருக்கீங்க. ஆனா யாருக்கு அந்த பரிசு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் மோகன் கல்பனா. 14 கரு கொண்ட பகுதிகள் அங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த காணொலியில. அதை சரியா சொன்ன கல்பனாவுக்கு வாழ்த்துகள். 42 முறை நடக்க போகுது ஜாக் சலாம் இந்தியா. இந்த முறை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A அங்க நடக்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலா உங்களுக்கு பல சலுகைகள், பொருள்கள், அது மட்டும் நடவடிக்கைகளும் காத்துக்கிட்டே இருக்கு. இதனை பத்தின தகவல்களை நீங்க ஒலி 9:08 முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட நாங்க கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொன்னா பற்றுச்சீட்டுகளையும் நீங்க வெல்லலாம். இந்த இடத்துல 30 வெள்ளி பெருமணம் உள்ள ஜாக் சலாம் இந்தியா பற்றுச்சீட்டை வென்ற நமது மோகன் கல்பனாவுக்கு மீண்டும் வாழ்த்துகள்.
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் TPE எக்ஸிட்டுக்கு பிறகு. இதன் காரணத்தினால் போக்குவரவு அங்கு அதிகமாக இருக்கின்றது.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: வாழ்க்கை
2: எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1,00,000 அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவிச்சு சுவிச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
5: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள் maxonline.sg.
6: சுவையாக சமைக்க
7: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
8: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
6: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
9: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
10: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
9: விலை எப்படி?
10: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
11: நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கையில கேஎஃப்சி கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கர், இன்னொரு கையில நறுமணம் நிறைந்த உருளைக்கிழங்கு கொண்ட கறி. ஊற்றுங்க, ஊற்றுங்க.
6: கேஎஃப்சில புத்து புதுசா கறியும் சம்பாலும் நிறைந்த சிங்கா. இரண்டு ஒரு ஒரு பிராட்டங்களுக்கு இடையில நாவூரும் சுவை கொண்ட கோழி துண்டு, கீரை, கா

0: 7:55 ஆகிவிட்டது. போக்குவரவே நெரிசலாக இருக்கின்றது. பிகேஇ பிஐஇ செல்லும் வழியில் பிஐஇ சாங்கி எக்ஸிட், புகேட் பாஞ்சாங் சாலை எக்ஸிட் இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சென்னை சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206617977. ஜப்பான் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, தொழில்நுட்பம் சார்ந்த பல வித்தியாசமான நுட்பம் வாய்ந்த படைப்புகளை அவங்க வழங்குவாங்க. அத நாம காணொலியில பாத்திருப்போம், ஏன் பல படங்கள்ல கூட பாத்திருப்போம். இப்போ நேரடியா போய் பார்க்க போறோம். ஆமாங்க, ஓடாய்பா அப்படிங்கிற பகுதி எதிர்கால நவீன நுட்பத்தை கருத்துல கொண்டு கட்டப்பட்டிருக்கிற ஓர் அற்புதமான தீவு. அருங்காட்சியகம், பிரம்மாண்டமான கடை தொகுதிகள், அது மட்டும் இல்ல பிரம்மாதமான காட்சிகள்னு இங்க என்னென்னமோ இருக்கு. போய் பார்த்தா அற்புதமா இருக்கும் அப்படிங்கறதுல மட்டும் சந்தேகமே கிடையாதுங்க. ஆக ஜப்பானுக்கு போகணும், இவற்றை பார்க்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நல்ல ஒரு பயணமா அமையணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஏன் கூட கிளம்பி வாங்க. இது எல்லாமே உங்களுக்காக வழங்குறாங்க சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206617977.

0: சிங்கை ஆதரவு BYD. இந்த வாரம் டான்சர் சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்து செல்லும் போது டியர் யூ திரைப்படத்தை காண உங்களுக்கு 2 நுழைவு சீட்டுகள் வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியகா போலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. 2 நிதியமைச்சர் இந்திராணி ராஜா செய்தியாளர்கள் மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து கட்டிக்காக்கும்படி வலியுறுத்தியிருக்கிறார். தவறான தகவல்களும் செயற்கை நுண்ணறிவு உள்ளடக்கங்களும் பெருகும் காலத்தில் அது மிகவும் முக்கியம் என்றார் அவர். சிங்கப்பூர் செய்தியாளர் மன்றத்தின் விருது நிகழ்ச்சியில் திருவாட்டு இந்திராணி பேசினார். போலி தோற்ற காணொளிகளும் பொய்த் தகவல்களும் இணையத்தில் தீயாய் பரவும் காலத்தில் நம்பிக்கையே செய்தித்துறையின் மதிப்புமிக்க சொத்து என்று அவர் சொன்னார். உலக அளவில் செய்தி ஊடகங்கள் மீதான நம்பிக்கை 37 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. இருப்பினும் சிங்கப்பூரின் முக்கியமான ஊடகங்கள் மீது மக்கள் தொடர்ந்து மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதை அவர் சுட்டினார்.